0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஓமாம்புலியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

சங்கரன் உமையாள் பாகன் தருமிக்க குழல் உமையாள் பாகன் சங்கரன் உமையாள் பாகல் தன்னை சங்க

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளியெழுச்சி.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening his omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
2: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakoti Peedam.
3: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram. Andha Sri Rudrathai abhishekathum bodhu சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரிய நாராயண பட்டவர்களிடம் சுரேஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேவி சங்கர், நாராயணன்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: தொண்டை நாட்டு தலங்கள் 32 13வது தலமாக அமைந்துள்ள திரு இளம்பயங்கோட்டூர் என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த தலம் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் இருப்பு பாதையில் கடம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு தெற்கில் 11 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவிற்கோலம் என்று தேவாரத்தில் கூறப்படும் கூவம் என்னும் தலத்திற்கு தென்மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதற்கு சென்னையிலிருந்து பேருந்து வசதிகள் மூலம் சென்று கோயிலுக்கு அண்மையில் உள்ள சிறு கிராமம் ஒன்றில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து நடந்து செல்ல வேண்டிய நிலை தற்போது நிலவுகிறது. திருவிற்கோலம் என்னும் கூவம் திருத்தலத்தை தரிசிப்பவர்கள் ஏரியில் நீர் இல்லாதிருந்தால் குறுக்கே இறங்கி நடந்து செல்வது வழக்கம். இல்லையென்றால் ஏரிக்கரையில் மேல் சுமார் 2.5 கிலோமீட்டர் மேற்கில் சென்று பிறகு தென்புறம் திரும்பி மீண்டும் 2.5 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த தலத்தை அடையலாம். காஞ்சிபுரம், அரக்கோணம் ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்துகள் மூலமாக செல்லலாம். தேவ மாதாவாகிய அரம்பை பூஜித்து பேறு பெற்றபடியால் அரம்பயங்கோட்டூர் என்று வழங்கியது என்பர். இதுவே பிற்காலத்தில் இளம்பயங்கோட்டூர் என்று மறுவேது என்றும் கூறுவர். கூமாற்றின் ஒரு கரையில் அமைந்துள்ளதால் கோடு என்பதை கரை என்று பொருள் கொண்டு கோட்டூர் என்று வழங்குவதாகவும் சிலர் கூறுகிறார்கள். இந்த திருத்தலத்தை காழிப்பிள்ளையாராகிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். அப்பர் பெருமானுடைய கேத்திரக்கோவை திருத்தாண்டகத்திலும் இந்த திருத்தலத்தின் பெயர் குறிப்பிடப்படுகின்றது. இத்திருக்கோயிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மரபைச் சேர்ந்த தேவக்கோட்டை சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களும், அருணாச்சலம் செட்டியார் அவர்களும், மெய்யப்ப செட்டியார் அவர்களும் மிகுந்த பொருள் உதவி செய்து திருப்பணிகளை நிறைவேற்றியுள்ளார்கள். கண்டனூர் திரு சுக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் கோவில் பூஜைக்காக 6 ஏக்கர் நஞ்சை நிலம் அளித்துள்ளதாக தெரிகிறது. இறைவனுடைய சந்நிதி கிழக்கு நோக்கியது, அம்பிகை தெற்கு நோக்கியுள்ளாள். கோயில் அளவில் சிறியதாக இருந்தாலும் அழகு மிகுந்தது. கோயிலுக்கு முன்புறம் தென் திசையில் திருக்குளம் அமைந்திருக்கிறது. மூலவரின் திருநாமம் ரம்பநாதேஸ்வரர் என்பதும், தெய்வநாயகர் என்பதும், சந்திரசேகரர் என்பதும் வழங்கப்படும் நாமங்கள். அம்பிகை கனக குஜாம்பிகை என்றும், கோடேந்து முலையம்மை என்றும், கதிர்முலையம்மை என்றும் வழங்கப்படுகின்றாள். தீர்த்தத்தை சந்திர தீர்த்தம் என்ற பெயரால் அழைப்பர். தலவிருஷம் வில்வ மரம். கர்ப்பகோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி திருவுருவம் தனி அமைப்பை கொண்டது. அவசியம் தரிசித்து அருள் பெற வேண்டிய ஒரு சன்னதி. அங்கு அமர்ந்தபடியே பஞ்சாட்சர ஜபம் செய்யலாம், ஞானம் பெறலாம். இந்த திருத்தலத்தை கல்வெட்டுக்கள் இளம்பயங்கோட்டூர் என்றே அழைக்கின்றன. இறைவனுக்கும் இளம்பயங்கோட்டூர் உடைய நாயனார் என்ற பெயர் அக்கல்வெட்டுக்களில் இருப்பதை காண்கின்றோம். ராஜாதிராஜ தேவன் காலத்தில் தேவநாயக சுவாமியினுடைய இந்த திருக்கோயிலை சிவபாதசேகர மூவேந்த வேளாளன் என்பவன் கட்டியுள்ளதாக கூறுகிறார்கள். மற்ற கல்வெட்டுக்கள் மூலம் விளக்குக்கு தேவையான பொருள் பெறுவதற்காக நெல், பொன், ஆடுகள், நிலங்கள் ஆகியவை தானங்களாக கொடுக்கப்பட்டதை நாம் அறிய முடிகிறது. பாண்டியன் கோனேரின்மை கொண்டான் திரிபுவன சக்கரவர்த்தி ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் மணவிற்கோட்டத்தின் பகுதியாகிய கான்றூர் நாட்டில் உள்ள இந்த தலம் பையங்கோட்டூர் என்று வழங்கப்பட்டது. திரிபுவன சக்கரவர்த்தி திரிபுவன வீரதேவனுடைய ஆட்சியில் காந்தூர் நாட்டில் உள்ள சதுர்வேத தேவி மங்கலம், இளம்பயங்கோட்டூர் என இந்த தலம் வழங்கப்பட்டது. இந்த தலத்தின் மீது அமைந்துள்ள திருப்பதிகம் அற்புதமான ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தில் அகப்பொருளில் அமைந்துள்ள பாடல்கள் அமையப்பெற்றிருப்பதை காண்கின்றோம். ஞானசம்பந்தர் தாம் பாடிய அனைத்து பாடல்களும் இறைவனது வாக்காகவே அமைவதை ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகின்றார். எனது உரை தனது உரையாக என்று பாடல்தோறும் வருவதால் இதனை நாம் அறிகின்றோம். தேவாரம் முழுவதும் இறைவனது வாக்கே என்ற உண்மையை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அருளாளர்கள் மூலமாக சிவவாக்கு அருளாளர் வாக்காக வெளிப்பட்டது. அதனை இந்த பதிகத்தில் மிக தெளிவாக நாம் அறிய முடிகிறது. எனது உரை தனது உரையாக என்று ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கின் மூலமாக. மேலும் இந்த திருப்பதிகத்தில் பல திருத்தலங்களை சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். திருப்பருப்பதம், திருப்பூந்துருத்தி, திருமார்த்தேரு, திருமறைக்காடு, திரு நைத்தானம், திரு நின்றியூர், திருக்கழிப்பாலை, கச்சி ஏகம்பம், திரு ஒற்றியூர், திரு அண்ணாமலை ஆகிய தலங்களுடைய பெயர்களும் இந்த திருப்பதிகத்தில் குறிப்பிட்டிருப்பதை காண்கின்றோம். மற்றொரு அழகிய ஒரு அம்சம் இந்த பதிகத்தில் என்ன என்றால் இயற்கை வருணனை. அந்த தலத்தினுடைய இயற்கையை அற்புதமாக வர்ணிக்கும் பாடல்களை நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டிய நிலையில் அவற்றில் ஒரு சிலவற்றையாவது நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். கலையினார் மடப்பிணை துணையோடும் துயில, காணல் அம் பெடை புல்கி கண மயில் ஆளும், இலையினார் பைம்பொழில் இளம்பயம் கோட்டூர் என்று குறிப்பிடுகின்றார். கருமலர் கவிழ் சுனை நீண் மலர் குவளை, கதிர்முலை இளையவர் மதிமுகத்து உலவும், இருமலர் தன் பொய்கை இளம்பயம் கோட்டூர் என்றும், நீலமா மலர்ச்சுனை வண்டு பண் செய்ய நீர் மலர் குவளைகள் தா

0: சிலம்பயம் கோட்டு என்றும் புனமேலாம் அருவிகள் இருவிசேர் முத்தம் பொன்னோடு மணி கொழித்து ஈண்டி வந்து எங்கும் இனமெலாம் அடைக்கரை இளம்பயம் கோட்டு என்றும் பாருளார் பாடலோடு ஆடல் அறாத பண் முரன்று அம் சிறை வண்டு இனம் பாடும் ஏருளார் பைம்பொழில் இளம்பயங்கோட்டூர் என்றும் வாருளாம் நல்லன மாக்களும் சார வாரணம் உழிதரும் மல்லலம் காணல் ஏருளாம் பொழிலணி இளம்பயம் கோட்டூர் என்றும் வள மழை என கழை வளர்த்துளி சோர மாசுணம் உழிதரு மணி அணி மாலை இளமழை தவழ் பொழில் இளம்பயம் கோட்டூர் என்றும் கரும் சுனை முல்லை நல் பொன் அடை வேங்கை களிமுக வண்டொடு தேன் இனம் முரலும் இரும் சுனை மல்கிய இளம்பயங்கோட்டூர் என்றும் இந்த திருப்பதியின் இயற்கை அழகு தமிழ்ஞான சம்பந்தரால் வர்ணிக்கப்படுகின்றது. அவ்வளவு அழகிய தமிழும் பொருள் நயமும் சந்தமும் மிக்க ஒரு அற்புதமான ஒரு திருப்பதியும் இந்த குறிஞ்சிப்பண்ணில் அமைந்துள்ள மலையினார் பருப்பதம் என துவங்கும் இந்த திருப்பதியும்.
1: பாலநாம் விருத்தநாகாம் பசுபதி

இளமர் ஏமனல்லூர் இளம்பயங்கோட்டூர் இறையாஞ்சேரி அச்சிறுபாக்கம் அளப்பூர் அம்பர் ஆவடு தண்துறை அழுந்தூர் ஆரை கச்சினம் கற்குடி கச்சூர் ஆலக்கோயில் கரவீரம் காட்டுப்பள்ளி கச்சி

காணலாமே ஏ அங்கு உள்ள திரபதியில்

கோயில் வடபால் இறைவரெங்கும் உரைபதி பணிவார். இளம்பயங்கோட்டூர் இறைஞ்சி செங்கண் விடை உகைத்தவரை திருப்பதிகம் பாடினார். இளம்பயங்கோட்டூர் இறைஞ்சி திருப்பதிகம் பாடினார்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருவிற்கோலம் என்ற தேவார பாடல் பெற்ற தலம் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் விருப்பு பாதையில் கடம்பத்தூர் நிலையத்திலிருந்து தெற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இதனை தற்போது கூவம் என்று வழங்குகிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய ஊர்களிலிருந்தும் பேருந்துகள் மூலமாக இந்த தலத்தை அடையலாம். இதற்கு பழம் பெயர் கூகம் என்று கூறுவர். இப்பெயர் ஸ்ரீயான சம்பந்தரி தலத்தின் மீது அருளியுள்ள திருப்பதிகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூகம் மேவினான் என்று பெருமான் குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாரி ஆகிய அசுரர்கள் மூன்று புறங்களாக பிரிந்து தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்திய பொழுது அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அப்புறங்களை அழிப்பதற்காக தேரின் மீது புறப்பட்டு செல்லும் வழியில் கூவரமாகிய அதனுடைய கால் முறிந்தபடியால் அந்த தேர் மேற்கொண்டு செல்ல இயலாமல் நின்றுவிட்டது. அந்த கூவரம் என்று வழங்கப்படுவது பின் கூவம் என்று மருவியது என்று கூறுகிறார்கள். இறைவன் வில்லேந்திய திருக்கோலத்துடன் எழுந்தருளியபடியால் இந்த தலத்திற்கு திருவிற்கோலம் என்று பெயர் வந்தது. சுவாமிக்கு திரிபுராந்தகர் என்றும் அம்பிகைக்கு திரிபுராந்தகி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தேவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து விநாயகப் பெருமானை முதற்கண் வணங்கி இறைவனையும் வணங்கிய பின்னர் சிவபெருமான் முப்புறங்களை பின்னர் அழித்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தலத்திற்கு அண்மையில் கூவம் ஏரி அமைந்திருக்கிறது. அதனுடைய மறுகரையில் இளம்பையங்கோட்டூர் என்ற மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலம் அமைந்திருக்கிறது. தலத்து தேவார பதிகத்தில் 5 பாடல்களில் இறைவன் முப்புறம் எரித்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது. இதனை தொண்டை நாட்டு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் குறிப்பிடுகிறார்கள். சுவாமி இங்கு இளம்பையங்கோட்டூரில் இருப்பது போல திண்டா திருமேனியாக காட்சியளிக்கின்றார். ஆகவே அர்ச்சகர் உட்பட எவரும் இறைவனை திண்டுவதில்லை. அப்படி திண்டினால் தீங்கு விளையும் என்று முன்னோர்கள் கூறுவதால் அதனையே அவர்களுடைய நல்வாக்காக ஏற்று பின்பற்றுகிறார்கள். அதிக மழை பெய்வதாக இருந்தால் சுவாமி வெள்ளை நிறமாகவும், போர் வருவதாக இருந்தால் சிவப்பு நிறமாகவும் மாறுவதால் ஒரு அபூர்வ கோலம் கொண்டு இங்கு காட்சியளிக்கின்றார். இந்த அதிசய கோலத்தை ஸ்ரீநாசமந்த பெருமான் தலத்து தேவாரத்தில் குறிப்பிடும் பொழுது ஐயன் அல் அதிசயன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கியது. சிவலிங்க திருமேனி சுயம்புமூர்த்தி. இவரை ஞானசம்பந்தர் குறிப்பிடும் பொழுது ஐய அயன் விண்ணோர் தோழும் ஐயணி கண்டனார் வண்ணம் வண்ணம் வான் என்று குறித்துள்ளபடியால் இந்த ஐயன் நல்ல அதிசயனாக விளங்குவதையும் உணர்த்துகின்றார். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கியது. தீர்த்தம் கூவமாக இருக்கும்படியால் கூவாகினி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இந்நதி இங்கிருந்து உற்பத்தியாகி இத்தலத்தின் அருகே செல்கின்றது. இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்கு இந்த நதியினுடைய ஊற்றிலிருந்தே நாள்தோறும் ஆச்சாரத்துடன் நீர் எடுத்து வரப்படுவது வழக்கம். ஆகவே எவரும் தூய்மையோடுதான் அங்கு செல்கிறார்கள். தலவிருஷம் வில்வ மரம். திருவாலங்காட்டில் சூகுருமானோடு தர்க்கம் செய்து நடனத்தில் தோற்ற காளி தேவி அப்பிழையை பொறுக்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்தாள். இறைவனும் அந்த பிழை நீங்குவதற்காக திருவிற்கோலத்தில் தர்க்க மாதா என்ற பெயருடன் விளங்கி வருவாயாக என்று அருள் புரிந்தார். இந்த அன்னை இத்தலத்தில் காவல் தெய்வமாக பல துன்பங்களையெல்லாம் அகற்றவல்ல பிடாரி தேவியாக விளங்குகின்றாள். இத்தலத்தின் தலபுராணம் சிவபிரகாஷ் சுவாமிகள் அருளி செய்தது. இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டில் பையரவு அல்குலாள் என்று அம்பிகைக்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்காக சென்னமநாயக்கர் என்பவரும் விற்கோலம் ஊரார்களும் நிபந்தம் அளித்த செய்தி இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த சுவாமிகள் செய்துள்ள ஒரு பதிகம் மட்டுமே தற்போது கிடைக்கின்றது. அது காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இந்த பதிகத்தை பாடவல்லார்கள் பாவம் நீங்க பெறுவர் என்று திரு கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கின்றார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று கூறுமிடத்தில் நாம் அந்த தெய்வத்தமிழினுடைய சிறப்பை உணர்கின்றோம். அவ்வாறு இந்த பதிகம் வெள்ளேந்திய இறைவனுடைய மாண்பை விளக்குவதாகவும் தலத்தின் பெருமையை விளக்குவதாகவும் அமைந்திருக்கிறது. உங்களும் திரு விற்கோலம் ஞானசம்பந்த சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம். இந்த பதிகத்தில் வரும் ஐயன் நல் அதிசயன் என்ற பாடலை இறைவனுடைய சன்னதியில் நாம் தற்போது சிந்திப்போமாக. ஐ

திருத்தொண்டர் பலர் சூழ திருவிற்கோலமும் பணிந்து பொறுப்பதிக தொடை மாலை புறம் எரித்தபடி பாடியே அருப்புகலி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த வேத வேள்வியை என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதியுடன் வாழ்வதற்கும், பிறரிடம் இருந்து கடன் பெறாமலே போதிய பொருளாதாரத்துடன் வாழ்வதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அருளியது. பண் பழம்பஞ்சுரம். கிராகம் சங்கராபரணம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய தனித்திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உயிருண்ணி பத்து, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: உயிர் உன்னிப்பத்து.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பொருள் வயிற் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பொருள்வையின் பிரிவு பாட்டம் கூறு. முனிவரும் மன்னரும் முன்னுவ புன்னால் முடியும் என பணிவரும் கண் பர

அருள் தருபவன் என பாங்கி பகர பூங்கொடி பூலம்பிய அற்றாமை கூறல் வான

புதுமன தோடு தினை பெயர் திட்டு தே மொழி மொழி தது பொருத்தமறிந்துரைத்தல் மூவனின்.

இரவுறு துயரத்திற்கு இறங்கி உரைத்தல். ஆழி ஒன்றீரடியும் இளன் பாகன் முக்கந்தில்லையோன் ஒழி ஒன்றாதன நான்கும் ஐம்பூதமும்.

தக்கது உன் சிக்கனவே அழல் கடந்து அழுக்கும் மேக்கு நிழல் கதிர்வேலோன் ஈடுவாடியது நெஞ்சொடு மறுத்தல் தீமேவிய நிறுத்தன் சிற்றம் பதவனகிய பூமேவிய பொன்னை

ஏறு வரவு கண்டு இறங்கி உரைத்தல் சுற்றம்பல மின்மை காட்டி தன் துல்கழல் தந்த துல்லோன் சிற்றம்பலும் யாழ் பரமன்று தின் கோட்டின் வெள்ள புற்றம் குகந்தன நாகுடோ பொன்னால் மணிபுலம்ப கொற்ற மரபு ஏறு செல்லா நின்ற கூ

தேர்வரவு கூறல் பாவியை வெல்லும் பரிசில்லையே முகில் பாவயம் சீர் ஆவியை வெல்ல கருக்கின்ற போடத்தின்

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, அரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பரப்பெயர் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள்.

திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திரு சிற்றம்பல கோவையார். பொருள்வையின் பிரிவு முற்றிற்று பரத்தையிற் பிரிவு கண்டவர் கூறல் உடுத்த

பொல்லாத என்ன இல்லோர் புகன்றது. அயலறி உரைத்து அவள் அழுக்கமைதல். இரவனையும் மதியே நுதலா நோதி கோலம் செய்து குறவனையும்

கிடைத்தது. வாயில் வேண்ட தொழிகூறல் கூற்றாயின சின ஆழி எண்ணீர் கண்கள் கோழி இழைத்தார் போல் தான் செறியரும்.

புதல்வன் மேல் வைத்து புலவி தீர்த்தல், கதிர்ந்த நகையை மண்ணும் சிட்டவை மார்கள் கண் வீழை பித்து எதிர்ந்தெங்கு நின்று எப்பரிதழி

0: பரத்தையர் பிரிவு முற்றிற்று, திருச்சிற்றம்பல கோவையார் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம் அணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருளடியில் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு அந்தாதி பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மற்றிரண்டதோடானை சேர் நெஞ்சே சேரப்போய் மற்றிரண்ட தோழ மனையே.

கடுக்கை மாலை புறாணு உனை கடத்து நட்டங்கள் ஆட்டையருள் நண்பனே.

0: கண்டி அமரர் வாய்சோர வந்து எதிர்ந்த வல்லஞ்ச கண்டல் வரில் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு திரு நீரணக்க நாயனார் புராணம். பாடியவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்

தங்களிப்பினால் சென்று பிள்ளையார் எழுந்தருளும் திருக்கூட்டம் ஒன்றி அங்கு எதிர்கொண்டு

0: பொழில் உரைப்பான் திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருப்படை எழுச்சி.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞானசம்பந்த பெருமானோ, நாவுக்கரச பெருமானோ அவங்களுடைய இரண்டாவது சந்திப்பு திருப்புகலூர்ல நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தலையாத்திரை மேற்கொண்டாங்க இல்லையா? நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த தலையாத்திரைக்கு நம்ம ஞாவுக்கரசரும் சம்பந்த பெருமானும் கிளம்புறாங்க. அப்போ ரெண்டு பேரும் நடந்தே போறாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி முத்துச்சிரிகை கொடுத்துருக்காரு இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? எந்த சாமி கொடுத்தாரு? திரு நெல்வாயில் அறத்துறை சாமி கொடுத்தாரு இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? எழுதி வச்சிருக்கீங்களா குழந்தைகள்லாம்? சரி, இப்போ இந்த முத்துச்சிவிகைய அவர் பயன்படுத்தாம நம்ம நாவுக்கரச பெருமானோட சேர்ந்து நடந்தே போறாரு. யாரு? நம்ம சம்பந்த பெருமான். அப்ப நாவுக்கரசர் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு சாமி முத்துச்சிவிகையை கொடுத்துருக்காங்க, நீங்க அதனால அந்த முத்துச்சிவிகையில ஏறி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, நாவுக்கரசரே சொல்றாங்க, நீங்கள் முத்துச்சிவிகையில வாங்க, நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சம்பந்த பெருமான் வந்து அதை இறைவன் சொன்ன வாக்கா எடுத்துக்கிட்டு, சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் முன்ன போயிடுங்க. ஒரு தளத்துக்கு போகணும்னா முதல்ல நாவுக்கரசர் கொஞ்சம் முன்ன கிளம்பி போயிடுவாரு, சம்பந்த பெருமான் பின்னாடி போவார், போய் அந்த தளத்துல சேர்ந்துக்குவார். கிளம்பி வழியெல்லாம் தலங்களை எல்லாம் வழிபட்டு அப்படியே திருக்கடவுருக்கு வர்றாங்க. திருக்கடவுருங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அது யாரோட தலம்? நம்ம குங்கிலிய கலையநாயனாருடைய தலம். ஞாபகம் இருக்கா, நம்ம குங்கிலிய கலையநாயனாருடைய கதையில பார்த்தோம் இல்லையா, அந்த தலத்துக்கு வர்றாங்க. அப்போ குங்கிலிய கலையர் என்ன பண்றாங்க, அவங்க அப்படி சிவனடியார் கூட்டத்தோட வந்து அவங்க நம்ம ஞானசம்பந்தரையும் நம்ம திருநாவுக்கரசரையும் அப்படி எதிர்கொண்டு அழைச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் கோயிலுக்குள்ள தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே கொஞ்ச நாள் தங்க வச்சு நல்லா அறுசுவை உணவு கொடுத்து நல்லா கவனிச்சு அனுப்புறார். யாரு? நம்ம குங்கிலிய கலைய நாயனார். என்ன புரிஞ்சுதா? இப்போ குங்கிலிய கலைய நாயனாரை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி இன்னும் சில தலங்களை எல்லாம் வழிபட்டு அப்படியே வர்றாங்க. என்ன வந்து திருவீழி மிழலை அப்படிங்கிற தலத்துக்கு வர போறாங்க. முதல்ல நாவுக்கரசர் வந்துட்டு இருக்காரு, அப்புறம் பின்னாடி வராரு சம்பந்தர். நாவுக்கரசர் முன்னாடி வந்துட்டு இருக்காரு. திருவேலி மிழலை தளத்துக்கு வரப்போறாங்க. இப்போ அவங்க வந்துட்டே இருக்கட்டும். இந்த நேரத்துல நம்ம திருவேலி மிழலை தளத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சொல்றதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். இதுக்கு ஏன் தெரியுமா வீழி மிழலைன்னு பேர் வந்தது? வீழி அப்படிங்கிறது ஒரு செடியோட பேர். அந்த செடி அந்த காலத்துல அந்த தளத்துல நிறைய இருந்துச்சான், அதனால அது வீழி மிழலை அப்படின்னு பேர் இருந்துச்சு. மிழலை அப்படின்னா அந்த வயல் சார்ந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி பொருள் சரியா? இப்போ திருவீழி மிழலை, இங்க சாமி பேரு விழி அழகர்

0: அம்மை பேரு அழகுமுலை அம்மை. இது வச்சுக்கோங்க, என்ன பேரு? விழி அழகர் அழகுமுலை அம்மை. புரிஞ்சுதா, எழுதிக்கிட்டீங்களா? சரி, இப்போ இந்த தலை எங்க தெரியுமா இருக்குது? திருவாரூர் தெரியுமே உங்களுக்கு. அந்த திருவாரூர்ல இருந்து பூந்தோட்டம் அப்படிங்கிறதுக்கு போற வழியில ஒரு 10 கிலோமீட்டர் தூரம். சரியா, இந்த ஊர் அதிகமா யாரும் திருவிழிமிடலைன்னு கேட்டா நிறைய பேருக்கு சொல்ல தெரியல, அந்த பேரே அவங்க வாய்ப்புல போல, அந்த மாதிரி இருக்குது. சரியா, இந்த தலத்துக்கு நீங்க வந்து மேப் வச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கும். இங்க இந்த கோயில் வந்து மாடக்கோயில் அமைப்பு. உங்களுக்கு தெரியுமில்ல, கோச்சங்கச்சோழர் 70க்கும் மேல மாடக்கோயில் கட்டினாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு மாடக்கோயில் இந்த திருவிழிமிடலை மாடக்கோயில். சரிங்களா, இதுல இந்த மாடக்கோயில் அமைப்புல இது ரொம்ப அருமையான ஒரு தலம். இந்த அதே அந்த படிப்படியா வச்சு அந்த கருவறை வந்து சின்ன வாசலா இருக்கும். யானை உள்ள நுழைய முடியாதபடிக்கு சின்ன வாசலா இருக்கும். அந்த கருவறைக்கு ஒரு படிப்படியா வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். சாமி ரொம்ப அழகா இருப்பாரு. அப்புறம் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற அந்த விமானம், சாமியுடைய கருவறைக்கு மேல ஒரு விமானம் இருக்கும் இல்லையா, அந்த விமானம் விண்ணெளி விமானம். அது என்ன விண்ணெளி விமானம்? விண்ணுனா வானம்னு அர்த்தம், இழி அப்படின்னா இறங்கி வந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ வானத்திலிருந்து இறங்கி வந்த விமானம். இந்த விமானத்தை யார் தெரியுமா கொண்டு வந்தா? திருமால் கொண்டு வந்தாரு. விஷ்ணு கொண்டு வந்து வானத்திலிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில், முதல்ல அந்த கோயில் அப்படிதான் ஆரம்பிச்சது. அந்த கோயில்ல அங்கதான் முதல்ல அது இந்த கோயில் வழிபடுறதுக்கு வந்தது. அங்க திருமால் வந்து வழிபட்டார். திருமால் எதுக்கு தெரியுமா இங்க வழிபட்டாரு? நம்ம சாமி சலந்தரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்கு ஒரு சக்கரத்தை பண்ணுவார். ரொம்ப வலிமை மிகுந்த சக்கரம் அது. நம்ம விஷ்ணுவோட கையில சக்கராயுதம் இருக்குல்ல, வலது கையில, அந்த சக்கரம் தான் அது. அந்த சக்கரத்தை நம்ம சிவபெருமான் தான் சலந்தரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்கிறதுக்காக முதல்ல அந்த சக்கரத்தை பண்ணார். அந்த சக்கரத்தை திருமால் வழிபட்டு தான் வாங்கிக்கிட்டார். அந்த வழிபடும் போது என்ன பண்ணுவார்? 1000 தாமரம் மலர் வச்சுட்டு வழிபடுவார். அந்த 1000 மலர்ல ஒன்னு ஒன்னா போற்றி சொல்லி சொல்லி போட்டுட்டே வருவாரா? பார்த்தா ஒரு மலர் குறையா இருக்கும். 1000 மலருக்கு பதிலா 999 தான் இருக்கும், ஒரு மலர் இருக்காது. அப்போ அந்த ஒரு மலரை எடுக்கிறதுக்காக திரும்ப எழுந்து போனா பூசை பாதியில நின்றுடும். அதனால அவர் என்ன பண்ணுவாரு? தன்னோட கண்ணையே எடுத்து தாமரை மலரா சாமிக்கு வச்சிருவார். அதனாலதான் அவருக்கு கண்ணன் அப்படிங்கிற பேர் வந்தது. அந்த கண்ணு அவர் சுவாமி திருவடியில வச்சுட்டாரு இல்லையா, அந்த இதை நம்ம இப்பவும் பார்க்க முடியும். அங்க பக்கத்துல வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர்னு ஒரு மண்டபம் இருக்குது, கல்யாண சுந்தரேஸ்வரர் மண்டபம் இருக்குது. அங்க சாமி திருமண கோலத்துல இருப்பாரு. சாமி பேரு கல்யாண சுந்தரேஸ்வரர், அம்மை பேரு காத்தியாயினி அம்மை. அங்க சாமி திருவடியில அந்த திருமால் வச்ச அந்த கண்ணு இப்ப கூட நம்ம பார்க்கலாம். அந்த சிற்பத்திலேயே அது இருக்குது. உற்சவமூர்த்தியோடைய அந்த திருவடியில அந்த கண்ணை பார்க்கலாம், நம்ம இப்ப கூட பார்க்கலாம். அந்த சாமிக்கு பேரே மாப்பிள்ளை சாமி. நிறைய தலங்கள்ல நம்ம வந்து சாமியோட திருமண கோலத்தை பார்த்துருக்கோம், ஆனா இந்த இடத்துல சாமி பேரே மாப்பிள்ளை சாமி. அப்புறம் இங்க வந்து இந்த திருமணம் நடந்த இத நினைவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கருவறை இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துல அரசாணிக்கால் தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்குது. அப்புறம் வெளியில மகாமண்டபத்துல பந்தல்கால் தூண் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பந்தக்கால் தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்குது. இதெல்லாம் வந்து இங்க அம்மைக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்த அந்த நிகழ்வா இன்றைக்கும் சான்றாக காட்டிக்கொண்டு நிற்கின்றன. சரியா, அப்புறம் இங்க வந்து இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இங்க வந்து வவ்வால் நத்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துல தூணே கிடையாது, ஆனா அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த சிற்ப வேலைப்பாடுகள் மாதிரி இப்ப எந்த சபதியாலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மண்டபம். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம அந்த மண்டபத்தை பாருங்கன்னு. அப்புறம் அந்த விண்ணெளி விமானம் சொன்னோம் இல்லையா, விஷ்ணு கொண்டு வந்தார், திருமால் கொண்டு வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விண்ணெளி விமானம் வந்து அப்படியே தங்க கலசத்தோட அப்படியே ஜகஜோதியா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அந்த கோயிலுக்கு மறக்காம போயிட்டு வாங்க. ரொம்ப பெரிய கோயில், அழகான கோயில், சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த விண்ணெளி விமானத்தை மறக்காம பாருங்க, வௌவால் நத்தி மண்டபத்தை மறக்காம பாருங்க. என்ன புரிஞ்சுதா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க தலையாத்திரைக்கு போகும்போது இந்த குறிப்பேடு எடுத்துட்டு போய் சரியா பார்த்துட்டு வரணும். சரி, இப்ப இப்படிப்பட்ட சிறப்புடைய தலத்துக்கு இப்ப நம்ம நாவுக்கரசபெருமான் முதல்ல வந்துட்டார். வந்துட்டாரா? வந்தவர் பெருமானை வழிபட்டுட்டு அங்க இருக்கிற அந்த வேதியர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, சம்பந்த பெருமான் வந்துட்டு இருக்காரு பின்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் அப்படியே சம்பந்த பெருமானை வரவேற்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க அந்த வேதியர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்தனர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே சம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைச்சு இப்ப ரெண்டு பேரும் வந்தாச்சு. வந்து சாமியை பார்த்து வழிபட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்த பெருமானுக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரே நிறைவு, அவ்வளோ அழகா இருக்காரு சாமி. அங்க அப்படியே மாட கோயில் அமைப்பு, அதுக்குள்ள சாமி ரொம்ப அருமையா இருப்பாரு. அந்த விண்ணெளி விமானம் எல்லாம் பார்க்கும்போது கண்ணே நரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு அழகு. அந்த தலத்துல நிறைய பதிகங்கள் பாடினாங்க, 23 பதிகம் கிடைச்சிருக்குது. எத்தனை பதிகங்கள் பாடினாங்களோ நமக்கு தெரியாது. அதுல நிறைய பதிகங்கள் கிடைக்காம போயிடுச்சு. நமக்கு கிடைச்ச பதிகங்கள் 23 பதிகம் கிடைச்சிருக்கு இந்த தலத்துக்கு மட்டும். அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான பதிகங்கள் இங்க பாடப்பட்டிருக்கு. அது மாதிரி சீர்காழிலேயே நிறைய பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்சதே நிறைய இருக்கும், 45-50 பதிகங்கள் கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய பதிகங்கள் கிடைச்ச இன்னொரு திருத்தலம் திருவேலி மணிலை. சரியா? இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன ஆயிக்கு, உங்க ஞான சம்பந்த பெருமானோ நம்ம நாவுக்கரச பெருமானோ அங்கேயே தங்கி இருந்து கொஞ்ச நாள் பதிகம் பாடி அப்படியே பெருமானை வழிபட்டுட்டே இருக்காங்க. இப்போ இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே சீர்காழியிலிருந்து ஞான சம்பந்த பெருமானுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கிற வேதியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா சீர்காழியை விட்டு ஞான சம்பந்த பெருமான் கிளம்பி ரொம்ப வருஷம் ஆச்சு. தலையாத்திரை போயிட்டே இருக்காங்க, இன்னும் சீர்காழிக்கு திரும்ப போகவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து, நீங்க தோணிபுரத்துக்கு வரணும், நீங்க சீர்காழிக்கு வரணும், ரொம்ப நாள் ஆச்சு நீங்க சீர்காழிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்த பெருமானை சீர்காழிக்க கூப்பிடுவாங்க. அப்போ சம்பந்த பெருமான் சொல்லுவாரு, நான் வேலிமிடலை பெருமான் கிட்ட உத்தரவு வாங்கி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவார். அன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே அந்த விண்ணெளி விமானத்துல நம்ம தோணியப்பர், சீர்காழியில யாரு, தோணியப்பரும் திருநிலை நாயகியும் இல்லையா, அந்த காட்சி பெருமான் வந்து தோணியப்பர் காட்சிய நம்ம திருவேலி மிளலையில அந்த விண்ணெளி விமானத்துல காமிப்பார். யாருக்கு? ஞான சம்பந்த பெருமானுக்கு. அப்ப ஞான சம்பந்த பெருமான் அப்படியே வேலிமிளலில் இருந்தபடியே சீர்காழி பெருமானை வணங்கி, அந்த சீர்காழியிலிருந்து வந்திருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் நீங்க திரும்ப சீர்காழிக்கு போங்க, நான் தோணியப்பரை நான் இங்கேயே வழிபட்டுட்டேன், இங்கேயே எனக்கு காட்சி தந்தாரு சாமி, அதனால நான் இங்கேயே வழிபட்டுட்டேன், நீங்க எல்லாம் சீர்காழிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுவாங்க. அனுப்பி வச்சுட்டு சம்பந்தரும் அப்பரும் அதே தளத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உழவர பணி செஞ்சு அப்படியே பக்கத்துல இருக்க சின்ன தலங்களுக்கெல்லாம் மற்ற தலங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பவும் வந்து திருவேலி மெழிலையிலேயே தங்கியிருப்பாங்க. இந்த நேரத்துல திருவேலி மெழில ரொம்ப பஞ்சம், ஏன்னா ஒன்றும் விளைச்சலே இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஒரு தானியம் இருக்காது, அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது. எல்லாரும் மக்கள்லாம் பசியாலே பட்டினியாலே கஷ்டப்படுற நிலமும் வந்துடும். ஃபுல்லா பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம், யாருக்கிட்டையும் சாப்பாடுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலமும் வந்துடும் இந்த ஊர்ல திருவேலி மிளலையில. அப்போ என்ன பண்ணனா, நம்ம சாமி வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே கனவுல வந்து சொல்லுவாரு, இந்த பசி நோய் இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கு வந்திருக்கு. இந்த பசி நோயால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஆனா உங்களை சார்ந்த இந்த அடியார்களுடைய பசியை நீக்கிறதுக்காக தினமும் உங்களுக்கு ஒரு படிக்காசு வைக்கப்படும். அதை எடுத்து நீங்க இந்த அடியார்களுடைய பசியை நீங்க தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கனவுல சொல்லுவார். அது என்ன படிக்காசு? இது என்னன்னா, நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, தினமும் அந்த பள்ளிபீடம் இருக்கும் இல்லையா, கோயில்ல நீங்க உள்ள போகும்போது பாத்திருக்கீங்கல்ல பள்ளிபீடம், அதுல ஒரு தினமும் ஒரு காசு அப்படியே சாமி வைப்பார், தினமும் ஒன்று வைப்பார். அந்த காசு கிழக்கு பள்ளிபீடத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்கு வைப்பார், மேற்கு பள்ளிபீடத்துல நாவுக்கரச பெருமானுக்கு வைப்பார். நீங்க அந்த கோயில் போய் பாருங்க, அது வந்து கிழக்கு வாசல் தான், கிழக்கு கோபுரத்து வழியா தான் நம்ம நுழைவோம். அந்த கோயில்குள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற அந்த முதல் பள்ளிபீடத்துல திருஞான சம்பந்த பெருமானுக்கு காசு வச்சார். அதே போல அப்படியே அடுத்த வாசல் மேற்கு வாசல், அந்த மேற்கு வாசல்லையும் ஒரு பள்ளிபீடம் உண்டு, அங்க நாவுக்கரச பெருமானுக்கு ஒரு காசு வைப்பார். இது தினமும் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த காசை எடுத்துட்டு போய் அங்க கடை வீதியில அதை வித்து தினமும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அந்த காசுக்கான நெல் அரிசி தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி எல்லா அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரெண்டு பேரும் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேருமே, ஞான சம்பந்தர் ஒரு மரத்துல தங்கியிருந்தாரு, நாவுக்கரசர் இன்னொரு மரத்துல தங்கியிருந்தார். நீங்க இப்ப அந்த கோயில பாத்தீங்கன்னா, அந்த கோயில் வாசல் நின்று பாத்தீங்கன்னா அங்க வடக்கு வீதி இருக்கும், இந்த வடக்கு வீதியுடைய கிழக்கு கோடியில ஒரு மதம் மதம் தெரியும், அந்த சிவசிவன்னு எழுதியிருக்கோம், நீங்க பார்த்தாலே தெரியும், கோயில் வாசல்ல நின்று கோபுரத்து பக்கத்துல நின்று பார்த்தாலே அந்த மதம் தெரியும். ஆனா சிவசிவன் அழகா பெருசா எழுதியிருப்பாங்க, அது கிழக்கு கோடியில் இருக்கிற மடம், திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த இடம். அதே மாதிரி மேற்கு கோடியில் மேற்கு வாசல் கோபுரம் இருக்கு இல்லையா, அங்க நின்று நீங்க வெளியேட்டி பார்த்தீங்கன்னா அங்க அந்த இன்னொரு மடம் தெரியும், அது நாவக்கரசர் மடம், அங்கதான் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த காசை கொண்டு போய் இந்த வித்துட்டு வந்தாங்க இல்லையா கடை வீதியில, அந்த இடம் இப்ப கூட இருக்குது. அதுக்கு இப்ப என்ன பேர் தெரியுமா, ஐயன்பேட்டை அப்படின்னு சொல்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க, அந்த கடை வீதிக்கு பேர் என்ன, ஐயன்பேட்டை. அங்க நம்ம சாமி அந்த காசை நெருத்து வாங்கிட்டு அதுக்கு சமமான நெல் அரிசி கொடுத்தனுப்பினாங்க. அதனால அந்த சாமி பேர் என்ன தெரியுமா, செட்டியப்பர். அம்மை பேர் என்ன தெரியுமா, படியளந்த நாயகி. சாமி உற்சவமூர்த்தியா இருப்பாரு, கையில அழகா தராசு பிடிச்ச குளத்துல அழகா இருப்பாரு. அப்புறம் படியளந்த நாயகி அம்மை இருக்காங்கல்ல, அங்க ஒரு நாளிப்பிடி கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. இல்லை நீங்க அடுத்த போனீங்கன்னா இதெல்லாம் மறக்காம பார்க்கணும், ஏன்னா இதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது தான் அந்த தலை வரலாறு ஞாபகம் இருக்கும், நமக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும். அதனால இதெல்லாம் மறக்காம பார்க்கணும். அந்த இடத்துக்கு பேரு ஐயன்பேட்டை, அந்த கடைவீதி சரியா, அந்த கடைவீதிக்கு இப்ப பேரு ஐயன்பேட்டை, சாமி பேரு செட்டியப்பர், அம்மை பேரு படியளந்த நாயகி. செட்டியப்பர் கையில தராசு பிடிச்சிட்டு நிப்பாரு, படியளந்த நாயகி கையில நாளிப்படி வச்சுட்டு நிப்பாங்க. என்ன புரிஞ்சுதா, இது நீங்க அடுத்த போகும்போது கண்டிப்பா மறக்காம பாத்துட்டு வரணும். என்ன அப்புறம் இந்த காசை வந்து வாங்கிட்டு வந்து இந்த காசை வித்து அதுக்கான நெல்லோ அரிசி வாங்கிட்டு வந்து சமையல் நடக்கும். ஏன்னா நடந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இதுல என்ன ஆகும்னா, நம்ம நாவுக்கரச பெருமான் இருக்கார் இல்லையா, அவரோட மடத்துல சீக்கிரமா சமையல் தயாராயிடும், எல்லாருக்கும் சீக்கிரமா சாப்பாடு போட்டுடுவாங்க. சம்பந்த பெருமான் மடத்துல கொஞ்சம் தாமதமாகும், தினமுமே அப்படியே ஆயிட்டு இருக்கும், தினமுமே கொஞ்சம் காலதாமதம் ஆயிடும், சமையல் ரெடி ஆகி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடும். அப்போ ஒரு நாள் சம்பந்த பெருமான் கேட்பார், ஏன் இப்படி ஆகுது, நம்ம நாவுக்கரசர் மடத்துல வேகமா சாப்பாடு போட்டுடுறாங்களே, நம்ம மடத்துல எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நாவுக்கரச பெருமானுக்கு சாமி கொடுக்குற காசுல வாசி இல்லாத காசு, வாசினா குற்றம், குற்றம் இல்லாத காசு தர்றாரு சாமி, அதனால அவரோட காசை கடவீதியில வேகமா வாங்கிக்கிறாங்க, சீக்கிரமா வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு நெல் கொடுத்துடுறாங்க. நமக்கு உள்ள காசுல வாசி இருக்குது, அதனால நம்மளுடைய காசை நம்ம விற்கிறதுக்கு நேரமாகுது, அதனாலதான் நம்மளுடைய மடத்துல சமையல் காலதாமதம் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டவொடனே ஞான சம்பந்த பெருமான், ஏன் நமக்கு மாத்திரம் வாசி உள்ள காசு கொடுத்துட்டாரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேர சாமிகிட்ட கோயில்ல வந்து, வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு ஒரு அழகான பதிகம் பாடுவார். பதிகம் பாடி எனக்கும் நீங்க வாசி இல்லாத காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஞான சம்பந்தர் நம்ம சாமிகிட்ட கேட்டு வாங்குவார். வாசி இல்லாத காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிளலையே ஏசல் இல்லையே அப்படின்னு ஒரு பதிகம். பதிகத்தை பாடி முடிச்சு வாசி இல்லாத காசு ஞான சம்பந்த பெருமானும் வாங்கிக்குவார் சரியா. அப்புறம் இந்த இவங்க அப்படி சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடம் இப்ப கூட இருக்குது. அந்த ரெண்டு மடம் சொன்னோம்ல, அப்பர் பெருமானுக்கு ஒரு மடம் இருந்தது, ஞான சம்பந்த பெருமான் ஒரு மடம் அமைச்சிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஆண்டார் பந்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பேரு ஆண்டார் பந்தி, அது அந்த காலத்துல அடியார் பந்தின்னு சொன்னாங்க, அந்த பேரு அடியார் பந்தி அந்த காலத்துல. அது இப்போ கொஞ்சம் மாறி ஆண்டார் பந்தின்னு வந்துருச்சு, அங்கதான் அன்னதானம் நடந்துச்சான். இவங்க ரெண்டு பேர் தினமும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க இல்லையா, அது நடந்த இடம் ஆண்டார் பந்தி. நம்ம போகும்போது அதையும் பார்த்துட்டு வர மறக்க கூடாது. என்ன இப்படியாக சிறப்பாக இவங்களுடைய தொண்டு நடந்துட்டே இருந்தது. அப்புறம் அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் இது நடந்தது, தினமும் இது நடந்தது சரிங்களா. இப்போ இந்த இந்த சிறப்புகளெல்லாம் உடைய இந்த திருவேலி மிடலை தளத்துல கொஞ்ச நாள் இருந்து பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவங்க அந்த தொண்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற தலங்களுக்கு அடுத்து கிளம்புறாங்க சரியா. இதுல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது, அந்த விண்ணெளி விமானம் சொன்னோம் இல்லையா, அந்த விமானத்துல 16 சிங்கங்கள் அதை தாங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதை கவனிச்சு பாருங்க என்ன, 16 சிங்கம் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த விமானம். என்ன அதை நீங்க மறக்காம பாருங்க. இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில், இங்க நம்ம இப்ப போனா கூட நம்ம சம்பந்த பெருமானுக்கு காசு வச்ச படிக்காசு வச்ச அந்த கிழக்கு பலிபீடம், அப்பர் பெருமானுக்கு படிக்காசு வச்ச மேற்கு பலிபீடம், இது ரெண்டையும் நம்ம இப்ப கூட போய் பார்க்கலாம். அங்கேயே ஒரு தகவல் பலகை எழுதி வச்சிருக்காங்க, அதுல அழகா எழுதி வச்சிருக்காங்க, இந்த பலிபீடத்துல நாவுக்கரசருக்கு காசு வைக்கப்பட்டது, இந்த பலிபீடத்துல ஞானசம்பந்த பெருமானு காசு வைக்கப்பட்டதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் ஏன் தெரியுமா நாவுக்கரச பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தாரு சாமி? ஏன் தெரியுமா? ஏன்னா அவரு எல்லா தலங்கள்லயும் உழவாரப்பணி செய்வார். உழவாரப்பணியுடைய சிறப்பு உலகத்துக்கு காமிக்கணும் இல்லையா? உழவாரப்பணினா என்ன? கோயில் எல்லாம் சுத்தம் பண்றது இல்லையா, அந்த உழவாரப்பணியுடைய சிறப்பை உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாமி அந்த நாவுக்கரச பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்து, சம்பந்த பெருமானுக்கு வாசியுடைய காசு கொடுத்து, சம்பந்த பெருமான் வந்து வாசி இல்லாத காசு வாங்கும்படி செஞ்சு இந்த நிகழ்வு நடந்ததுனால தான் எல்லாருக்கும் உழவாரப்பணியுடைய சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சது. அதனால நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் உழவாரப்பணிக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை விடவே கூடாது சரிங்களா, கண்டிப்பா போய் கலந்துக்கணும். அப்புறம் நம்மளே நம்ம கோயிலுக்கு போகும்போது நிறைய நேரத்துல குப்பையெல்லாம் அங்கங்க போட்டுடுறாங்கல்ல நிறைய பேர், அப்படி செய்யவே கூடாது, நம்மளும் செய்யக்கூடாது. நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அங்கங்க குப்பையை வச்சு அடிக்க கூடாது. அப்புறம் விளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அங்கங்க எண்ணெயை ஊத்தி வச்சுடுவாங்க இல்லையா, அப்புறம் திருநீரை வாங்கி அப்படி அப்படியே தூண்ல போட்டு வச்சுடுவாங்க மிச்சத்தை, அதெல்லாம் செய்யவே கூடாது, அதெல்லாம் பெரிய குற்றம் சரியா. அதனால திருநீரெல்லாம் கையில வாங்கி நமக்கு வேண்டிய அளவு பூசிட்டு மிச்சத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க திருநீர் பை இருக்கு இல்லையா அதுல சேர்த்துக்கலாம், சேர்த்து தினமும் பூசிக்கலாம் சரியா. அதனால இந்த தூண்ல திருநீரை தட்டி வைக்கிறது, தடவி வைக்கிறது, குங்குமத்தை தடவி வைக்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. அப்புறம் அங்கங்க குப்பை போடுறது செய்யவே கூடாது. குப்பை கிடந்தாலும் நம்ம அதை அழகா எடுத்து குப்பை தொட்டியில போடணும், அது உழவாரப்பணி. அது மாதிரி விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் அங்கங்க சிந்தி அப்படி பிசு பிசுன்னு ஆக்குவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் செய்யவே கூடாது. நம்மளால முடிஞ்சா நம்மளே திருக்கோயிலுக்கு போய் அங்க இருக்க திரு அழகு எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி கூட்டி மெழுகி கோலமிட்டு எல்லா தலங்களையும் சுத்தம் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப பெரிய சிவத்தொண்டு. அந்த தொண்டு செஞ்சா ஒரு வினை கூட நம்மளை தொடாது. நம்ம நாவுக்கரச பெருமான் அதை திரும்ப திரும்ப வலியுறுத்தியிருக்காங்க, உழவாரப்பணி அவங்க செய்து காமிச்சு காமிச்சு நம்ம எல்லாருக்கும் உழவாரப்பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. அதனால நாவுக்கரச பெருமானுக்கு உழவாரப்படையாளி அப்படின்னே ஒரு பேரு. அவரை நீங்க எப்பவுமே பாருங்க, அவர் கையில அந்த உழவாரப்படை வச்சிருப்பார், அவர் கையில உழவாரப்படை கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க அவரோட படத்துல நம்ம ஞானசம்பந்த பெருமானோட கையில எப்போதும் தாளம் இருக்கும். நம்ம திருக்கோலக்கா பெருமான் கொடுத்தா இல்லையா அந்த தங்க தாளம் இருக்கும், நாவுக்கரச பெருமான் கையில எப்போதுமே உழவாரப்படை இருக்கும் சரியா. இதனால இந்த திருவள்ளிமெழிலை நிகழ்வு உழவாரப்பணியின் சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு சொல்லும்படியா அமைஞ்சது சரிங்களா. இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும், நம்ம பெருமானை வணங்கிக்கணும், நமக்கும் உழவாரப்பணி செய்யறதுக்கு சாமி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வச்சுக்கணும். கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சா தவறாம அதை பயன்படுத்திக்கணும் சரியா. சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமானோ சம்பந்த பெருமானோ திருவள்ளிமெழில ரொம்ப காலம் இருந்து எல்லாரோட பஞ்சத்தையும் தீர்த்து பஞ்சகாலத்துல எல்லாருக்கும் உணவு கொடுத்து அப்புறம் அங்கிருந்து வேற தலங்களுக்கு கிளம்புறாங்க சரியா. இப்ப அடுத்து எங்க போனாங்க என்ன பண்ணாங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: Shivaya. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
5: தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை. பைங்கோட்டு மலர் புன்னை. திரு செங்காட்டங்குடி திருப்பதிகம். பண் பஞ்சமம். பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை பெருந்தகையை பெறற்கரிய. திரு செங்காட்டங்குடி திருப்பதிகம் பாடல் திரு தாண்டகம். பாடியிருப்பவர்கள் திருத்தணி திரு சுவாமிநாதன் மற்றும் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 43வது திருப்பதிகம். திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அறிவித்து அன்புறுதல் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 44வது திருப்பதிகம் எண்ணப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஒழியா இன்பத்து உவகை தரக்கூடிய பதிகம். இதனுடைய பண் செஞ்சுருட்டி.

0: ஒன்பதாம் திருமுறை திருமாளிகைத் தேவர் அருளிய திருவிசைப்பா.
1: சேவேந்து வெல் குடியானே என்னும்

மூவாயிரவர் தொழ புகழ் ஏந்துமன்று பொலிய நின்ற

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தெய்வ சேக்கிழார் அருளிய திருத்தொண்டர் புராணம். காழியர் தவமே கவுனியர் தனமே

பூஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இந்த சிதம்பர புராணம் திருச்சிற்றம்பர சுருக்கத்தில் 17வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பேரியா ஒளி பரிதியர் பன்னிருவயரும் மீதியில் உற்பவித்து உற்பவித்தார் இவற்றந்து என்று செய்யும் சோதி வீசிய காட்டை குண்டல சுடர்கள் ஆதிவான் முக தாமரை கயலொலி எரிப்ப. இந்த சூரியன் இருக்கிறான் பாரு, சூரியன் அவன் 12 சூரியன். அந்த 12 சூரியன் எங்க இருந்து தோன்றினான்னு சொன்ன, சாமி அணிந்திருக்கிற குண்டலங்கள்ல இருந்து பிறந்தான்னு தான் சொல்ல வேணும். அப்படிப்பட்ட ஒளி தான் போட்டுக்காரலவா. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய திருமுக மண்டலத்தோடு எழுந்தொழி அண்டம் யாவையும் அழித்தருள் கண்டமும். இந்த கண்டம் தான் இந்த அண்டத்தை எல்லாம் காப்பாத்தியது, புரியுதா? இந்த கண்டம் தான் எல்லாருடைய கண்டத்தையும் போக்கி அண்டத்தை காப்பாற்றும். அண்டம் யாவையும் அழித்தருள் கண்டமும் மணிகன் மண்டு மேருவும் சிறிதன வளர்வுயம் நான்கும். அதனால் நவமணிகள் குறிக்கின்ற மலை போன்ற தோள்களும் துண்ட வன்வரை அங்கே நான்கு திருக்கரங்களோடு எழுந்துள்ளிருக்கிறார். நான்கு தோளும் துண்ட வெண்வரை நுதற்று துணை மூலை சுவடு கொண்ட சாந்தனி மார்பமும் ஆரமும் குலவ. அதற்கு மேலே உமாதேவியினுடைய அழகை சொல்றாரு. அவ சந்தன கடபங்களால் அலங்காரம் பெற்ற மார்புகள் நவரத்தன மாலைகளும் புப்ப மாலைகளும் விளங்க நினைத்த வரங்களை கொடுக்க வரதமும் வரதமும். இது வரதம், இந்த கை வரதம் கொடுக்கிறது, இது அபயம் கொடுப்பது. அபயம்னா ஆ போட்டா பயம் இல்லை, ஆ போட்டா அதுல அபயமா, அதுல கா போட்டமுன்னு நடுவில் அபாயம், அபாயம் இல்லாத அபயம் தருவது. சிவாய நம்ம சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒன்னும் ஆளும் இல்லை என்கிறார் அல்லவா அது அபக்கலவி. அதுபோல இது அபயம், பயத்தை நீக்கு ஆ இல்லை, இது வரதம். இப்படி வரந்திகள் அபயமும் பயங்குறத்தயங்கும் வரதமும் திகள் அபயமும் பயங்குறத்தயங்கும் பரசு மானுடன் பங்கைய செங்கை மீது ஒளிறால ஒரு கை அபயம் ஒரு கை வரதம் ஒரு கையில மானு ஒரு கையில மனு. விரவு வேறொளி தமணிய ஆடை மேல் விளங்க. அதற்கு மேல பீதாம்பரம் என்னமா அங்க இருக்கிறதுனால இது பட்டு கட்டிருக்கிறாரா பொன்னாடை கட்டிருக்கிறாரா புளித்தூர் தானே கட்டிருப்பாரு இப்பொன்னாடை கட்டிருக்காரா. தமணிய ஆடை மேல் விளங்க விரவி எண்ணில இருப்பன சேவடி இளங்க. அளவிறந்த சூரியர்கள் தங்கியிருப்பது போல திருவடி இளங்க. திருவடி ஒளி போய் பாக்கலன்னா கூட பார்த்த முன்னி வாங்கிறத கேட்கலாம், அப்படித்தானே. வாட்டமுங்கு மார்க்கு வாட்டமுங்கு மார்க் அரும்பணி வடிவமும் மாற்றி மால் இருக்கிறார் திருமாலி. அவர் ஒரு தடவை பம்பாக போக கடவுள்னு சபிச்சு விட்டா உமாதேவி. உமாதேவி அந்த திருமாலை பாம்பாக போக கடவுள்னு சொல்லிட்டான். பொய் சொன்னதுனால, பொய் சொன்னதுனாலன்னா என்ன பண்றது, சாமியும் அவனும் ரெண்டு பேரும் சூதாடுனாங்க. ரெண்டு பேரும் சிவபெருமானும் பார்வதியும் ரெண்டு பேரும் ஒரு பொழுதுபோக்கா ஜாலியா அப்படி சூதாடுனாங்க. திருமலை சாட்சியா வச்சிருந்தாங்க, யார் ஜெயிக்கிறா தூக்குறான்னு நீ பார்த்து சொல்லு. அப்படி சாட்சியா வச்சு ஆடும் போது அந்த ஆட்டத்து முடிவில் உமாதேவி ஜெயிச்சுக்கிட்டா, சாமி தோத்து விட்டார், சாமி தோத்து விட்டார், உமாதேவி ஜெயிச்சுக்கிட்டா. அவ ராஜா வீட்டுல இருந்து முடியினால இப்படி நல்லா பழகி இருக்கிறார், அவ்வளவு தெரியல. திருமாலி கேட்கும் போது யார் ஜெயிச்சான்னு கேட்கும் போது சாமி தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டார். தோத்தவரை ஜெயிச்சு விட்டார் சொன்ன உடனே உமாதேவிக்கு கோபம் வந்துருச்சு. நிறந்தான் கருப்புன்னா உனக்கு உடம்புதான் கருப்புனா உள்ளமும் கருப்பா போச்சாடா, உடம்புதான் கருப்புன்னா உள்ளமும் கருப்பா போச்சா, அதனால நீ பாம்பா போக கடவுள் சாப்பிட்டான்.
போட்ட உடனே ரொம்ப நடுங்கினாரு, பயந்தாரு. அதற்கு பிறகு சுவாமி சொன்னார், பயப்படாதே, நம்ம பயம் உனக்கு சாபத்தை நீக்குவான். நீ திருவாலங்காட்டுல போய் ஆலமரத்து குண்டில் இருந்து நம்ம நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு அங்க விநாயகர்ன் வருவான், அந்த சாபத்தை நீக்குவான். அப்படி கண்டபுராணத்தில் வந்து அதை சொல்றாரு. அப்படி அந்த குருட்டு பாம்பாக போகும்படி கொடுத்த அந்த சாபத்தை நீக்கி கண் கொடுத்தவராகிய ஆனை மோகன் விநாயக பெருமான் நாட்டமுந்தரும் கடிற்றனி வதன நாயகனும் தொட்டருந்துழாய் வராகம் இத்தூணிலம் எடுத்த கோட்டை முன் பறித்த அருளை குவரனும் சூழ வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை தூக்கி நிறுத்தினார். அப்படி தூக்கி நிறுத்தின உடனே அதற்கு மேலே மிக ஒரு அங்காரம் வந்து உலகத்தை அடிக்க தலைப்பட்டார். வந்தி வராக அவதாரம் திருவார் தேவர்கள் எல்லாம் சென்று ஒவ்வொரு அவதாரத்திலே இப்படித்தான் ஒரு காரியத்தை செய்த உடனே அந்த இது வந்துடும். அது உயிரினுடைய ஒரு காரியம் செஞ்சிட்டான்னா அவனுக்கு ஒரு பெரிய இருமாப்பு வந்துடும், கர்வம் வந்துடும், கோபம் வந்துடும். அப்புறம் இருக்கிறவர்கள்லாம் கலைச்சு எடுத்துக்கிடுவான். அந்த மாதிரி தான் திருமா நரசிம்ம அவதாரத்துல அத்தனை கலைச்சு எடுத்து விட்டாரு. இரணையனை கொண்டுட்டு அவன் ரத்தத்தை குடிச்சு விட்டு கலைக்கு கலக்குன காலத்தை தேவரெல்லாம் கலங்கி போய் பயந்து அங்க போய் சரணமடைய அப்புறம் சரவப்பச்சியுடைய வந்து சரவ பச்சியாக வந்து இந்த சிங்கத்தை கொடுத்து அப்புறம் அதை அடக்கி போய் சொன்னார். அதே மாதிரி வராக அவதாரத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்டார். அப்போது முருகப்பெருமானை அனுப்பிச்சு அந்த பந்தியினுடைய கொம்பை முறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அனுப்பிச்சார். அவர் வந்து கொம்பை முறிச்சு கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தார். பன்றி என் கொம்பு கமடம்பு என் கஞ்சூரர்கள் பண்ட என் பங்கமணி பவர்ஷியாய் என்பார் அருணகிரிநாதர். ஆகையினாலே அந்த வராகத்தின் கொம்பை ஒடித்து கொடுத்தவனாகிய சுப்பிரமணியன் பக்கத்தில் இருக்க ஒரு புத்தம் விநாயகன் ஒரு புத்தம் மெடைந்த ஐம்பொறி வென்றர் விளைவினால் உருகி அடைந்த உள்ளம் விழிசொறி வெள்ளம் உலகம் கடந்த செய்கையும் கம்பம் புலகம் நீரும் அடைந்த மீதியும் உடைய மெய்யடியவர் முதலார் அடியவர்கள் இருக்கின்றார்களாம், மெய்யடியார்கள் இருக்கின்றார்களாம். சாமியே தர்சனம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்களா? அந்த அடியார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஐந்து பொறிகளையும் வென்றவர்களா, ஐந்து பொறிகளையும் வென்றவர்களா. அருள் விளைந்து இருக்குதான் அவங்கள்ட்ட, அருள் விளைந்ததுனால உருகி உடைந்த உள்ளம் விளகிய உள்ளம், அதற்கு மேல கண்களிலிருந்து வெள்ளம், உருகிய உள்ளம் கண்களிலிருந்து வெள்ளம். உலகம் கடந்த செய்தி, உலகியல் செய்தியே இல்லையா, உலகத்தை கடந்த செய்தி. கம்பம் வேண்டும் கடற்கணும் பொய்மை தீர்த்து மெய்மையே அண்டு கொண்டு நாயினேனே ஆவென்றருளே பூண்டு கொண்டு அடியனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்க போக வேண்டி வேண்டிலேன் பிறந்தராதி இன்பம் ஏகனின் களலினை அலாதிலேன் நம்பிறான் ஆக வந்து கம்ப வந்து குஞ்சி அஞ்சடிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக திருவாசகம். போக வேண்டி வேண்டிலேன், போக வேண்டி வேண்டிலும் பிறந்தராதி இன்பமும் அதெல்லாம் ஒண்ணுபட வேண்டாம். ஏதனும் களலினை அலாதிலேன் ஆக விண்டு கம்ப வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக அப்படி ஆகணும். அப்படிப்பட்ட அடி ஒன்றுகிறார்கள் அதை சொல்றார். விடைந்த ஐந்தூரி வென்று அருள் விளைவினால் அடைந்த உள்ளம் விழிசொறி வெள்ளமும் உலகம் கடந்த செய்கையும் கம்பமும் புலகமும் நீரும் அடைந்த மேனியும் உடைய மெய்யடியவர் சடை விளங்கிய மௌரி தடம்புயனாங்கம் விடம் விளங்கி கண்டம் விழியூர் மூன்று உடைய நாயகன் உவந்துரை உள்ளமும் படைத்து தொடர் அன்பூர் கணாதிபர் தொகுதிகள் விளங்க இப்படி செவருமானை போன்ற உருவமுடைய கணாதிபர்கள் கூட்டம் ஜெவ கணங்கள் கூட்டம் நிறுவுங்க நடமல நடமலற்பதற்கு நந்தி நீங்க திருவடியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றவராகிய நந்தி தேவன் பெருமான் சுடர் மலர்கரர் பிறம்பினார் சுனர்கண சுனர்கண தொகுதி கையில பரம்பு வைத்திருக்கிறாரு யாரு திருநந்தி தேவன். இடை நெருங்குப நீக்கி நின்றகு கோபுரத்து கடை நிற்பவர் பெயர் எதிர் கை உவித்து எம்பர் அதனால அந்த முதல் வாயில்படியிலே பரம்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதையால வருகின்ற அந்த தேவ கூட்டங்கள் எல்லாம் அதையால எல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்காக செல்லுங்கள் என்று அடித்து
எல்லா பொருளும் போறான், கட்டி வாங்கினாலும் பரவாயில்ல உள்ள போனா போதும். படைத்த இன்னன படைப்பதாய் நினைவ விண்ணனி அடைத்த தொழிற்காவன் அருளுதி அழியார் விடை தனி குடியாய் என விழுந்தெழுந்தரஞ்சா நடைத்துகள் அந்தமா மறை கொண்டு நான்முகன் பர பிரபதேவன் தோத்திரம் பண்ணுகிறார். இவைகளை இந்த வகையாக சிருட்டி பண்ணினேன், இதை இவ்வகை செய்ய நினைத்தேன், தேவரி கற்பித்தனுடைய சிருட்டி அதிகாரத்திற்கு நடக்க வேண்டிய முறைமை இப்படி என்று புத்திகளை இட வேண்டும் என பரமதேவன் தண்டனிட்டிடும். ஒரு காலத்து அழியாத ரிஷபத்வசம் படைத்த பரமசிவமே என்று சகல விதிகளும் விரித்துரைக்கும் வேத பொருளா தோத்திரம் தேவரீர் அருளி செய்த பிரகாரம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் இப்படி படைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு நன்றாக அந்த தொழில் உருமாறு கிருமசிய வேண்டும் என்று சொல்லி தோத்திரம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அறக்கர் ஆற்றலும் தைத்திய ஆற்றலும் உலகில் துறக்க மாற்றல் உள்ளனவெல்லாம் துறந்து அரக்கருடைய கொடுமைகளையும் தைத்தியருடைய கொடுமையும் தைத்தியருங்கிற அரக்கர்கள் ஒரு வகை அரக்கர் ராட்சசர் ராட்சசர் தைத்தியர் நிருதர் என்று அரக்கர்ல பல வகை அரக்கர் கூட்டத்திலே ஜோலிய வேளாளர் கொங்கு வேளாளர் ஆறுநாட்டு வேளாளர்ங்கிற மாதிரி வளர்ந்துதா அதுல அந்த அரக்கர்ல பல வகை மற்றைய குடுமை எல்லாம் அடக்கி அவர்களாலே மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை எல்லாம் மாற்றி அவர்களை எல்லாம் அடக்கி உடுக்கி சங்கரித்து உன்னுடைய அருளாலே தேவரையுடைய அருளாலே உலகத்தை காப்பாற்றுகின்ற அந்த தொழிலை எனக்கு தந்திருக்கிறாய் சுவாமி. அதை தேவரையுடைய திருவருளாலே செய்து கொண்டு வருகிறேன், எனக்கு அருள் செய்யும் என்று சொல்லி திருமால் கைகூவித்து அறக்கராற்றலும் தைத்தியராற்றலும் உலகில் துறக்க ஆற்றல் உள்ளனவெல்லாம் துறந்து அருளால் புறக்குமாறெல்லாம் புறந்திடார் என்று அருளார்வா நிந்தனன் அருளார் சுரக்கரக்கு நாத என்று அச்சுதன் கைகுவித்து இசைப்பும் முற்றுமாகிய திருவுரு முழுவதையும் பாரா கொற்ற வெப்பினை சிறையினை குறைத்தும் வாய் மடிதல் அற்ற வச்சிரன் மலர் ஒளிந்த ஆயிரங்கண்கள் பெற்றவேரெல்லாம் பெற்று முன் பணிந்தென்று வருகிறான். திருவுரு முழுவதையும் பார்க்கிறான். மலைகளினுடைய சிறகுகளை எல்லாம் வெட்டியவனாகிய வச்சிராயுதம் ஏந்தியவனாகிய தேவேந்திரன் பார்க்கிறான். அவனுக்கு ஒரு சிறப்பு என்னென்ன சுவாமியினுடைய திருமேனியை அழக பார்க்க இரண்டுகள் போதாதல்லவா. மாலோன் முருகனை மந்தாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை விஞ்ஞான தெய்வத்தை வேதனியில் சேரார் வயற்புலி செங்கோடனை சென்று கண்டுகொள்ள நாலாயிரம் கண் படைத்தில் இணைந்து நான் முகனைன்னு பாடுகிறார் அல்லவா. இப்ப சாமி நேரா பார்க்கிறார். யாரு பார்க்கிறா? தேவேந்திரன் பார்க்கிறார். அவன் தான் நன்றாக பார்க்கிறான். என்ன காரணம்? ஆயிரம் கண்ணாலையும் பார்க்கிறான் சாமியே. திருவுருவத்தை ஆயிரம் கண்ணாலும் பார்க்கிறான். நான் ஆயிரம் கண் பெற்றதுக்கு பலன் கிடைச்சு போச்சுன்னு ஒரு கண்ணால பார்க்க முடியாது, ரெண்டு கண்ணால பார்க்க முடியாது. அடங்காது கண்ணுக்கு, அடங்காத அழகு கண்ணுக்கு அடங்காத. அதனாலே முற்றுமாயி திருவுரு முழுதையும் பாரா கொற்ற விற்பினர் சிறையனை குறைத்தும் வாய் மடிதல் அற்ற வச்சிரன் மலர் ஒளிந்த ஆயிரங்கண்கள் பெற்ற வேறலாம் பெற்று முன் பணிந்தன்பு ஆயிரங்கண் பெற்றதனுடைய பெற்று எப்படி இருக்கும்? பரமா எட்டு கண்ணால பாக்குறாரு. பரமா எட்டு கண்ணால பாக்குற திருமால் ரெண்டு கண்ணால தான் பாக்குறாரு. இந்தரே ஆயிரம் கண்ணால பாக்குற கருணை வெள்ள கண்ணுதல் கருணை வெள்ள ஆயிரம் முகத்தார் கண்டாருங்கிறாரு ஞானசம்பந்தர். அந்த பூம்பாவை எடுத்து பூம்பாவை எழுப்பினார் அல்லவா ஞானசம்பந்தர் இரும்பும் ஜாம்பருமா இருந்தது. அப்படி எழுப்பிய போது அவர் முன்ன பூம்பாவை அல்ல, முன்ன இருந்து இறந்து போனாலும் சிவன இயக்கியாருடைய பெண் அல்ல. இப்ப ஞானசம்பந்தர் தேவாரத்தின் மூலமாக அருள் மூலமாக பெற்ற பெண்ணு. எண்ணிலான் தெய்தும் வேதா படைத்தவள் இழியின் வண்ணம் நன்னும் நான் முகத்த ஆட்கண்டான். பிரமதேவன் என்ன பண்ணினான்?
நன்னு நான் முகத்தால் கண்டாள், நன்னு நான் முகத்தால் கண்டாள், அவளினும் நல்லாள் நண்பாள். புண்ணிய புகழ் இயந்தர் பேர் வரும் கருணை வெள்ளம் அண் கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார். புண்ணிய பதினாறாண்டு பேர் வெறும் புகழ் இயந்தர் புண்ணிய பதினாறாண்டு பேர் வெறும் பதினாறுதானே புண்ணிய பதினாறாண்டு பேர் வரும் புகழ் வேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் பூம்பாவை கண்ணுதல் கருணை வெள்ளமாக நிற்கிறார். கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்டார் அப்படிங்கிற அவருடைய அழகைய ஒரு பத்து பாட்டு மேல சொல்றார். அந்த பூம்பாவை அழகை சொல்லி அது மலைப்பிடி கண்டார். கருணை வெள்ளம் கண்ணுதலுக்கு சிவருமானுடைய கருணை வெள்ளமாக நிற்கின்ற பூம்பாவையை கண்டார், ஆயிரம் முகத்தார் கண்டார் அப்படின்னு சொல்றார். அது போல இப்ப ஆயிரம் கண்களால பார்க்கிறானான் சிவருமான். நான் பெற்றது ரொம்ப நல்லதா போச்சு, ஆயிரம் கண் பெற்றது. தண்ணீர் அச்சமோடு அந்த கண் இறஞ்சிட யமன் நடுங்கிட்டு அச்சமோடு அந்த கண் இறஞ்சிட சலதி தனிவில் அச்சமோடு அந்த கண் இறஞ்சிட சலதி மனித தூவினன் வருணன் வணங்குற வருணன் ஆய அலற முத்து பவளம் முதலானதெல்லாம் விட்டு இருக்கு நல்ல கடல்ல அதெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு முன்னாலே குவித்து வணங்குகிறான். மார்பின் அணி பரண்டன திருத்த நின்று அழகையர் கூணும் பணிய மற்றைய நால்வரும் தாழ்ந்தனர் பரவர். அதற்கு மேலே வந்து குபேரன் சுவாமியினுடைய மார்பில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் சரி பண்றாங்க சரி பண்றாங்க. அதுக்கு மேல இந்த நாலு பேர் எல்லாம் துடுத்து நிற்கிறார்களா, இந்த நாலு பேர் யாரு தெரியுமா, அக்கினி நெருதி வாயு ஈசானன் அட்டனுக்கு பாருங்க. அந்தமொன்றும் இல்லாதவன் அணிந்த வெண்ணீரும் அந்தமொன்றும் இல்லாதவன் அந்தம் ஒன்றும் இல்லாதவன் அந்தம் இல்லாதவன் அந்தம்னா என்ன முடிவு முடிவில்லாதவன் முடிவிலான இவை உரைத்தாலும் அப்படி அந்தம் ஒன்றும் இல்லாதவன் அணிந்த வெண்ணீரும் சுந்தரங்களும் குறையுளாம் துகளிலா வடிவும் சுந்தரங்களுக்கு உறையுளாம் சுந்தரங்கள்னா அழகுக்கு இருப்பிடம் சுந்தரங்களுக்கு உறையுளாம் துகளிலா வடிவும் தந்த பேரொளி பெருமையால் தம்மொழி மழுங்கும் நிந்து சூரியர் இது மருங்கி நின்றிறங்கி இந்த வெண்ணீற்றுடியும் திருமீனி உடியும் அழகில்லாமையினாலே பக்கத்திலே சூரியனும் சந்திரனும் நிக்கிறான நிக்கிறதே தெரியலையாம் போகும். அந்த ஒளியிலே இந்த ஒளி பங்கிட்டு அண்ணாமலையார் அடிக்கமலன் சென்றிரஞ்சும் இன்னொரு முடியின் மணித்தொகை வீறு அற்றாற் போல் கண்ணார் எனவி கடிவந்து கார்கரப்ப தன்னார் ஒளி ஒளிந்து தாரகைகள் தாமகம் என்கிறார். சூரியன் ஒரு பக்கம் சந்திர ஒரு பக்கம் நிக்கிறானா சுவாமி கிட்ட, சுவாமியினுடைய திருமேனி ஒளியில வெண்ணீர் தொழில சூரியன் நிக்கிறதுன்னு தெரியலையா சந்திரன் நிக்கிறது ஒழுங்கு ஒளி மடுங்கும் இந்து சூரியனிலும் மருங்கி நின்ற இறஞ்சி நின்ற பொருத்த வெம்பவர் பிணிக்கு ஒரு மருந்தனப்பேர் மருத்துவாதிபர் இருவரும் வணங்கினர். அஷ்டவசுக்கள் அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேரா, அஸ்வினி தேவர்கள் இரண்டு பேர் இருக்காங்க. அவங்க வைத்தியம் தெரியுமா, அவங்களுக்கு தெய்வ வைத்தியர்களா, அவங்க தேவர்களுக்கெல்லாம் டாக்டரா, தேவர்களுக்கெல்லாம் டாக்டரா, அஸ்வினி தேவர்கள் அவங்க அந்த டாக்டர்கள் எங்க பவப்பிணிக்கு ஒரு மருந்து திருத்த வெம்பவப்பிணிக்கு ஒரு மருந்தனப்பேணி மருத்துவாதிபர் இருவரும் வணங்கினர். அறுத்தி கூறும் என் வசுக்கடும் அட்ட வசுக்கடும் அகங்குடைந்து ஏத்த உருத்திராதிபர் பதினொருவரும் இருந்து இறைஞ்ச பதினோரு உருத்திரர்களும் தொழுது உண்டு இறைஞ்ச கிண்ணராதிபர் தொழுகட கிம்புருடைய சென்னிதாண்டிட மாதவர் சித்தர்கள் போற்ற பண்ணகாதிபர் பணிந்தள சாரணர் வரவ விண்ணபோர் பதினெங்கன தேனையரஞ்ச. இப்படி கிண்ணரர் கிம்புருடர் மாதவர் சித்தர்கள் பண்ணகாதிபர்கள் இவர்கள் எல்லாம் பணிந்து போற்ற இளங்கு ஏழிசை ஆளெடுத்து யாவரும் உருக துலங்கு நாரதர் தும்புரு முதலியர் பாட எல்லாரும் உருகும்படியாக தும்புரு நாரதர் முதலியவர்கள் பாடுகிறார். அலங்கன் மாமணி அணிகலன் அணிந்த பொற்கொடி போல் நலங்கொள் பூன்மோலை அறம்பயர் நாடகம் நடிக்க அதற்கு மேல ஊர்வசி திலோத்தமி மேனக அரம்பு முதலாளர்கள் நாடகம் நடிக்க
முகந்த பாடலை ஆடலை முளைவினது ஒளியை திகழ்ந்து வந்து மங்கவர் வர திருமுகம் அலர்ந்து. இதனாலே ரகதான முதலியவை தவறாமல் அபிநயத்தோடு பாடி ஆடுகிறார்களா, அந்த விசித்திரத்தை திருநோக்கினாலே பார்க்கும். அவர்கள் மகிழ்ச்சி பெறும்படி குறுநகை உண்டு. இகந்த ஞானம் மாதவர்க்கு அருளின் மறை பயன்கள் பகர்ந்து. கருணையோடு அழகான அழகிய ரகாஜிமுனிவர்களுக்கு வேதங்களின் பொருளிலிருந்து திருவாய் மலர்ந்தருடைய மலையரசன் மலைய மக இருக்கிறாவார். மாமலை மடந்தையை பன்முறை பார்த்து அவளை பன்முறை பார்த்து பிரகாசம் பொருந்திய தேவர்கள் முனிவர்கள் சிவகணங்கள் முதலிய குற்றமற்றவர்கள் தோன்றியவர்களை கொடுத்து பரமன்மால் இந்திரன் தங்கள் அதிகாரகாரியங்களை எச்சரிக்க அவர்களுக்கு பிரபஞ்ச நடைக்க வேண்டிய வரங்களை சந்தோஷத்துடன் அனுப்புற வேண்டியது. இப்படி சுவாமி வருகிறார் கைலாயத்தை சொல்லி அருகிருந்த முருகவேள் அமுதுகும் மழலை திருமொழி குள மகிழ்வுற. இத்தனை வரையும் பார்த்துக்கிட்டு அத்தனை பேர்த்தையும் சொல்லிக்கிட்டு அதோட அந்த முருகே ரொம்ப குழஞ்சு குழஞ்சு பேசுறான். சின்ன பையன் தானே அந்த மழலை மொழிக்கு ரொம்ப சந்தோஷம். குழவிது யாழினிது என்பதுதான் மக்கள் மழலை சொல்லுவாங்க. அவன் பேசுறத கேட்டு ரொம்ப சந்தோஷம். அவர் காது கொடுத்து கேட்கிறாரா அது முருகன் பேசுறது. அகர் அருகிருந்தாலும் முருகவேள் அமுதூகம் அவன் பேசுறது அமுது கொன்ற மாதிரி இருக்குதான். அமுதூகும் மழலை திருமொழி குள மகிழ்வுற திருச்செறி தாழ்த்தும் தருண வாதவ தண்டாயம் தாழ்வட திருமை உருகியும் புயன் தழுவியும் உவப்புடன் நகைத்து. அவன் மேல புரண்டு விளையாடுறான் அந்த முருகன். துன்பு பேரரு கடல் இருந்து பேரரு கடல் இருந்தருடைய தோற்றம் என்ற நாவினால் உனக்கு தக்கரியது. அதனால இப்படி அருக்கடலாகிய பரமேஸ்வரன் இருந்தபடி இருக்கிற அந்த தோற்றத்தை என்னுடைய நாவால சொல்லி முடியாது. எந்த நாவினால் உரைத்திடற்கு அறியது. அவ்வெல்லை நின்ற மாதவன் அந்த இடத்திலே இருந்த மாதவனாகிய திருமால் நின்ற மாதவன் இருந்தருள் நிவரனை இறைஞ்சி நின்ற மாதவன் இருந்தருளுவராகிய இறைவனை சௌரமான இறைஞ்சி ஒன்று உணர்த்துவது உலகென உரைத்தன் மெய்யது. சுவாமி இல்லை வணங்கி ஒரு தேவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணிக் கொள்ளுகிறேன் என்று அயால திருமால் சொல்ல ஆரம்பித்தார், சொல்ல தொடங்கினார். அவர் என்ன கேட்கிறாரு என்ன சொல்லுகிறாரு என்பதெல்லாம் இதற்கு மேலே திருமால் கேட்பது அதுக்கு எவரும் இப்படி கைலாயத்துக்கு பார்த்துட்டோம்ல எப்படி இருக்குப்பா கைலாயம் அப்படியே படம் முடிச்சு போய் பார்த்தா கூட பார்க்க முடியாது. அங்க கூட்டத்தில் போய் பார்க்க முடியல அனுமதிச்சு தொடங்கணும். கைலாய காட்சியை கைலை காட்சியை காட்டினார். அப்போது பயந்து பணிந்து எடுந்து ஒரு விண்ணப்பம் பண்ணி கொள்கிறார் திருமால். என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார் அதற்கு அவர் என்ன அருள் செய்கிறார் என்பது பற்றியெல்லாம் அடுத்த வாரத்தில் திருவருளாரை சந்திக்கலாம்.

உலகமெல்லாம் பார்வதி மதே.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: தலம் திரு நின்றியோர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண்ணட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இசை பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபோகச்சார பாடல்கள். பாடியிருப்பவர் பாலச்சந்தர் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயணம்.
2: தன்னை அறியார் தலைவன், தன்னை அறியார்

அறிந்தவர்கள் தன்னை அறியார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவறியார், பின்னை குருக்கள் என்று பேரிட்டுக் கொள்ளுவர்கள், பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு

சிலர் குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ தெருக்கள் தனிலே சிலர் பேரிட்டு கொள்ளுவர்கள். சிலர் சிலர் சிலர் பின்னே குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ தெருக்கள் தனிலே சிலர் பாயுவெளி தானசையாவாரிருந்த போர் நீ அதுவும் பூரணமாய் நிற்கவே காயத்து காயத்துக்குள்ளுள்ளே காயத்துக்குள்ளுள்ளேதான் சிவமென்று பார்ப்பார். காயத்துக்குள் உள்ளேதான் உற்று பார்ப்பார். ஊசி பொள்ளலால் வான் பார்ப்பார் போயோ வெளிதாவார் இருந்தார் போல் என்று நீ அதுவும் பூரணமாய் நிற்கவே பூரணமாய் நிற்கவே காயத்துக்குள் உள்ளேதான் சிவமென்று உற்று பார்ப்பார்.

இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்வால் தர்க்கமிட்டு போல தள்ளனவோ கட்டி மிக கற்ற எல்லாம் கற்க இடப்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்வால் தக்கமிட்டு நாய் போல தள்ளனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ விரிசடையார்த்து ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ அறியார் கனவினிலும் ஆனந்த ரூபம் அறிவார் தமையும் அடையார் அறியார் கனவினிலும் ஆனந்த ரூபம் அறிவார்த்தமையும் அடையார் அறிவார்க்கு இல்லாத தீங்கே எடுத்துரைப்பார் அறிவார்க்கு இல்லாத தீங்கே எடுத்துரைப்பார் இவ்வுலகில் பொல்லார் தலையில் ஒரே இவ்வுலகில் பொல்லார் தலையில் ஒரே.

நெற்றியிலே புதியிலார் செய்தவமும் நீதியில்லா மன்னர் இராச்சியமும்

சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு ஏந்தார் சிந்தையே பார விசாரத்து பண்ணாதே ஏதொன்றும் தீர விசாரித்து பரபரக்க வேண்டும்.

கூடுவதும் அத்தை பகுத்து பொய்யன்று விடும் பாங்கும் தொகுத்து விரித்தால் நல்லென்றே மிகு வாரணத்தை உரித்தான் செயல் என்று உணரு மிகு வாரணத்தை உரித்தான் செயல் என்று உணரு ஆறாறு தத்துவம் வைத்து அத்தில் உரை மூர்த்திகள் வைத்து ஆறாறு தத்துவம் வைத்து அத்தில் உரை மூர்த்திகள் வைத்து ஏராமலபாகம் ஏறே மாறாமல் உன்னை விடாது ஆழ்வாள் உனை கேட்டோ உன்னை ஆழ்வாள் மாறாமல் உன்னை விடாது ஆழ்வான் உனை கேட்டோ உனை கேட்டோ உனை ஆழ்வான் நெஞ்சமே என்ன விசாரம் எமக்கு நெஞ்சமே என்ன விசாரம் எமக்கு தானோ அசத்தல்ல.

தவையாய் இருப்பதுவும் உள்மயக்கம் ஆற்றாது என்று அறற்றுவதும் ஆற்றாது தீரென்று அறற்றுவதும் தோற்றாது தோற்றுவதும் உன்னை சுகபூரணனென்று தேற்றுவதும் ஈசன் செயல் உன்னை சுகபூரணனென்று தேற்றுவதும் சிவன் செயல் பூரணன் என்று தேற்றுவதும் சிவன் செயல் அன்றோ அரணனுக்கு அன்றோ அன்றே அரணனுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்கள் நன்றே சிவனும் நடுவரே அன்றே அரண் அணுக்கள் பாசங்கள் ஐந்தொழில்கள் நன்றே சிவனும் நடுவனே சென்றருளில் நிற்க சிலரே சிலர்கள் நீள் நரகில் பூதலத்தே சொர்க்கத்து இருப்பதொன்னோ சொல் சொர்க்கத்து இரு

பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடல் ஐந்தெழுத்தை நீ நினையாய் ஐந்தெழுத்தை நீ நினையாசி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகள் திருமுறை

உனக்கென்னவாய் வாய் உனக்கென்ன திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய் தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை கடல் காஞ்சி கழுத்துன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் முத்தி வரும் தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் என் முத்தி வரும் ஆய்வார் பதி பசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்தறிந்து தாய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் ஓய்வார் கல்வி கேள்வி அல்லல் ஓய்வார் சிவானந்த வாரியுள்ளே ஒன்றிரண்டு மரத்தோய்வார் கமலையுள் ஞானப்பிரகாசம் மெய்த்தொண்டர்களே கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டதுண்டோ எனக்கும் உடற்கும் எனதிச்சையோ இணங்கார் புறத்தே சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச சிதம்பர உனக்கிச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளே எல்லாம் உனது செயல் என்றறிந்தும் எல்லாம் உனது செயல் என்று அறிந்தும் எனதுளத்தில் பொல்லாத சங்கற்பம் ஏன் வருமோ எனதுளத்தில் பொல்லாத சங்கற்பம் ஏன்

மலையில் ஞான பிரகாச வரத இது சொல்லாய் கரண மயக்கமன்றோ என் தொழிலல்லவே அவரவர் வினை வழியே அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அவரவர் வினை வழியே அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவினர் எவரவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர் தவறவர் நினைவது தம்மை உணர்வதுவே தவறவர் நினைவது தம்மை உணர்வதுவே தவறு அவர் நினைவது தம்மை உணர்வதுவே தவறவர் நினைவது தம்மை உணர்வதுவே தம்மை உணர்வதுவே தம்மை உணர்வதுவே கதி வாழ்க வேதனல் ஆகமம் வாழ்க கதி வாழ்க வேத நல்லாகமம் வாழ்க நற்கண்மணி உன் பதிவாழ்க வேத நல்லாகமம் வாழ்க நற்கண்மணி உன் பதிவாழ்க சைவம் திருநீரும் கண்டிகையும் வாழ்க சைவம் திருநீரும் கண்டிகையும் வாழ்க

கோனிரைகள் தெருவாள் நற்கோனிரைகள் தெருவாள் தருமை தருமை தெருவாள் கோனி

0: உலகம் வாழ்க, நற்கண்மணி உன் பதி வாழ்க, திகையும் வாழ்க, கோநிறைகள் தெருவாள் தருமை திருஞான சம்பந்த தேசிகனே, தருமை திருஞான சம்பந்த தேசிகனே, தருமை திருஞான சம்பந்த தேசிகனே. திருச்சிற்றம்பலம் பேரன்புடைய சைவ பெருமக்களே, அடியனுக்கு இந்த நல்வாய்ப்பினை அளித்து தர்மயாதீனத்தின் குரு முதல்வர் குருஞான சம்பந்த பெருமாள் அருளி செய்த போகசாரம் பாடல்களை இங்கே முற்றோதல் முறைமையிலே பாடுவதற்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்கள் சைவம் இணையதளம் அன்பர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடியேனை இப்பணியினை சிறப்பாக உணர்வோடு செய்யும் பொருட்டு ஆற்றுப்படுத்திய எங்களது குலகுருவாக இருந்து அருளாட்சி செய்த தர்மயாதீனத்தின் 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பெருமானுடைய சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மீகளால் ஆன்மார்த்தமாக வணங்கி கொண்டு தொடர்ந்து எமது பணியினை திருமுறை பன்னிசை பணியினை தொடர்ந்து சிறப்பாக செய்து வருவதற்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் தர்மயாதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளி அருளாட்சி நடத்தி வரும் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் பணியினை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அறம் தரு குருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருமகளை விட சிறந்த அழகினை உடைய திருநீல கண்டர் தம் மனைவியார் தம் கணவர் இளமை மீதூர காமத்துறையில் சிறியராகி அவ்வூரில் ஒரு பரத்தையை அணைந்து தம்முடைய வீட்டிற்குள் வர அதைக் கண்டு மானம் மீதூர அதனை பொறுக்காமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய ஊடலால் இல்வாழ்க்கையின் இன்றியமையா கடைமைகளாக உள்ள திருவமுதமைத்தல் அதனை காலத்தில் கொடுத்துதவுதல் முதலிய செயற்பாடுகளையெல்லாம் செய்து மெய்யுறு புணர்ச்சிக்கு மட்டும் உடன்படாதவர் ஆயினார். இடம் திருநீலகண்ட நாயனார் இல்லம்.

0: பூத்தபிரான் கலல்களை முதலாக கொண்டு நாம் வாழ்ந்த வாழ்வில் வேறொரு பெண்ணை நினைந்து பார்க்கும் அளவிலும் நான் உங்கள் அன்பில் இருந்து தவறி இருக்கிறேனா? கூறுங்கள் சுவாமி, கூறுங்கள்.
1: தேவி, தேவி, நீ எந்த தவறும் செய்யவில்லை. உன்னை போன்ற ஒரு மனைவி யாருக்கு வாய்க்கும்? தேவி, நம்முடைய இல்லறத்தில் எந்த குறையும் இல்லை. என்னுடைய இளமையின் துடிப்பு காரணமாக நான் செய்த இப்பிழையை மன்னித்துவிடு அன்பே.
2: வேண்டாம், வேண்டாம், என் அருகில் வராதீர்கள், என்னை தீண்டாதீர்கள்.
1: என்ன தீண்டுவீராயின் உண்மை திருநீலகண்டம், தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம். தேவி, உணர்ந்தோ உணராமலோ திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு விட்டாய். எம்மை என்றும் கூறி ஆணையிட்டதனால் இனி மாதர் குலத்தையே இவ்வுடலினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
2: சுவாமி, சுவாமி,

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார்தமையும் என்ற மனத்தினும் தீண்டேன் என்றார். அறக்கற்பினை உடைய மனைவியாரும் தம் கணவனாருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் பொலிவு பெற தம் உடம்பு அவர் உடம்பை தீண்டாதவாறு தவறாது செய்து வந்து தம் இல்லத்தை விடுத்து புறம்பே செல்லாதவராய் அவ்விடத்து அவ்விருவரும் வேறு வேறாக இருந்து அன்பு மீதூறுகின்ற புணர்ச்சியினை தவிர்ந்தவராய் இவ்வகையில் தமக்கு உற்ற பிணக்கினை அயலார் அறியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இளமை மீதூர்ந்த திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் தாம் இருவரும் ஒருங்கு ஏற்று நின்ற அளவில்லாத சீர்மை மிகுந்த திருவானையை போற்றி ஒழுக ஆண்டுகள் பலவும் சென்றன. பழம் மிக்க இளமைப் பருவம் கழிந்தபின் உடம்பின் கண் மிக்க மூப்புப் பருவம் வந்து மிக இளைத்தபோதும் தாம் இதுகாரும் சிவபெருமானிடத்து வைத்த அன்பினின்றும் நீங்கார் ஆயினர். இத்தகைய வாழ்க்கை நெறியில் இவர்கள் ஒழுகி வரும் நாள்களில் நெருப்புத் தளிர்விட்டார் போல சிவந்த நிறத்தையும் நீண்ட மின்னலை ஒத்து விளங்கும் சடையையும் உடைய சிவபெருமானும் தம் அடியவராகிய திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை யாவரும் அறிதற்கு உரிய நல்வழி இது ஆகும் என்று அவ்வழியை உலகில் உள்ளோர் விரும்பி உய்யும் மாற்றான் அதனை காட்டுதற்கு அருள் மிகுந்த சிவயோகியாக வடிவு கொண்டு கீழும் கோவணமும் கொண்டு அழியாத ஒளியை வீசுகின்ற திருவெண்ணீற்றின் ஒளிபரப்பும் திருமேனியின் கண் இடத்தோளோடு சேர்ந்து மார்பில் அசைகின்ற பூணூலுடனே பேரொளி வீசுகின்ற திருநீற்றை முக்கீற்று வடிவாக தீட்டிய நெற்றியும் நெடுஞ்சடை மறையுமாறு சுருண்டு கிடக்கும் தலைமயிரும் ஒளி வீசுகின்ற பற்களினின்றும் தோன்றும் வெள்ளிய நிலவும் மேம்பட பிச்சை ஏற்றற்கு உரிய கலத்தை ஏந்திய பலத்திருக்கையும் உடையவராய் எழுந்தருளி திருநீலகண்டர் மனையை அடைந்தார். இடம் திருநீலகண்டர் இல்லம்.

0: திருநீலகண்டம், திருநீலகண்டம் வரவேண்டும் அடியவரே. தாங்கள் இம்மனையில் எழுந்தருள யான் பெரும் பேறு பெற்றேன். திருநீலகண்டம், திருநீலகண்டம், திருநீலகண்டம் எம் தலைவரே, அடியேன் தங்களுக்கு செய்யத்தகும் பணிவிடை யாது? திருநீலகண்டம்.
1: திருநீலகண்டத்தை உம் உயிர் மூச்சாக கொண்டு துதிப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இத்திருவோட்டை உன்னிடத்தில் வைத்திருந்து நாம் விரும்பும் பொழுது நீ கொடுப்பாயா? வேட்கோவரே, இவ்வோட்டினை ஒப்பிடின் தனக்குத்தானே ஒப்பானது. இவ்வுலகில் தன்னிடத்தில் சேர்ந்த பொருட்கள் அனைத்தையும் தூய்மையாக்குவது இது பொன் மணிகள் ஆகியவற்றை காட்டிலும் போற்றத்தக்கது. இத்தகைய சிறப்புடைய இவ்வோட்டை நீ பெற்றுக்கொண்டு யாம் விரும்பும் பொழுது தருவாயாக.
0: திருநீலகண்டம், திருநீலகண்டம், இவ்வோட்டினை எங்கள் மனையில் வைத்து காக்கும் பெரும் பேறு பெற்றோம். இவ்வோட்டினை பாதுகாப்பான இடத்தில் வைத்து தாங்கள் விரும்பும் போது கொடுக்கிறேன். திருநீலகண்டம்.
1: வேட்கவரே, நாம் வருகிறோம்.
0: தங்கள் சித்தம். திருநீலகண்டம், திருநீலகண்டம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சிச்சிட்டம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா, சிச்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் உண்ணாமுல்லை உமையாளோடும்

திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது முக்கரணங்களால் பணிந்து போற்றி, அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பாழ்பட அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு, அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரில் சொன்னதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது நமது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. தோத்திரம் என்பது 12 திருமுறைகளையும், சாத்திரம் என்பது 14 சாத்திர நூல்கள் சித்தாந்த நூல்களையும் நமக்கு அது சுட்டுகின்றது. திருமுறை என்ற சொல் எதனால் வந்தது என்று பார்த்தோம் என்றால், திரு என்ற சொல்லுக்கு தமிழில் பல பொருள் உண்டு. திரு என்பதற்கு சிவம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த சிவத்தை அடைகின்ற சிவ முக்தி என்று பெயர், அதற்கும் திரு என்று பெயர்தான். அப்போ உயிர்கள் அந்த சிவத்தை அடைவதற்கு முறை என்றால் நூல் என்று பொருள். அந்த எது நமக்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த ஞான நூல்களுக்கு திருமுறை என்று பெயர். அந்த 12 திருமுறைகளிலே முதல் 3, அதாவது 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இந்த 3 நமது ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தது. 3 வயதிலே இறைவன் ஆணைப்படி அம்மையிடம் ஞானப்பால், அதாவது அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை பொற்கிணத்தில் கறந்து அதிலே சிவஞானத்தை குழைத்து இவருக்கு கொடுக்க, அதை உண்ட மாத்திரத்திலேயே இவருக்கு ஞானம் கிட்டுகிறது. இது பூர்வ ஜென்ம ஞானம் என்றும் நாம் சொல்லுவோம். நடைமுறையிலே திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தாய் என்று அவரே சொல்வார். ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஆன்மாவை சமணம் பௌத்தம் என்ற புறச்சமயங்கள் தலை தூக்கி சைவம் நிலைகுலைந்து இருந்த சமயத்திலே பெருமான் அனுப்புகின்றார், அவதரிக்க வைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கனம் அவதரித்த அவர் 3 வயதிலேயே அந்த மேல்நிலையிலிருந்து வந்ததால் எல்லாமே அவருக்கு ஞானம் நல்ல சித்திக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அங்கனம் அவர் 3 வயதிலேயே நமக்கு ஞான பாடல்களை எல்லாம் தந்திருக்கின்றார். இந்த ஞானப்பாலை உண்ட மாத்திரத்திலேயே பாடல்களை தந்ததை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில சொல்றாங்க, அம்பாள் கொடுத்த பாலை நாவில வாங்கின நீ நாவால் மறித்து அதை கீழே இறங்க முன்னாடியே நாவில வச்சே அதை அப்படியே ஞான பாடலா தந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி வணங்குறார். ஆகையால் அந்த ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்களை எல்லோரும் மீண்டும் வணங்கி கொண்டு, இப்போது அந்த 3 திருமுறைகளிலே அவர் நமக்கு எவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள் தந்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். இதிலே திருமுறை என்றால் என்ன என்று பார்த்துவிட்டோம். சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று பொருள். எதை பற்றிய முடிந்த முடிவு என்றால், கடவுள் உண்டா இல்லையா என்பதற்கு இன்று வரையிலும் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இறைவனை நம்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்து உயிர் நாம் என்றால் யார் தெரியாது. நாம் என்பது நம் உயிரைத்தான் குறிக்கிறது என்று நமக்கு சித்தாந்தம் மிக அழகாக புகட்டுகின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்றால் நமது ஜடமாகிய இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடப்பொருளாகிய இந்த உடலை தான் நம்ம நினைக்கிறோம். சித்து பொருளாகிய உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடமாகிய இந்த உடம்ப நாம நாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு தவறு. படிக்கிறோம், ஆனா நடைமுறையில் வருவதற்கு அது கொஞ்சம் சிரமப்படுகிறது என்று பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த கடவுள் உண்டா இல்லையா என்ற ஐயத்தை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த 14 சாத்திரங்களில் மிக மிக உயர்ந்த நூலாக சொல்லப்படுவது சிவஞான சித்தியார். சூத்திர வடிவிலே இருந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக பாடல் வடிவிலே இருக்குது சிவஞான சித்தியார். அதிலே மிக அழகாக நமது அருணந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதர் அல்லவா அவர், மிக அழகாக சொல்லிவிட்டார், தருபவன் ஒருவன் வேண்டும் என்று. கண்டிப்பாக
எல்லாவற்றையும் வழங்குவதற்கு ஒருவன் கண்டிப்பாக வேண்டும் என்று அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் கடவுள் உண்டு என்பதையும் நிச்சயப்படுத்தி இந்த நம் உயிர்தான் நாம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி, பசு என்பது நாம் தான், கட்டப்பட்டிருக்கின்றோம் புண்ணிய பாவங்களால். ஆகையால் பசு எப்படி கயிறால் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி நம்ம பாசங்கிற கயிறால் கட்டப்பட்டிருக்கோம். அதனால் பசுங்கிறது நம்மைத்தான், ஆன்மாவைத்தான் குறிக்கும் என்பதையும் நமக்கு தெளிவுறுத்தி, பசுக்களாகிய நாம் அடைய வேண்டிய இலக்கு பதி, பசுபதி. ஆனால் அந்த பதியை அடைய விடாமல் நம்மை தடை செய்வது பாசம். அப்போ சித்தாந்தம் முப்பொருளை பற்றி நமக்கு சொல்லுகின்றது, பதி, கடவுள், பசு, உயிர், பாசம் என்பது தடைகள், தளைகள் என்று சொல்லலாம். அந்த மூன்றும் தான் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படும். அப்ப இந்த தடைகள்லிருந்து எப்படி நாம மீண்டு இறைவனை அடைவது என்பதற்கு நமக்கு தெளிவு காட்டுவது இந்த இரண்டு நூல்களுமே, திருமுறைகளும் சித்தாந்தமும். திருமுறைகள்ல மறைபொருளாக இருக்கும் சித்தாந்த கருத்துகள், காலத்தால் முற்பட்டது அது. பின்னாடி ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலையே கயிறு சார்த்தி பார்த்து அவதரித்தவர் தான் மெய்கண்ட தேவநாயனார். அவர் நமக்கு மிக அழகாக சிவஞான போதத்தை தர அதிலிருந்து வகுத்து கொண்டே வந்தது 12 நூல்கள். அதற்கு முந்திய நூல்கள் திருவுந்தியாரும் திரு களிற்றுப்படியாரும். ஆக மொத்தம் 14 நூல்கள் சித்தாந்த நூல்கள். அது அல்லாமல் ஒவ்வொரு மடத்திற்கும் பண்டார சாத்திரங்கள் என்று இருக்கிறது. ஞானாமிர்தம் என்ற ஒரு நூலும் தனியாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சித்தாந்தத்தை நம்ம எங்கெல்லாம் இவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னா, முதல்ல சித்தாந்தம் என்ன சொல்லுது, இந்த முப்பொருள் என்னது அப்படிங்கிறத நம்ம ஒரு சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். அந்த முப்பொருள் என்று சொன்னால் பதி, பசு, பாசம் என்று நாம் பார்த்தோம். அளவைகள் என்று சொல்லுவார்கள். அதன் மூலம் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றின் மூலமாக பொதுவாக வேதங்கள், சிறப்பாக ஆகமங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அவற்றின் அடிப்படையில் ஏற்பட்டது தான் இந்த சித்தாந்தம் என்பது. சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பதும் நமது அருணந்தி சிவாச்சாரியார் வாக்குத்தான். ஆக மிக அழகாக இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட முப்பொருளும் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு கல்லால் மரத்தின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டி எதை உணர்த்தினாரோ அது பிற்பாடு குரு பரம்பரையாக வந்து அதன் பின்பாக சைவ திருமுறைகளின் வாயிலாகவும் அதற்கு பின்பு சைவ சமய புறச்சந்தான குறவர்கள் மூலமாகவும் நமக்கு இந்த சித்தாந்தமானது நமக்கு விளக்கி கூறப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சந்தான குறவர்கள், சமய குறவர்கள் நமக்கு 4 பேர் தான், அதில் ஐயம் இல்லை. ஆனால் சந்தான குறவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அகச்சந்தான குறவர் 4, அவங்க கைலாயத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் ஞானம் பெற்ற அவர்களிடம் நாம் நேரடியாக ஞானம் பெற முடியாது. அவர்களிடம் உபதேசம் பெற்றவர்கள் புறச்சந்தான குறவர்கள், வரிசையாக பரம்பரையாக கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். சந்தானம் என்றால் பரம்பரை. அப்படி கேட்டுக்கொண்டு வந்த புறச்சந்தான குறவர், நீங்கள் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில சமய குறவர்கள் 4 பேரும் இருப்பாங்க, அமர்ந்த நிலையில உபதேசிக்கிற மாதிரி சந்தான குறவர்கள் 4 பேரும் இருப்பாங்க. மெய்கண்ட தேவநாயனார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்த பெருமான், உமாபதி சிவாச்சாரியார், 4 பேரும். அப்போ இவங்கள் மூலமாக நமக்கு அந்த நூல்களில் சித்தாந்த கருத்துக்கள்ல நமக்கு கிடைக்கும்படியாக திருவருள் செய்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ எல்லாம் உண்டா இல்லையான்னு கேட்டது உண்டு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த உண்டுன்னு சொன்னது புறம் எப்படி நமக்கு நிறுவனங்கிறது தான் சித்தாந்த கருத்துக்கள் ஃபுல்லா. இப்போ இந்த முப்பொருளாகிய பதி, பசு, பாசம், இந்த மூன்றுமே ஆதியும் அந்தமும் இல்லாதது, அனாதியானது. ஆதி இல்லைன்னா அனாதின்னு சொல்லுவோம். ஆதினா தோற்றம் இருக்கும், எதுக்கெல்லாம் தோற்றம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் முடிவும் வந்துடும். அதனால அனாதி அப்படின்னு முப்பொருட்களை சைவம் கூறுவது வழக்கம். அனாதினா நித்திய பொருட்கள் அப்படின்னு பேர், அதாவது என்றுமே அழியாத பொருட்கள் அப்படின்ட்டு. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக தந்தவர், இதே திருக்கைலாய பரம்பரையில் நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்றவர், அவரால் நாதனாம் பட்டம் பெற்றவர், கைலாயத்தில் இருந்து வந்தவர், சுந்தரர் என்ற திருப்பெயரில் வந்து நந்தியருள் பெற்ற நாதருங்கிற பெயரையும் சேர்த்து சுந்தரநாதருங்கிற பெயரோட நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை அருமையாக வழங்கியவர் திருமூலதேவ நாயனார். மூலனுடைய உடம்பு
சுந்தரநாதருடைய ஆன்மா இரண்டும் இணைந்தது. அந்த திருமூல தேவநாயனார் அவர் மிக அழகாக நமக்கு பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்ற இந்த கருத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். திருமுறைகள்லேயே அப்பமே வந்தாச்சு. அடுத்து ஏன்னா திருமூலருடைய அந்த திருமந்திரம் வந்து காலத்தால் முற்பட்டது தான். அடுத்து பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு உரைக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை மூன்று வயதிலே ஞானப்பாலால் ஞானம் பெற்ற நமது ஞான சம்பந்த பிள்ளை பாலரா வாயர் என்று அழைக்கப்படுபவர் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிர அருள் தலைவனது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடைய அவ்வவனோடு முளையா மாமதி தவளும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார்.

என்றும், ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கான், அங்கே படை இருக்கும், அந்த சேனைகளுக்கெல்லாம் ஒருவன் தலைவனாக இருப்பான், அவனை சேனாதிபதி என்றும் நாம் சொல்லுவோம். ஆக பதி என்று சொல் தலைவன் காப்பவன் என்ற பொருள் தருகிறது. இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஆக உயிர்களையும் உலகங்களையும் காப்பவன் இறைவன், அவனை பதி என்று நமது சைவம் அழகாக நமக்கு காட்டியுள்ளது. தனக்கென்று ஒரு காரணமும் ஒரு முதலும் இன்றி அனைத்தும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் நிமித்த காரணமாக இருக்கின்ற முழுமுதற் கடவுளாகிய இறைவனைத்தான் பதி என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்தான் முழுமுதற் பொருளாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பதி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அப்படி இருப்பதால் அவரை இறைவன் என்று அழைக்கின்றோம். இந்த இறைவன் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கின்றார், கலந்தும் இருக்கின்றார். ஆகையால் கடந்தும் நின்று கலந்தும் இருந்து யாவற்றையும் செலுத்துவதால் அவரை கடவுள் என்றும் நாம் அழைக்கின்றோம். கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள். அப்போ ஒரே தலைவர், அவரை பதினும் சொல்லலாம், அப்புறம் இறைவன் என்று சொல்லலாம், அடுத்து கடவுள் என்றும் சொல்லலாம் என்று பார்க்கின்றோம். இன்னும் அந்த பரிபாஷை சொற்கள் மூலமா பார்க்கணும் அப்படின்னா, இறைவனை பிரேரகம் என்றும் உயிர்களை பிரேரியம் என்றும் கூறுவார்கள். பிரேரகம் என்றால் செலுத்துபவன் என்றும் பொருள். பிரேரியம் என்றால் செலுத்தப்படுபவை என்று பொருள். அவர் செலுத்துகின்றார், நாம் செலுத்தப்படுகின்றோம். ஆகையால் அவர் பதியாகவும் நாம் பசுவாகவும் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானுக்கு அவர் சொரூப நிலையிலே ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாதவர். அவருக்கு இரண்டு இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றது. சொரூப லக்கணம் என்பதை சிறப்பு இயல்பு என்று தமிழிலே சொல்லுவோம். தடத்த லக்கணம் என்பதை பொது இயல்பு என்று சொல்லுவோம். எல்லா பொருளுக்கும் பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் உண்டு. அந்த வகையிலே பதிக்கும் உண்டு. அப்போ அந்த பதியோட சொரூப லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் கடந்து புறப்பொருள் ஒன்றையும் நோக்காது நிற்கின்ற நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு தானே தானாக சத் சித் ஆனந்தமயமாக இருக்கின்றார். சத் என்றால் என்றும் உள்ள ஒருபடித்தாய் இருக்கின்ற பொருள் அப்படின்னு பொருள். சித் என்றால் அறிவுமயமான பொருள் என்று பொருள். ஆனந்தம் என்றால் இன்பமயமான பொருள் என்பது பொருள். ஆக அவர் மகத்துக்கு மகத்தாக இருக்கின்றார். எல்லா பொருள்களும் அவருள், அவர் சர்வ வியாபகமாக இருக்க அவருக்குள் வியாபியமாக அடங்கி இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் இறைவனது சொரூப லக்கணம் அல்லது சிறப்பு இயல்பு என்று நாம் சொல்கின்றோம். அந்த நிலையில் இறைவனுக்கு குணம், குறி, உருவம், குறினா அடையாளம், உருவம் எதுவுமே கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் திருவாசகத்துல ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லப்படுகிறது. ஆயிரம் என்றால் ஒன்று போட்டு மூணு சைஃபர் போட்டு கிடையாது, எண்ணற்ற அளவற்றங்கிற ஒரு இன்ஃபைனைட் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல். சரி, ஆனால் அவருக்கு எண்குணங்கள் உண்டு. நிர்குணம்னு சொல்லுவோம், நம்மை போன்ற முக்குணம் அவருக்கு கிடையாது, அதனால நிர்குணம்னு சொல்கிறோம். ஆனால் அவருக்கு எண்குணங்கள் உண்டு. அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, தன்வயத்த நாதல், தூய உடம்பின நாதல், இயற்கை உணர்வின நாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இது எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாமே, இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். அவருக்கு இயல்பாகவே பாசங்கள் கிடையாது, நமக்கு இருந்து நீங்குது. பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதையே வடமொழியிலையும் சொல்லுவாங்க, இந்த எண்குணங்களையும். அதுவும் பரிபாஷை சொற்கள் தான். இந்த தன்வயத்த நாதல் அப்படின்னா ஸ்வதந்திரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தூய உடம்பின நாதல்னா விசுத்த தேகம்னு சொல்லுவோம். இயற்கை உணர்வின நாதல்னா அநாதிபோதம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றும் உணர்தல்னா சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல்னா நிராமயம் என்று சொல்லுவோம். பேரருள் உடைமை என்பது அலுப்த சக்தி என்பதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. முடிவில் ஆற்றல் உடைமை என்றால் அனந்த சக்தி, அளவற்ற சக்தி அப்படின்னு வருது. வரம்பில் இன்பம் உடைமை

0: திருப்தி. ஆன்மாக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் திருப்தியே வராது. ஆனால் இறைவனுக்கு எப்போதும் வரம்பில் இன்பம் உடைமை. சரி, இதில் இந்த தூய உடம்பினாதல் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இந்த ஏனை இந்த ரெண்டையும் ஏனையவற்றில் அடக்கி ஆறு குணமாகவும் சொல்லலாம். எட்டு குணத்தை ஆறு குணமாகவும் சொல்வது உண்டு. இதில் தன்மயத்தனாதல் என்பது சத் என்பதிலும், வரம்பில் இன்பம் உடைமை என்பது ஆனந்தத்திலும், ஏனையவற்றை சித் என்பதிலும் அடக்கி சத் சித் ஆனந்தம் என்று மூன்று குணங்களாக சொல்வதும் உண்டு என்பதை என் மூலமாக இறைவனது தன்மைகளை, அதாவது சொரூப நிலையை நாம் ஓரளவு புரிந்து கொண்டு அடுத்து தடத்த லக்கணத்தை பார்க்கலாம், பொது இயல்பை பார்க்கலாம். இறைவன் உயிர்கள் பாசத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா, ஆகையால் அதை அறிந்து அவற்றை பாசங்களில் இருந்து நீங்க செய்து இன்புறச் செய்ய வேண்டும் என்ற கருணையால் உயிர்களுக்கு உதவி புரிவதற்காக தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தி, அதாவது அம்பாள், அல்லது சமவாய சக்தி, அல்லது அபின்ன சக்தி, இதுல மூணுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். சித் சக்தினாலும் சமவாய சக்தினாலும் அபின்ன சக்தினாலும் சொல்லிக்கலாம். அந்த அந்த சக்தியோட கூடி செயற்படக்கூடிய நிலையில் இறைவனை, அது வந்து இறைவனுடைய தடத்தலக்கணம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது பொது இயல்பு என்று சொல்லலாம். இந்த நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தியை கொண்டு நிஷ்களம், அதாவது அருவம், அடுத்து அகலம் அரு உருவம், சகலம் உருவம் ஆகிய மூன்று விதமான திருமேனிகளை கொண்டு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்களை செய்து ஒரு மன்னனை போலவும் ஒரு மருத்துவனை போலவும் இருந்து உயிர்களை ஈடேறச் செய்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தினம் சுவாமி கும்பிடுறோம், ஆனா இவ்வளவும் அவர் நமக்கு செய்யறாருங்க உணர்வோட கும்பிடும் போதுதான் நல்ல ஒரு முழுமையான பலனை நாம் பெற முடியும். திருமுறைகள் கண்டிப்பாக தினந்தோறும் ஓத வேண்டும். அதற்குத்தான் சித்திர 1ஆம் தேதி தொட்டு பங்குனி 30ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் பாடி முடிப்பாங்க. தினம் 5 பதிகங்கள், அதாவது ஒரு 50 பாடல் வர்ற மாதிரி, கொஞ்சம் பெரிய பதிகம்னா 3 பதிகம் வச்சுக்கிடுவாங்க. அதை எப்படியாவது பாடி முடிச்சிடணும், அப்படி பாடுற ஒரு வழக்கமும் உண்டு. தொடர்ந்து அகண்ட பாராயணமாக பண்ற வழக்கமும் உண்டு. இன்னொரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது, இப்போ நடைமுறையில் அதிகம் இல்லை, ஆனால் அதை நாம் பின்பற்றினால் நமக்கு நன்மை. என்னவென்றால், சிவபூஜை செய்யும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு ஆன்மார்த்த மூர்த்தி இருக்கும். ஆன்மார்த்த மூர்த்தியை வழிபட்ட பின்பாக பக்கத்தில், இன்னைக்கு நம்ம எந்த தலத்து திருமுறையை படிக்க போறோமோ அந்த தலத்தில் உள்ள பெருமானை சனிகலிங்கத்திலே ஆவாகனம் செய்து அந்த தலத்திலே இருப்பதாகவும் அவர் நம் முன்னே இருப்பதாகவும் பாவித்து கொண்டு அந்த தலத்து பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஆதி காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போது நடைமுறையில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இது நம்மால் செய்வதற்கு சாத்தியமே. ஆகையால் ஒரு சனிகலிங்கத்திலே நாம் எந்த தலத்து பெருமான் திருமுறையை பாடுகின்றோமோ அவரை ஆவாகனம் செய்து அவர் முன்பாக அதனை பாராயணம் செய்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இவர் இங்கனம் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்றார் என்பதையும் ஞான சமத பின்னால் விரிவாக பார்ப்போம். அதையும் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூரம் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனானிடம் வீழி மிளலையே என்ற பாடலின் மூலம் திருவிழி மிளலை தேவாரம், அதன் மூலம் நமக்கு மிக அழகாக அந்த பரசமய கோளரியாகிய நமது ஞானசம்பந்த பெருமான் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நம்ம அருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரமசிவம் பராசக்தி சிவன் சக்தி இந்த நாளையும் அருவம் என்று சொல்லுகின்றோம். அருவத்திருமேனிகள் இறைவனுக்கு, அதான் நவந்தர திருமேனி என்று வருகின்றது அல்லவா, அதை பற்றி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த பரநாதம் பரவிந்து ரெண்டும் தத்துவங்கள் கடந்த நிலையில் இருப்பது, அபரநாதம் அபரவிந்து ரெண்டும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட நிலை. அப்ப உயிர் வந்து தத்துவங்களை எல்லாம் கடந்து பதிஞானத்தால் தலைவனையும் தன்னையும் அறிந்து பதியாகிய பரமசிவத்தோடு இரண்டர கலப்பதே முக்தி. இந்த அருவ நிலை வந்து லயசிவம் என்று சொல்லப்படுகிறது, சத்தர் என்று சொல்லுவோம். கண்ணுக்கு தெரிந்தும் விளங்கி தெரியாத அவயவ பகுப்பற்ற ஒரு உருவத்தை அரு உருவம் என்று சொல்லுவோம். சிவாலயங்கள்ல கருவறையில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சிவலிங்கம் அந்த மாதிரி ஒரு அரு உருவ திருமேனி தான். இது சிவம் சக்தி ரெண்டு கூடி இருக்கின்ற ஒரு நிலை. இதை போக சிவம் என்று சொல்லுவோம், உத்தியுக்தர் என்று சொல்லலாம். சதாசிவமூர்த்தி என்று சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, இதுவே அருளல் தொழிலை செய்யும் திருமேனி. இவருடைய சக்தி மனோன்மணி என்று, ஏன்னா சிவத்தும் சக்தியும் சேர்ந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவருடைய சக்தி வந்து மனோன்மணி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து கண்ணுக்கு அவயவ பகுப்போட விளங்கி தெரிகின்ற திருமேனியை உருவத் திருமேனி என்று சொல்லுவோம். இந்த உருவத் திருமேனிகளில் ஒன்று வந்து மகேஸ்வரன், அதான் அதிகார சிவம் சொல்லுவோம். லயம் போகம் அதிகாரம் படிப்படியாக பார்த்துட்டே வந்தோம். அருவமாக இருக்கும்போது லயம் என்றும், அரு உருவமாக இருக்கும்போது போகம் என்றும், உருவமாக இருக்கும்போது அதிகாரம் என்றும் பார்க்கின்றோம். அந்த அதிகார சிவம் பிரவருத்தர் என்றும் சொல்லலாம். இவர் மறைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை மகேஸ்வரி என்பார்கள். மற்றுமோர் உருவத் திருமேனி உருத்திரர். இவர் அழித்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை உமை என்பர். இன்னும் ஒரு உருவத் திருமேனி விஷ்ணு, அதாவது திருமால். இவர் காத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தி இலக்குமி. நான்காவது உருவத் திருமேனி பிரம்மா. இவர் படைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை சரஸ்வதி என்பர். ஆக இதைத்தான் மிக அழகாக சித்தாந்தத்திலே சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் நாலிங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றா நவந்தரு பேதம் ஏக நாதனே நடிப்பன் என்பர் என்று சிவஞான சித்தியார்ல சூத்திரம் இரண்டு அதிகரணம் நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இதெல்லாம் பதியோட இலக்கணங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிங்கிறது எத்தனைன்னு, நம்ம வழிபடுற தெய்வங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்ப பதி எத்தனை அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும். பதி ஒன்று அதுதான். அது காரியப்பாட்டின் பொருட்டு தனது சக்தியோட இறைவன் பல பல வடிவங்கள் கொண்ட போதும் அடிப்படையில உயிர்கள் பல தெய்வங்களை வழிபடுவது போல் இருந்தாலும் உண்மையில் பதி என்பது ஒன்றுதான். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்பது சிவஞான போதத்தில் வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவர் ஒருவர் தான் என்பதில் ஐயம் இல்லை. அந்த பதி தம்முடைய சித்சக்தியினால் கொள்ளும் உருவினால் விகாரம் அடைவது கிடையாது. ஏன்னா அவர் உருக்கொள்வது உயிர்கள் மாயா காரியமாக பெறும் உருக்களை போன்றது அன்று. காரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய உரு கிடையாது. காரிய பாட்டினால சக்தி பேதமும் சக்தி பேதத்தினால சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையில பேதமே இல்லாதது அது ஒன்று, அதுதான் பதி. ஆக முழுமுதற் கடவுள் என்பது ஒருவர்தான். அவர் சுத்தமாயா புவனங்கள்ல தானே ஐந்தொழில்களையும் புரிந்து அந்த ஐந்தொழில்களை செய்யும் போது அததுக்கு ஏத்த பெயரோடையும் தன்னுடைய அபின சக்திக்கு அந்தந்த சக்தியோட பெயரையும் பெறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சுத்த அசுத்தமாய புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் அனந்தேஸ்வரர் என்ற அதி தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதித்தித்து ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார். பிரகிருதி மாயா புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் சீகண்ட ருத்ரர் என்ற தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதிட்டித்து நின்று ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல பதியை சிறப்பு நிலையில் சிவம் என்றும் சொல்வது சைவ சித்தாந்த வழக்கு. சிவம் என்ற சொல்லுக்கு சிறப்பும் வனப்பும் என்று பொருள். சத் சித் ஆனந்தமாக இருப்பதால் அது சிறப்புடையதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துவதால் அது வனப்புடையதாக இருக்கிறது. அதான் சிறப்பு வனப்பு என்பதற்கு ஒரு விளக்கமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து அம்பாள் வழிபடணுமா வேண்டாமா ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனுடைய ஆற்றலை தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். எனவே இறைவனும் இறைவனுடைய சக்தியும் வேறு வேறு பொருட்கள் அல்ல, பிரிக்க முடியாத ஒன்று. சூரியனும் சூரியனுடைய கதிரும் போல, அத கிரகணம் போலவும், பூவும் மனமும் போலவும் ரெண்டாக சொல்வது. சொன்னாலும் குணகுணி அப்படிங்கிறது ஒரு பொருளோட இரு கூற்றை உணர்த்தும் பொருட்டு. இதுக்கு தாதான்ய நிலை என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர். அது பரிபாஷை, அதாவது ஒருமையின் இருமை என்று அதற்கு விளக்கம். நெருப்பு ஒன்று தான், ஆனால் அந்த நெருப்பை வச்சு அவிக்கலாம், பொறிக்கலாம், வறுக்கலாம், உருக்கலாம், இருக வைக்கலாம். அதே மாதிரி சக்திங்கிறது ஒன்று தான், அது காரியப்பாட்டால் தொழில்கள் பலவாகுது. அதனால் அந்த தொழில் பேதத்திற்கு ஏற்ப சக்தி பேதமும் சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையிலேயே சிவம் சக்தி எல்லாம் ஒன்று தான். சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பதைத்தான் நாம் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சக்திதான் பலவோ எண்ணில், இவ்வளவு தூரம் அம்பாள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கெல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம் என்று சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே அதிகரணம் மூன்றிலே சொல்லப்பட்டுள்ளது.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவந்தாத்தார்கள் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பார்த்து தலைவியோட கூடிட்டு இருக்கிறான், இருந்தும் கூட உனக்கு ஆறுதல் இல்லை. என்னன்னு கேட்டா, ஆமா தினமும் ஊர்ல இருந்து வந்து இங்க பார்த்தால தலைவிய பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டா தலைவி ஞாபகமா இருக்குது, ஆனா பார்க்க முடியல. அதனால அவளுக்கு எப்படி இருக்குதான், வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப தோடி சொல்லுகிறாள், ஏங்க ஏ இப்ப என்ன உங்களுக்கு தான், தினமும் வரீங்க தலைவியோட இருக்கீங்க பாக்குறீங்க பேசுறீங்க மாசறு பொண்ணு விளம்பரி முத்து காசரி வெளியேன்னு கொஞ்சிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி சொல்லும் போது, ஆம்பல் குருணர் நீர் வேட்டாங்கு. அருமையான உமை. ஒரு குளத்துல ஆம்பல் பூ பறிக்கிறாங்களாம். அப்படி பறிக்கிறவங்க பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பூ இருக்கு. அப்படி குறைய படிக்கும் போது தண்ணி தான் வந்துட்டு தான், ஐயா தண்ணி உண்டாரீங்களா என்று கேட்டால் எப்படியோ, அது போல இவள் முளையிடை கிடந்தும் நடுங்கலா நீர். கூடவே உங்க மனைவி இருக்கும்போது கூட இன்னும் ஏன் பெரிய இது வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி, எங்க குறுந்தொகையில் இருக்கு. அப்போ குளத்துக்குள்ள இருந்து ஆம்பல் பறிக்கிறவங்க தண்ணி தாகம் எடுத்தா கரையலுக்குள்ள கேட்கறது போல, நீ தான் குளத்துக்குள்ளே இருக்கிற ஆம்பல் பூ பறிக்கிற, நீ ஆம்பல் பூ பறிக்கிறது ஒரு செகண்ட் நிறுத்தி விட்டு உள்ள குடிக்க வேண்டியதானப்பா, அதுல என்ன இருக்குது உனக்கு, ஏன் தண்ணி கேட்கிற. அது போல இவரோட நீங்க தொடர்பு போட்டு இருந்து கொண்டே ஏன் வந்து நீங்க நடுங்கிறீங்க பிரிவ, அந்த இவளை விட்டு போய் மீண்டும் நாளைக்கெல்ல வர வேண்டியிருக்கு, அந்த நாள் எனக்கு அப்படி ரொம்ப கடுமையா இருக்கு, இப்படி வருங்கிறீங்களையா. பின்னே இந்த ஐயா சித்திரை மாசம் போட்டுது, வைகாசி போட்டுது, ஆணியில முதல் வாரத்தில் கல்யாணம் வைங்களேயா, வச்சுட்டா வம்பு இல்லையா, இந்த நடுக்கிறதுக்கெல்லாம் போடுமில்ல, எப்போ பார்த்தாலும் மாசறை பண்ணி விளம்பரி முத்தேன்னு உட்காந்துருங்க சிவசிவன் என்று இப்படி தோடி சொல்லுவதாக ஒரு பாட்டு. அங்கே ஆம்பல் குருணர் நீர்வேட்டாங்கு என்றது சங்கலிக்கம், இவர் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு. நல்ல தண்ணீர் பெருக்கில் இருக்கிறவங்க இருந்து கொண்டே தன்னுடைய நாக்கு வறண்டு போயிட்டு என்று வெளியில் சொல்லுவது போல, பெருமானி உன்னுடைய கருணை கடலில் இருந்து கொண்டே நான் அதை அந்த கருணையை பருகாமல் என் நாவற்றி இருக்குது. வெள்ளக்கிளேனி விடுதி கண்டாய், விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய், யார் உன்னை நினைந்து விரும்புகிறார்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் எப்பொழுதும் இருந்திருப்பாய். மண்ணு

கிழக்கேம். கழித்தல்னா அந்த கழித்தல் வேற, மகிழ்தல் வேற. யார் சொன்னா? ரெண்டும் ஒண்ணுதான். மேலும் இப்ப கழித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்தவே இல்லை. மகிழ்ச்சிங்கிறதான் மகிழ்ச்சியை கூட விட்டுட்டான். சந்தோஷம் தான் இவன் எங்க போய் சந்தில் நிக்க போறவன் அல்லவா? இவன் மகிழ்ச்சிங்கிறத விட்டுட்டான் அல்லவா? இப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி வேற, கழித்தல் வேற, எப்படி ஆகும்னாரு திருவள்ளுவர். சிங்கம் அல்ல, உள்ளத்துக்குள்ளேயே மகிழ்வது கழித்தல். முகத்தின் வாயினால பல்காட்டி மகிழ்வது மகிழ்ச்சி. தங்கள் கடிதம் கண்டு மகிழ்ந்தேன், கழித்தேன்னு போடணும். தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன் தான் சொல்லணும். ஏன்? உங்கள் கடிதம் என் உள்ளத்தை மகிழ்வித்தது. அல்ல, தங்கள் கடிதம் கண்டு வேற மாதிரி வந்து நான் சிரித்தேன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, ஒளிஞ்சதுன்னு அர்த்தம். தங்கள் கடிதம் கடித்து சிரித்தேன் எழுதினான். எவனால் எழுதுறானோ கிடையாது பாருங்க. நல்ல வேலை, இது வரைக்கும் எழுதாம இருக்கிறான். இனி புரட்சி பண்ணி ஐயா சிரித்தல் தான் இனிமே நல்லது, உலக சொல்லு, மக்களுக்கு வழங்குற சொல்லு உடனே. இப்போ ஏன்னா இதெல்லாம் மாக்களை, கழித்தல் மழிதல்னா மாக்கள் தான் புரியணுமா? ஏன் நம்மளாம் மனுஷன் இல்லவ? கழியாத, இந்த கழியாத களி இதுதான் வந்துட்டுதல்லோ. கழித்தல் என்பது என்னன்னு கேட்டா உள்ளத்தால் மகிழ்தல். மகிழ்தல் என்பது என்ன? முகத்தால் மகிழ்தல். போன ஒரு குரல்ல உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு திருவள்ளுவர். அகராதி மாதிரி எழுதணும் மனுஷன். அப்ப கழித்தல் என்பது என்ன? உள்ளத்தால் இன்புறுவது. மகிழ்தல் என்பது முகத்தால் இன்புறுவது. என்ன சொன்னார்? கள்ளெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போட்டாதான் இல்லைங்களா? இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னு சரி நினைத்தாலே ஆகும், கண்டா என்ன ஆகும். அதனால உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு. போற போக்குல இந்த கள்ளுக்கு காமத்துக்கும் வேற்றுமை மட்டும் சொல்லல, கழித்தலுக்கும் மகிழ்தலுக்கும் வேற்றுமை சொன்ன. அதுதான் இன்னைக்கு பயன்படுது. அதுதான் நான் இதுவரை அது அப்படியே சொல்லி வச்சாரு. கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து. யாரு? அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் திருவியாத்துல. நீ காலையில குளிக்கிறதுக்கு போகும்போது என்ன பண்ணும்னா, 5 மணி ஆயிட்டுதா குளிக்க போகணுமா, காவிரி இல்லையா மடக்கு அப்படி போடுவா, போடா மக்கும் பயல அப்படின்னாரு. ஆஹா, மணி 4:50 ஆச்சு, கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகள் எம்பின எம்பின சங்கம் என்று சொல்லிவிட்டு எங்கே வீபதி போய் எடுத்துக்க நீங்களா திருநீர் எடுத்துக்கிறதுக்கு. அதுல போ நேரா அங்க போயின்னு கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து. மன மகிழ்ச்சியோடு குளிக்கிறேன். என்ன இன்னைக்கு போற்றியன் வாடுமுதலாகிய பொருளே, இன்னைக்கு புலந்தது பொங்கலர்க்கு இனிதுணி மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை எமக்கருள் செய்து. இதே திருப்பள்ளி எழுச்சி. ஆகவே இப்படி பண்ணுவதற்கு இன்னைக்கு நல்ல நாள் வாய்த்ததே, அதுவும் காலையில நீராடும்படியான புண்ணியம் வாய்த்ததேன்னு சொல்லி காவிரில இறங்கும் போதே மன மகிழ்ச்சியால இருக்கணும். போர் அடிக்கப்படாதரா? போர் அடிச்சே போனீங்க தமிழன் அல்லவா? தமிழன் போன அடிச்சே இப்படியே போனான், மகிழ்ச்சி இல்லாமையே போனான். இப்படி எல்லாம் சொன்னத கழியாத களி எனக்கு, இந்த கழித்தல் வச்சே பேசலாம் மாட்டிருக்கு சிவசிவ. களி வந்த சிந்தையோடு உன்கடல் கண்டும், நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிற சிந்தனையோடு உன்னுடைய திருவடியை பார்த்து கலந்தருள வெளிவந்திலேனி விடுதி கண்டாயின். அந்த மாதிரி நல்ல உள்ள மகிழ்ச்சியோடு கூட உன்னை வழிபடணும். அப்படி வழிபடாம இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ப்பா, இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா. அப்படி இருந்து என்னை விட்டுவிடாதப்பா. என்ன என்ன செய்யணும்? விடுதி கண்டாய்.

வந்த பூங்குழல் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய திருவடி இருக்கு, இந்த திருவடி இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஒளி தருகின்றதா உன்னுடைய திருவடி. அது என்னது? அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள் எல்லாம் என்ன? சூரியன், சந்திரன், விண்மீன், இதெல்லாம் இரவில் ஒளி தருது இல்லைங்களா. அப்போ இந்த சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இவையெல்லாம் ஒளி தருகின்றது. அப்படி ஒளி தருகின்ற பொருள்களுக்கெல்லாம் ஒளி தருகின்ற உன்னுடைய திருவடி என்று சொன்ன. அது எப்படி சாமி? எப்படி அருமை அருமை அப்படி பிடிக்கணும். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. கதிரவன் இன்னைக்கு ஒளி பெறுகிறான் என்றால் யாரால?

காரி. அப்ப ஒன்னு எழுப்புறதுக்கு யாரு? அம்மாவா அப்பாவை தான் அல்லவா. இப்ப ஆறுது ஏத்து விட்டு தம்பிய, அவங்க அப்பா அம்மா தான் இருப்பாங்க. மூணாவது வீட்டு அவங்க அப்பா அம்மா தான். இந்த வீட்டுல அவங்க அக்காவும் எழுப்பாங்களாம். அப்ப பத்தியா ஒருத்தர் எழுப்பினால்தானே எந்திரிக்க முடியுது. அது போல இதெல்லாம் யார் இருப்பா? யாரோ இதற்கோர் அதிகாரி, இதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல, அவர் தான்ப்பா ஆண்டவன் என்று சொன்னார். களி வந்த சிந்தையோடு அல்ல மகிழ்ச்சியோடு படிக்கணும். உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலே நீ விடுதி கண்டாய். அப்படி உன்னோடு நான் சேராமல் நான் புறமே போகிறேனே, என்னை விட்டுடாதப்பா. மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல். இப்ப உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கின்ற ஒளி தருகின்ற எல்லா பொருள்களுக்கும் நீதான் அதுக்கு ஒளி வழங்குற. அதாவது அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க. சந்திரனத்துல இந்த குளிர்ச்சி வைத்ததும் பெருமான் தான், சூரியனத்துல வெப்பம் வைத்ததும் பெருமான் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற சுடர்களுக்கெல்லாம் ஒளி தந்தவன் பெருமான். அப்படிப்பட்டது உன்னுடைய திருவடி. அந்த திருவடி பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே எளி வந்த எந்தை பிரான். இவ்வளவு அருமையா இருந்தும் கூட என் அளவுல ரொம்ப எளிமையா வந்தியப்பா, எளிமையா வந்திய. நான் எங்கேயோ போ குதிரை வாங்க போன இடத்துல நீ எனக்கு முன்ன வந்து நின்னு இங்க வான்னு காட்டி என்ன அழைச்சி எல்லாம் கொடுத்தியப்பா.

யார் தந்தா? தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். நீங்க என்ன போன் பண்ணீங்களா ஐயா, லெட்டர் போட்டீங்களா ஐயா, ரிஜிஸ்டரா கூரியரான்னு கேட்டான். மக்கு முண்டை இது நாளும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிவிட்டியாப்ப அப்படின்னு. ஆமா, ஒருத்தர் செய்தி தெரிவிக்கணும்னா என்ன செய்யலாம், கூரியர் இல்லையா இதுலையான்னு. அது போல நீங்க திருப்பெருந்துறை போய் எங்க பெருமானுக்கு தெரிவிச்சிக்கலாம். போடா, அதெல்லாம் உங்க காலம் உங்க கதை. தானே வந்து நான் கூரியர்லயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ அல்லது மேல போன்லயோ பேசி அழைக்க முடியாதப்பா அவனை. அதனால நான் திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னே அவன் வந்திருந்து திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி தன்னையும் காட்டி என்னை வான்னு அழைத்து சொன்னான். தானே வந்து இப்ப எங்க இருக்காருனாரு. எனது உள்ளம் புகுந்து என்ன செய்தார்? அடியேற்க அருள் செய்தான். அதிலிருந்து உனக்கு என்ன ஆச்சுனார்? ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானேயோதவம் செய்தேன் என்று சொன்னார். இப்படி இவ்வளவு பெரிய எல்லா ஒளிக்கும் ஒளி தருகின்ற நீ என் பொருட்டு எளிவந்து செஞ்சியே, நான் அடைக்காமையே வந்து செஞ்சியப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். இல்லை, நான் கேட்கவும் இல்லை, ஆனா அவன் கொடுத்தான். நான் தட்டவும் இல்லை, ஆனா தானா திறந்தான். தானா திறந்தான், தானாக தந்ததென்று உந்தி பெற அங்க போன. தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அவ்வளவு சாதாரண ஆளானார். மக்கு அகலமாய் நின்று அறிவறிது அப்பொருள், அது பெரிய பொருள். ஆனாலும் நாமெல்லாம் கடத்திடுங்கிறதுக்காக சகலமாய் வந்தது என்று உந்தி பெற நம்போலே ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து தான் கைய காட்டி இங்க வா ராஜான்னு சொல்லி திருநீர் விட்டு விட்டு என்னென்னவெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா? ஆகவே இப்படி என்ன அரிய பொருளாக இருக்கிற பெருமான் ஒளி வந்த பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே. எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே, என்னை அடிமையாக கொண்டு எனக்கு தந்தையாக இருக்கிற பெருமானி, நீ செய்த அந்த கருணை எனக்கு எவ்வளவோ உயர்ந்ததல்லவா. என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தளிந்தேன் இல்ல, என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தளிந்தேன். இந்த கவலை இருக்கவங்களுக்கு கவலையை தீர்க்கணும்னு கூட இல்லை, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை அப்படிதான் சொல்லுவோம். இல்லை சும்மா சொல்லுங்க, ஒண்ணும் இல்லப்பா. இல்லையா சும்மா சொல்லுங்க என்று கேட்டா அதுவே கொஞ்சம் ஆறுதல். நீங்க அந்த கவலையை ஒன்னே நீக்கிற போறது இல்லை. எனக்கு 100,000 வேண்டியிருக்கணும் வேணா அவுத்து கொடுத்துட போறானா? அது கிடையாது. என்ன பண்றது போங்க, ஏன்னா அவர் 100,000 கஷ்டப்பட்டார்னா இவன் 5 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சொல்லிட்டு இருக்கணும். சொன்னா கொஞ்சம் ஆறுதல் அவருக்கு. என்ன ஆறுதல்? அதான் அதான் 5 ரூபாய்க்கு கஷ்டப்படுறான், நம்ம 100,000 பின்ன கஷ்டப்படாம என்ன பண்றது? அவ்வளவுதான் அவன் ஆறுதல் அவனுக்கு அல்லவா. இதுதான் இந்த மாதிரி கஷ்டத்தை பரிமாறிக்கிறது. இது மாதிரி எனக்கு துன்பத்தை நீக்கிறத விட யாராவது, ஏன்பா நீ மதுரையில மாண்புமிகு அமைச்சர்ல நீங்க அப்படி ஒரு காலத்துல இருந்தேன், ஏன் பதவி போட்டுதே பதவியை நான் தொடர்ந்தேன் அப்படியா என்னாரு. ஆமா, கொள்ளையன் புலந்தரன் மாலையன் வாழ் குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால். சரிங்க, இப்ப ஏன் இப்படி ஒரு சோர்வாரிங்க? என்ன ஆண்டு கொண்ட ஆண்டவன் அவனை நான் பிரிந்திருக்கிறேன் அப்படிங்களா? வந்துருவாருங்க ஆண்டவன், அதுக்காக வருத்தப்படாதீங்கயா, வந்துருவாரியா. வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ, வருவான். அது எங்க இருக்குது? வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டு, திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். வருகை பருவத்தில் முருகா வா வா என்று அழைத்தால் நீ வரணும்ப்பா, இந்த ஆன்மா கரையேறணும்னா எனக்கு வேறு வழி இல்லைப்பா, நீ தான்ப்பா வரணும் என்று அழைத்தால்

நல்லா பாடி இருக்காங்க. இந்த பெரியவங்க இனி ஒரு கவிதையே எனக்கு தேவையில்லைன்னு நினைப்பிறேன். ஆமா ஆமா, நீ என்ன புதுசா புதுசா பாடி எங்களுக்கு புதுசா கத்துக் கொடுக்குற? இருக்கிறத யோகியதையா படிங்கப்பா, இருப்பதை யோகியதையாய் அண்டர்லைன் பண்ணுப்பா. ஆமா, அண்டர்லைன் பண்ணு, யோகியதையாய் படி. போரும் போரும் கட்டிட்டு இந்த தமிழ்நாடுல இந்த அகில உலகத்தையும் ஆளலாம் நம்ம கிட்ட இருக்கிற பாடல்கள். நீ என்ன இதெல்லாம் விட பூஜா கிழிச்சிட போறப்ப? அத்தானு நான் தானே, பத்தானு நீ தானே. ஆமா, கொண்டு உடம்புல போடுங்கடா கவிதையெல்லாம். அதனால் எலி அன் என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றே தளைந்தேன். பெருமானே எனக்கு ஒரு ஆறுதல், ஏங்க ஏன் வருதுல, கவலைப்படாதப்பா என்று சொல்றது கூட ஆள் இல்லாம இருக்கிறேன். அப்ப அப்படி சொன்னா என்ன கவலை போயிடும், கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அந்த ஆறுதல் கூட யாரும் செய்யலப்பா, என்னை அப்பா அப்பான்னு சொல்லணுமா? ஏன்னா அவரு அவ்வளவு அவ்வளவு தூரம் கஷ்டம் இருக்கு. அதனால என்னப்பா என்ன முன்முகம் ஒரு மாதிரி இருக்கு, கவலைப்படாதப்பா. உன் மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளவு கவலை இருந்தது, புழுகணும். ஏன்னா அப்பதான் அவன் ஆறுதல் பெறுவான். இருந்தது நான் வல்ல கரையேறில்ல, எல்லாம் கவலைப்படாது என்று யாராவது சொல்லக்கூட எனக்கு இல்லையா? எய்த்தலைந்தேன் இப்படி அலையிறேன், மின்னை ஒப்பாய், மின்னை ஒப்பாய் அப்படின்னாரு. மின்னலை ஒப்பாயினர் அப்படி சொன்னோன்னு எங்க போகணும், எங்க போகணும்? மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. மின்னல் எப்படி இருக்குமோ அப்படி விழுந்து அந்த பெருமாளுடைய சாடை அப்படி விழுந்திருக்குமா? எங்க போனோம்? சேரமான் பெருமாள்கிட்ட போய் குதிக்க வேணாமா அல்லவா? இப்படி மின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா. உவவிக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய். பெருமானி உனக்கு ஒரு ஓமை சொல்லணும்னு யாருமே இல்லப்பா. உன்னை உனக்கு இன்னாரை போல நீ என்று சொல்றதுக்கு இல்லப்பான்னு திருவள்ளுவர். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அது உச்ச நீதிமன்றம். அது இதெல்லாம் கீழ்கோற்று உச்ச நீதிமன்றம் என்ன சொன்ன, அவருக்கு ஒரு ஓமை ஒன்னு சொல்ல முடியாது என்றார். அதுதான் அடியேன் முதல் அதிகாரத்திலே சொல்லியிருக்கேனேப்பா. தனக்கோமை இல்லாதான் அவனுக்கு ஓமை சொல்லணும்னா அவனுக்கு அவன் தான் ஓமை சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியாது. அதையே கிடையாது. அப்படி ஓமைப்பாய், ஓமைக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய். மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய், எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. அதனால உனக்கு ஒப்பாக வேற யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப எனக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஒருத்தர் இருக்கிறார்னா அது நீதான்ப்பா, வேற யாரும் எனக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி ரொம்ப இதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் அப்படியே உருகி பாடுறாரு. பொருளே தமியேன் புகலிடமே, பொருளே, பொருள் என்னது, நிலையான பொருள் ஒன்று இருக்குமானால் அது பெருமான் தான். பொருளே தமியேன் புகலிடமே, இந்த ஆன்மாக்கள் நிறைவாக சென்று அடைகின்ற ஒரு இடம் புகலிடம், அதாவது தஞ்சமாக. இனி எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா, நீதான் என்று போய் விட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் இருக்குமானா அது இறைவன் தான். புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெடுதி கண்டாய். அப்படி இருந்தும் உன்னுடைய புகழை யாரேனும் இகழ்ந்தால் அவருக்கு என்ன தெரியும், ஆண்டவன் ஒருத்த இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை, துணியை போட்டு தான்றேன்ட்டு இப்ப துணியை போட்டு தாண்டிட்டு நிக்குது அல்லவா? என்னது, எங்கெங்கயாவது குங்குமம் வருமா, எங்கேயாவது நம்ம திருவண்ணாமலை இருந்து குங்கும பிரசாதம் போகுது. அதனால இப்படி தமியேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே, என்னை விட்டெழுதி கண்டாய். நின் புகழை இகழ்வார் வெருளே, அவர்கள் வந்து பயனற்றவர்கள் அல்லவா. என்னை விட்டெழுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே, நல்ல உண்மை பொருளை உணர்ந்தவர்களெல்லாம் உன்னை விழுங்குவாரலாம். இந்த விழுங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன உன்னை விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால். யார் இவர் தான், என்ன பாட்டு தொடக்கம், வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால். பெருமானி உன்னுடைய அருளாரமுதத்தை
நிறைய கிடைச்சுன்னு சொல்லிட்டு வாரி உள்ளதல் விக்கிட்டுது. ஆனா விதி இன்மையால், ஆனா இதை சாப்பிடும் போது விக்கலாம், விக்காம இருந்தா கொஞ்சம் சாப்பிடலாம், விக்கல் வந்துட்டு. ஆனா வேற எங்க போவேன், நீ தான் பாத்துக்கணும். இல்ல தழங்கரும் தேனன்ன தண்ணியை தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னாரு. இதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுக்குனாரு. என்ன தண்ணின்னாரு, நான் குடிச்சது உன்னுடைய அருளாரமுதம், நல்ல சுவையா இருக்கு, நீ வெறும் பச்சை தண்ணியை கொடுத்துடாதே, அதுல கொஞ்சம் தேனை போட்டு கலந்து குடுன்னாரு. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்வாய். ஆமா, நீங்க ஏற்கனவே சாப்பிட்டது நல்ல சிதிப்பா இருக்குது, பொக்குன்னு நீங்க கண தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது குடிக்க முடியாது. அதனால நான் ஏற்கனவே நல்ல அருமையா தேனா சாப்பிட்டதுனால நீங்க அந்த பசி தண்ணியில நல்லா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தேனை கொஞ்சம் நிறைய விடுங்க, ஒரு ஸ்பூன் எடுங்க, கலக்குங்க, குடுங்க. யார்கிட்ட, ஆண்டவங்கிட்டே கேக்குறது. தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய். இப்படி எல்லாம் எனக்கு இருக்குதுப்பா. மெய்மை யார் விழுங்கும், அங்க விழுங்கும்னா அந்த முழுமையாக உள்ளத்துல ஏற்கும்னு அர்த்தம், அவ்வளவுதான். விழுங்கும்னா விழுங்கிட முடியுமா? விழுங்கும் அருளி அணிபொடில் உத்தர கோசம் அங்கைக்கு அரசி, இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே போச்சு. ஒன்னு இருளுங்கணும் அல்லது அல்லது வெளியுங்கணும். இருளே வெளியே என்ன, ஒரே குழப்பையா அப்படின்ட்டு.

தெருவுலே அப்படிங்கும் போது இதுதான் பையன் என்ன பண்ணுவான், ஐயா ஜோதியன்னு ஒன்று சொல்லுங்க அல்லது துண்ணிரல்னு சொல்லுங்க, போட்டு குழப்பாதி கேட்பான் அல்லவா. ஆமாடா நீ தான் எங்க மணிவாசகருக்கு நீங்க கருத்து கொடுக்கணும், அக்கு உக்காடுற பின்ன என்ன சுவாமி. ஜோதியனே துண்ணிருடே, நல்ல மணிவாசகர் போன்ற நாவுக்கரசர் போன்ற சேக்கிடார் பெருமகனார் போன்ற மெய்யடியார்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அப்படியே வெளிச்சமா இருக்கு, வெளியா இருக்கு, அங்க நீ இருக்கிற. அதனால ஜோதியனே என்ன போல இருக்கிற மக்குகிட்டையும் இருக்கிற அது துண்ணிருளே. ஏன்னா இங்க டன் டன்னா இருள் இருக்குது, இதுக்குள்ள அவர் இருந்தாருன்னா அது இருளாங்க துண்ணிருளே. ஆனா அவங்க கிட்ட ஜோதியா இருக்கிறதோ எங்கிட்ட இருளா இருப்பதோ தோன்றா பெருமையனி. ஆமா அவன் பாட்டு பேட்டில் திருச்சி பார்த்தான்னா, ஏ சார் உங்க இதுல இருளா இருக்குங்கிறீங்க, அவங்க இதுல ஜோதியா இருக்க ஒண்ணுங்க மக்கு பயில தோன்றா பெருமை. உன் பேட்டில் இருக்கா அது வரும், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். உக்கார் ஏப்பா. ஆமா முகத்தில் கண்டுகொண்டு பார்க்க முடியாதப்பா, இது அகத்தில் கண்கொண்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா சோதியனே தெரியும், துன்னிருளே தெரியும், இப்படியெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் தோன்றா பெருமையனே என்பதெல்லாம் வழங்கும்டா. இந்த கண்ணை வச்சு பார்க்கறதா பார்க்கக்கூடாது. அதனால இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே. அருமை அருமை இகபரமாகி இருந்தவனே. இகம்னா இப்ப இந்த உலகியல்ல, உலகியல்ல இருக்கும் போதும் நமக்கு அவன் உடன் இருந்து உதவுகிறான். பரம் வீடு பேரடைகின்ற பொழுதும் அப்படி இருக்கிறான் அல்லவா. வீடு பேரில் எப்படி இருக்கிறான், நாவுக்கரசரை தான் ரொம்ப அருமையா சேர்க்கலா பெருமான் சொன்னார் இல்ல. நிறைவாக பூம்புகலூரில் நாவுக்கரசர் பெருமான் எப்படி இருந்தார், என்னறிய சிவானந்த வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடியின் கீழே ஆண்டரசு அமர்ந்திருந்தார். இதுவும் போய் ஒருத்தர உட்கார மாதிரி இருக்குது அல்லவா. எங்க சிங்கசாமி திருப்பம்பலூர்ல நாவுக்கரசரை காணான்னாரு, அடாராடா இப்பதான்ப்பா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எங்கன்னாரு, இந்த ஓடு இந்த வடிவோடு இல்ல, இது என்னது வயசு 81 வயசு அல்லவா, அதனால கையெல்லாம் திரையகரை இதெல்லாம் இருந்தது.

ஐயா, இனிமே இந்த வாசல வச்சுக்கிட்டு 9 வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாதுப்பா வந்தேன், பாடா ராஜா அப்படின்னு அழைச்சிக்கிட்டாராம். போயிட்டு எங்க இருக்க, நன்னிய என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாயின். இது வரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராயிருந்த அந்த ஆன்மா சிவானந்த ஞான வடிவாக ஆயிச்சான் இல்ல. அந்த வடிவு எங்க போச்சுன்னா, அன்னலார் சேவடி கீழ், பெருமானுடைய திருவடி கீழே. யாரு? ஆண்டரசு, நம்முடைய நாவுக்கரசர். எப்படி இருக்கார்? அமர்ந்திருந்த அப்போ அவன் எங்க இருக்கிறான்? ஏகத்திலையும் இருக்கிறான், பரத்திலும் இருக்கிறான். ஏகத்தில் எப்படி இருந்தான்னாரு, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். ஏகத்தில் இருந்தான். பரத்தில் எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார். பத்தீங்களா? தீர்ந்து போச்சு வேலை. நீங்க திருமுறைக்கு திருமுறையே விளக்கம். நீங்க நமக்கு என்ன விளக்கம் சொல்ல தெரியும்? என்ன தெரியும் நமக்கு? ஏதேனும் ஒண்ணு தெரிஞ்சாலும் ஒண்ணு தெரியலங்கிறதுக்கு எதுவுமே. சகாரா பாலைவனம், இந்த சகாரா பாலைவனமும் தார் பாலைவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்ன, ஏதோ ஆங்காங்க இந்த மாதிரி இருக்கிற அருளாளருடைய வாக்கு வந்து அப்படி இணைத்தா சரியா? உண்மை உரையும் அதுதான். நம்ம உரையெல்லாம் உரையல இல்ல, உண்மை உரையாதான் நீங்களா. அதனால இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. என்ன, இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினி விடுதி கண்டாய். அடே அப்பா, இருந்தன்னி ஆண்டுகொள். உன் விருப்பெருமானி, உன் திருவுள்ளப்படிதான் எனக்கு என்ன சொல்ல முடியும். நீ என்னை ஆண்டு கொண்டால் அல்லது விற்றுக்கொள். இப்ப வேணாப்பா நமக்கு இந்த பயல வேணாம், சரி தகுதியில் அப்படின்னு சொல்லி ஏதோ 5 காசு 10 காசுல வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துரும், வித்து விடுவோம், வித்து விடு சாமி. இல்ல தொலைறா, ஒத்தி வச்சோம்னா வேணுங்கும் போது அப்புறமேலும் மீட்டுக்கலாம் என்று சொல்லி ஒத்தி வச்சாலும் சரி. இதே மாதிரி பாடுகிறார், வர வேணாமா? எப்படி வராம இருக்கிறது? விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். அவரு தோடர் அல்ல. இது பாவம் என்ன எப்படியோ வச்சுக்கிட்டது, அது அப்படி வருமா? எப்படியோ வச்சுக்க முடியுமா? இந்த விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன், என்ன ஒத்தி ஏத்தி வைக்கப்படாது, ஒன்னு உங்ககிட்ட வச்சுக்க இல்லன்னா வித்துடு. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா அவ்வளவுதான் இது அல்லவா. ஒற்றி அப்புறம் போற பார்த்தா ராஜபாட்ட அது. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். இந்த பாட்டு படிக்கும் போது நீங்க டைபாய்டு ஜுரம் அடிச்சவன் கூட கஞ்சி கஞ்சி கஞ்சி சாப்பிட்டவங்க கூட இதை படிச்சுட்டான்னு ஜிம்முன்னு வருவான். எங்களா தம்பி படுறான்னாரு, நான் 10 நாளா கஞ்சி. அட நீ இதை படுறா எங்க சுந்தர தேவாரத்தை கஞ்சி அது வடபாயசாட்ட மாதிரி இருக்கும்டா என்ன அப்படி ஒருதான்

0: செய்ததில்லை கொத்தையாக்கி நீர். உச்ச நீதிமன்றம் போவேன் தெரியுமில்ல. என்னையா நான் குற்றம் செஞ்சுட்ட? எனக்கு கண்ணம் வந்து கெடுத்த மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரி. சரி, இன்னொரு கண்ணு கேட்கிறேன், இன்னொரு கண்ணை கொடுத்தீர், சரி ஒத்துக்கிறேன். இப்ப என்ன அப்படி தள்ள வச்சுங்கிறேன், அட என்ன ஒரு மூணு கண்ணு உமக்கு இருக்குது, இன்னொரு ஏன் கண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டு நாலு கண்ணாதான் இருந்துட்டு போமே ஐயா, பெரிய என்ன பண்ண சொல்லுவா வாப்பா அப்படின்னு சொல்லி மனசு அழைச்சிட்டு வந்தாரு. அவர் கிடக்குதான், ஏ இங்க வாப்பா, என்ன இப்படி போற பிகு பண்ணிக்கிறேன்னாரு. பின்ன என்ன தானே, சரி நூறு கண்ணு உங்களுக்கு தர்ற போ, அதான் கேட்டேன். பாட்டெல்லாம் நீங்க உண்மையா சொல்ற, இதெல்லாம் நமக்கு இப்படியே படிச்சிருக்கோம்னா நம்ம இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம்னு நீங்கள இப்படியே இருந்துட்டோம் வச்சுங்க, அருமையா இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை. என்ன குறையும் இரே மேலோரியம் பாவாய், இதை படிச்சா படிச்சா அப்படி படிச்சு வச்சுங்க, அருமையா நம்முடைய காலமே இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கட்டறிந்தார். படிச்சவன் என்ன பண்ணுவானா, நாம் இப்படி எல்லாம் இன்புறுமே, இது மாதிரி அவங்களையும் இன்புற வைக்கணும்னு நினைப்பான். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு, நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறுவதுன்னு சொன்னா இந்த அறிவு ஒன்றினால்தான் வரும். இப்ப இது என்ன சில கருத்து சொன்னோம்னா, ஆஹா அருமையா இருக்கியா என்று சொல்லுவோம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பசு பல கோடி. ஏன் பசு பல கோடி அப்படின்னா என்ன என்ன முடியாது, ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை நிறைய உயிரினங்கள், நம்ம தான் ஆறாவது அறிவு, மன அறிவு அல மனிதன் சொல்றோம். 84 லட்சம் உடல் பேதங்கள் இருக்கு, 84 லட்சம் யோனி பேதங்கள் சொல்றாங்க. அது ஒவ்வொரு அதாவது வந்து ஏன் வந்து அவ்வளோ உயிர்கள்னா அவ்வளோ உடல்கள் இருக்கு, என்ன முடியாது. அதனால்தான் பசு பல கோடி. இந்த பசுவை கட்டிய பாசம், பிரம்மன் முதலாய் பசுக்களை கட்டிய பாசம் மூன்று உண்டு. இந்த பாசத்தை நீக்கணும், இந்த பாசத்தை வந்து நம்ம நீக்கினாதான் இந்த ஆன்மா சுத்தமடையும். அப்ப நீக்கன்மை என்ன ஆகும்னா, இந்த கட்டுப்பட்ட தன்மை, இந்த பசுத்தன்மை, அது முத்தின்னாவே விடுதலைன்னு அர்த்தம். அந்த சிப்பியிலிருந்து முத்து இருக்கும், அந்த முத்து வந்து அந்த சிப்பியை விட்டு விடுதலை ஆச்சுன்னா தான் அதுக்கு முத்துன்னு பேரு. இயற்கையாக ஒளி உள்ளது, அந்த முத்து என்ற வேர்ச்சொலிலிருந்தா முத்தின்னு இருந்தது. அப்ப விடுதலை, இப்ப விடுதலையாக இருக்கிறதா முத்தி, அது பசுத்தன்மை நீக்கிய பிறகு அந்த அந்த அந்த பாசங்களிலிருந்து அந்த பாச கட்டு தலைகள் அதிலிருந்து நீங்கி அந்த பாசம் மறுத்தால், அதுதான் அந்த பாசத்தா இருக்கிறது நம்ம இருக்க முடியாது. கடவுள்கிட்ட வழிபாடு செய்கின்ற போது கூட நம்ம வந்து அந்த பாசத்தை அறுப்பதற்கு இறைவனிடம்தான் நாம் கேட்க வேண்டும். அதுதான் சொன்னார் மாணிக்க வாசகர், பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரி அணி, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படிங்கிறார். இப்போ அந்த பாசங்கிறது வந்து நமக்கு தொடர்ந்து வருகிறது, அதை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை நீக்கிதான் ஆகணும், இல்லாட்டி போனால் அது பிறவிகள் தொடரும். அப்ப அந்த பாசத்தை அறுத்தால் பசுக்கள் தலைவனை பற்றி விடாவே. அவர் கடைசி போலிடம் அந்த ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவடிதான் பஞ்சம். இது இந்த பாடல அப்படி சொல்றார். இந்த மூன்று பதிய பசு பாசம் என்ற முப்பொருளையும் சொல்லி அந்த பசுவாக இருக்கக்கூடிய ஆன்மா பாசத்தை நீக்கி பதியாகிய இறைவனுடைய திருவடியை சேர்தல் தான் நமக்கு வாழ்க்கையினுடைய முக்கியம், அவரை கோல் அப்படின்னு சொல்றது. அப்ப இறைவனை நினைக்கணும், நினைச்சாதான் அந்த நடக்கும். வள்ளுவர் சொல்ல ஒரு பாடல்ல, எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நின்றி கொன்ற மாதிரி இருக்குங்கிறார். இந்த செய் நன்றிங்கிறது வந்து ஒரு வினைத்தொகை. நமக்கு இந்த கேவலம் நிலையில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து உடல் இந்த சூக்கும உடலை கொடுத்து, அதன் பிறகு ஸ்தூல உடம்பை கொடுத்து, கருவிகரணங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வளமாகி கொண்டிருக்கிறானே. இதை இந்த இடத்த சிந்திச்சோம்னா, கேவல நிலையில் இறைவன் நம்மை காத்தது செய்த உதவி, அதிலிருந்து மீட்டெடுத்து கருவிகரணங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வளமாய் கொண்டிருக்கின்ற நிலை செய்து கொண்டிருக்கின்ற உதவி. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படிங்கிறார் மாணிக்கவர். மாதிரி எல்லா பிறவையும் முடிச்சு ஒரு ஸ்டேஜில் ஒரு மனித பிறவி தானே, முக்திக்கு தகுதியான பிறவி மனித பிறவி தான். அந்த பிறவி வந்து இறைவனை ஒப்பு, மலபரி பாகம், சத்தினி பாதம் எல்லாம் நிகழ்ந்து இந்த ஆன்மா பக்குவப்பட்டு அதன் பிறகு இறைவனே குருநாதராக வந்து தீட்சை கொடுத்து, அதன் பிறகு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு அதன் பிறகு ஆன்மா வழிபாடுகள் ஏற்றி இறைவனுடைய திருவடியில் போய் நம்மை சேர்க்கப் போகிறான் இறைவன். அது செய்ய போகின்ற உதவி. அப்ப இறைவனை நாளும் நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இல்ல புறபூஜை அகபூஜை அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த புறபூஜையை விட அகபூஜை மிகவும் சிறந்தது. யோகிகள் எல்லாம் எங்கே வழிபாடு செய்கிறார்கள்? பக்தர்கள் செய்வது புறபூஜை, யோகிகள் செய்வது அகபூஜை. புருவ மத்தி, புருவ மத்தியில் பூஜை பண்ணுவாங்க. இருதயம், இருதயத்தில் இறைவனை எழுந்தள்ள செய்து பூஜை செய்வாங்க. ரெண்டு இடத்துலையும் செய்வாங்க. யோகியர்கள் புருவ மத்தியிலையும், ஞானியர்கள் இதயத்திலையும் பூஜை செய்வதாகத்தான் மரபு உண்டு. இதில் இறைவனை யோகியர்கள் பூஜை செய்யக்கூடிய வழி முறை இது திருமந்திரத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. மேரு, மேரு என்றால் இந்த புருவ மத்திக்கு பேர் மேருன்னு பேர். இது வந்து சித்தர்களுடைய பரிபாஷை. மலைன்னு சொல்லுவாங்க இதை. மேருவினோடே, மேருன்னா அந்த புருவ மத்தியிலே சிந்தையை வைத்து ஒளியுள் உள்ளே புகுதல். இந்த புருவ மத்தியில் வந்து உள்ளே புகுந்து அதில் வந்து இறைவனை பார்த்து மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் சித்தர்களும் யோகிகளும் நிகழ்த்துவார்கள். மேரிவினோட விரிகதர் மண்டலம், விரி கதிர் மண்டலம். இப்போ சூரிய மண்டலம், கதிர்னா சூரியன், அப்போ இதயம். அப்போ புருவ மத்தியிலும் இதயத்திலும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய யோகிகள். அப்போ அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த எப்படி அவர்கள் பூஜை செய்கிறார்கள், இது யோக ரகசியம் உண்டு. சைவ சித்தாந்த சாத்திரத்தின் வழியாக அவர் சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளும் உண்டு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அந்த நெஞ்ச தாமரை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா, இந்த வாழைப்பூ வந்து கவிழ்ந்திருக்கும். வாழைப்பூ கவிழ்ந்ததை அதை நிமிர்த்தி அதில் இறைவனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வாங்க. நெஞ்ச தாமரை இதை மேல் நோக்கி எழுக்கணும். அதெல்லாம் பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரைன்னார். பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை. அப்போ அந்த தாமரை இதய தாமரை வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்போ இந்த உள்ளே வைத்து வழிபாடு செய்கிறதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். நம்முடைய அப்பர் பெருமான் ஒரு பாடலில் பாடுவார், காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய அட்டி பூசனை ஈசனாருக்கு போற்று அவி காட்டினோமே. இது வந்து அகபூஜை. இந்த உடம்பே கோயில் தான், இந்த உள்ளம்பெருங்கோயில் உருடம்பு ஆலயம்னு திருமலை சொன்னது போல அப்பர் வருமானம் பதிவு செய்கிறார். அவரும் உடம்பையே கோயில் ஆக்கிறார். இந்த கடி மனம், இந்த மனத்தை வந்து மனம் வந்து அங்கே பூஜை செய்யுது, இறைவனை பூஜை செய்கிறது. மனம் ஒரு அகக்கருவி, அதை உயிர் தான் செய்யுது. உயிர் செய்தாலும் கூட அந்த மனதை துணை கொள்கிறது. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக, இங்கே வாய்மை என்ற உண்மை இருக்கணும். மனம் மணி லிங்கம், அங்கே மனதில்தான் இறைவனை இருக்கக்கூடிய வைக்கிறார். நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேன்கிற நெஞ்சல் இடமாக வச்சிருக்கார். அன்பு இருக்கணும், அக வழிபாட்டுக்கு அன்பு இருக்கணும். இப்போ அன்பினால்தான் நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி, அந்த மனசுக்குள்ளேயே அன்போடு அவங்களுக்கு அந்த அபிஷேகங்கள் செய்கிறது. பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம் இதெல்லாம் செய்யணும். அந்த சுத்த நீரினால் அபிஷேகம் செய்தல் சரி. பூசனை அதான் பூஜனை, பூ போட்டு வழிபாடு செய்தல் அதான் பூசனைன்னு பேர். பூசனை ஈசனாருக்கு போற்ற அவி காட்டினோமே, நைவேத்தியம் என்ன செய்யறது? அவி காட்டுதெல்லாம் நைவேத்தியம்னு அர்த்தம். அந்த அவி நைவேத்தியம்னா இறைவனுக்கு அங்கே உள்ள நைவேத்தியம். அக வழிபாட்டில் திருமுறைகளை பாடுதல், திருமுறைகளை பாடுறது தான் அவி. அங்கே தான் நைவேத்தியம் வைக்கணும். தேவார திருவாசனம்லாம் பாடி தான் நம்ம வந்து அகபூஜை பண்ணணும். இப்படி தான் எல்லாருமே பண்ணிடுறாங்க. அகபூஜையில் வந்து ஞானசம்பந்தர் ஒரு பாடலில் சொல்கிறார், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும். அப்போ அவரும் அந்த அகபூஜையில் இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறார். அப்புறம் ஒருத்தர் பாடினார், பூமாலை வந்து வாடும் என்பதற்காக உனக்கு தினந்தோறும் உனக்கு பாமாலை பாடினேன்னார். இப்போ பூமாலை வந்து தினந்தோறும் பூ போடுறோம், ஆனால் வாடி போயிடுது, ஆனால் பாமாலை வாடாது. ஆனால் தினசரி அவர் என்ன பண்ணாராம், பாட்டு பாடுவாராம், தினந்தோறும் பாடுவாராம். அவர் இந்த வந்து எல்லா அருளாளர்களுமே அந்த அந்த அகபூஜையை வலியுறுத்துகிறாங்க. இந்த அருணகிரிநாதர், அருள்மாறா உளத்தான் அன்பினர் உறைவிடம். அருள்மாறா உளம், உள்ளம்னா உள்ளம், அங்கே தான் அன்பினர் உறைவிடம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அந்தரங்க பக்தி சொல்கிறார். இந்த பக்திங்கிறது அந்தரங்கத்தில் இருக்கணும், ஆழமாக இருக்கணும். அப்புறம் தாய்மலர் ஒரு பாட்டில், நாவழுத்தும் சொன்மலரோ நாள் உதிருக்கும் பொன்மலரோ தேவை உனக்கு இன்னதென்று செப்பாய் பராபரமே. இதெல்லாம் தாய்மானருடைய பாடல். அப்போது தாய்மானவர் இருந்தாலும் சரி, அருளா அருணகிரியாக இருந்தாலும் சரி, ஞானசம்பந்தர், அப்பர் பெருமான், மாணிக்க வாசகர் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அக வழிபாட்டைத்தான் அவர்கள் அதிகமாக வலியுறுத்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்களிலே வாயிலாறு நாயனார் அக வழிபாடு செய்திருக்கார். பூசலாறு நாயனார் மனத்திலே கோயில் கட்டி வழிபட்டார் இறைவனுக்கு. அப்புறம் இந்த சிவஞானியினுடைய செயல் அப்படின்னு பார்க்கணும். இந்த முக்கியமான பாடல் திருமந்திரத்திலே இது முத்தாய்ப்பு.

ஆன்மாவுடைய இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். இறைவன் மிக எல்லாம் தெரிந்த பரம்பொருள், எங்கும் நிறைந்த பரம்பொருள். இந்த ஆன்மா சிற்று அறிவும் சிறுதொழிலும் உடையது. இந்த ஆன்மா வினையை செய்து அதனால் மறுபிறப்பு எடுக்கும். ஆனால் இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதான் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியினர் மாணிக்கவாசகர். அப்ப இறைவனுடைய இலக்கணம் நம்முடைய இலக்கணம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மால் இறைவனுடைய உதவியின்றி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தன்னை அறிந்தவர்கள். தத்துவ ஞானிகள், தத்துவ ஞானிகள்னா மெய்ஞானிகள்னு அர்த்தம். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். அதுனா முன்னை வினை, நாம இப்ப இந்த வினையை வந்து நான் பிராரப்த வினையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்பனா சஞ்சீதம்னு ஒரு வினை இருக்கும், பழைய வினை, அது தொழில் வினைன்னு இருக்கும், கிடைவினைன்னு சொல்லுவாங்க அத. அந்த பழைய வினை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழைய வினையை வந்து நீக்கணும். பிராரப்தத்தை வந்து அனுபவிச்சு தான் தீக்கணும். என்ற வினை உடலோடு ஏகும், திருவருட்பயனில் வரும். இடையேறும் வினை தன் அருளே சுடுவோங்கிறார். ஒரு கால இடையில பிராரப்தத்தை கண்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஆகாமி வினை ஏறிந்துச்சு வச்சிங்களா, அப்ப அவர்கள் சிவனடியார்களாக இருந்தால் இறைவனே அந்த என்ன பண்ணுவார்னா அந்த ஆகாமி வினை ஏறாம பார்த்துப்பார். அப்ப ஆகாமி வினையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியில்லை, நம்ம ஏறாத பார்த்துக்கலாம். பிராரப்தத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சு ஆகணும். ஆனால் சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய பழைய வினையை எப்படி எடுக்க முடியும்? அப்போ ஞானாசிரியருடைய தீட்சையில் அந்த பழைய வினை நீங்கும். திருவாசகத்தில் சிவபுராணத்தில் வரும், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். இந்த ரெண்டுக்குமே பொருள் உண்டு. அப்போ முந்தை வினை முழுதும் பழைய வினை எல்லாம் நீங்கிடும். அதுக்கு சிவபுராணம் டெய்லி படிக்கணும், 95 வரி அதை படிக்கணும். இப்போ திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் பதிவு செய்வார், ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தினசரி நாம் திருமுறைகளை படித்தால் நம்முடைய தொல்வினை என்று சொல்லக்கூடிய பழவினை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். எல்லாம் பதிவுகள். சரி, முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், அப்ப தத்துவ ஞானிகளுக்கு தெரியும். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். இந்த பின்னை வினைங்கிறது இந்த ஆகாமிய வினை மேலே ஏறாம பார்த்துக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பிராரப்தத்தை வினையை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது புதுசு புதுசாக வேற வினையை வந்து லோடு ஏற்றிப்பாங்க. ஆனால் தத்துவ ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இந்த மாதிரி ஒரு உயர்நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆகாமிய வினையை வந்து ஏற விடாமல் பார்த்துப்பாங்க. ரொம்ப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்வாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சென்னியில் வைத்த சிவன் அருளாலே, அங்குதான் கீ. எப்படி அவர்கள் வினையை கழிக்கிறார்கள், வினையை தீர்க்கிறார்கள், அதை இன்வேலிடாக ஆக்கிறார்கள், ஒரு செயலற்ற நிலை கொண்டு போயிடுவாங்க அந்த வினைகள் எல்லாம். எப்படின்னா சென்னியில், சென்னினா சிவபெருமானுடைய தலை உச்சி, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே சிவபெருமானை வணங்கித்தான் நாம் தீர்க்க வேண்டும். இந்த சென்னியில் வைத்த சிவன் அருள் அப்படிங்கிறது இந்த தாள்னு ஒரு சொல், தலை என்ற ஒரு சொல், தாள் என்ற ஒரு சொல், தலை என்ற ஒரு சொல், தாள் பிளஸ் தலை, அதை சேர்த்தால் தாடலை ஆயிடும். இப்போ தாடலைங்கிறது அங்கே ஒரு சொல் தான், இரண்டு சொல் சேர்ந்தாலும் அங்கே ஒரு சொல். அப்போ இறைவனுடைய

0: தாள் நம்முடைய தலையில் வைத்து, அப்ப தாளும் தலையும் ஒன்றாவது. அப்ப இறை சிந்தனையில் வைத்து சிவ சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். தான் செய்கின்ற எல்லா செயல்களையும் எல்லா ஆற்றலையும் இறைவனினுடைய ஆற்றலில் இறைவனுடைய செயலில் கலக்க வேண்டும். எல்லாம் உன் செயல் என்று சொல்லிடணும். அப்ப அந்த ஆகாமே ஏறாது. எப்போதுமே எந்த ஒரு செயலையுமே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாவே ஆகாமே ஏறிட்டே இருக்கும். இறைவனுடைய செயலால் இது நடக்கிறது என்று சொன்னால் ஆகாமே ஏறாது. நம்ம கடவுள்கிட்ட இதெல்லாம் வேண்டிக்கணும். இந்த சிதம்பர சுவாமிகள்னு திருப்போரூர் சந்நிதி முறை அவரோட நூல் உண்டு. இந்த நூலில் கடவுள்கிட்ட வேண்டாரு பாருங்க. எல்லாரோடய வேண்டிக்கணும். நம்ம உள்ள நமக்கெல்லாம் ஒரு பாடம். நோயுற்று இராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. என்ன வேண்டாரு பார்த்தீங்க? என்ன இந்த வினையால மாட்டிக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இந்த எந்த வினையும் வராத நம்மளை காப்பாற்றி கொடுப்பான்னு முருகனை வென்றார். நல்லா தினசரி நம்ம வந்து பாராயணத்தில் இறைவன் முன் பாட வேண்டிய பாடல் இது. அப்புறம் எப்படி இறை வழி செய்யணுமா? இது நம்மளுடைய அபிராம அந்தாதியில் சொல்லுவாங்க, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்றுட்டு இருந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, கிடந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது அபிராம அந்தாதியோட பாடல் அது. இந்த பாடலை அபிராம அந்தாதி இப்போ வந்தவர், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருமூலர் இந்த கருத்தை திருமந்தில் பதிவு பண்ணுறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நிமலனை. நிமலன் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நிமலன்னு பேர். நிமலன்னா அழுக்கு இல்லாதவன், குற்றம் இல்லாதவன் அர்த்தம். எப்படி வழிபாடு செய்யணும்? நின்றும் இருந்தும் கிடந்தும் நிமலனை ஒன்றும் பொருள்கள் உரைப்பவராயிலும் வென்று ஐம்புலனும் விரைந்து பிணக்கருத்து. இந்த பிணக்கு, அந்த பிணக்குன்னா சேர்க்கை, ஐம்புல சேட்டைன்னு அர்த்தம். இந்த ஐந்து புலன்களை விரைந்து பிணக்க அறுத்து ஒன்றாய் உணரும் ஒருவனுமாமே. அப்போ இறைவனை எந்த நேரமும் நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிந்திக்க வேண்டும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். நான் டோட்டல் சரண்டர். இதெல்லாம் அபிராம இருந்தால் அபிராம பண்ணது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது இந்த லக்கேஜ் லாஃப்ட் மேலே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜை வந்து நம்ம மடியில் வச்சுக்க வேண்டியில்லை. அது லக்கேஜ் லாஃப்ட்டில் வச்சுக்கலாம். லக்கேஜ் லாஃப்ட்டில் வச்சு நம்ம நிம்மதியாக தூங்கலாம். யாருமே அந்த நாம் எடுத்துகிட்டு போகிற சுமையை வந்து நம்மளுடைய மடியில் வச்சு தூங்க மாட்டாங்க. அது மாதிரி லக்கேஜை கொண்டுட்டு வந்து லாஃப்ட்டில் வைக்கிற மாதிரி நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். டோட்டல் சரண்டர். அப்போது பாடலை ஆசை அருமீன்கள். இந்த உலகத்துக்கு உள்ள துன்பத்துக்கெல்லாம் ஒரு காரணம் ஆசை தான். அந்த ஆசைக்கு என்ன காரணம்னா ஆணவம். அது ஒன்றும் இருக்கு இல்லையா? ஏன் ஆசை வருதுன்னா ஆசைக்கு காரணம் ஆணவம். அதனால் ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆசைப்படப்பட தான் உலகத்தில் துன்பம் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள். இதில் போடுறாரு கண்டிஷன் போடுறாரு. அது ரெண்டு இடம் சொல்கிறாரு பாருங்க. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். அந்த கடவுளை வேண்டுகின்ற பொழுது கூட கடவுளோடு ஒன்று இருக்கின்ற பொழுது கூட அங்கே தனக்கென்று ஒன்றும் வேண்டாமல் அங்கேயே ஆசைப்படாமல் வேண்டும் சொல்கிறார். அதுதான் யோகிக்குள் இலக்கணம். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசைப்படப்பட அதாவது மோர் டிசையர்ஸ், ஆர்வங்கள், விருப்பங்கள், ஆசைகள். என்ன காரணம்? மோர் சாரோஸ், அதிகமான துக்கம் வரும். ஆனால் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடைவிட ஆனந்தமாமே. இது வந்து தினந்தோறும் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பாடல். ஆசை விட ஆனந்தம், ஆனந்தம் வேணும், ஆனந்தம் வேணுங்கிறாங்க, சந்தோஷம் வேணுங்கிறாங்க. ஆனால் புதுசு புதுசாக போய் கமிட்மெண்ட்லாம் மாட்டிப்பாங்க. இந்த புதிதாக எப்போல்லாம் நம்ம கமிட்மெண்ட்டில் மாற்றுறோமோ அப்போல்லாம் துன்பம் வந்து கொண்டே இருக்கும். அதான் நம்ம இறைவன்கிட்ட வேண்டுகின்ற பொழுது கூட வேண்டும் பொருள் ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு சொல்லிட்டு அவுட்டோ அப்படுத்திடணும். அதான் நமக்கு அடியாவுடைய இயல்பு சொல்கிறாங்க. அதை அந்த அடியாவுடைய இயல்பு என்னன்னா ஆசையே இருக்காது. கூடும் அன்பினில் கும்பிடுதலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அப்போ இந்த அடியார் என்னன்னா நான் வணங்கிக்கிட்டே இருந்தா போகிறோம், வீடே வேணாங்கிறார். அதாவது இறைவன் திருவடியாக கூட எனக்கு வேண்டாம், நான் வணங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா அடியார்கள் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த ஆசைப்படாமல் நான் வாழ வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் சிவபெருமானோட எப்படி கலக்கிறது அப்படின்னு. இறைவனை வந்து நம்ம வாயால் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. உரை மனம் கடந்தது இறைவன். அதுதான் வாக்கு மனம் அதீதன், வாக்காலும் மனத்தாலும் எட்டாத ஒன்று பேர், அதான் கற்பனை கடந்த ஜோதின்னு பேர். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபாடு செய்கிறோம். உரையற்றது ஒன்றை உரைத்தான் எனக்கு, அவர் சொல்றாரு, திருமலர் சொல்றாரு, உரையற்ற ஒன்றுங்கிறார் இறைவன். அந்த யோக நிலையில சொல்றாரு பாருங்க, கரையற்று எழுந்த கலை வேட்டு அறுத்து. முக்கியமான வரி, வேட்டுன்னா வேட்கைன்னு அர்த்தம். இந்த புதிது புதிதாக இந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட யோக நிலைக்கு தடையாக தான் இருக்கும். இந்த யோகத்துக்கு போகும்போது மௌன நிலைக்கு போயிடணும், இறைவனோட ஒடுங்கிறது தான் போகணுமே ஒழிய இந்த உலகியல் அறிவில் போய் மாட்டிக்கக்கூடாது. நம்ம திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, கரையற்று எழுந்த கலை வேட்டு அறுத்து. அந்த வேட்கையை நீக்கணும். ஒரு நூலில் படித்தேன், ஒரு யோகியினுடைய நூலில் படித்தேன், இதுவரைக்கும் நாம்லாம் எவ்வளவெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தோமோ கட்டுறோமோ அதையெல்லாம் நம்ம வந்து மறக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கிட்டோமோ அதே மாதிரி மறக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணுங்கிறார். அப்போ தான் அந்த யோக நிலைக்கு போகலாம், இறைவனுடைய திருவடியை நம்ம சார முடியுங்கிறாரு. திரையொத்த என் உடல் நீங்காது இருத்தி. திரை ஒத்த உடல்னா அந்த கடலில் என்ன பண்ணோம்னா அந்த அலை வரும், அலை வந்து தோன்றியும் மறையும், தோன்றும் மறையும், அது மாதிரி உடல்கள் மாறி மாறி வரும். அப்போ இந்த பிறப்பு அறுத்து இந்த திருமூலருடைய ஆன்மாவை இறைவன் தன்னுள் இருத்தி கொண்டான். இருத்தி கொண்டது மட்டுமல்லாமல் திருமூலருடைய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவிலே இறைவன் புகுந்து கொண்டான்கிறார். புறையற்ற எண்ணுள் புகுந்தர் பரனே. அப்போ அந்த திருமூலர் யோகி அந்த யோகியினுடைய அறிவு, அந்த அறிவுக்குள் இறைவன் புகுந்து கொண்டான். அப்போ இறைவனும் திருமூலரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள், முத்தி நிலையில் இருக்கிறார்கள். இப்படி அருமையான செய்திகள் எல்லாம் நம்முடைய எட்டாம் தந்திரத்தில் இருக்கின்றன. நாளை 9 தந்திரம் நுட்பமான செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டியுள்ளது. எனவே நாளை 9 தந்திரத்தில் சந்திப்போம். இன்றைக்கு இந்த உரையுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமூல நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அதுதான் யோகத்தினுடைய வலிமை, இவ்வளவோ வலிமை. அதான் வேறொருவர் காணாமல் உலகத்தை உறவலாம். ஒரு உயிரோடுல ஒரு உயிர் உடம்புல இன்னொரு உயிர் உடம்பு சேரலாம். அவ்வளவு ஆற்றலுடையது யோகம். அந்த யோகத்துடைய நம்ம வெளியே விட்டுட்டதுனால இப்ப எல்லாம் வெறும் இப்படி வெறும் வாய்னால சொல்ற அளவிலேயே நின்று போன சரியே இருக்குது. கிரியை கூட ரொம்ப குறைஞ்சதான். யோகம்ங்கிறது அந்த பக்கமும் போகல. நாலு சொன்னாங்கல்ல, சரியே கிரியை யோகம் ஞானம்னு. சரியே என்னென்ன? ஏதோ பூ பறிக்கிறது, குளிக்கிறது, பெருமாண்ட போடுறது, அல்லது வீட்டிலே போடுறது, அது சரியே. கிரியை அப்படி வெளியில வழிபாடு செய்வது போல உள்ளத்திலும் வழிபாடு செய்யணும். சிவசிவ ரெண்டாம் கிளாஸுக்கே நம்ம போகல. கிரியை ரெண்டாம் கிளாஸ், யோகம் மூணாம் கிளாஸ், சிவசிவ அப்படி ஒன்னு இருக்குது, ஐசி மூன்றாம் கிளாஸ் ஒன்னு இருக்குதான்னு நினைக்கிறேன். கிரியே இல்லையே, புற வழிபாடு இருக்குமே தவிர அகவழிபாட்டினால் அப்படி செய்யணும். அந்த வழிபாடே போயிட்டு, எனவே சரிக்கு அடுத்தபடி மேல முதல் படிதான் நம்ம இருந்துட்டு இருக்குமே தவிர ரெண்டாவது படியே கூட ஏறலையே. அப்புறம் எங்க மூணாவது படிக்க போறது? இதெல்லாம் என்னமோ பெரியவங்க சொல்றாங்க சார், படிங்க படிங்க அப்படின்னு போக வேண்டிய தவிர நமக்கு அது பெற முடியாதுனாலே கடினமா இருக்கும். எனவே அந்த கூட்டை விட்டு இந்த கூட்டில் நுழைஞ்சாலும், நுழைஞ்ச உடனே என்ன ஆயிடுதான், இவன் உயிர் பெற்று எழில் என்று ஆக்கள் இடர் நீங்காது. எனவே இந்த பசுக்கள்லாம் கதறதை நிறுத்தணும்னா இந்த கீழே இறந்து கிடக்கிறவன் எந்திரிக்கணும் என்று கருதிய திரும்ப இந்த முனிவர், அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க, அந்த இறந்து கிடந்த உடம்புல தம் உயிரை அப்படி விட்டாராம். அவ்வளவுதான். அருள் புரியும் தவ முனிவர் தம் உடம்புக்கு அறம் செய்து தாம் உயர்ந்த பவனபடி அவன் உடலில் தம் உயிரை பாய்த்தினார். அந்த காற்றின் வழியாக தம் உடல அந்த உயிரை இந்த இறந்து கிடந்த மூல நூலத்தில் பார்த்தினான். பாய்த்தியவின் திருமூலராயடலும், ஏற்கனவே ஒரு யோகி நந்தி தேவராயிருந்தவர் இப்ப இந்த உடம்புல பூந்ததுனால இந்த உடம்புக்கு எல்லாரும் தெரிஞ்ச உடம்பு இது. அது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மூலா நீ வாடா, மாட்ட சரியா மேய்க்கிறியா, சரி சரி என்ன செய்தா திருமூலராயடலும். ஆனா அவன் வெறும் மூலன், இவர் திருமூலன். ஆமா, அவன் மூலன் தான், அந்த அளவுதான் பக்குவம் அவனுக்கு. இவர் திருமூலன் தான், திருவை அடைந்த மூலன் திருமூலன் அல்லவா. திருமூலராயடலும் பசுவெல்லாம் என்ன பண்ணுச்சுனா, பசுக்களெல்லாம் நாத்தெழும்ப நக்கி மோந்து அணைந்து கனைப்புடுவேன். அதுக்கெல்லாம் தான் உயிர் இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லா அன்பும் இருக்கு. நாய் பாருங்க என்ன இருந்து என்ன சொன்னா, சிலது இப்ப நேற்று கூட சீகால தங்கினா கதவு திறந்தவன் அது வந்து அப்படியே வாழை குலைக்குது. என்ன என்னன்னா அத வீட்டுல சொல்றாங்க, நீங்க தடவி கொடுக்கணும்னு விரும்புது. போட ராஜா வந்துட்டு போயிடுது, தடவி கொடுக்குற வரைக்கும் இன்னையே நிக்குது, இல்ல பழக்கம் தானே. அதனால் இப்படி அந்த உயிரல் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க வாய்த்தெடுந்த கழிப்பினால் வால் எடுத்து துள்ளி, சிலது இப்படி இங்கு ஓடுதான் வாழை தூக்கிட்டு. இப்படி எல்லாம் இருக்க பின் நீந்த துயரினவாயி நிறைந்து போய் மேய்ந்தனவால், இப்படி என்ன சொல்லியிருப்பார், இது மணி என்ன 12 மணி 1 மணி இருக்கும்னு சொன்னா, எல்லாம் மேய்ங்க நல்ல புள்ளு திம்பிங்களாம், 4 மணி ஆன உடனே நம்ம எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோமா அப்படின்னா, ஜீவ ஜீவ. இப்படி அதையெல்லாம் மேய்கிறதான். மேயும் போது ஆவி நிறை மயிர்கூட கண்டு அடி கூர்ந்தாருளினராய், மேவியவை மெய்யிடத்து மெய்விடத்து பின் சென்று மேய்ந்தவைதான், காவிரி முன் துறை தண்ணீர் கலந்து உண்டு. அப்ப எல்லாம் காவிரில எப்பவும் தண்ணி போனதாக கேள்வி இல்ல, மலைத்தலைய கடற்காவிரி. இந்த வேலை சொன்னாரு, காவிரி எதப்பா தலையா வச்சிருக்கிறாரு, அங்கே இருக்கிற மலையை தலையா வச்சிருக்குதான், இங்க இருக்கிற நம்முடைய காவிரி பண்ணத்துல இருக்கிற கடலை காலா வச்சிருக்குதான், அங்க பெய்யற தண்ணி அப்படி இல்ல வரும் என்னமோ. அதுதான் அதெல்லாம் தான் அந்த காவிரியில பாரு, திருப்பதியார் திருப்பதியார் அந்த காவிரி பத்தி பாரு. அதெல்லாம் அந்த அவர் சுந்தரேசனா இருப்பாங்க, அவருடைய மாணாக்கர் 2 பேர் இருக்கிறாங்க கும்போணத்துல, ரெண்டு பேரும் செட்டி பிள்ளைகள். இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைல அவரு கும்போணத்துல இருந்தவர், சின்ன பிள்ளையா இருக்கும் போது வைத்திய இங்க வர மாக்கு பயில திருப்பதியாரம் பாடுறா அப்படின்னு சொன்னவர்ல, இன்னைக்கு 2 பேர் பொள்ளாச்சி மாநிலத்தில் இருக்காங்க. இன்னைக்கு ஏதேனும் சிலப்பதிகாரம் பண்ணணும்னா அந்த அந்த குரு ஞானம் பெற்ற 2 பேர் தான் அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு அதை பண்ணலாம் இருக்குது. அதை ரொம்ப படிச்சவங்க இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா அந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் அதான் எல்லாம் 60 தாண்டிட்டு என்ன வைத்தியா கோடிலிங்கய்யா இருக்கீங்க, இந்த சிலப்பதியா தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படியாவது லாருடியில வச்சு அந்த இவங்க இவங்க அந்த ஒளிப்பதிவு செய்து வச்சிருந்தோம், இல்லைன்னா காணல் வழியெல்லாம் பாடத்துக்கு நாடி எல்லாம் போடணும். ஆட்சியர் குறை வச்சு இந்த 3 ஆடாடா அந்த ஆட்சியர் குறைவெல்லாம் அந்த எடுத்து அப்படியே மாடு மேய்ச்சிக்கிட்டு கன்று குணிலா கனியூத்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமே அவன் வாயில் ஒன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி. அருமையாரு ஏண்டி அன்னைக்கு இருக்கிற கண்ணப்பிடான் இன்னைக்கு வரணும். எங்கிருந்தவன் அங்கிருந்தவன் கன்று கூணிலா கனி ஊத்த மாயவன் அப்படியே கன்று குட்டியை அடித்து அந்த கனி ஊத்தானே பத்த அவதாரத்துல அந்த மாயவன் இன்று நம் ஆணுள் வறுமே அப்படின்னா நீங்க ஒளியும் ஒளியும் அங்கு இங்கேயோ இருக்கிற கண்ணபிரான் எங்க இருப்பான் கண்டு குணிலா கனிவுத்த மாயவன் இன்னைக்கு நம்முடைய கூட்டத்துல வந்தானாடி வறுமே அவன் வாயில் ஒன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி. இன்னொருத்து பாம்பு கயிரா கடல் கடைந்த மாயவன் என ஆக்கியெல்லாம் திருமலை பற்றுடையவங்கள பொண்ணு இருக்காங்க சாமி பாவிகள் படிக்க மாட்டேன். பாம்பு கயிறான்னா நீங்க நானே இப்ப ஆரம்பிக்கிறேன் இப்படி கிடையிறேன் சரிங்களா ஒண்ணுக்கும் இல்லாத ஆள உண்மையா அவர் எப்படி கிடைச்சாரு பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் நீங்க நடிக்கிறது இல்ல ஆனா அதுல உருட்டி போனா அப்படி ஆயிடும் இங்கு நம் ஆணுள் வருமேல் என்றி அந்த கண்ணுகிறான் நம்ம வந்துட்டுன்னா பாம்பலம் தீங்குழல் கேளாமோ தோழி சிலப்பதியாகும் தான். இதில் நினைக்க நாதி இருக்குன்னா ஒரே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி அதை எப்படியாவது விரைவாக செய்யணும்னு உடைய எனக்கு அருமையா இப்போ ஒளிப்பதிவு செஞ்சுட்டோம்னா எதிர்காலத்தில் என்னைக்காவது ஒரு ஜென்மம் சிலப்பதியார் இசைப்பாடல்களை படிக்கணும்னு சொன்னா முன்னுற அந்த இந்த காணல் வரி இது காணல் வரி பாடும்போது அது வேற மாதிரி திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை உணர்ந்தாலும்

0: வேண்டும். மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. இந்த மாதிரி காவேரி தான் பாடினாங்க. இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. ஜீவ ஜீவ இங்க எதேன்னு இருக்கா, ஒண்ணும் இல்லைன்னு தான் தெரிஞ்சு போச்சு. எனவே இப்படியாக அந்த காது அதெல்லாம் மாடுகள்லாம் போய் மேய்தான், மேய்ந்து ஆவி நிறை மகிழ் உற கண்டு அழிகு உருந்த அருளினராய். இந்நேரம் இருக்கு, மணி 4:30 ஆச்சு, இல்லன்னு கூட முன்னே 4:30 4:30 அதெல்லாம் அப்படியே தெரியும். ஏன்னா கண்ணுட்டு ஞாபகம் வந்துருக்குது. அதனால் அதை பார்த்துட்டு மேவியவை மெய்விடத்து பின் சென்று மேய்ந்தவைதான் காவிரி முன் துறை தண்ணீர் கலந்துண்டு நல்ல மேய்ஞ்சி இயல்பாக வருகிற நல்ல காவிரி தண்ணி அந்த தண்ணீரையும் குடிச்சுதான். குடிச்சுட்டா நல்ல வயிறு எப்படி இருக்குது இப்போ, அருமையா வயிறு முட்டை இருக்குது. வயிறு முட்டா இருக்குது. காலையில விட்டுட்டு வந்துட்டு உன் கண்ணு ஊட்டி அது பத்னியா தானே கிடக்கும். எங்கடா ராஜா, எங்க எல்லாம் வாங்க போவோம் அப்படின்னா வரும். அதனால் உடனே அவையெல்லாம் கரையேற பூபிரிதன் புற மின்னல் இனிதாக புறங்காத்தார் பெய்ய சுதற்கதிரவனும் மேல்பாலை மலையணைய சைவ நெறி மெய்யுணர்ந்தோர் ஆணினங்கள் தாமே முன் பைய நடப்பன கந்தை நினைந்து படர்வனவாகி பையனிகள் சாத்தனூர் வந்தெய்த. திருவாரூர்ல மேய்ச்சிட்டு இருந்தவர் அந்த தன்னுடைய சாத்தன் அந்த ஊருக்கு மெதுவா அதெல்லாம் அழைச்சிட்டு போனாராம். பின் போனார் மாடெல்லாம் முன்ன போது இவர் பின்ன போனாராம். போனவர் தான் பசுக்கள் எல்லாம் மனிதொரும் புக நின்றார். பாருங்க, மாட்டுக்கு பயிற்சியினால அது அதுக்கு இந்த விந்திதான் உங்களுக்கு போன சொல்லணும் அவசியம் இல்ல. அதாவது மேஞ்சிட்டு இப்படி வரும்போது முன்ன போச்சுன்னா அது இப்படி பிரிஞ்சிடும் அல்லவா. இந்த வீட்டு மாடு எடுத்துருக்கு, இங்க பிரிஞ்சிடும், இங்க பிரிஞ்சிடும். எல்லா மாடுகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அடைஞ்ச பிறகுதான் அவன் எங்க போவான், தான் வீட்டுக்கு போவான். அப்படியெல்லாம் தொழிலாளர்கள் வேலை செய்ததாக கேள்வி. ஆமா, அப்படியெல்லாம் தொழிலாளர்கள் வேலை செய்ததாக கேள்வி. ஆமா ஆமா, பணம் வரலைங்கிற ஒரு பக்கம் தொழிலாளர்களும் சரியான உண்மையை சென்சீர் இல்லைதான் ஒத்துக்கணும். நானும் தொழிலாளி தான். எனவே இப்படியாக அந்த மாடுகள் எல்லாம் அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இவரும் பின்னே போனாராம். போனவர் தான் பசுக்கள் எல்லாம் மனிதொரும் புக நின்றார். எல்லா மாடும் அதுதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு போன பிறகு மானமுடைமனையாலும் அருமை அருமை மானமுடைமனையாலும் கண்ண மாட்டவங்களா மானம் கட்டவங்களாம் கூடாது. மானம்னா என்ன? மூணு எழுத்துதான். மாவண்ணா நானா இம்மண்ணா சொல்லுங்க பாப்போம். மானம் எல்லாரும் தெரியுதுதான் சொல்லட்டும். ஜீவ ஜீவ அது மாண்புனாதான் மாட்சிமே. மானம்ங்கிறதுக்கு ஜீவ ஜீவ பரிமேலகன் தான். அவன் காலில் தான் விடணும் மானத்துக்கு. மானம் கட்டு போச்சு நடத்தும் இல்ல மானம் உடையவர்கள். ஏன் தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு குறுங்கிட்ட கால உள்ள வேண்டியதான் தெரியும். மானம் கட்டுக்கு தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழு வந்தொடி உயிர் வாழாமையும் சிங்கமில்ல. ஒரு எழுத்து அசையப்படாது. அவரவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கியிருப்பாங்க. ஒரு கால் நம்முடைய செய்த வினியினால தாழ் வந்ததுன்னா உயிர் வாழாமையும். எங்க பரிமையான படிக்காம இந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்தேன், 1,00,000 ரூபாய் நானே தர்றேன் பிச்சை தான் தந்தேன். சும்மா படிக்காம இந்த வழியில போற வேணாம் திருக்குறள் ஒரு எழுதிட்டீங்க. பழச படிங்கிற பழச படிங்க மாதிரி தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்து மூணு எழுத்து தான் உயிர் வாழாம. இதுக்கு மேல ஒன்று சொல்லவும் வேண்டியதில்லை. இது ஒண்ணு குறைச்சாலும் தப்பு. என்னமோ அந்த மானமுடை மனையாளும் அப்படின்னு தான் தான் ஒரு இடையருடைய மனைவி. அந்த நிலையில அந்த இடையனுக்கு கணவனா இருப்பவருக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் என்ன மாதிரி உபசரிக்கணும் என்று தன் நிலையில் தாழாமை. அப்படி தப்பி தவறி என்னைக்காவது முடியாம வந்ததுன்னு சொன்னா அது வாழாமை. அப்படிப்பட்ட மனையாளும் வைகிய பின் தாழ்த்தார் என்று ஆன பயத்துடன் சென்றே அவர் நின்ற வடிக்கண்டால். பார்த்தா என்னைக்கு அவர் சரியா 4:30 5 மணிக்கு வரவர் இன்னைக்கு கொஞ்சம் 5:30 ஆச்சு. அந்த பொண்ணுக்கு தாங்கல வீட்டுல என்ன நம்ம வருவாங்க அப்போ காணா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வர்றாங்க. வந்தா இவர் நிக்குது. எல்லா மாடெல்லாம் போயிட்டு எல்லாம் ஒளியும் ஒளியும் சத்தியம் காட்டுறாரு. வந்து நின்னா எப்பவும் நான் கேட்டீங்கன்னா இவர் வந்த உடனே என்ன நீ தேடிட்டு வந்துட்டேன்னு இல்லத்தான் நீங்க எப்பவும் 5 மணிக்கு வருவீங்கல்ல இன்னைக்கு 5:30 காணா எனக்கு என்னமோ போல வச்சான சரி சரி வா வா எங்க போட போறேன் வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவான். பழைய மூலம்னா இந்த மூலம் திருமூலம் சிவ சிவ இந்த பேச்செல்லாம் வரல என்னாச்சுன ஆன பயத்துடன் சென்றே அவர் நின்ற வழிக்கண்டால் ஈனம் இவர்க்கு அடுத்ததன மெய் தீண்ட அதற்கு செய்யார். பக்கத்துல போனா ஒண்ணுமே பேசல. அத்தான் அத்தாங்கிற என்னத்தான் அப்படின்னு தொடப்போனா தொடாது. இந்த வாயும் பேசாம தொடாதேன்னு சொன்ன பிறகுதான் என்னமோ நம்ம அத்தானுக்கு காலையில போனவங்களுக்கு அவ்வளவுதான். அவருடைய மூல பாவங்களை என்ன சொல்றாங்களாம் ஈனம் இவருக்கு அடுத்ததுன என்னமோ ஏதோ தீண்டி இருக்குது. யாரோ மந்திரிச்சிருக்கிறாங்க நம்ம அத்தானுக்கு, அதனால பேச மாட்டேங்கிறாங்க தொடப்படாதுங்கிறாங்களே. துடிப்பா பழைய கண்ணாம்பால போட்டுருக்கணும்.
1: ஈனம் இவர்க்கு அடுத்ததென மெய் தீந்த அதற்கிசையார் அறிவிக்கிறார். அங்கவளும் மக்களுடன் அருஞ்சுற்றம் இல்லாதால் தங்கி வெறுவுறமை இன்னும் குழந்தை பிறக்கல, அதிகமான சுற்றத்தாரும் இல்ல, பாவம் கொஞ்சம் ஒரு தனியை கொடுத்தாங்க. கொண்ட கணவன் தான் தனக்கு, கணவனுக்கு தனக்கு தான் எப்படிப்பட்ட குடும்பம், ரொம்ப அதிக சுத்தம் எல்லாம் தொடர்பில்லாத குடும்பம். அதனால தங்கி வேறு உரமை இங்கு என் செய்தீர் என தளர, என்ன நடந்தது என்ன சொல்லுங்க, வாயத்தருங்கத்தான் என்றெல்லாம் கேட்கிறார். இங்கு உனக்கு என்னுடன் அணை ஒன்றில்லை என எதிர் மறுத்து ஒன்னே ஒண்ணு சொன்னார், இனிமே என்னை தொடவோ என்னிடத்தில் பேசவோ வேண்டாம். சிவ சிவ என்னமோ யாரோ பயன்படுத்தாங்க மருந்து, அப்படித்தான் கருத முடியும். என்ன பிள்ளைகள் என்ன எதிர்மறுத்து பொங்கு தவத்தோர் அங்கு பொது மடத்தின் உட்புகுந்தார். அங்க ஒரு மடம் இருந்தது, அதுக்குள்ள நுழையலாம். எப்பவும் 5 மணி வந்தாருனா வர உடனே ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து வாங்கத்தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல, இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியது இருக்காதான் நல்ல சுண்டக்கடலை வச்சிருக்கேன் வச்சு சாப்பிடுங்க தான் கொடுக்க, சாப்பிட்டு அப்படி இருக்கிற பெண்கள் குடும்பம் இன்னைக்கு ஒரு மடத்துக்குள்ள போனாராம். இல்லாளன் இயல்பு வேறானமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடாதிருந்து மடத்துக்குள்ள போனார். முன்னையே தொடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, பேசவும் சொல்லப்படாங்க. அதனால அங்க வீட்டுக்கு போய் ஐயா அவங்க இல்லாம வீடு என்ன வீடு என்று சொல்லிட்டு அங்கேயே நின்றுருக்காங்க. எப்ப இரவெல்லாம் நின்றுருக்காங்க. அணையாது துயிலாதால் பல்லார் முன் வித்தை நாள், இப்படியாக இருக்க இரவு விடிந்தது. கூவின பொங்குயில் கூவின கோல் அப்படி வந்தது. வந்த உடனே மறுநாள் காலையில அவங்க அப்படியே எல்லாம் குழந்தைங்க கிடைக்கலாம் வரும் வரக்கூடிய வரும்போது, ஏமா ஏன் நிக்கிறீங்க என்னாரு, இந்த மாதிரிங்க அப்படின்னு. அப்படியா, ஆமா உங்கத்தான் மூலம், ஆமா மாடெல்லாம் சாயந்தரம் வந்துட்டுதே அதெல்லாம் உணர்ந்து மேய்த்து கொடுத்துட்டாங்க, அப்புறம் பேச மாட்டேன் எங்கே நாங்க பார்த்து. அதாவதுபடியே இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து போக தொடக்கி வெல்வாம். அதுக்கு ஒரு பாட்டு இல்ல, அப்படி இருக்கிற குருநாதனாக இருக்க பார்த்தாங்க. அம்மா உங்க அத்தானுக்கு வேற ஒண்ணு வந்தல்ல, ஏதோ கொஞ்சம் ஒரு பக்குவமான மனநிலை வந்திருக்கு, அதனாலம்மா நீ இதுவே பேச மாட்டாருமா என்ன சொன்னாங்க. ஆமா பேசவும் இல்லை பார்க்கவும் இல்லை தொடக்கூடாதுதான், வேண்டாமா பெரிய ஞானி ஆயிருக்காருமா, ஞானியா அதுவானா உனக்கு கிடைச்ச புத்தியம்மா இன்னும் பாராஜா ஆமா ஆமா நாங்க காப்பாத்துறோம் என்று ஊராறலாம் அப்படி காப்பாத்து இப்படியாக போயினா. பித்துற்றமயல் என்று பிரிதொரு சார் புலதென்று சித்த வியப்பங்களைந்து தெளிந்த சிவ யோகத்தில் வைத்த கருத்தினராய் வரம்பில் பெருமையில் இருந்தார் இத்தகமை அளப்பரிதாம் யாராலும் என உடைப்பார். நல்ல ஊர்க்காரங்க நல்ல அருமையானவங்க, பக்குவமா அந்த உள்ளத்தையும் அந்த உடம்பையும் அந்த கண்களையும் பார்த்த உடனே நல்ல முடிவெடுத்தாங்க, இவரு நல்ல ஞானிமா என்று சொல்றாங்க. பத்தருத்த உபதேச பரமர் பதம் பெற்றார் போல் முற்று உணர்ந்தனராகும் உண்மை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினை செய்தார். இனிமே நீங்க அவரை உங்க அத்தானத்தான சொல்லக்கூடாதுமா சுவாமியே அப்படின்னு சொல்லி வணக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போப்பா வீட்டுக்கு போயர் ஈதி மற்ற வடும் மையலுற மருங்குள்ளார் கொண்டகன்றார். என்ன அருமை சேர்க்கிறாருங்களா, அவருக்கு போக மனசு வருமா, கணவனா இருந்துட்டு மருங்குள்ளா அங்க இருக்கிற ரெண்டு பொண்ணுகள் பிடிக்கும் கிடைக்குதுதான் கிடைக்குது பாரு, எங்களுக்கு எல்லாம் அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க ஆனா அவங்க உங்களுக்கு இருக்கிறாங்க உங்களுக்கு ஞானியா போயிட்டாங்க அதனால பேசல வேற ஒண்ணும் இல்லம்மா உனக்கு நல்லதுமா என்ற வாமா வாமான்னு கொண்டகன்றார். அப்படி கை கொடுத்தாங்க, அதை கூட சேர்க்கல என்ன வருமா மனசு வருமா வராது, அது உலகியல் வழிபட்டது இது ஞான வழிபட்டது உள்ள 4 பேர் கிடைச்சிருக்கோம். இப்படி எல்லாம் கொண்ட இந்த நிலைமையில் இருந்தோர் எழுந்திருந்தாங்க ஆண்நிறைகள் வந்த நெறியே சென்று வைத்த காப்பில் உயித்த முந்தையுடன் குறைகானார் முழுதுந்த மெய்ஞான சிந்தையினை வந்த செயல் ஆராய்ந்து தெளிகின்றார். நேரா மறுநாள் காலையில் மாடு மேய்ப்பார, இன்னைக்கு இருக்கிற மாட்டை மேய்ச்சி கொண்டு கொடுத்துட்டா அவ்வளவுதான் உங்களால் முடிஞ்சு போயிடுச்சு, மாடு மேய்க்க வந்தவர் யோகம் அல்லவா, நேரா போயிருக்கார் அந்த மரத்து மேல வச்சிருந்தான் உடலை, அதை காணும் பார்த்தார் ஒன்னும் அதிக கவலைப்படல தருதான் போன்ற அல்லவா தன்னிலவா வந்த காத்து வைத்த முந்தை உடல் குறைகானார் பாருங்க உடல் காணார் அல்லவா உடல் குறை காணார் சோம ஆமா உயிருக்கு சுமதானே இது என்னது ஒண்ணு சொந்தமோ கிடையாது அப்படி இருக்கும்போது இது ஏன் தூக்கிட்டுனா என்னமோ எத்தனை ஆண்டு தூக்கணுமோ தூக்குறோம் பாவம் இது அல்லவா என்ன 50லயே போன நான் எனக்கு சுமை குறையும் இது என்ன 60 65 வளருது என்ன பண்றது தூங்கிட்டு இருக்குது பாவம். அதனால அந்த உடற்புறை இருந்து அதை நீக்கிவிட்டு பார்த்தாராம். அதுக்கு அவர் கவலைப்படல என்ன செய்தாராம் முழுதுணர்ந்த மின் சிந்தையில் வந்ததையில் ஆராய்ந்து தெளிகின்றார். அப்பதான் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. தன்னிலவார் தடையார் தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் திசை திருமூலர் வாய்க்கினால் தமிழ் வகுப்ப கண்ணி அத்திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈஸ்வரருள் என உணர்ந்தார். அப்படியானால் அந்த உடலை விட்டு இந்த உடலே இருப்பதற்கு என்ன காரணம்னாரு கேட்கிறார். அருமையா நமக்கு வேதம் ஆகமம்னு ரெண்டு விதிருக்கு. வேதம்ங்கிறது அந்த நான்மறைன்னு சொல்றோம், ஆகமங்கிறது 18 ஆகமம். இந்த சிவாகமங்கள்லாம் எல்லாம் ஒன்று நமக்கு வழங்காது. அந்த ஆகம பொருளை விளக்குவதற்கென்று இந்த பெரிய வந்து அது யார் திருவருள் அப்படிங்கிறது. இது வந்து மாளிகை இடையமைச்சதோ அல்லது யோகியா இருந்து போய் புதிய மலையில இருந்து ஆதித்தியரோட பேசி கீசி குழாய் வர்றதுக்கோ இல்ல. இந்த ஆன்மாவால் பெருமான் இப்படிப்பட்ட ஒன்றை செய்ய நினைத்திருக்கார், திருவுள்ளம் பெற்றிருக்கிறார். அந்த திருவுள்ளத்தினாலே சிவராஜாம் தன்னிலவா தடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் அவ்வுடலை கற்பிக்க என் நிறைந்த உணர்வுடையார் ஈசருள் என உணர்ந்தார். ஞானிகளுக்கு அவ்வளவுதான், நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நம்ம வருத்தப்படுவோம், அவங்க அதெல்லாம் சரி திருவருள் ஒரே அமைப்பு திருவருள் அப்படி இருக்க சுற்றியாய் குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்கு தொடர்வின்மை முற்றவே முடிந்தருள் அவர் மீண்டு போனதற்கும் பெற்ற மீது எடுத்தவர்தால் சிந்தித்து பெருகார்வ செற்ற முதல் கடிந்தவர்தாம் ஆவடு தன் துறை சேர்ந்தார். அந்த சாஸ்தன் அந்த ஊர் பக்கத்துல இருந்து இப்ப திருவாவூர்துறைக்கே போயிட்டார். போய் ஆவடு தன் துறை அணிந்தங்க அரும்பொருளை உறவணங்கி மேவுவார் பெருமானை உள்ளே சென்று வணங்கியவர் புறக்குடவால், அதாவது திருவாவூர்துறை என்ற கோவிலுக்கு புறத்தே மேற்கு திசையில இருக்குது. எது மிக்குயர்ந்த அரசின் கீழ் அரச மரம் உண்டு, பெரிய மரம். அந்த மரம் இருந்தது அங்க சென்று தேவிருக்கை அமர்ந்தருளி. அருமையாக தேவிருக்கு என்னன்ன அந்த சொல்லாமல் சொல்றத, இந்த முதுகத்தான் அதிகமா வளையவே கூடாது. அதனாலதான் ஞானியர்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. நம்ம இந்த முதுகு வளைஞ்சதுன்னா அந்த பிராணாயாமம் பண்றதெல்லாம் போன்றதெல்லாம் ஒண்ணும் போடும், இதே ஒண்ணும் முடியலாம் அப்படி விட்டுட்டோம். அதனாலதான் பெரும் பிடிப்பாங்க. இந்த மாதிரி இருந்து அப்படியே அந்த முகத்தை இந்த புருவ நடுவில் கொண்டு இந்த ஆன்மாவை நிறுத்தணுமா, நிறுத்தி அதையே அந்த புருவ நடுவிலேயே பெருமானை கண்டவாறு தான் அப்படியே அமர்ந்தது. அதான் யோகம் சொல்றான். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் வரணும். மூலாதாரத்தின் உண்டெடுக்கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தனி இயக்கமும் படிக்கிறோம். விநாயகவன் அனுபவத்துக்கு வல்லி அனுபவத்து வந்தா நாமே எப்படி இருக்கிறோம். இப்படி இங்க இருக்கிற கணலை அப்படியே அந்த பெருமை மூச்சு காட்டினாலே, அதனாலதான் நம்ம இந்த இதுல அனுஷ்டானத்துல இதெல்லாம் சொல்லும் போது சும்மா சில நாளைக்கு செய்வோம் சில நாளைக்கு செஞ்சோம்னா என்ன பண்ணு கேட்டா, ஓம் சிவாய நம பயிற்சி ரொம்ப நல்லது. அப்புறம் மாத்தி இதை இருந்தது இதெல்லாம் பிராணாயாமத்துல அங்க அது சொல்லுவாங்க. அது நம்ம இப்ப என்ன அவ்வளவுதான் செய்து குடிச்சு வர இதை எதையும் பிடிச்சிட்டு காவி ஆயிட்டுதா அதுதானே முருகா இப்படி இருக்கிற மக்கள் நமக்கு பிராணாயாமத்துக்கு சம்பந்தம். அதனால இதை அருமையாக செய்து சிவயோகம் தலை நின்று பூவளரும் இதயத்து பொருளோடு உணர்ந்திருந்தார். ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்த்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் நான்கும் ஞான முதல்கிறார். ஞானம் யோகம் கிரியை தரியை, அது மேலிருந்து கீழ். நம்ம கீழிருந்து மேல்னா தரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நால்வகை நெறிகளையும் தான் என்ன செய்தாராம், நல் திருமந்திர மாலை. நம்ம திருமந்திரம்னு சொல்லியிருக்கிறோம், ஆனா சேக்கலார் திருமந்திர மாலைனே சொல்ற மாலைனா தொகுதி. ஏன்னா 3000 பாடல் அல்லவா அந்த திருமந்திர மாலை. வான்மை முறை எப்படி செய்தார்னர், ஓராண்டுக்கு ஒன்றாக சிவ சிவ 365 நாள் அப்படியே இருப்பார். என்றோ ஒரு நாள் அது தெய்வ திருவர் அப்படி வரு திறந்தார்னா ஒரு பாட்டு பாடுவார், மீண்டும் கண் மூடினார்னா அப்புறம் 365 நாள் நடந்தார். இப்படி ஆண்டுக்கு நிலைமிசை நீடு வாழ்வார். அதுல எது உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்கிறமே, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. இப்படி இருக்க ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் இங்கதான் முக்கியம், என்ன ஏன எயிர் அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து. அப்ப திருமூல திருவாகனால எது முத முத வந்தது, ஒன்றவன்தான் என எடுத்துங்கிறார். அப்ப ஐந்து கரத்தனை அவருடையது அல்ல. அப்ப அவர் வாயினால முதல்ல வந்த பாட்டு எது, ஒன்றவன்தான் என எடுத்து என்ற நல்ல சேக்கிரார் திருவாக்கினாலேயே வருவதனாலே நாம போய் அதுக்காக ஒரு பாட்டை வேணாங்க. இப்ப ஐந்து அர்த்தம் இருந்ததுனால நமக்கு என்ன போட்டதுன்னா அப்படி இல்ல, அது அருமையான நல்ல கடவுள் வணக்கம் தான், விநாயகர் வணக்கம் தான். ஆனாலும் அவர் திருவாக்கல்ல, அதான் சொல்றேன். என எடுத்து முன்னிய பொருள் மாலை தமிழ் மூவாயிரம் தாத்தி மன்னிய மூவாயிரத்தாண்டி புய்மேல் மகிழ்ந்திருந்து திருவாவூடு துறையிலேயே 3000 ஆண்டு பெரிய ஞானி. அதனால அருமையான மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தாரம் திருவருளால் என்னாச்சுன்னா திருக்கையிலை தன்னில் அணிந்து ஒரு காலம் பிரியாமைத்தால் அடைந்தார். இதன் திருமந்திர மாலையை நிறைவு பண்ணினார் நேர பெருமாள் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ். அவர் ஒன்னும் அணிஞ்சல்ல, அங்கே எல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார். நலஞ்சிறந்த யான ஞான யோக கிரியா சரியலாம் மலர்ந்த முடி திருமூல தேவர் மலர்கலர்கள் வணங்கி மலர்ந்த புகழ் திருவாரூர் அமனர் கலக்கங்கண்ட தலங்குளவு விரல் தண்டி அடிக திறம் சாற்றுவாம் திருமூலருடைய திருவடிகளை வணங்கி சொல்லி நிறைவு பண்ண.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: உணவு என்பது அவசியமான, அப்படிப்பட்ட உணவு உண்ணும் போது தனித்து உண்ணக்கூடாதுன்னு சொல்லுகிறோம். தனித்து உண்ணக்கூடாதுன்னா தக்கவர்களோடு உண்ணவனும், நல்ல அடியவர்களோடு உண்ணவனும், வீட்டில் இருப்பவர்களையாவது கூட்டி வைத்து உண்ணவனும். அது முக்கியமாக பல நூல்களில் சொல்லுது. சாப்பிடும்போது ஒரு சாட்சி இருக்கணுங்கிறார் அருணகிரிநாதர். ஆமாம், சாட்சி அறப்பசி ஆரிய நீரிடு சாஸ்திர வழிக்கதி தூரனை என்பது திருப்புகள். அதனால தனியா ஒருத்தன் சாப்பிட்றான்னா அது மீன் கொக்கு அருந்துவது, கொக்கு மீன் அருந்துவது போலங்கிறாரு சைவ சமயநீதி. இப்படி எல்லாம் சொன்னா நம்ம என்னமா பிழைக்கிறது? அதனாலதான் திருமூலரும் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொன்னாரு. இட்டுண்டு உண்ணுதல் என்பதும் அதுதான். ஆகவே அப்படி வந்து வாய்ப்பு அமையறது சாமானியமா இல்லை. அடியாரனோடு உண்ண வேணும், தினந்தோர் அப்படி அமையுமா? அமையாது. அதனாலே வந்து தன்னுடைய மனைவி புத்திரால் முதலானவர்கள் வைத்து உண்ண வேணும். அப்படி வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்க, மனசால எல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு உண்ண வேண்டியதான். அதுக்குன்னு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? அது இரவாதிருக்க செய்யும் மருந்தே எனினும், இரவாதிருக்க செய்யும் மருந்து அமுதமாக இருந்தாலும், அதனை இல்லகத்து துறவாதிருந்தார் அனைவருடன் துய்த்தல் கடனே. வீட்டிலே உள்ளவர்கள் அனைவரும் இருந்து கூடி உண்ணவனும் துறவாதிருத்தல், தரவாதிருந்தார் அனைவருடன் துய்த்தல் கடனே. துயக்கூற்று பிறர்களும்படியும் பேணாதே, பெரியோர் தமக்கு நாணாதே, சிறிதும் மறக்கம் செய்யாதே, தானே இருந்தும் சிதடனமே. அதனாலே தனித்து உண்பது முறையல்ல என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிற அந்த வாக்கியத்துக்கும் நாணாமல் இறக்கமில்லாமல் உண்ணுகின்ற சிதடன், சிதடன்னா கீழ் கீழானவன், அறிவில்லாதவன் அப்படி சொல்லி. எனவே இசைத்த இத்தொகையில் எண்ணுவர்கள் எல்லோரும் முனவே ஒளிந்த பாதகத்தை தனிய உபாதகம் முற்றும். இவர்கள் எல்லாம் பாதகர்கள், உபபாதகர்கள் வேறு, பெரும்பாதகர்கள் வேறு, உபபாதகர்கள் வேறு. அதுல ஒரு பிரிவு உபபாதகர்கள். வினையார் எனவேல் விளியாரும் இவற்றை புரியில் வேறல்ல ரினியா முனிவை இதற்கைய பாவவதவும் இயம்புவோமே. இந்த செயலிலே தவறாக உண்ணுபவர்கள், தவறாக நடப்பவர்களும், இரக்கமில்லாதவர்களும் பாவிகளே என்று சொல்லி, ஆவினுக்கு அருமறையாரங்க நாவினாருக்கும் தன் நாயகனுக்கும் எய்த தாபதற்கும் சகிக்கும் தகமைய காவிநீர் விழிக்கண்ணிகையார்க்குமே. ஆவு என்றால் பசுவுக்கும், அதோடு வேதங்களோடு தொடர்புடைய ஆறு சாத்திரங்கள் ஆகியவற்றை தங்களுடைய சமய நூலாக கொண்டு அவற்றை ஓதுகின்ற பிராமணர்களுக்கும், உண்மையான சிவவரத ஒழுக்கம் உடையவர்களுக்கும், பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும், ஒருவர் தொடங்கிய செயல் வெற்றி பெறாதபடி அதனை தொடங்கியவருக்கு துன்பங்கள் உண்டாக்குகிறவனும், இப்படிப்பட்டவர்களுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறவன். அதற்கு மேல ஒருவர் தொடங்கிய காரியத்தை நடக்க விடாதபடி கெடுதல் செய்பவனும், குறுக்கு வழியை கையாண்டு அதை கெடுப்பவனும், நற்பேறு காரணமாக கிடைத்த செல்வத்தை அனுபவிப்பவரையும், பிறருடைய அழகையும் கண்டு மனம் பொறாமல் அறிவு மயங்கி வருந்துகின்ற அன்பு இல்லாதவன், செல்வமுடையவனையும் அழகுடையவனையும் பார்த்து பொறாதவன், அவனுக்கு அவ்வளவு சேர்ந்து வச்சவனுக்கு பொறுக்காதவனும், ஈட்டினார் தனன் தன்னை இறைக்குறி காட்டினானும் கருதிய கையனும், பாட்டினானு நற்பாவையர் தூடன நாட்டினானு நறர்க்கினவையுமே. ஒருவர்தம் உழைப்பால் தேடிய பொருளை குறித்து தவறாக அரசனுக்கு அறிவித்தவனும், இதனாலே ஒருத்தனுக்கு பொருள் உழைப்பினாலே கிடைச்சிருக்குது, அதை வந்து அரசனுக்கிட்ட சொல்லி இவன் இவ்வளவு வனம் சம்பாரிச்சு விட்டான், அரசன்கிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவான், உடனே வரி போட்டுருவான், வரி போட்டுருவான், அதனால அப்படி அதை காட்டி கொடுக்கப்படாது. அப்பொருளின் மிகுதியைக் கொண்டு மனம் புழுங்கியவனும், பொருள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மனம் புழுங்கியவனும், பெண்களிடம் இகழத்தகாத பாடல்களை பாடுகிறவனும், நல்லவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறவனும், நல்லவர்களிடத்துல குற்றம் சொல்லுகிறேன், நல்லவர்களை குற்றம் சொல்றவன்தான் ரொம்ப பேர் இருக்கிறேன், கெட்டவனை சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன்னா அவனுக்கு பயந்துக்கிறேன், கெட்டவனுக்கு பயந்துக்கிறேன், நல்லவனுக்கு குற்றம் சொல்றான். அது உலகத்தில் நிறைய இருக்கு, ஏன்னா இவன் வந்து வம்பு சண்டைக்கு போக மாட்டான்ல நல்லவன், அதனால நல்லவனை பழி சொல்லி சொல்லுவான், துண்டுக்கன்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாயவனை ஞானத்தங்கவே என்று சொல்லி நல்லவர்களை பொல்லாதவர்கள் குற்றம் சொல்லுவார்கள். அது உண்மைதான், நல்லவர்களை பொல்லாதவன் குற்றம் சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காது இல்லது சொல்லுகிறவனும், ஆக்கள் ஏறிடத்தாக ஆகுதி சாலையுள் தேக்கு நீர்த்தடன் தேழுதிகள் வீதியில் பசுக்கள் தங்கி இருக்கிற கொட்டிலும் அந்த தீ வளர்த்து ஓமஞ்சிய இடத்திலும் நல்ல நீர்த்தேக்கம் உள்ள இடங்களிலும் விழாக்காலங்களிலும் இறைவன் திருமேனியுள்ள தேரெடுத்து செல்லப்படும் கோயில் திருவீதிகளிலும் மர வேர்களின் மீதும் வெயில் மிகுந்த பகற்பொழுதில் நடந்து செல்லும் பயணிகள் தங்கி இழைப்பாறும் மரங்களின் நிழலிலும் மலையின் மீதும் பூக்கள் பூத்துள்ள சோலையின் பக்கத்திலும் ஓர் உருவச்சிலையின் மீது தண்ணீரிலும் மணற்குன்றிலும் திருக்கோயில் வளாகத்திலும் மக்கள் நடக்கும் பாதையிலும் வீட்டில் உள்ளும் சுடுகாட்டிலும் நீங்க அதை சேது முதலான உள்ள இடங்களிலும் தும்பை செடிகளிலும் உண்மையான துறவியல் தங்கு இருக்கும் நிலப்பகுதிகளிலும் அடியர்களால் சிந்திக்கத்தக்க சிறப்புடைய திருக்கோயில் உள்ள இடத்திலும் உப்புத்தன்மை உள்ள களநிலத்திலும் சிறப்பு பொருந்திய செஞ்சாலி நெல் முதலான விளையும் நஞ்சை நிலங்களிலும் புற்று முதலின அமைந்த நிலத்திலும் குண்டும் குழியுமான புஞ்சை காட்டிலும் தனக்குத்தான இணையான சாணத்தின் மீதும் இந்த பாடலுக்கு முன் உள்ள பாடலில் கூறப்பட்டுள்ள இடங்களில் மலசலம் கடிப்பவனும் நாள்தோறும் விருப்பத்தோடு கல்லை நாவினால் சுவைத்து பருகின்ற அறிவில்லாதவனும் மத்தள முதலான இசைக்கருவிகளை முளைக்கி அவற்றிற்கு பொருந்திய பாடல்களை பாடி கூத்தாடுவதைக் கண்டு மகிழ்கின்ற பயனில்லாதவனும் கூத்தாடும் சிறியனும் ஆழமான நீர்நிலையில் நீந்தி மகிழ்கின்ற குறைந்த அறிவுடையவனும் நீர் விளையாடலே அவை நீர் விளையாடல் நீரிலே விளையாடப்படாது, ஸ்நானம் பண்றதோ உதவ சரி பல பேர் அதுல வந்து பல குறைந்த அறிவுடையவன் மனத்தை புலன்களின் வழியே செல்ல விடாமல் கட்டுப்படுத்திய உள்ளவுடையவரான மேரோருக்கு தீமை செய்ய பார்க்கின்ற ஒழுங்கில்லாதவனும் பெரியோர்களுக்கு தீமை செய்ய நினைக்கின்ற ஒழுங்கில்லாதவனும் பலரும் நடந்து செல்லும் வழியே முள் முதலியவற்றால் அடைத்து மக்களை தடை செய்கின்ற இரக்கம் இல்லாதவனும் ஈடிலார் மனை ஆதிய வெள்ளையை பாடிலார் என பற்றும்படினும் கூடமான கர்மமும் கூறிடும் மூடனும் அதனை செய்யும் ஒருக்கனும் உறவினர்களாகிய ஆள் பலம் இல்லாதவரின் வீடு நில முதலான உடைமைகளை அவை அவர்களுக்கு உரியவை அல்ல என்று வஞ்சகமாக கைப்பற்றிக் கொள்ளுகிறவனும் சக்தி இல்லாதவர்களை பார்த்து வலு இல்லாத பார்த்து அது என்னதான் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சுவாங்க. வஞ்சகமாக பறித்து கொள்ளுகிறவன பிறர் அறியாமல் மறைக்க வேண்டிய செயல்களை பிறருக்கு கூறுகின்ற மூடனும் மறைக்க வேண்டிய செயல்களை மறைக்கணுமே தவிர அதை வந்து வெளியில பிரசங்கம் பண்ணப்படாது. மூடனும் அந்த செயல்களை பலர் அறிந்து கொள்ளுமாறு செய்கின்ற அறிவில்லாதவனும் தன் பகைவனை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து கொள்ளாமல் மறைந்து நின்று கொள்ளுகிற வீரமில்லாத கோளையும். இந்த இடத்துல என்ன பண்றது ராமன் என்ன சொல்வது, தன் பகைவனை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து கொள்ளாமல் மறைந்து நின்று கொள்ளுகிற வீரமில்லாத கோளையும் பணக்காரருடைய வீட்டு சுவரை பெரிதாக துளைத்து அத்துளையின் வழியாக வீட்டில் புகுந்து அங்கிருவரும் இருக்கும் பொருளை திருடி செல்லுகிற கல்வனும் ஒரு வழக்கு விசாரித்து நீதியின் அடிப்படையில் உறுதியான தீர்ப்பை வழங்காமல் ஒருதலை சார்பாக ஒருவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்ன இழிந்தவனும் பாரபட்சமாக ஓரபட்சமாக வழக்கு குடும்ப ராதியை பன்னிடும் கோளனும் கோணனும் பறவை விலங்கு முதலியவற்றை வேட்டையாடுவதற்கு பயன்படும் வில் அம்பு முதலான கொலைக்கருவிகளை செய்கிற முறைகேடனும் அக்கொலைக்கருவிகளை விலை கொடுத்து வாங்குகிற இரக்கம் இல்லாதவனும் சிவனடியவருக்கு மன இறங்கி உதவாதவனும் சிவபிரானுடைய அடியவரை மதிக்காமல் அவரை கடுஞ்சொற்களால் கோபித்துறைக்கும் கீழானவனும் பசுக்கள் வருந்துமாறு அவற்றை அடிக்கிறவனும் நாவினால் பொய் புகழுகின்ற நரகத்துக்கு உரியவனும் பிறர் சொல்ல வந்ததை மறைந்து நின்று கேட்கும் பொல்லாதவனும் தன் தலைவனுக்கு குற்றம் புரியும் மனத்தை உடையவனும் உறவினர்களுக்கு தீங்கு செய்கிறவனும் தசை பொருந்திய உடம்பை பொருந்திய உடம்பை பெறுவதற்கு மூல காரணமாகிய ஆணவத்தை பிடுங்கி அகற்றும் திறனுடைய நல்லறிவாளருக்கும் ஆசானுக்கும் துன்பத்தை உண்டாக்கும் புறங்கூறுவதலாகிய குற்றம் உள்ள கீழானவனும் புறங்கூறுதல் அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது ஒருவனுடைய பொருளை கவரும் ஆசையால் வசிய புடியிட்டு அவனுடைய அறிவை மயக்கம் துளிலச் செய்கின்ற குற்றமுடையவனும் மூத்திருத்தனரும் நோயை போக்குகிற மருந்து என்று பொய் சொல்லி ஒரு போலி மருந்தை கொடுத்துற இழிந்தவனும் பெற்றோர்களின் பசியை போக்காதவனும் புலநடக்கம் உள்ள சிவபிரதிகளை முதலில் உண்பிக்காமல் பசியால் வருந்திய இரவலருக்கு உணவு அளித்து அவர்கள் துன்பத்தை போக்காமல் பசியால் வருந்துகிற அடியவர்களுக்கு உணவு தந்து அவர்களின் பசி அகற்றாமல் தானே தனித்து இருந்து உண்ணும் அற்ப அறிவினை பழங்காலம் முதல் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் வேத நெறியினை புறக்கணித்து விட்டு எத்தனையோ காலமா வேதாகம நெறிப்படி நடந்து வருகிறது கோயில் காரியம் தர்மகாரியம் முதலானவைகள் எல்லாம் எல்லா புண்ணியங்களுக்கும் வேதம் ஆகமந்தான் முதல் நூல்கள். அதை புறக்கணித்து விட்டு தானே தனக்கு என ஒரு புது வழியை வகுத்து கொண்டு அப்படியால் நிறைய இருக்கிறான்ல நிறைய புது வழியை வகுத்து கொண்டு அந்த வழியிலே செல்லுகின்ற சன்னியாசியும் நீத்து முன்னைய வேத நெறியினை பேர்த்து நின்ற பிராவிரச்சியனும் தீர்த்த நாவரநாதி சிதைந்திட பார்த்த பண்பில் அவலப்படினும் சிவன் திருக்கோயில் திருமதில் முதலியவை இடித்து பழுதாகி கொண்டிருப்பதை பார்த்து அவற்றை பழுது பார்க்கும் திருப்பணியை செய்யாத வஞ்சகனும் வேதமா இது உலகில் உள்ள எல்லா மதத்தினரும் பயன்படுத்துகின்ற ஒரு புது பெயர் கொள்கை அடிப்படையில் உபநிடதங்களின் தொகுப்பை தொகுப்புறையான பரமசூத்திரம் உபநிடதங்கள் கண்ணபிரான் வாக்கு என்று கருதப்படுகின்ற பகவத்கீதை ஆகிய மூன்றும் இருக்கு எஜுர்ஜாம அதரவணை என்கின்ற நான்கும் வேதங்கள் எனப்படும் இந்த இருக்கிற விளக்கம் கீதையும் வேதம் பசுக்களால் தாங்க முடியாத நோய்கள் வந்து அவற்றை தாக்கும் போது அந்த நோய்க்கு நோய்கள் தனக்கு வந்ததாக கருதி தக்க மருத்துவம் செய்து அவற்றின் நோயை குணப்படுத்தாதவனும் உடல் மெலிந்த எருதுகளின் மீது அதிக சுமையை ஏற்றுகிற அற்பனும் மலட்டு பசுவின் முதியில் சுமைகளை ஏற்றுகிற அறிவில்லாதவனும் எருதுகளின் மீது பொதிகளை ஏற்றும் இழிந்தவன் தரையில் நடக்கும் போது புழுக்களும் எறும்பு முதலியனவும் நசுங்கிச்சாகும் என்று உள்ள வருந்தி மெத்தனை அடி எடுத்து வைத்து நடக்காத கொல்லாவிரதத்தை கைவிட்ட இறக்கமில்லாதவன் புலால் உணவின் மீது உள்ள ஆசையால் ஓர் உயிரை கொல்ல நினைக்கிறவனும் உண்ண ஊனை விரும்பி உயிர் கொலை எண்ணுவான் கொலை கண்டு இறங்கான் கொலை பண்ணுவாரை தடுத்து பகரிலான் நன்னுவான் இவரோடு என நால்வர் ஓர் உயிர் கொல்லப்படுவதைக் கண்டு உள்ளம் இறங்காதவனும் கொலை செய்ய முற்படுகிறவனுக்கு கொல்லாமையின் உயர்வை கூறி அவனை தடை செய்யாதவனும் ஓர் உயிர் கொல்லப்படுவதற்கு துணையாக இருந்தவனும் பிரம்மோத்தரகாண்டம் ஒரு நூல்லே அப்ப ஒரு பரமஞானி காலமாயிட்டார். எல்லா ஆசையும் விட்ட பரமஞானி காலமாயிட்டார். அவரை யமதூதர்கள் இருந்து கொண்டு போய் நரகத்துல போட்டார். பரமஞானி ஏப்பா என்ன நரகத்துல போடுறிய, நான் ஒரு குற்றமும் செய்யலையே அப்படின்னு சொன்னார் அந்த ஞானி. நீ குற்றம் ஒன்றும் செய்யலைங்க, ஒருவன் ஆட்டை அறுத்தா அது அம்மான்னு கத்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே போனிய, அந்த குற்றத்துக்காக கொஞ்ச நாள் நரகத்தில் கிடக்கும். பார்த்துக்கிட்டு போனதுக்காக அம்மா என அலற ஆறு உயிரை கொன்று அருந்தும், அம்மா என அலற ஆறு உயிரை கொன்று அருந்து இம்மா நிடரல்லா இன்புற்றிருக்கின்றார். அம்மா எனும் சத்தம் கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகம் எனில் புசித்தவர்க்கு என்றுள்ளுவதே என்பது அந்த பாட்டு. சாப்பிட்டவனுக்கு நான் என்ன சொல்றது, கேட்டுக்கிட்டு போனவனுக்கு நான் பார்த்தவன் சாப்பிட்டவனுக்கு என்னென்ன மோசாமி எல்லாம் சாக்கு வச்சுக்கிட்டு திங்கிறானுங்க, அங்க போய் படும் போதுல தெரியும். அப்படி இவரும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்த அந்தனன் துன்பத்தை அனுபவிக்குமாறு செய்கின்ற பொல்லாதவனும் கல்விற்கு இடத்தின் வழியாக அதன் மனத்தை மூக்கின் வழியாக முகர்ந்தபடி செல்லுகிற அற்பனும் கல் வாசனையை கூட முகரப்படாது அதுவே பாவம். கல்விக்கின்ற இடத்தின் வழியாக அதன் மனத்தை மூக்கின் வழியாக முகர்ந்தபடி செல்லுகிற அற்பனும் இது மனுலாம் கேட்கணும் பல பேர் வரல இன்னைக்கு. குற்ற செயல்களை புரிய அஞ்சாத வஞ்சகனும் பிறருக்கு எப்பொழுதும் தீங்கு செய்வதற்கு சளைக்காத மூடனும் தேவர்களுக்காக விதிமுறை தவறாமல் யாகம் செய்யாத பெருஞ்செல்வனும் பணத்தை வச்சுக்கிட்டு புண்ணிய காரியத்தை செய்யாது தூயவனும் எல்லாவற்றிற்கும் மூல காரணனு ஆகிய சிவபிரானுக்கு ஒரு கோயில் கட்டும் முயற்சியை மேற்கொண்டதில்லை. குளிர்ச்சியும் நறுமணம் உள்ள வில்வம் மாலைகளை காலை உச்சி பொழுது மாலை என்ற மூன்று வேளைகளிலும் சிவபிரான் திருமுடி சூட்டுகிற திறமை கூட நமக்கு இல்லையே என்று மனம் வருந்தாத கண்ணஞ்சனும் சாமிக்கு ஒரு கோயில் கட்ட முடியலையே, சாமிக்கு ஒரு வில்வ மாலை கட்டி போட முடியலையே என்று சொல்லி வருந்த வேணுமா? அப்படி வருந்தாத மூடனும் மாலை சூட்டமும் வல்லமும் அல்லால் முக்காலமும் என நோவும் அருங்கல்லனும் கடும்பசியோடு தன் வீட்டிற்கு வந்தவர்களை எதிர் சென்று உபசார மொழி கூறி வரவேற்று அவர்களின் பசிதீர உணவு அளிக்காத பொல்லாதவனும் முதியோர் தீராத நோயாளியில் வறியவர் முதலானோர் தன்னிடம் உதவி நாடி வந்தபோது அவரிடம் அன்பு காட்டி உதவாத பஞ்சகனும் அச்சமின்றி அறிவினை காடக திச்சையால் வரும் துன்பமு எண்ணிடான் முச்சியே மர கோவை முயற்சியால் கச்சிடாது கடச்செலுங்கல்லனும் பொருளாதையால் பொறுத்தற்கரிய பாவச்செயலுக்கு அஞ்சாமல் ஆழிகடலின் நடுவில் ஏற்படும் துயரங்களை பொருட்படுத்தாம் மிக முயன்று மரக்கலஞ்சியது ஏறி பயனஞ்செய்ய நெஞ்சும் நெஞ்சுரம் உள்ளவனும் கப்பல் ஏறி பொருள் தேடுவதற்காக செல்லுகின்ற பொல்லாதவன்கிறாரு. தீய வழியில குறுக்கு வழியில கொண்டு வரான்ல கப்பல்ல அந்த மாதிரி ஆளுகள் கடத்தல் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் பொருளை விரும்பி முகத்தில் சிரிப்பை காட்டி முக குறிப்புகளால் இளைஞர்களை மயக்கி அவர்களை மகிழ்வுக்கும் விலை மகளிருக்கு இதஞ்செய்து அவரை கூடும் தீயவனும் சிற்பி வண்ணார் கொல்லர் அரசருடைய அணுக்கப்பணி செய்கிறவர் உடல் வலிமையை கெடுக்கும் நோயை போக்குகின்ற மருத்துவர் கூலியார் என்ற இந்த ஆறு வகை தொழிலாளிகளின் தொழில்களில் வஞ்சகம் செய்தவர்களும் தொழிலாளிகளுக்கு வஞ்சகம் 10 ரூபா வேலைக்கு 5 ரூபாயை கொடுக்கறது 5 ரூபாய் கொடுத்து விட்டு 10 ரூபா வேலை வாங்கிறது வஞ்சகம் பண்ணுறது உழைக்கிற உடல் சோர்வு இல்லாமல் உழைப்பதற்கு அதற்கு உரிய கட்டணமா பாங்கின் பசி வெளியில் மட்டும் உணவு உண்ணாதவனும், உழைக்கிறதுக்கு உடம்பு வேணும் இல்ல, உடம்புக்கு உணவு வேணும் இல்ல, அந்த உணவை சரியான வேலைகளில் கொடுத்து அந்த உடம்பை தேற்றாதவன், கஞ்சத்தனமா இருக்கிறான்ல, சாப்பிட்டா பணம் செலவாகுமே, சாப்பிட்டா பணம் செலவாகுமே. பாண்டி நாட்டில் ஒரு கஞ்சம் இருந்தானா, பாண்டி நாட்டில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மூணு வேளை சாப்பிட்றதுக்கு மூணு வேளைக்கும் 100 ரூபா இருக்குது, 100 ரூபா ஆகவும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா ஆகுது, இது ரொம்ப அநியாயமான செலவு, இப்படி நம்ம சாப்பிட்றதுனால தானே ஆகுதுன்னு சொல்லி ரெண்டு வேளை சாப்பிட்டானா, அப்போ ரெண்டு வேளை சாப்பிட்டப்போ அதில் பணம் மிஞ்சிச்சு, 30 ரூபா மிஞ்சிச்சு, 300 ரூபா மிஞ்சிச்சு, அப்புறம் வந்து 900 ரூபா மிஞ்சிச்சா, அப்புறம் என்ன பண்ணால் ஒரு வேளை சாப்பிட்ருக்குறேன், ஒரு வேளை சாப்பிட்டா என்ன ஆச்சுன்னா எவ்வளோ மிஞ்சி, 2000 மிஞ்சி போச்சு, 2000 மிஞ்சி போச்சு, 3 வேளைக்கு 3000, 2 வேளையை மிச்சப்படுத்தும் 2000 மிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தேன் இந்த 1000 தான் எதுக்கு செலவு பண்ணணும், அதனால் இதை ஒரு வேளை சாப்பிட்றதுனால தான் இந்த 1000 ரூபாயும் செலவாகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேளையும் சாப்பிடாமல் நிறுத்தினேன். அதனால் அதுக்கு மேலேயும் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணிவிட்டேன், இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே இப்படி சாப்பிடும்படியாக இருக்குதுன்னு சொல்லி மாய்த்து கொண்டான். பணம் பூரா அப்படியே மிச்சமாக போச்சு, பணம் பூராவும் மிச்சமாக போச்சு. அப்படி தரந்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. அதனாலே தன்னுடைய பசிக்கு, தன்னுடைய மனைவி புத்திரால் பசிக்கு கூட உணவு கொடுக்காமல் கஞ்சத்தனமாக இருக்கிற உண்டு. அதிகமாக சாப்பிடுகிற அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிற அறியாமையுடையவனும், நள்ளிரவில் உணவு உண்கின்ற பயனற்ற இல்லறத்தானும், நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடாமல் இருந்த நேரமாக இருந்தால், தன் குடிமக்களான உழவர்களிடம் அவர்களுக்கு கிடைத்த நெல்லில் 1/6 மட்டும் வரியாக பெறாமல் அதற்கு அதிகமாக வாங்கி அரசனாக இருப்பதற்கு உரிய தகுதியை இழந்தவனும், குடிகளை அதிகமாக வருத்தி வரிவாங்க.

அவனுக்கு துணைசெலுந்துட்டனும். நன்கு ஆராயாமல் உண்மையான கல்வனை கல்வன் அல்லன் என்று விடுவிக்கும் பொல்லாத ஆட்சியாளனும் திருடனே நல்லவன் விட்டு நல்லவனை திருடன் குடிக்கிறது. இப்போ கோப்பெருஞ்சோடன் இது நெடுஞ்செடியன் பாண்டியன் யாரை கொன்றான்? கோவல். நன்றாக விசாரித்து உண்மையை அறியும் திறன் இல்லாமையால் குற்றாற்ற ஒருவனை கல்வன் என்று கருதி கொல்லுவிக்கும் கொடிய ஆட்சியாளன். நன்றாக விசாரிக்க அவன் பட்டினத்தாரம் அப்படித்தானே உங்களோட போட சொன்ன, விசாரிக்காம கடுமரத்தில் விட்டு போடும். திருடன் திருடச் செல்லும் போது அவனுக்கு துணையாக செல்லும் தீயவனும், திருடனுக்கு களவு நூலை கற்பிக்கும் பொல்லாதவனும், ஒருவனை திருடன் என்று தெரிந்தவனர் அவனோடு தோழமை கொள்ளுகின்ற திருடனும், திருடனை பார்த்தபோது நீ இந்த திருட்டு தொழிலை செய்யாதே என்று அவனை கண்டிக்காதவனும், பால் நெய் பழம் என சென்னல் முதலிய தானியங்கள் சோறு கறி முதலான உணவுகள் கிழங்குகள் துவரை முதலான பயிர் வகைகள் நூல் புடவை பட்டாடைகள் ஆகியவற்றை திருடும் திருடனும், பெரிய கம்பளி கயிறு விளக்கப்பட்ட இறைச்சி கல் எண்ணெய் செத்தகளில் கிடந்த பொருள்கள் ஆகியவற்றை கைகளால் பற்றி எடுத்து செல்லும் திருடனும், மடத்திற்கு உரிய கத்தி பாதக்குரோடு தலையில் விரிக்கப்படுகின்ற பல வகை பாய்கள் பூங்கொத்துகள் வைக்கப்படும் பூக்கூடை பெட்டி ஆகியவர்களை வெறிகொண்டு எடுத்து செல்லும் பொல்லாதவனும், கடல் நீரில் பறந்த சங்கு மரத்தால் செய்யப்பட்ட மரக்கலம் முதலிய மங்களேசக் கருவியான மத்தளம் ஆகியவற்றை திருடுங்கள்வனும், ஈயம் இரும்பு செம்பு தகர ஆகியவற்றாலான பொருள்களை திருடுகிற கல்வனும், செங்கற்களையும் பிறரை மயக்கி வாழும் விலை மாறி வீட்டில் கிடக்கிற பொருளையும் எடுக்கின்ற முட்டாளும், பிறருக்குரிய பொருள் கடியில் பாதி அளவாக இருந்தாலும் உரியவர் அறியாதபடி அதை எடுக்க நினைக்கிற கபடனும், முறை தவறி பிறர் பொருளை கவர எண்ணுகின்ற உள்ளமுடையவனும், ஒருவருடைய பொருளை பிறர் கொள்ள வழி சொல்லுகிறவனும், இவ்வாறு தொகுத்து சொல்லப்பட்ட இப்பாவைகளில் அடங்கியவர் அனைவரும் துணை பாதகத்துக்கு நெருக்கமான பாவிகள் ஆவார். இவர்கள் அத்தனை பேரும் நரகத்திலே வெகு காலம் கிடப்பார்கள். இவர்கள் அத்தனை பேரும் நரகத்திலே வெகு காலம் கிடப்பார்கள். மக்களின் தீய செயல்களால் உண்டான பாவங்கள் அகலும்படி யமனுடைய தூதுவர் பாவிகளுக்கு நரக அனுபவம் பெறுதற்குரிய உடலை அளித்து அவர்கள் நரக துன்பத்தை அடையும்படி செய்வார். நரகலோகத்தில் ஒரு உடம்பை கொடுக்குறார். நரகலோகத்தில் ஒரு உடம்பு, இப்போ இந்த உடம்பு அங்கே போகாது இல்லை, அது எங்கே போயிருதே? இது சூக்கும சரீரம் அங்கே போகும். அதுக்கு யாதனா சரீரம்னு பேர், யாதனா சரீரம்னு பேர் இந்த சரீரத்துக்கு. அந்த சரீரத்தை வச்சு தான் அங்கே துன்பப்படுத்துறதவன். உயிர் அஞ்சு சட்டைக்குள்ளே உயிர் இருக்குதான். மேலே தெரியறது இந்த ஒரு சட்டை தான் நமக்கு தெரியுது, இதுக்குள்ளே நாலு சட்டை இருக்குதான், அதுக்குள்ளே உயிர் இருக்குதான். பஞ்ச கஞ்சுகம்னு சொல்கிறது, பஞ்ச கஞ்சுகம்னா சட்டை, பஞ்ச கஞ்சுகம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம். அன்னமய கோஷம்தான் நமக்கு தெரியுது, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு அஞ்சு. அதுக்குள்ளே உயிர் இருக்குதான். சொர்க்கத்துக்கு போகிற உடம்பு வேறு, நரகத்துக்கு போகிற உடம்பு வேறு, இங்கே இருக்கிற உடம்பு வேறு. இப்போ வேறு உடம்பை கொடுத்து அங்கே போய் கொடுக்க செய்ய வேண்டிய உபசாரத்தெல்லாம் செய்வார்களாம். ஆடவரும் மகளிர், ஆடவரும் மகளிர் அல்லாத பேடி வடிவிரத்தர் என்ற மூன்று வகையினரும் தங்களின் பாவச் செயல்களுக்கு ஏற்ப நரக துன்பங்களை அனுபவிப்பது போல, பறவைகளும் விலங்குகளும் கூட அவை செய்ய தீய செயல்களுக்கு தக்கபடி அவை இறந்த பிறகு நரக அனுபவம் பெறுவதற்குரிய உடல்களை பெற்று நரகத்தில் துன்பங்களை தின்னு வரும். பறவைகள் விலங்குகள் கூட இருக்குதான், அதுவும் தகவலான செயல்களை செய்தால் அதுக்கும் தண்டனை உண்டான். தேவர்களும் மனிதர்களும் விலங்குகளும் செய்த தீய செயல்களுக்கு ஏற்ற பலன்களை யமன் அளிப்பான். இவ்வாறே சிவனடியார்களின் செயல்களால் உண்டான பாவைகளை சிவஞானிகளாகிய குருமார் நீக்குவார். குரு வந்த ஆச்சாரியன் பாவங்களுக்கு தக்க பரிகாரங்களை செய்து அவனை திருத்தி அவங்களை செய்யாது என்று தடுத்து செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து நீக்கிறது ஒரு வகை. அந்த மாதிரி செய்ய வேணுங்கிறார். சிவனடியார்களின் செய்களால் உண்டான பாவங்களை சிவஞானிகளாகி குருமார் நீக்குவார். தவறான வழக்கை தொடுத்தவருக்கும் திருடருக்கும் அரசன் தண்டனை வழங்குவான். அரச தண்டனையிலிருந்து தப்பியவர்களுக்கு

0: அருணாசிரியரால் பாவம் நீக்கப்படாத அடியவருக்கு யமனே நரக தண்டனையை அளிப்பான். அதனால் ஜீத பாவங்களை போக்குவதற்கு வேதசிவாகம உண்மைகளை உணர்ந்த ஞானாசிரியன் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு பற்றி கொண்ட அடியவரை அவர் செய்த பாவத்தின் பலன் வருத்தாதபடி குருபுரான் தேவையான பரிகாரங்களை செய்து காப்பாற்றுவார். அதலால் செய்த தீங்கு அறுத்து அயதலால் செய்த தீங்கை அறுத்திட வேதம் மாதி விதியும் விளங்கிய போதகன்பதம் போற்ற அவன் செய்யும் வாதியாத பிரத்தியவாயமே. பெரும்பாவங்கள் அப்பெரும்பாவங்களின் வகைகள் துன்பத்தை விளைவிக்கும் ஐம்பெருங்குற்றங்கள் அவற்றுக்கு நெருக்கமான பாவங்கள் அந்த பாவங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள பல பல பாவங்களையும் தொகுத்து சொன்னோம். இது முடியுது, இந்த இயல் முடியுது. மாலையில் மலையில் வாழும் வேடுவர் தலைவன் நம்பிராஜன் திருமகளான இதெல்லாம் தொகுத்து சொன்னேன்னு அப்புறம் முடிக்கிறார் ஆறு முருகன். நம்பிராஜன் திருமகளான இளமையும் மென்மையான உடலமைப்பு கொண்ட வள்ளிநாயகிக்கு அருள் செய்த தூய கந்தப்பெருமான் கொடிய தீவனைகிடுமாறு மெய்வாயின் மூக்குச் செவி என்ற ஐந்து பொறிகளையும் அடக்கிய அகத்தியன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி சிவநந்தன முதலான பாவச்சலின் வகைகளை விளக்கமாக உரைத்தான். அகத்தியருக்கு முருகன் சொன்னான். அதுக்கு மேலே சிவபெருமான் துதி சிவபெருமான் துதின்னு ரெண்டு எழுதுகிறார். அகத்தியன் துதி என்று வருகிறது. ஆகவே இப்படி வந்து பாவங்கள் என்ன என்னது என்று தெரிந்து கொண்டால் செய்யாமல் இருக்க மனசு வரும். பாவச் செயல் நடக்கின்ற இடத்தை கண்ணால் காணக்கூடாது, காதால் கேட்கப்படாது, மூக்கால் நுகரப்படாது. கல்லு வாசனையை மூக்கால் நுகர்ந்து போகிறவனுக்கு தண்டனை, குடிக்கிறவனுக்கு என்னது சொல்றது கடவுளே. ஆகையினாலே இப்படி வந்து பரமேஸ்வரன் உயிர்கள் உய்யும்படியாக இப்படி நன்மையையும் தீமையையும் சொல்லி, நன்மையை செய்யுங்கள் தீமையை விளக்குங்கள், நன்மையை செய்யுங்கள் தீமையை செய்யாதிருங்கள், பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர என்பது அவை வாக்கு. ஆகையினாலே இப்படி சிவ தர்மோத்தர் என்கின்ற நூலிலே சொல்லியபடி நம்ம எல்லாம் கூடியவரையிலும் பரமேஸ்வரன் பாவத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறார். பாவச் செயலுக்கு போக மாட்டோம், மன வாக்கு காயங்களாலே செய்ய மாட்டோம். இன்னும் தெரிஞ்சும் தெரியாமல் சில இது செய்கிறார்கள். தீட்சை பெற்றவர்களும் பூஜை பண்ணுகிறவரும் செய்கிறார்கள். மன வாக்கினாலே கடுமையான பேச்சுக்களை பேசுவது, தீய வார்த்தைகளை சொல்லுவது, ஐயாத்தனம் இருக்குது நிறைய, கருமித்தனம் இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். அப்படி வந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே வைப்பார் நம்மளை என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதீபதே கருப்பத்தூரி பரவாதே கணக்கப்பாடுற்று உளலாதே திருப்பொற்பாதத்தனுபூதி சிறக்கப்பாலி தருள்வாயே பரப்பற்றாருக்கு உரியோனே பரத்தப்பாலு கனியோனே திருக்கைச்சேவர் குடியோனே ஜகத்தில் சோதி பெருமாளே. நம பார்வதீபதே.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 97வது பதிகம் 4வது பாடல் செஞ்சுடர் சோதி. ஓம் சிவாய நம.
2: தலம் திருநல்லூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை திருவிருத்தம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திரு பெருந்துறையில் அருளிய திரு பள்ளி எழுச்சி

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயரவர். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை நாட்டின்கண் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற திரு வெண்பாக்கம் என்ற தலம். இத்தலம் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக திருவள்ளூருக்கு சென்று அங்கிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறி இந்த தலத்தை அடையலாம். மக்கள் தற்காலத்தில் இதனை திருவளம்பூதூர் என்று வழங்குகிறார்கள். தலத்தின் பெயர் வெண்பாக்கம் என்றும் கோயிலின் பெயர் வெண்கோயில் என்றும் வழங்கி வந்ததாக சுந்தரர் தேவார் பதிகத்தினால் நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் பழமையாக அமைந்திருந்த திருக்கோயிலை பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்கும் காலத்தில் அகற்ற நேரிட்ட பொழுது அன்பர்கள் பலர் அங்கிருந்த மூர்த்திகளை கரையில் அண்மையில் கொண்டு வந்து புதியதாக ஒரு கோயில் எழுப்பி அதில் அந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நீர்த்தேக்கத்தில் உள்ள பழமையான கோயில் அப்படியே அமைந்திருக்கிறது. கரையில் உள்ள கோயிலை மட்டுமே நாம் இன்று தரிசிக்க முடிகிறது. இந்த திருக்கோயில் பூண்டி அணையின் தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் வந்தபோது கைலாயத்திலிருந்து அனிந்திதையாக இருந்த சங்கிலிநாச்சியார் அனிந்திதை என்ற சேடியார் சங்கிலிநாச்சியாராக ஞாயிறு என்ற தலத்தில் அவதரித்து திருவொற்றியூரில் தங்கியிருந்த காலத்தில் மலர் மாலை தொடுத்து அளிக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தார். சுந்தரர் திருவொற்றியூர் வந்த காலத்தில் அவரை கண்டு திருமணம் செய்து கொள்ள எண்ணினார். மகிழ மரத்தடியில் இறைவன் திருமுன்னர் என்னை பிரியேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். இளவேனிற் காலத்தில் திருவாரூர் நடக்கும் திருவிழா அவருக்கு நினைவு வரவே திருவொற்றியூரை வணங்கிக் கொண்டு திருவாரூர் செல்வதற்காக புறப்பட்டார் சுந்தரர். ஊர் எல்லையை தாண்டியவுடன் அவர் செய்த சத்தியம் பிழைத்த ஒரு காரணத்தினால் இரண்டு கண்களையும் ஒளி இழந்தார். பின்னர் வழியில் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை நோக்கி அடியார்களோடு வரும் வழியில் திருவெண்பாக்கத்தை வந்து அடைந்தார். இறைவனை நோக்கி, யான் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை பொறுத்து அருள வேண்டியது தேவரீர் அல்லவா, அதை விடுத்து அடியேனது கண்ணோலையை பறிக்கலாமா, அதனால் உனக்கு பழி வரும் அல்லவா, இந்த கோயிலில்தான் நீர் இருக்கிறீரா என்று கேட்கும் முகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வெண்பாக்கத்து இறைவர் இப்பதிகம் முடிந்த உடனேயே கோயிலில்தான் இருக்கிறேன் போக வேண்டாம் என்று உரைத்தார். உலோம் கோகீர் என்று உரைத்தார். அதோடல்லாமல் சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றையும் தந்தருளினாராம். ஆகவே இந்த தலம் திருவளம்பூதூர் என்று வழங்கியதாக சொல்கிறார்கள். பெருமானுக்கு ஊன்றுவதோர் கோல் அருளி உலவும் போகிறீர் என்று சொன்ன காரணத்தினால் ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அம்பிகை சுந்தரர் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வரையில் மின்னல் போல தோன்றி வழித்துணையாக இருந்தபடியால் மின்னொழியம்மை என்று வழங்கப்படுகின்றாள். கனிவாய் மொழியம்மை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த தலம் கிழக்கு நோக்கியது. அம்பாள் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். சுந்தரர் இடது கையில் கோலுடன் நந்தி தேவர் அருகில் இருக்கிறார். நந்தியின் வலது கொம்பு சிற்று சிறிது உடைந்திருக்கிறது, ஊன்றுகோல் பட்டதால் ஒடிந்தது என்று கூறுகிறார்கள். இத்தலத்தின் தீர்த்தம் குஜத்தலை ஆறு, கைலாய தீர்த்தம், தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த திருப்பதிகத்தில் இறைவனிடம் தனது நிலையை கூறி முறையிடும் போது முதுமு சுவாமிகள் பெருமான் மீது அவர் வைத்த எல்லையற்ற ஒரு பக்தியும் புறப்படுமாறு இந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தை கேட்ட இறைவர் கோயில்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவில் இந்த திருப்பதிகம் பெருமானுடைய செவிக்கேட்டியது, அருள் வந்தது என்றும் கூறலாம். பிழை

திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பழித்திடனும் பொறுத்திடனி வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்யவல்லான் உழவும் போயீர் என்றானே. கம்பமரும் கரியுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் சேயுழையோடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயே என்று நான் கேட்டதுமே உம்பர் தனித்துணை எனக்கு உழவும் போகீர் என்றானே. பொன் இளங்குணரும் கொன்றை குறிச்சடைமேல் பொலிந்து இழங்க மின் இலங்கு நுண்ணடையாள் பாகமா இருது ஏரியே துண்ணி இருபால் அடியார் தொழுது ஏத்த அடியேனும் உண்மைதாய் கட்டலுமே உழவும் போகிறன்றானே. உன்னமதாய் கட்டலுமே அடியேனும் உன்னமதாய் கட்டலுமே உழவும் போகிறென்றானே. கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தன்னிலவு செஞ்சடைமேல் ஈ மலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தாய் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ என்ன பொன்னுதலி பெருமான் தான் உளோம் போகிறின்றே. பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நறும் கொன்றை சடையனார் தாங்கரிய கார் நிலவு மணிமிடற்றீர் இங்கிருந்தீரோ என்ன ஊரறவும் அறைக்கு அசித்தான் உளோம் வாரிடம் கொள் வனமுறையாள் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்று ஆடும் பரமாட்டி காரிடம் கொள் கண்டத்தன் கருதுமிடம் திருவுற்றியோரிடம் கொண்டிருந்த பிரான் உழவும் போகிறென்றானே. பொன்னபிலும் கொன்றையினாய் போய்

நீ இங்கு இருந்தாயோ என்ன, உன்னலரை கண்டால் போல் உழவும் போகிறேன்றானே. மான் திகழும் சங்கிலியை தந்து மறு பயன்கள் எல்லாம் போன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க, உலகம் எல்லாம் இன்றவனே, உன் கோயில் இங்கு இருந்தாயோ என்ன, ஊன்றுவதோர் கோலருளி உழவும் போகிற என்றானே. ஏராறும் பொழிநிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராறும் இடற்றானே, காதலித்திட்டு அன்பினோடும் சீராறும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த

என்று இயம்பினார் ஏதிலார் போல. பிழைமுடன பொறுத்திடுவர் என்று எடுத்து

பாடல் பெற்ற திரு வெண்பாக்கம் என்ற தலம். இத்தலம் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக திருவள்ளூருக்கு சென்று அங்கிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறி இந்த தலத்தை அடையலாம். மக்கள் தற்காலத்தில் இதனை திருவுளம்பூதூர் என்று வழங்குகிறார்கள். தலத்தின் பெயர் வெண்பாக்கம் என்றும் கோயிலின் பெயர் வெண்கோயில் என்றும் வழங்கி வந்ததாக சுந்தரர் தேவார் பதிகத்தினால் நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் பழமையாக அமைந்திருந்த திருக்கோயிலை பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்கும் காலத்தில் அகற்ற நேரிட்ட பொழுது அந்தர்கள் பலர் அங்கிருந்த மூர்த்திகளை கரையில் அண்மையில் கொண்டு வந்து புதியதாக ஒரு கோயில் எழுப்பி அதில் அந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நீர்த்தேக்கத்தில் உள்ள பழமையான கோயில் அப்படியே அமைந்திருக்கிறது. கரையில் உள்ள கோயிலை மட்டுமே நாம் இன்று தரிசிக்க முடிகிறது. இந்த திருக்கோயில் பூண்டி அணையின் தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. சுந்தரமூச்சு சுவாமிகள் திருவொற்றியூர் வந்தபோது கைலாயத்திலிருந்து அனிந்திதையாக இருந்த சுந்தர சங்கிலிநாச்சியார் அனிந்திதை என்ற சேடியார் சங்கிலிநாச்சியாராக ஞாயிறு என்ற தலத்தில் அவதரித்து திருவொற்றியூரில் தங்கியிருந்த காலத்தில் மலர் மாலை தொடுத்து அளிக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தார். சுந்தரர் திருவொற்றியூர் வந்த காலத்தில் அவரை கண்டு திருமணம் செய்து கொள்ள எண்ணினார். மகிழ மரத்தடியில் இறைவன் திருமுன்னர் உன்னை பிரியேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். இளவேனிற் காலத்தில் திருவாரூர் நடக்கும் திருவிழா அவருக்கு நினைவு வரவே திருவொற்றியூரை வணங்கிக் கொண்டு திருவாரூர் செல்வதற்காக புறப்பட்டார் சுந்தரர். ஊர் எல்லையை தாண்டியவுடன் அவர் செய்த சத்தியம் பிழைத்த ஒரு காரணத்தினால் இரண்டு கண்களையும் ஒளியிழந்தார். பின்னர் வழியில் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை நோக்கி அடியார்களோடு வரும் வழியில் திருவெண்பாக்கத்தை வந்து அடைந்தார். இறைவனை நோக்கி, யான் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை பொறுத்து அருள வேண்டியது தேவரீர் அல்லவா, அதை விடுத்து அடியேனது கண்ணோலையை பறிக்கலாமா, அதனால் உனக்கு பழி வரும் அல்லவா, இந்த கோயிலில்தான் நீர் இருக்கிறீரா என்று கேட்கும் முகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வெண்பாக்கத்து இறைவர் இப்பதிகம் முடிந்த உடனேயே கோயிலில்தான் இருக்கிறேன், போக வேண்டாம் என்று உரைத்தார். உழவும் போகீர் என்று உரைத்தார். அதோடல்லாமல் சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றையும் தந்தருளினாராம். ஆகவே இந்த தலம் திருவுளம்பூதூர் என்று வழங்கியதாக சொல்கிறார்கள். பெருமானுக்கு ஊன்றுவதோர் கோல் அருளி உழவும் போகீர் என்று சொன்ன காரணத்தினால் ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அம்பிகை சுந்தரர் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வரையில் மின்னல் போல தோன்றி வழித்துணையாக இருந்தபடியால் மின்னொழியம்மை என்று வழங்கப்படுகின்றாள். கனிவாய் மொழியம்மை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த தலம் கிழக்கு நோக்கியது. அம்பாள் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். சுந்தரர் இடது கையில் கோலுடன் நந்தி தேவர் அருகில் இருக்கிறார். நந்தியின் வலது கொம்பு சிறிது உடைந்திருக்கிறது. ஊன்றுகோல் பட்டதால் ஒடிந்தது என்று கூறுகிறார்கள். இத்தலத்தின் தீர்த்தம் குஜத்தலை ஆறு, கைலாய தீர்த்தம். தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த திருப்பதிகத்தில் இறைவனிடம் தனது நிலையை கூறி முறையிடும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் மீது அவர் வைத்த எல்லையற்ற ஒரு பக்தியும் புறப்படுமாறு இந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தை கேட்ட இறைவர் கோயிலில்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவில் இந்த திருப்பதிகம் பெருமானுடைய செவிக்கேட்டியது, அருள் வந்தது என்றும் கூறலாம்.

ஏன் திருவடியே சரண் என்று பொய்யடியே என் பழித்திடனும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்யவல்லான் உழவும் போயீர் என்றே கம்பமரும் கரியுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் சேயுழையோடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயே என்று நான் கேட்டதுமே உம்பர் தனித்துணை எனக்கு உழவும் போகீர் என்றே பொன் இலங்கு நரும் கொன்றை குறிச்சடை மேல் பொலிந்து இலங்க மின் இலங்கு நுண்ணடையாள் பாகமா இருது ஏறி துண்ணி இருபால் அடியார் தொழுது ஏத்த அடியேனும் உண்மைதாய் கட்டலுமே உழவும் போகிறன்றானே உன்னமதாய் கட்டலுமே அடியேனும் உன்னமதாய் கட்டலுமே உழவும் போகிறன்றானே கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தன்னிலவு செஞ்சடை மேல் ஈ மலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தாய் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ.

பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நரும் கொன்றை சடையனார் தாங்கரிய கார் நிலவு மணிமிடற்றீர் இங்கிருந்தீரோ என்ன ஊரறவும் அறைக்கு அசித்தான் உளோம் போகீர் என்றானே வாரிடம் கொள் வனமுறையால் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்று ஆடும் பரமாட்டி காரிடம் கொள் கண்டத்தன் கருதுமிடம் திருவுற்றியூரிடம் கொண்டிருந்த பிரான் உளோம் போகீர் என்றானே பொன்னபிலும் கொன்றையினாய் கோய்.

இங்கு இருந்தாயோ என்ன, உன்னலரை கண்டால் போல் உளவும் போகிறேன்றானே. மான் திகழும் சங்கிலியை தந்து மறு பயன்கள் எல்லாம் போன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க, உலகம் எல்லாம் இன்றவனே, உன் கோயில் இங்கு இருந்தாயோ என்ன, ஊன்றுவதோர் கோலருளி உளவும் போகிற என்றானே. ஏராறும் பொழிநிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காராறும் இடற்றானே, காதலித்திட்டு அன்பினோடும் சீராறும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வை.

0: Our seventh spiritual channel from shayon.org.
1: தலம் திரு கடம்பூர் கரக்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய காலபாச திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். இப்பதிகம் அத்தலத்து அண்ணலார் சேவடிக்கள் ஆண்ட அரசு அணைந்தபோது பாடியருளிய பதிகம்.

0: ശിവായ. You're listening to shivam.org radios, 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: கோயில் மூத்த திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்க வாசக சுவாமி அறிமுகம் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: திருச்சிற்றம்பலம் தொண்டர் சீர்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடி

திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார், எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திரு சிற்றம்பல கோவையார் வேந்தர்க்கு உற்றுழி பிரிவு பிரிந்தமை கூறல். போது கூலாய

மான்நோக்கி வருந்தல் கோழி தீகள் சிறகுன்றின் நொடுக்கி பெடை கூறோகு பாலித்திரும் பணி பார்

கற்றது முன்பணிக்கு நொந்து உரைத்தல் சுற்றின வீழ்பணி தூங்க துவண்டு துயர்க என்று பெற்றவளே என்னை பெற்றாள் பெடை சிறகானொடுக்கியே புற்றில வளரவதில்லே புள்ளும் தம்பிள்ளை தழியே மற்றினம் சூழ்ந்து

துயரம் இணைந்ததீரும் பணி எதிர்வுகள் தூரும் வீவர் குழலி துயரம் நினைந்தது இளவேனில் கண்டு இன்னல் எய்தல் வாழ்.

பருவமன்று இன்று கூற தெளிதரல் காரண சீரணம் சிற்றம்பல தடியேன் களிதர கார்மிடற்றோ.

தேர்வரவு கூறல் திருமாலரியாசரி கழல் தில்லை சீற்றம்பரத்தையும் கருமால் விடை உடையோன் கண்டம் போல் கொண்ட என் திசையும் வருமாலுடல் பொருள்கள் திறந்த மனந்த

வரவிடுத்துரைத்தல் பணிவார் குழியழியோன் தில் நெய் சிற்றம்பலம் மனைய மணிவார் குழ மடமா.

0: வேந்தர்க்கு உற்றுழி பிரிவு முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் சிவாயம். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8ஆம் திருமுறை, திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பொருள் வயிற் பிரிவு. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: பொருள் வயின் பிரிவு பாட்டம் கூறல். முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் என பணிவரும் கண் பர

ஆற்றாத புலம்பல் சிறுவாழுகேருற்றுரா முன்னம் சின்னப்படும் குவளைக்கு எரிவாய் கழித்தனன் தோழி எழில் கர

அருள் தருபவன் என பாங்கி பகர பூங்கொடி பூலம்பிய அற்றாமை கூறல் வான

பிரிந்தமை கூறல் தின்மாட்டி செய்வசை தீர்த்தர தில்லை திட்டம்பலத்துள் என் மாதலை கழல் வைத்து எரியாடு நிறை திகழும் பொன்மாபுரி.

ஏறு வரவு கண்டு இறங்கி உரைத்தல் சுற்றும் பல மின்மை காட்டி தன் துல்கழல் தந்த துல்லோன் சிற்றம்பலும் யாழ் பரமன்று தின் கோட்டின் வெள்ள புற்றம் குகந்தன நாகுடோ பொன்ன

அது தேர்வரவு கூறல் பாவியை வெல்லும் பரிசில்லையே முகில் பாவயம் சீர் ஆவியை வெல்ல கருக்கின்ற போடத்தின்

0: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அட்டமா சித்தி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னீர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் அடக்கிய

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணம். பாடியவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம் சண்டேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி

குலவு மறையும் பலகலையும் கொளுத்து வதன் முன் கொண்டு அமைந்த நிலவும்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அத்தியாயம் 4. பார்வதி தேவியார் திருக்கண் புதைத்த சுருக்கம்.

ட்ரெயின். சிவபார்வதியின் மகிழ்ச்சி. உடுவர் புலவிதிர்ப்பர் ஒருவருக்கொருவர் மாலை, சூடுவர் மறைநூல் கேட்பர் சொல்லுவர் வீணை நாதம், பாடுவர் பல வினோதம் பயிற்றுவர் பலகால் சூதும், ஆடுவர் வெல்வர் தோற்பர் அணிகலம் புனைவர் அன்பால். திருக்கண் புதைத்தது அந்த வேளையில் என் அன்னை ஐயனை இறைஞ்சி, ஐயா இந்துவும் இரவிதானும் யாவரென்றிசைத்தாள் எந்தை சுந்தரக்கனிவாய் மின்னே சுடர்கள் எம் இரு கண் என்றார். கந்தனை பயந்தாள் ஈசன் விழிகளைப் புதைத்தாள் கையால். அனைத்தும் இருண்டன ஈசனார் விழி புதைத்தலும், இருள் பிழம்புருக்கி பூசினால் என இருண்டன திசைகளும் புவியும். மாசில் நீலமால் வரையெனக் கருகிய மலைகள் காசுலாவிய நதியலாம் யமுனை போல் கருத்த மறையவனும் நாரணனும் முனிவர்களும் வசுக்களும் நான் மறையும் வானோர் இறையவனும் விழி ஒளி போய்ப் பிறவி நெடும் குருடரென இருந்தார் மற்றை கரவை நிறை முதல் விலங்கு பறவைகளும் ஒளியிழந்த கண்ணதான துறவரமும் பிறவரமும் தொலைந்தன மற்றுள தொழிலும் தொலைந்ததன்றே. சிவபெருமானிடம் முறையீடு. தேவர் மானிடர் ராக்கதர் நிறமெனத் திரிந்தார் கோவிலிந்திரன் வெண்கரி கருநிறம் கொண்ட தாவிலம்புயன் கொடியொடியானதவ்வளவில் மூவர் தேவனு கனைவரும் முறை சொலி புகன்றார். சிவபெருமான் மூன்றாவது விழி திறந்தது. அஞ்சலென

போல வஞ்சி உமை இறைவன் விழி புதைத்த திருக்கரமலரை வாங்கி நின்றாள். விஞ்சுமறை அவர் வளர்க்கும் கனல் போல விழி மூன்றும் விளங்கிற்றன்றே. பார்வதி பரமனிடம் தவம் புரிய இடம் வேண்டியது. பார்புதைத்த திருவயிற்றாள் பணிந்துரைப்பாள் நடுஞ்சூலப்படையாய் காலன். மார்புதைத்த மலர்ப்பதத்தாய் ஆர்புதைத்த ஜடா அடவியாய் வையம் ஏழும். கார்புதைத்த இருளாக விழிபுதைத்த கொடும்பாவம் கழலுமாறு நீர்புதைத்த பாரிடத்தில் தவம் புரிதற்கானகிடம் நிகழ்த்தும் என்றாள். காஞ்சியில் தவம் புரிய ஈசனும் அங்குரைத்தருள்வான் உனைவினை வந்தணுகாதே எனினும் யார்க்கும் மாசகலும் படிக்கரிய தவம் புரிய வினம்பினையேல் மதுரை மாயை. காசிய வந்திகதுவாரை அயோத்தியினும் சிறப்புடைய காஞ்சி மேவி பூஜை புரிந்தறிய தவம் புரியென்றான் விடை கொண்டாள் புகழ்ந்து போற்றி. பார்வதி கங்கா தீரத்தை அடைந்தது. விஜய மகள் குடையெடுப்ப ஜய மகள் புன்னடைப்பை கொடுவிரைந்து மேவ அசையும் மணிக் கவரி இரண்டருந்ததியும் கமலினியும் அடுத்து வீச திசையில் இள நிலவெறிக்கும் தரளமணி சிவிகையின் மேல் சென்றபோது நசை பெருகும் அறம் பெருக புனல் பெருகும் புகழ் கங்கா நதியைச் சேர்ந்தாள். காசியில் அறம் வளர்த்து தொண்டை மண்டலம் அடைந்தது. இறந்த உயிர் இனிமீளப் பிறவாமல் இரவாமல் இறைவனார்தம் சிறந்த திரு உருவாகும் திருக்காசித்தலமடைந்து சிவந்தாள் போற்றி. வறந்த மழை குறுகுமந்த தலத்தவர்கள் பிழைக்க வரம் வளர்த்து பன்னாள் நருந்தொடையின் அரசன் விடை கொண்டு நிற்ப தொண்டை வள நாட்டைச் சேர்ந்தாள். திருக்காஞ்சிபுரம் அடைந்தது. மழை தவழும் தலைப்பலவின் பழமதுவாய் விரிந்தாலும் மகர வாழை பழமதுவாய் விரிந்தாலும் புதுமதுவாய் விருந்தொழுகும் பழனம் நீங்கி குழையளவு நடமாடும் விழிமாதல் நடமாடும் குறிப்பு நோக்கி புழிலதனில் மடமயில்கள் நடமாடும் திருக்காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தாள். திருக்காஞ்சிபுர நகரச் சிறப்பு. தாவரத்தை அறிவாக்கி மனிதரை உள்ளறிவழிக்கும் தடம் கண்மாதர் நூபுரத்தம் புயசரணம் சிவப்பேர இழைமருங்குல் நுடங்க ஏறும் மாபுரத்தின் மணிமேடை அரம்பயர்க்கு விளையாட மலைகள் ஆகும் கோபுரத்தின் நெடுங்கொடிகள் காமவல்லி எனுங்கொடிக்கு கொழுகொம்பாகும் பரத நாடகமாடும் மயில் போலும் கயிற்று வழிப்பாவை போலும் சுரத நாடகமாடும் துடியடையார் கணவருடன் துவளும் போது மரகதாதிகளுருத்த இழித்து மணிமேடையினும் வாரி வீச அரதநாகரமானது அன்று முதல் இன்றளவும் ஆழிதானே. கம்பா நதியில் உமை பூஜையும் கங்கை வரவும் அணையமருங்ககன்று வஞ்சி ஒருமாவின் கீழிருக்கும் அரணைப் போற்றி கனலனைய வினைகளையும் நடுங்குவிக்க நடந்த திருக்கம்பை மேவி புனைய மணல் குவித்து லிங்க வடிவாக்கி உமை பூஜை புரிந்தாள் அப்போது எனை உடையான் அவள் தவத்தின் உறுதி நினைந்தறிய கங்கை ஏவினானே. கம்பை நதியில் வெள்ளம் பெருகியது. பூதலமேல் குறுமுனிவன் குண்டிகையில் கவிழ்ந்து வரும் பொன்னீதானோ ஆதியிலே அந்த முனி ஆசமித்தே உமிழ்ந்த அலை ஆழிதானோ ஏதமரத் தவம்புரியும் பகீரதற்கா ஜன்னு முனி இறக்கத்தாலே காதின் வழி ஒழுகவிடப் பரவிய கங்கா நதியோ கம்பையாறு. மங்கா நதியின் மணலிலிங்கம் அழியாதிருக்கும் வகை உமையாள் வெங்காதலினால் அணைபவள் போல் வெற்பாள் இமய வெற்பாள் தன் சங்கார்கரத்தால் இருதனத்தால் இருக இருகத் தழுவுதலும் கொங்கார் களவத் திருமார்வும் உருகி உருகிக் குழைந்தாரே. வெள்ளப்பெருக்கு இரண்டாய்ப் பிரிந்து சென்றது. மனத்தால் நினைந்த பெருந்துயரும் மணக்காப் பிரிவும் முடந்தீர தனத்தால் நெருக்கி முகமழுத்தி தலைநாள் போலத் தழுவுதலும் அனத்தால்

மாறன் அடித்தழும்பிருக்கும் தோளும் முப்பொழுதிரஞ்சும் தேவர் முடித்தழும்பிருக்கும் தாளும் மைப்பொலி குழலால் கொங்கை வளைத்தழும்பிருக்கும் மார்பும் மெய்ப்பொலி நீரும் ஆகத் தோன்றினார் விடையின் மீது. பார்வதி பரமசிவனை வணங்கியது. அந்தரத்தமரர் எல்லாம் அலர்மழை சொரிய வானத் துந்துமி முழக்கத்தோடே சுருதிகள் முழங்கா நின்ற இந்திரன் திருமால் தேவர் இறைவியைத் தொழுது நின்றார் சுந்தரக் கனிவாய்மின்னும் ஈசனைத் தொழுது நின்றாள். பார்வதி இடப்பாகம் கேட்டது. ஒண்ணுதல் விடைமுன் சென்று பணிந்துளம் முருகிப் பூஜை பண்ணுதல் புகழ்தல் ஆகி பணிந்தனள் அவளை நோக்கி கண்ணுதல் உனக்கு வேண்டும் வரமெது கழறுக என்றான் எண்ணுதல் பிரிதுன்றில்லை இடப்புறம் தருதி என்றாள். கண் புதைத்த தீமை பூஜையால் நீங்கியது. அத்தனும் மொழிவான் என் கண் புதைத்ததால் அடைந்த தீமை இத்தலத்தினிய பூஜை இயற்றலால் அகன்றதிந்த மெய்த்தலந்தனக்குத் தென்பால் ஒரு நகர் விளங்கித் தோன்றும் முத்திமா நகரம் தன்னை நினைத்தவேர் களிக்கும் மூதூர். நினைக்க முத்தி தரும் தலத்தில் இடப்பாகும் தருவோம் என்றது. ஆரணன் திருமால் தேட அடிமுடி ஒழித்து ஞான பூரண ஒளியாய் மேல்கீழ் உலகெலாம் பொருந்தி நிற்போம் தாரணி அவர்க்கு மற்றை சைலமாயிருப்போம் அங்கே வாரணி முலையாய் பாகம் தருகுவோம் வருதி என்றார். பார்வதியின் வினா. என்னலும் இறைவி சொல்வாள் இனிமை சேர் கையிலை காசி தன்னிலும் இனிது காஞ்சித் தலமென உரைத்தேறிந்த நன்னிலம் தனக்குச் சோனை நகரமே அதிகம் என்றீர் பின்னையும் உளதோ அந்த தலக்கினு கிணையாம் பேரூர். பரமசிவனின் அருள் உரை. அவ்வுரை மறுத்தெம்கோமான் அருளுவான் நமக்கொப்பான தெய்வமைந்தெழுத்துமான திருந்து மந்திரமும் இல்லை சைவமே அணையதான சமயமும் மருணை போல வெவ்வினை தவிர்க்கும் ஊரும் இலை என விளம்பிப்போனான். அருணாச்சலத்திற்கு புறப்பட்டது. கொம்பனால் பொறுப்பாயீதென்று இறைவனைக் குவித்துப் போற்றி கம்பையார் அகன்று காஞ்சித் தலத்தையும் கடந்து வேலன் தும்பிமாமுகத்தோன் கண்ணி வைரவர் கணங்கள் சூழ செம்போனால் கவரி வீசச் சிவிகைமேல் சிறந்து சென்றாள். மண்மகள் மகிழப்பட்ட மரங்களும் தழைத்து வீறி கண்மலர் சுரிய கல்லும் மலைகளும் கரைந்து சோர வெண்மலர் மடவாள் போற்ற காவதம் இரண்டு நீங்கி வெண்மதி முகத்தாள் மற்றோர் வெள்ளிடை மருங்கில் சேர்ந்தாள். வெய்யவண்ணமையாரென்று வினவு காரணத்தால் நீல கையவள் மரகதத்தில் கரியவள் கரமும் காலும் செய்யவள் வருந்தினாளென்று அறிந்துயு சிதைப்பான் போல பையமேல் கடலில் பாய்ந்தான் குமரவேள் பந்தல் செய்தான். குகனை சிவபூஜனைக்கு நன்னீர் அழைத்திடு என்றது. அன்னையும் குகனை நோக்கி அரம்பையால் பந்தல் செய்து பன்னிரு கரமும் சால வருந்தினை எனப் பாராட்டி இன்னுமோர் கருமம் சந்தி முடிப்பதற்கினிய நல் நீர் கைநிறை வேலை ஏவி அழைத்திடு கணத்தில் என்றாள். கந்தன் கைவேலால் நதி உண்டாதல் காதலால் இறைஞ்சிக் கந்தன் ஏவினான் கைவேல் அவ்வேல் போதவான் புத்திராண்டன் புகழ் புருகூதன் போதன் வாதில் பாண்டரங்கன் சோமன் வாமன் என்பவரை வாட்டி மீதில் ஏழ்கிரியை வீட்டிக் கொணர்ந்தது வேலை நீத்தம். ஆற்று நீர் சிவப்பதேன் கந்தவேள் அழைத்த ஆற்றில் கடனெலாங்கழித்து வாழை பந்தரில் இருந்தாளப்போது உமைபதம் பணிந்தவாற்றில் சிந்து நீர் சிவப்பதேதென்று உரைத்தலும் சிவப்பதாக வந்த ஆரதனை ஆறு திருமுகர் குறைப்பாள் வஞ்சி. தேவி அருளிய வரலாறு. அனந்தமாபுரத்தில் ஏழு மறையவர் அறியா காலத்து அனந்தமா வினைகள் செய்தார் அதன் பின்னல் அறிவு தோன்றி அனந்தம்மா எனவே ஏறும் அயன்பதம் கருதிப் பன்னாள் அனம்

0: தமால் அமுதா உட்கொண்டு அருந்தவம் புரிந்தார் அன்னாள். பதுமனும் அவர் முன் சென்று பாவிகால் வரைகள் ஏழில் விதிமுறை தவம் செய்வீரேல் குமரவேள் விடுக்கும் வேலால் புதிஜடை முடியும் உங்கள் வினைகளும் பொடியாம் என்று சதுர்முகன் உரைத்துப் போனான். அவருமத் தவமே செய்தார். நீ எரிந்த வேலால் சிவந்தது எழுவரையும் அதிலிருக்கும் எழுவரையும் பிளந்து நீ எரிந்த கூர்வேல் அழியும் அவர் உதிரமுடன் புனல் கலந்து சிவந்தது காணாகையாலே வழியில இங்குனக்கென்ன அடிபணிந்து மகிழ்ந்திருந்தான் மலைவேல் பட்ட செழுமுனிவர் குருதியினால் சிவந்தது போல் சிவந்ததுவே சக்கருவானம். பார்வதி வாழைப்பந்தலில் இரவை கழித்தது. வித்தகர் கண் புதைக்க முனம் பரந்த இருள் மறுமையில் சூழ்வினையைப் போல அத்தலத்தில் உமையவளைப் பின்பிடித்தால் எனப் பரந்ததந்தகாரம். உத்தமியோ சிறுகதலிப் பந்தரின் கீழ் இருப்பவள் என்றும் பரிட்ட நித்திலப்பந்தரை நிகராய் விளங்கியது தாரகையால் நெருங்கும் வானம். பொழுது புலந்தது. மாலையெனும் குமரியிருள் மகிடன் முகம் அகற்றி அந்திவானில் சோரி கோலமுடன் படிகலிங்கம் கொண்டது போல் மதியெழுந்து குடவால் சென்றது. ஆலம் மணிமிடற்கிறைவன் விழிபதைக்க வளைந்த இருளனைத்தும் நீங்க பாலம் இசை வெடித்தெழுந்த விழியெனவே எழுந்தது செம்பரிதீதானே. பார்வதி திருவண்ணாமலையைக் கண்டு அடிதொழுதது. கங்கை நிகராம் சேயாற்றில் காலைச் சந்திக் கடன் கழித்து மங்கை கனகச் சிவிகையின் மேல் மறையோலம் நிடவழி கொண்டாள். பங்கம் மலம்தீர் வழியடியார் கொடிய வினயாம் பஞ்சுமலைக்கு அங்கி மலையாய் விளங்கிய சீர் அண்ணாமலை கண்டடி தொழுதாள். ஐவகை நிலங்கள் செயல் வென்றியினால் கவர்ந்த பொருள் பகிர்ந்திரை விபலியாடும் வேனில் பாலை குன்றமேலாம் வெறியாடல் முல்லையெலாம் புதுவர் மின்னார் குறவையாடல் மன்றல் கமல் இந்திரர்க்கு விழா எடுத்துக் கொண்டாடல் மருதவேலி முன்றிலெலாம் சினச்சுறவு முன்னுணக்கி அணங்காடு முன்னீர்காணல். திருநதியும் திருமாலும் ஜோதி பெரு கரநாகம் மறைய அம்பு சொரிகையினால் தூய்மை ஆய மாதரை அலாங்கலந்த மகிழ்ச்சியினால் பொன் கலந்து மறுவு நீரால் போத அரிஜனங்கரையப் பெருகுதலால் மதுவுடையப் பொறுதலாலே சீதரனை நிகராக திருநதினால் நிசைகளெல்லாம் திறந்ததன்றே. நிலச்சிறப்பு மேவு புனல் பரந்தொழுக குளிர்ந்து மயிர் பொடித்தனவோல் விதிர்த்து தோன்றி காவில் உரை பசுங்கிளியின் சிறகெனவே பசந்து தொண்டைக் கதிராய் முற்றி கூவுகுல வாரணத்தின் களம்போல நிமிர்ந்தெழுந்து குறைவில் சாலி பாவை உமை தவம்புரியும் தலமிதுவெனப் பணிந்தனவோல் படிந்தமாதோ சந்ததமும் ஏருழவர் பதம்பார்த்தங்கறிந்த அரிதடுத்து வாரி இந்திரனார் உலகினோடு போர் செய்வான் எழுமலையாம் என்ன போர் செய்து அந்தரமே சுற்றிரவி புறவிகள் போல் கடாவிடுத்து ஆற்றித் தூற்றி மந்தரமாம் எனக் குவித்து வழங்குகினும் தொலையானில் மருதவேலி கயலினமென்றுழத்தியர்தம் கண்ணிழலைக் கண்டு கரும் கயல் வந்தேறும் அயலில் இவர் கொடும்புருவ நிழலினைக் கண்டே சிலை என்று அஞ்சி மீளும் மயலுதவும் மாவதனம் தாமரைப் போதென மருவி வண்டு சேரும் இயலும் அவர் நாசி நிழல் சண்பகப் போதென பெருவி இரியல் போகும் பெரும்பழனத் துழத்தியர்தம் கணைக்காலை வராலெனப் போய்ப் பிடித்து மள்ளர் திரும்பவும் அங்கவர் புறங்கால் கமடமெனப் பிடிமருதத் திணைகள் தோறும் குறும்பையனும் முலைச்சியர்கள் முகத்தினுக்கும் விழியினுக்கும் குலைந்தோம் என்று கரும்பினுடன் கழுழ்வனபோல் தாமரையும் குவளையும் தேன் சொறியும் தானே நிழலையும் சுழிக்கும் மேதி நெடும்புனல் குடைய கண்ணம் மழலை வண்டானத்தோடு மருதவன் தானத்தோடும் அழலவெர் மணிப்பூன் மள்ளர் அருகிணைக்கிசைய ஊதும் குழலிசை அருகால் மாதர் குழலிசை அருகால் கூட்டம் மூசு வண்டினங்களெல்லாம் முடிந்த சங்கிலிகளாக காசு நெல் கதிர்கள் எல்லாம் கண்ணஜாமரைகள் காட்ட தேசுவாய்க் கவளம் பெற்று தேருகட்பாகைச் சிந்தி வாசவன் களிறு போல மருதம் விட்டிருந்தமாதோ. பார்வதி கீழவீதியை அடைந்தது. பன்னார் கமல பழனப்பதி நீங்கி மன்னாடர் போற்றும் வடவீதியில் குறுகி அண்ணாமலையான் நடிக்கமலம் சென்று தொழ விண்ணார் குடிநெடும் தேர் வீதிகளில் மேவினாள். நச்சு கோபுரத் துச்சி மேவியோர் வஜ்ஜிரத்தினால் மதியின் மாசுபோம். வச்சமாமணி செம்மையாளினன் பச்சைமாயலாம் பவளமாகுமே. மேடை மதில் ஆகியவற்றின் உயரமும் ஆழமும் வெற்று மேரு நேர் மேடை மீதினும் போற்று கார் மதில் புரிசை மீதினும் தோற்றும் நீளமா மணியின் ஜோதியால் ஏற்றவான் நதி யமுனையானதே. நடன அரங்கின் அழகு பறவையாம் என பனை முழங்கவே அறிவை மாதரார் ஆடரங்கின் மேல் விரவு பச்சையின் கதிரை வையவன் புறவி கவ்விடும் புல்லென்றுண்ணியே. அருணாச்சலேஸ்வரரை வணங்கி மலைச்சாரலை அடைந்தது. அத்தகைய வீதி கடந்து மணி ஆலயம் சேர்ந்துத்தமனை என்னையாள் உடையானை சோணகிரி வித்தகனைக் கண்டு பணிந்துருகி மீண்டு பல சக்திகள் தம்மோடு தலைச்சுரத்தமேவினாள். தபம் செய்வார் கோடான கோடி பேர். ஊசியில் ஓர் கால் விரலை ஒன்றி ஒரு கால் மடித்து நாசிமிசை விழியை நாட்டியழல் மூட்டி தேசினமுதுருக்கே தெள்ளமுதை உண்டு தவ கோசிகனைப் போல் முயல்வார் கோடான கோடியே. சிவஞானிகள் கோடான கோடி பேர். நாடு மலம் மூன்றகற்றி நல்வினையும் தீவினையும் சாடி மனமிறந்து தான் இழந்து தன்மயமாய் வீடு பெற விரும்பி வேட்கை பிரிது இல்லாமல் கூடு சிவஞானியர்கள் கோடான கோடியே. சிவபூஜை செய்வோர் கோடான கோடி பேர். தொண்டருடன் ஆகமங்கள் சொன்ன விதி முறையை தண்டி முடிவு சவுராதி ஆய்ப்பூசி தண்டர் பிரான் அஞ்செழுத்தை ஓதியக மகிழ்ந்து கொண்ட கிரியையினர் கோடான கோடியே. நேரும் இயமம் நியமமாதனவகையும் பேர்பிராணாயாமம் பிரத்தியாகாரமோடு தாரணை தியானம் சமாதி வகை தன்னிலும்மை கூறும் முயல் யோகியர்கள் கோடான கோடியே. பார்வதியார் கௌதமர் ஆசிரமத்திற்கு செல்லுதல். மாதவர்கள் இன்ன செயல் செய்யும் வகை பார்த்து சூதவனம் சூழ்ந்த சுனையும் சுனை சூழ்ந்த சீத அருவிகளும் பார்த்து சிறப்புற்று கோதமனார் ஆசிரமம் தன்னில் குறுகினாள். அந்த இடத்துமையாள் செல்ல அகலிகையும் மைந்தனும் வந்தெத்தினார் வாழ்த்தி மறை கோதமனார் முந்து முனி எவ்விடத்தே என்றாள் முனிபுதல்வன் தந்தை மலதர்பைக்கு எய்தியதும் சாற்றினான். பின்னும் அவன் உரைப்பான் பேதமையேன் புன்குடிலில் கண்ணல் அமுதே கணப்போதிருந்தருளில் அன்னவனைக் கொணர்வேன் என்றே அடிதொழுது தன்னை அளித்தவன் பால் சென்றான் சதானந்தன். பார்வதியின் வரவால் பூங்கா கற்பகமாகத் தோன்றுதல். இங்கிவன் செல்போதில் இளந்தருப்பை கொய்து முனி புங்கவர்கள் சூழ்ந்து வருமுனிவன் புத்தளர்ந்து துங்கவனம் கற்பகம் போல் தோன்றுதலால் இந்த வனம் தங்கள் வனம் அல்ல என்று சங்கை உற்று நோக்கினான். கௌதமர் மகனிடம் கேட்டல். இத்தலத்தில் வந்தவரார் என்றுரைத்து மாதவர்க்கு பத்துருவம் தந்த முனியும் பராசரனும் அத்திரியும் அப்புதுமை ஆராயும் எல்லையில் தன் புத்திரனைக் கண்டு வரவென்ன புகழென்றான். மகன் சொன்ன செய்தி தாத இவ கேள் இறைவர் தங்களை அளிக்கும் ஜோதி இவன் எய்தினள் எனத் தொழுது சொன்னான். நாதம் மறை தேடும் அவள் நம் குடிலின் மேவர்க்கு ஏது தவம் ஏது தவம் ஏது தவம் என்றான். கௌதமரின் மகிழ்ச்சி நிலை. ஓடினன் அனைத்து மகன் உச்சியை முகந்தான் ஆடினன் மகிழ்ச்சி எனும் ஆர்கடல் புகுந்தான் பாடினன் எடுத்த குசை பார்மிசை எரிந்தான் வீடினது நம் தம்பினை வேறின் உடன் நின்றான். பார்வதியை முனிவர்கள் தொழுதல். அத்திரி முதல் தலைமை அந்தனர்கள் எல்லாம் கைத்தலம் எடுத்தனர் நடித்தனர்களிப்பால் வித்தகையிருக்கமிடமேபி எதிர்கண்டார் பத்திவலையில் படுபதங்களில் விழுந்தார் நின்னிலமே கண்ணீரை நீள்பிரமச்சாரி என்னுமறை அன்று முதல் இன்று வரை எல்லாம் உன்னிடை உதித்துலகு உயிர்த்தொகைகள் எல்லாம் அன்னையினும் உன் பெருமையார் அறியவல்லார். தேவியின் பெருமை. நித்தனை முதல் தருவ நித்தனதிடத்தே சத்தியன நீ வருவை சத்தி சிவம் என்றே. இத்தகைமை கொண்டுயிர்கள் யாவையும் அளிப்பாய் அத்துவிதமாகும் உனையார் அறிய வல்லார். மெய்ப்பொருள் மகேசன் அரண் வேதன் அறி ஆனால் மைப்பெரு மகேஷி உமைவாணி திருவாவை. இப்படியும் அன்றி அவன் எப்படி எடுத்தான் அப்படியும் ஆவை உனையார் அறிய வல்லார். நெஞ்சுருகி மாதவர்கள் நின்றிவை புகழ்ந்தார் வஞ்சி இட கோதமனும் வந்தனன் வரும்போது அஞ்சலி புரிந்தனள் அதற்கு முனமே மின் கஞ்சமலர் என்னும் இரு கால்களில் விழுந்தான். அன்பில் உயர் கோதமனும் அன்னையை வணங்கி இன்புற உரைப்பன் அயன் என் திசை புறப்போர் தன் சிரம் மிதிக்கரிய தாழ் இணைகள் இன்றென் புன்குடில் மிதிக்க என புண்ணிய முடித்தேன். உமையின் உரை. இந்த மொழி சொற்றலும் இளங்கொடியும் வேலன் தந்தி இடை சென்றிடுவன் அங்கது தவிர்ந்தால் சிந்த மகிழ் உன்னிடையில் வந்து குறை தீர்வேன் மைந்த என ஓதினள் மறுத்தும் இவை சொல்வாள். நாயகன் மொழிந்திட நடந்தபடியெல்லாம் பாயிரமெனும்படி பகர்ந்தனள் எவர்க்கும் தாய் இவை மொழிந்தவளவினில் சதமகற்கன்று ஆயிரம் விழித்திரள் அளித்த முனி சொல்வான். தலேஸ்வரத்தில் இடப்பாகம் கிடைக்கும் என்றது. இத்தலம் முதல் தலம் இதன் பெயர் தலேஸ்வரம் உத்தமம் இதில் தருமம் ஒன்று பல ஆகும் மெய்த்தவம் இயற்றிடில் வெள்விடையின் மேல் வந்தத்தனம் இடப்புறம் அளித்தருளும் என்றான். மால் அயன் வசுக்கள் மகவான் முனிகணத்தோர் சாலைகள் சமைத்ததில் தனித்தவம் முடித்தார் காலம் இடம் நன்று செயல் கைப்பலம் இதென்றான் மூலம் முதல் வல்லியும் முடிப்பன் இது என்றாள். தேவியின் தவம். கோதமனே முதலாய முனிவர்க்கெல்லாம் குளிர்ந்த மொழி பகர்ந்து விடை கொடுத்துச் சோண பூதரமாம் அதன் குணபால் வண்ண சாலை புதிதமைப்பித்தகம் மகிழ்ந்து புறம்பு காக்க மாதிரிழுவரையமைத்து நாலு பாலின் வாயிலையன் பயிரவர்கள் மகிழ்ந்து காக்க ஆதரவு நிறுத்தி மைந்தர் மருங்கு காக்க அந்தரியுள் புறம் காக்க அமைத்தாள் மன்னோ கொந்தளகம் ஜடைபிடித்து விரித்து பொந்தோள் குழைகழுத்தில் கண்டிகையின் குப்பை பூட்டி உந்து மரவு உரி நிகர்பட்டாடை நீக்கி உரித்த மர உரி சாத்தி உத்தூளத்தால் விந்தை திரு நீரணிந்து கணற்குள் காய்ந்து விளங்கு மூசியின் நுறுகால் விரலை ஊன்றி அந்திபகல் இறைபதத்தின் மனத்தை ஊன்றி அறியவரும் தவம் புரிந்தாள் அகிலம் நின்றாள் இழைத்த கொடி மருங்கு வளைந்தெறியின் நாப்பண் இனியதவம் இயற்றுதல் கண்டிழைத்து வாடி களைத்து மனம் துடித்து விழிபுதைத்து வாணி கண்ணீரில் மூழ்கி நின்றாள் கமலத்தாளும் உழைத்து மனம் தளர்ந்தழுது விழுந்தாள் மற்றை உயிர்களெல்லாம் கரைந்து கரைந்துருகா நின்ற வளைத்து வளைத்துரைப்பதென் தாய் வருந்துமானால் வயிற்றிலுள்ள கருப்பமெல்லாம் வருந்திடாதோ முன்பனியில் கருகுபட கமலம் போல முகம் தோன்ற பனிக்கயத்துள் மூழ்கி நிற்கும் பின்பனியில் அதிசீத இடத்தில் சேரும் பெருமழைக்குள் மீனென்ன பேணி நிற்கும் அன்பனிடம் பெருமளவும் அதுபோல் வேண்டும் அரியதவம் புரிந்தனள் அவ்விடத்து வேதன் வன்பணியில் துயில் நெடுமால் முதலாம் தேவர் மறைபுகுந்த தவச்சாலை மருங்கில் சார்ந்தார் அந்தரியும் மாயபனார் முதலாம் தேவர் அனைவருக்கும் உபசாரம் அளித்து நீங்கள் வந்த வகை எம்புமென மகிடனாலே வருந்தியதும் தளர்ந்ததும் வகுத்துச் சொன்னார் சுந்தரியும் குமரியுடன் சுடரும் வாளால் தொடுகளத்தின் மகிடனுரம் தொலைப்பாய் என்றாள் விந்தை அது உரிவம் எனப் பணிந்தாள் அன்னை விளம்புதல் கண்டகம் மகிழ்ந்து விடைகொண்டாரே. இனி இடப்பாகம் பெற்றதைக் கூறுவது. கோதமாச்சிர மந்தனில் கோல்வளை தீதிலத்தவம் செய்தது செப்பினேன் மேதி மாமுகக் காய்ந்ததும் வெள்விடை ஜோதி பாகம் அடைந்ததும் சொல்லுவேன்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, Our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam. And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவெண்காடு. பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சோழவள நாட்டில் திங்களூர் மணிமாட திங்களூரில் திருநாவுக்கரசு பெருமான் திருப்பெயரால் தண்ணீர் பந்தரு முதலான பல அறங்களை மனம் உவன் சீர் அப்பூதியடிகள் அவர்கள் தம் திருமனைக்கு எழுந்தருளிய கலைவாயை கவலனாராம் அப்பர் பெருமானுக்கு அமுது படைக்க விளைந்தனர். நல்ல தாய் தந்தை ஏவ நல்லது ஆய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பெற்றேன் என்ற உயரிய சிந்தையுடன் குறுநாள குருத்தாம் வாழை இலை கொணரச் சென்றான் குழந்தை மூத்த திருநாவுக்கு அரசு. பாம்பு ஒன்று தீண்ட விரைந்து கொண்டு வந்து இலையை பெற்றோரிடம் சேர்த்து துவண்டு விழுந்தன. அவனை மறைத்து அடிகளை அமுது செய்ய வேண்டினர் பெற்றோர். தடுமாற்றம் இன்றி அழைத்தார் தம் முன்பு தம்பிரான் அருளால் ஒரு தடுமாற்றம் தோன்ற நாவின் மன்னர் மெய் விரித்து உரையும் என்றனர். உண்மையை உணர்ந்த அடிகள் வாடித்துவண்ட வளர் இளம் குளவியை கோயில் வாய்தலில் கிடத்தி நாகாபரணன் நஞ்சு உண்ட கண்டன் நல்லடி வரவி என்று முழ தென் தமிழால் ஒன்றுகோலாம் எனும் உன்னத திருப்பதிகம் பாடி அருளினர். உறங்கி எழுவான் போன்று மாண்ட குழந்தை மீண்டு எழுந்தான். அருள் மனம் கமல அடிகள் குழந்தையை வாழ்த்தி இறையருக்கருணையை வியந்தனர். பாம்பு முதலிய உயிர்களின் கொடிய விடங்கள் நீங்க உத வேண்டிய திருப்பதிகம். இப்பதிக பாராயணத்தால் விடம் நீங்கி நல்வாழ்வு பெற்றோர் ஏராளம். என் அலங்கார சிறப்பினது இத்திருப்பதிகம். குழந்தைகளுக்கு ஏற்படும் கொடிய பிணிகள் நீங்க உத வேண்டிய அற்புதமான திருப்பதிகம் இது. விடம் தீர்த்த திருப்பதிகம் நான்காம் திருமுறை பண் இந்தளம்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
4: தொண்டர் அஞ்சு களிரும் என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் செவ்வழி, தலம் திருக்கேதாரம். ஆறு மாதம் தேவர்களாலும் ஆறு மாதம் மனிதர்களாலும் வழிபடப்பெறும் தலம். விருங்கி முனிவர் வண்டு உருவம் கொண்டு ஈசனை மட்டும் வலம் வந்து வணங்கினார். இது கண்ட உமையம்மை கேதார விரதம் பூண்டு இத்தலத்தில் வழிபட்டார். இப்பதிகத்தை இசையுடன் பாடவல்லவர்கள் இம்மையில் வேந்தராகவும் மறுமையில் வீடுபேறும் அடைவார்கள்.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருப்பதிகம் வெந்த வெண்பொடி பூசும் மார்பின் விரிநூல் என்ற திருப்பதிகம் பண் மேகராக குறிஞ்சி மழை வேண்டிப் பதிகம் ஞானசம்பந்தப் பெருமான் அருளிய ஏழில் இத்தலத்தில் ஒரு பதிகம் அமைந்துள்ளது. ஒன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 43வது திருப்பதிகம். திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அறிவித்து அன்புறுதல் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 44வது திருப்பதிகம் எண்ணப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஒழியா இன்பத்து உவகை தரக்கூடிய பதிகம். இதனுடைய பண் செஞ்சுருட்டி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम नमः शिवाय। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரர் அருளிய தேவாரம். தலம் திருநறையூர் சித்தீச்சரம். பண் குறிஞ்சி. ராகம் அரிகாம்போதி.

சுந்தரர் அருளிய தேவார பாடல். தலம் திரு நன்னிலத்து பெருங்கோயில். பண் பஞ்சமம் ராகம் ஆகிரி, தாளம் ரூபகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தன் உதரத்தில் தோன்றும் தந்துவை, தன் உதரத்தில் தோன்றும் தந்துவை வாய் நூலால திருந்த வாயிலை நூல் ஒன்று இழந்தி சித்திரப்பந்தர் சிக்கனையற்ற என்று சுந்தர தேவாரம். அதே போல காலத்திலே வாயால் நுண்ணுற விளைத்தே வானம் உடுதுவை கையிலை போந்து மின்னவில் பெற உப்பாகி விளங்கு வெங்கோட்டு செங்கல் மண்ணிய வடுகோல் வெள்ளை மடவிடை வடிவம் போன்று பல பல வகையாக அது இழந்தி வாய் நூலால வந்து அலங்காரம் பண்ணுமா. கைலாயம் போல, ரிஷப வாகனம் போல, அங்க இருக்கிற சிகரங்கள் போல, இப்படி பல வகையா அந்த நூலாலே அது வந்து கட்டுமா. தண்டூலியின் அரவு காண்பு தடையவில் வாச பொறுப்பு வடிதனம் கரித்த தெய்வ கருநடல் வடமை போன்றும் குண்டலின் அகடு போன்ற குடுமியன் சிகரம் போன்றும் அண்டர்தம் பெருமான் கோயில் பிரதிமை அவையே போன்றும் இன்னவா வெள்ளி வெற்றில் எவையுள்ள அவை மற்றெல்லாம் பண்ணுடையார் கொட்டி பண்டு செய்தவற்றினாலே முன்னவன் ராணிநேயம் முற்றி இவ்வாறு பண்ணால் உன்னரும் பணிகளாற்றி வருதலும் அவற்றில் உள்ளார். இப்படி பல பல வகையாக சிறப்பாக தன்னுடைய வாய் நூலாலேயே அது செய்தது. வாய் நூலாலே அதான் அப்படி செய்ய முடியும், அப்படித்தானே அது செய்ய முடியும். அப்படி செய்தது காரணம் என்னன்னா, அந்த சிலந்தி முன்ன பிறவியிலே மனிதனாக இருந்து தவன் செய்ததுனாலே ஏதோ ஒரு பாவத்தினாலே அந்த சிலந்தியா பிறந்தது. அது இந்த கரிக்குருவிக்கு உபதேசித்த விடம் திருவிளையாடல் பிராணத்துல கரிக்குருவி அந்த மதுரைக்கு போற வழியிலே ஒரு சோலையிலே கரிக்குருவி ஒரு மரத்துல இருந்தது. வழிபோக்கர்கள் வந்தவர்கள் அதுல ஒரு புலவர் வந்தாராம். அதன் நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மதுரை உடம்புரிய சிறப்பானது, அது பூலோக வைலாயம் சிவபெருமான் மிக பிரியமாக இருந்து அப்படி இருக்கிறதெல்லாம் அப்படின்னு அந்த தீர்த்தம் தரம் மூர்த்தி வேலையெல்லாம் சிறப்பா பேசிட்டு இருந்தாராம். அதை அந்த கறிக்குறியா கேட்டு அது என்ன கறிக்குறியா அப்படின்னா, முன்ன பிறவியில பாவம் செய்ததுனால கறிக்குறியா பிறந்தேன்னு சொல்றாரு. அது செய்த புண்ணியத்தினால இந்த வசனத்தை கேட்க முடியாது புத்தி வந்துச்சு. கேட்டதுனாலே அதுக்கு புத்தி வந்து கறிக்குருவி வந்து கோயிலை சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி பறந்துட்டு வச்சான். கோயிலை சுத்தி பறந்து அதுக்கு அம்பா சொன்னாலும் அந்த கறிக்குருவி சுத்திக்கிட்டு அதுக்கு ஏதாவது பொண்ணுனாலாம் மீனாச்சு கறிக்குருவி உபதேசம் பண்ணாரு. கரும்புருவிக்கன்று அருவினை போர்த்தி எதிர்பார்க்கலாம் போச்சு. கரும்புருவிக்கன்று அருவினை அதனாலே இப்படி தவம் முன்னப்பிரிவியிலே செய்தது பாவமும் ஏதோ ஒரு வகையில செய்திருந்தா அந்த பாவத்துக்கு இருந்தாப்புல பரவியும். அந்த தவத்துக்கு தந்தாப்புல ஞானம், பாவத்துக்கு இருந்தாப்புல பரவியும், தவத்துக்கு தந்தாப்புல ஞானம். அந்த தவத்தினுடைய நினைவினாலே பத்தி வந்து தவத்தினுடைய நினைவினாலே பத்தி வந்து இப்ப நந்தனாரு முதற் பிறவியில வந்து யோகியா இருந்தாரு. சிவ யோகியா காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தாராம். தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காட்டாற்று வெள்ளம் வந்துருச்சா மழை பெய்யுது. அது வந்த போது இவரையும் சேர்த்து அடிச்சுட்டு போச்சுங்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்துச்சே தெரியல. அப்படி போகும்போது அதனால தண்ணீர்ல முழுகிட்டாரா, தண்ணீர்ல முழுகி ஜீவன் போற சமயத்துல இப்படி தலையை தூக்கி பார்த்தாரா, ஒரு சேரி தெரிஞ்சுதான் குடிசைகள். அப்படி தெரிஞ்ச அந்த குடிசையை பார்த்து இப்படியே தப்பிச்சு போயிருந்த

0: தங்கிக்கிட்டா தேவலாம் நினைச்சாரா உயிர் போயிட்டார். அந்த குடிசையில போய் தங்கிக்கலாம் நினைச்சாரா உயிர் போயிட்டார். அடுத்தாப்ப ஏரியிலே வந்தார். அதனாலதான் அந்த உயிர் போகும்போது சாக்கிரதையா நினைக்கணும். எதை நினைக்கிறானோ அதை அடைகிறான். உயிர் போகும்போது எதை நினைக்கிறானோ அந்த இடத்தை அந்த தாமத்தை அடைகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சாதாரண விஷயம் அல்ல. ஜீவன் போகும்போது எதை நினைக்கிறானோ அந்த தானத்தை அடைகிறான். எதை நினைக்கணும்னா சிவனத்தான் நினைக்கணும். சரி, சிவன் நினைக்க அப்போது புத்தி இருக்குமோ? பரமஞானிகளுக்கு இருக்கும். பரமஞானிகளுக்கு சொல்ல நம்ம போன்றவர்களுக்கு இருக்கலாம், செய்யலாம், யாரும் செய்யலாம், செய்ய மாட்டாரா அறிகிறது தொடர்ந்து பண்ணதாரு கேட்டுக்கிறாரு. இப்போதே நம்ம பெரியாழ்வார் சொல்ற அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தார் அரங்கர் பெருமனை பள்ளிய. அதுபோல பட்டினத்தார் சொல்லி வச்சிருக்காரு. ஐயும் தொடர்ந்து விழியும் செழுகி அறிவும் அழிந்து வெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டு வந்தார். வெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டு வந்தார். செய்யும் திருவொத்தியூருடைய திருநீர் விட்டு கையும் தொடப்பண்ணி அஞ்செடுத்து ஓதவும் கத்தியுமே. அப்பசாமி சொல்றார். அப்பசாமி இதே கருத்தை காமன் குடி வடக்காய்ந்த கடல் மாதைக்காரோட நாமம் பரவி நமச்சிவாய என்ற அஞ்செழுத்தும் சாவன்று உரைக்க தருதி கண்டார் எங்கள் சங்கரனே. அப்படி அன்னைக்கு பஞ்சாக்கர சொல்றாப்புல புத்தி போது இப்பவே மனு போடுறவரும் மனு போட்டோம்னா அவன் ஞாபகம் எனக்கு நினைப்பு இருக்கா சாமி உனக்கு நினைப்பு இருக்கும் பாத்து. அதனாலே இப்போ வந்து என்ன அறியும் போது வந்து ஏது நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்து அரங்கத்திரட்டு பிள்ளையாருக்கு பெரியாடு வந்துருக்குவார். அதனாலே இப்படி வந்து ஐயாலும் சுவாமியே சீவன் விடும்போது எதை பற்றி நினைக்கிறானோ அந்த இடத்தை அதனாலே இதுலயே பழகிட்டு இருந்தோம். இதுலயே பழகிட்டு இருந்தா அது வரும் வரும் அவன் வரப்பான் நம்மளவுடன். இப்படி அந்த சிறந்தியானது சிறந்தியானது பண்டுசை தவத்தினாலே முன்னவன் நேயமுத்தி இவ்வாறு பண்ணாள். பன்னரும் உன்னரும் பணிகளாக்கி வருதலும் அவற்றில் ஒரு நாள். இப்படி தினந்தோறும் அது பெரிய வாயு நூலாலே மண்டபங்கள கோபுரமா பல வகை வடிவமாக அந்த நூலிலே பண்ணுவான். அப்படி பண்ணுகிறப்ப ஆங்கத நண்பை யாருக்கு அறிவித்தல் வேண்டிய கோங்குரல் குழல் குவிமின் கொங்கு ஞான பூங்கோதை வாகன் தேங்குரு ஒப்பினாலே சிறந்தி செய்துள்ளவெல்லாம் ஓங்குழி தீபம் பட்டு வெந்துட உயர்த்தினானே. அந்த சிலந்தி பண்ணிய அந்த மண்டபம் கோபுரதுகள் எல்லாம் எப்படி விளக்கு போட்டு எல்லாம் ஜாம்பலா போச்சான். விளக்கு போட்டு வெந்து போச்சு. அதை பார்த்ததா வந்து இழைப்பிடும் விளையில் பண்ணால் இயற்றிய படிகளையாகவும் தடைந்திடாது ஒரு கணக்கு தயங்கிய தீபத்தால் இருந்து ஒளிந்தது. சிறந்திகான உடனணி மிகவும் தோன்று அருங்குரு துயர் பொறாமல் அது செய்ததாரே சொல்வார். அதனால அது இருந்து போன உடனே அளவில்லாத வேதனை அடைஞ்சுதான். அப்படி வேதனை அடைஞ்சு புழுவுடை குரம்பையினும் பொறுத்து நான் இருப்பதென்னே மடுவாளால் திருத்தாளஞ்சி பிறவி நோய் மருந்துள்ளை விடுமையில் இதுவே என்று விமலனை நினைந்து தீப தளநிலை உடலமெல்லாம் ஆகுதி பண்ணிட்டோம். அதுவும் நெருப்பிலே விழுந்து அருந்துச்சு. தீபத்தில் விழுந்து அது அருந்துச்சு. பண்ணிய துணிவு நோக்கி பாலமால் வரை போல் மேனி கண்ணுகள் கருணை மிங்கி கணங்களின் தலைமை இருந்தார். உள்ளவர் தமக்கு மீதா வாழ்ந்தது மேவி சென்றால் புண்ணிய பயனால் இருந்த பூசையன் பலன் யார் சொல்வார். அதனால எப்படி அது சிறந்தி நெருப்பில விழுந்து உடலை விட்ட உடனே அதுக்கு சிவகண வடிவை கொடுத்துட்டார். சிவகண வடிவ சிவ சாரூபத்தை கொடுத்துட்டார். அதால இந்த தூள உடம்பு போகும் சுக்கு உடம்பு இருக்கும். சுக்கு உடம்ப அது செய்த புண்ணியத்துக்காக சிவகணம் வடிவமா உயிர் அழியாதல்லவ உயிருக்கு வேற உடம்பு. இங்கு பெற்ற வேற்றை யார் சிலர் இங்கு கேட்பார். தீங்கு மற்றவை நீங்கி சிவபரன் அருளினாலே தூங்கிள் வருகை சோதி காந்தோடு வருதி சோமன் ஆங்கவர் உள்ளதாலும் அவர்களுக்கு இறி வாழ்வார். சிறியதோ செலந்தி இருந்து செய்தது பூசை என்றால் அருளினால் உயர்ந்த ஞான யோகரை அறைவதென்ன. அதனால இந்த சிலந்தியும் இப்படி பூசை பண்ணியது என்று சொன்னால் அப்புறம் அறிவிலே உயர்ந்த ஞான யோகங்களை பத்தி சொல்ல வருமா? அவர்களை எப்படி செய்திருப்பார்கள் பூஜை? அவர்களை எப்படி செய்திருப்பார்கள் பூஜை? எவ்வளவு அருகோடு செய்திருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி நரியவும் தருக்கள்தான் ஆன்மலர் கடிகனி மறுவில் செய்து சாரல்களும் வழிபாடாக இருக்கமாகும். செடிகுடிகளும் கூட செடிகுடிகளும் கூட சிவமான பூஜை பண்ணுவார். என்னவா பூஜை பண்ணுது? செடி பூ கொடுக்குறதில்ல அதுவும் பூஜை பண்ணுது. அதையும் சேர்த்துக்கிறான். செடி பூ கொடுக்குறதில்ல மரங்கள் கனி கொடுக்குறதில்லவா சூரியபெருமானை பூஜை பண்ற கணக்குல சேர்த்துக்கிறார். அதே சில தர்மபுத்திரர்கள் சொன்னார், அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்காராதி மரஞ்செடி குடியிரு, அர்ச்சனைக்கு பூ கொடுக்கிற மரஞ்செடி குடியிரு இருக்கிறதே அந்த செடி குடி மரங்களும் அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்காராதி கற்பூரு சிவமுகத்தை கலப்பதே திருநங்கை ஓரடி உயிராயிருக்கிற அந்த செடிகொடிகளும் ஓரடி உயிர் அதுன்னு சொல்லுவது அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்காராதி. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த ஒண்ணு ஞானிகள் மூலமா நூல்கள் மூலமா தெரிஞ்சாட்டான். அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்கடாதி கற்பூர் சிவலோகத்தை கலப்பதே திருநங்கை கண்டோம், அற்புதன் பூஜரன் அருகனை அருவர் என்பார், தர்ப்பரன் பூஜை கண்டோர் சிவபுரன் அது அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டு சொல்றாரு பூஜையை பத்தி. சிவ தர்மோத்தரத்திலே சிவபெருமானுடைய ஆலயத்தை சுத்தி இருக்கிறவர்கள், ஆலயத்தை சுத்தி இருக்கிறவர்கள் சிவலோகத்துக்கு போவார்தான் பூஜை பண்ணாட்டி கூட. அதனால இவங்கெல்லாம் கடிகாரதனமா சுத்தி இருக்குது சுத்தாச்சிங்காது. அதனால சுத்தியே இருக்கிறவா சிவனை விட்டா சிவலோகத்துக்கு போவார்கள். ஆலயத்தை சுத்தி சும்மா இருக்கிறவன் சேர்த்தா சிவலோகத்துக்கு போவார்னா பூஜை பண்ணவன் சிவலோகத்துக்கு போவான் சொல்லவாதான் தெரிப்பரும் தேவதேவன் திருப்பதி வட்டந்தன்னூர் மதித்திடும் சராசரங்கள் மற்றைய பிராணிகள் போனா கூட மதித்திடும் சராசரங்கள் சிவபுரம் அதரைத்தார். அரிச்சனை புரிந்த மற்ற அன்பர்கள் ஐந்து வாழி தெரித்திட வேண்டுமோய திருந்தவர் சிந்தையோ பூஜை பண்ணவே எவ்வளவு போவான்னு சொல்லவாரு அப்படிங்கிற எந்த அளவுக்கு அந்த பூஜையினுடைய ஊக்கத்தை சொல்றாங்க. இப்படி எல்லாம் பூஜையை பத்தி சொன்னா ஏன் உங்களுக்கு பூஜை பண்ண மனசு வராது? வருது இல்ல, பண்ணாதவங்க எல்லாம் மனசு வருது இல்ல. பூஜைதான் முக்கியம். கற்பகனிடல் வாழும் காவலன் ஏவலாரே பொற்பதிய அமர்ந்த பெண்மை கரும்பனும் போயரல்லார் அற்புத நாதகீத முடலினார் பரவத்தாரே சிற்பரன் பொய்யி சேவை ஒருவர் தனமும் வந்து இம்மட மாதர் சேவை ஏற்பதன் புறவர் மாதர் கொம்மை கொம்மை உலையின் வெள்ளி குலக்குள தவத்தினாரோ செம்மணி குந்தி பூண்டு பைந்தடை ஆடை சேர்த்தி அம்மை பைங்காட காண்பான் ஜனகர தனைய பெற்றால் அங்கன்மா ஞானத்துற்ற அரும்பெரும் தீர்த்தையாகும் கங்கையை ஆதியாய கடவுன்மா நதிகள் முற்றும் குங்குவண்டரைகள் வீசி பொறுகடன் முழுது நீங்கு திங்களன் கன்னிவானோர் அருள் நாச்சியரும் என்றார். அதனால இங்க இருக்கிற தீர்த்தம் எல்லாம் கங்கை முதலிய தீர்த்தங்கள். அதற்கு மேல இங்க வந்து பூஜை பண்ணாதவர்களே பாக்கி கிடையாது என்று இந்த பலரும் சிலந்தியும் பூஷித்த அத்தியாயத்திலே இதை சொல்லி முடிக்கிறாரு. இது 50 பாடல், பலரும் சிலந்தியும் பூஷித்தது. அதனால இப்படி பிராணிகள் எல்லாம் பூஷித்ததுன்னு சொன்னா மனுஷன் பூஜை பண்ணாம இருக்கலாமா என்கின்ற குறிப்பிலே பல நூல்கள்ல இப்படி எல்லாம் வரும்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு பலரும் சிறந்தியும் பூஜித்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: பரமா பெற்ற அத்தியாயம், வரம் பெற்ற அத்தியாயம். ஒரு பரமா என்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாம் ஒரு நாலு தலையோட இருப்பார். பரமாவுக்கு நாலு தலை, அவர் முன்ன அஞ்சு தலை இருந்துச்சா ஒரு தலையை சொல்லி விட்டார். முன்னே அஞ்சு தலை இருந்துச்சு, அதுல ஒரு தலையை சொல்லி விட்டார. இருக்கிறது நாலு தலை. அது நம்ம அப்பே பாடினா ஒரு பாட்டு, அப்பே ஒரு வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தா அப்படி அந்த போன வீட்டுல கணவன் மனைவி இருந்து அந்த மனைவி இருக்கிற அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியா ஓரமா நல்லா இருந்தாலும் புருஷன் மண்டா இருந்தானா ரொம்ப மக்கா இருந்தவ நடத்தையும் பேச்சு இவன் பேச்சுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சுதான். இத பார்த்து அந்த அவைக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. யாரு மேலா பரமா மேல மேச்சாகிற ஒண்ணு கூட மேச்சாகிற சேர்த்து வைக்கிறது கூட்டு போய் எப்படியா பரமாகரம் இப்ப ஒண்ணு பொருத்தமா சேர்த்து வைக்கணும் இல்ல. மாப்பிள்ள கண்ண கரையின்னு பொண்ணு செவ்வாய் செவ்வாய் இருக்கலாமா, மாப்பிள்ளை செக்கை செவ்வாய் பொண்ணு கண்ண கரையில் இருக்கலாமா, அறிவு இல்லாத அறிவு அறிவு உடைஞ்சல ஆனது ஆவாது ஆவாது ஆனது இப்படி இந்த பரமா பண்ற அக்கறம் சொல்லி அவரு கணக்கு முடிதான் அப்படி சொல்ற. அதுக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி அறிவுள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி அறிவில்லாத ஒரு கணவனை சேர்த்து வச்சிருக்கிறாரே அந்த பரமாவை நான் கண்டேன்னா பரமா கண்டேன்னா அற்ற தலை ஓகர் அற்ற தலை ஓகர் அப்படிங்கறத சொல்றா பத்தியா முன்ன ஒரு தலையை ஜோர்வான சொல்லிவிட்டார். அற்ற தலை போக அறாத தலை நான்கினை பற்றி திரும்பி பறியன் அற்ற தலை போக அறாத தலை நான்கினால் போல என்றாலும் பரத்துவாக முனிவனை நிது நோக்கி வென்று என் சிலைக்கை வெம்போர் விசயனும் துறைக்கும் மேனால் மண்டலம் கமலப்புத்தேல் மாதவம் அடைத்தார் என்றாய் நன்றதை விரித்திச்சாலும் நவீனன் விலகுத்தான். அதனால பரமா தவம் பண்ணினான் என்று சொல்லுகிறீர்களே அதை நன்றாக சொல்லுங்கன்னு கேட்டான். அதுக்கு சொல்றாரு, முன்னூறு காலம் முகுர்த்த நிலாவணி மன்னன் மாய மயக்குற நான் முகன் பன்னெடும் மகள் பாரியூரின் புற தன் மறந்து தவிந்தனம் தந்தையர். அதனால பிரமாவானவர் விஷ்ணுவானவர் எல்லாம் உயிர்களே, பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் உயிர்களே. அந்த உயிர்களுக்கு ஒரு ஒரு காலங்களிலே மயக்கம் தான், ஒரு ஒரு காலங்களிலே மயக்கம் தான். உயிர்கள் என்று சொன்னால் மலத்தோடு கூடியது, உயிர்கள் என்றால் மரத்தோடு கூடியது. அதனால பசு என்ற சொல்லாலேயே அது நன்றாக விளங்கும். அப்படி மரத்தோடு கூடியிருக்கிற உயிர்களுக்கு ஒரு காலம் சிவனை மறக்க முடியாத இருக்கும். உலக போகங்களை விரும்பி எதுல அழுந்தி அதை மறக்க முடியாது, அது பரமவிஷ்ணுக்களுக்கு உண்டு. அந்த முறையில இந்த பரமாவானவரு சிவனை மறந்தாரா உலக போகங்களிலே மிக விருப்பமாக இருந்தாராம். பரமாவுக்கு மூணு கொண்டாட்டி அது இன்னும் சரஸ்வதி சாவித்ரி அப்படின்னு முக்கியமான மனைவி சரஸ்வதி, முக்கியமான மனைவி சந்தி. ரெண்டு பேரும் ஒரு காலேஜில் படித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஒரே மாதிரி படிப்பு பரமாவும் சரஸ்வதியும் ஒரே மாதிரி. இப்போ பப்ளிக் தான் படிக்கிறாரு, ஒரு காலேஜில் படிக்கிறாரு அப்படியே அதே மாதிரி ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரி காலேஜில் படிச்சு ஆறு பரமாவும் வேதத்தை படிச்சு அவரும் வேதத்தை படிச்சு ரெண்டு பேரும் அந்த பதவியை பெற்றிருக்கிறார். பெரும் பதவி, பெரும் பதவி கல்வி அதிகாரி. அப்படி நிலாவணி மன்னன் மாயை மயக்குற சிவபெருமானுடைய மாயை மயக்குகின்றார், மயக்கி அதன் மூலமாக உண்மையை காட்டும். நான்முகள் பன்னெடும் பகல் பாரியூரின் புற தன் மறந்து தவிர்த்தனம் தந்து. அப்படி சரஸ்வதி முதலான மனைவி ஊரிலிருந்து உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டு சிவனை மறந்தான், தன்னுடைய செயலையும் மறந்தான், தன்னுடைய செயலாக இருக்கிற படைத்தல் தொழிலையும் மறந்து விட்டார். சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும், சிவனை மறக்கும் போது படைத்தல் தொழிலும் மறந்து போயிடும். அதனாலே மறந்தான். இன்னவாறு இவன் இங்குரு நாளினே துண்ணுமூடர் பரர்மனை தூய்வர் உன்னறிஞ்சது குற்றுள் அமைந்தராய் முன்னூறு முப்பதனாயிரம் முப்பதனாயிரம் பிள்ளைகள் வாழ்ந்தான். முப்பதனாயிரம் பிள்ளைகள் நம்ம மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இல்லாம பிள்ளைங்கிறது இல்ல, நீங்க அப்படி நினைச்சு விடாதீங்க. அதெல்லாம் நினைச்சா பிள்ளைகள் பிறகு சிரி நம்ம மாதிரி பிள்ளை பார்த்தா இப்ப எல்லாம் பயந்துகிட்டு அதனாலதான் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு என்ன காரணம் உன்னை எல்லாம் பிள்ளைங்க நிறைய பெற்று அதனால கஷ்டப்பட்டவெல்லாம் பாத்துட்டேன், அதனால இப்ப இருக்கிறதெல்லாம் சிந்தாடிச்சுட்டேன். அதனால இப்ப ஒண்ணு இல்லை, அதனாலே விஷ்ணு பிரம்மா முப்பதனாயிரம் பிள்ளைகளை பெற்றார். பெற்றார் என்று சொன்னால் இப்ப இந்த சமயத்துல என்ன இருந்தார் பிரம்மா என்றால் உலக போகங்களில் இருந்தார் என்று சிவ நினைவில், சிவ பக்தி இல்லாமலும் சிவனை நினையாமல் உலக போகங்களிலே ஆழ்ந்து இருந்தபடியினாலே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் துஷ்டர்களாக பிறந்துட்டார், பொல்லாத பிள்ளைகளாக பிறந்துச்சு. அதனால புள்ள பிறக்கும் போது தவத்திலிருந்து பிள்ளையை பிறக்கணும், மேலே தவத்தடமையாகுமா அப்படின்னா கல்யாணத்துக்கு முந்தையும் பத்தி இருக்கணும், கல்யாணம் பண்ணவர்கள் ரொம்ப பத்தி பண்ணும். கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சிவபக்தியா இருக்கணும், சிவபக்தியா. அப்படின்னு தானே மார்க்கண்டேயர் பத்தாது, அப்படின்னு தானே ஞானத்து பத்திர பத்தாது இல்லையா. தவம் இல்லையானால் பிள்ளைகளுக்கு தவம் மருந்து பார்க்கறவனுக்கே புள்ள ஒரு புதிய பார்க்க முடியும். அதனால அவசியமா தவம் எல்லா பொருளும் தவத்தாலதான் வைக்கும், எல்லா பொருளும் தவத்தினாலதான் வரும். அதனால இப்படி பரமா இந்த நிலை இருந்த காரணத்தினால பிள்ளைகள் முப்பதனாயிரம் பிள்ளைகளும் கடியராகி உதித்தவக்கா முக கொடியர் வந்து புலிமி. இந்த முப்பதனாயிரம் பிள்ளைகளும் கொடியவர்களாய் அசுர குணமுடையவர்களாய் பொல்லாத காரியங்களை செய்பவர்களாய் இருந்தாலும் அதன் மூலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் நிறைய பிறந்து முப்பதனாயிரம் அந்த பிள்ளைகள் எல்லாம் ராட்சதர்களா பிறந்துச்சு, அது ராட்சதர்களாகவே பிறந்துருச்சு. ராட்சத உணவு இருந்துச்சா அதே மாதிரி ஒரு நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ஒரு பிள்ளை வந்துச்சா அமெரிக்காவில், நல்ல திருடனுக்கும் நல்ல திருடிக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா நம்ம திருக்கல. அது பிறக்கும் போதே அந்த நரிசு கையில இருந்து மோதிரத்தை வள்ளிச்சா அந்த போறத கொண்டு அவரு ஞானம் அப்பா அம்மாவும் நல்ல திருடி அப்பாவும் இது நம்ம பெரிய புராணத்துல சொல்றார் சேர்க்கலா சுவாமி ஞான சம்பந்தர் அவதாரத்துக்கு இருபத்தாறு வாட்டு சொல்லி இருபத்தாறு வாடல் சொல்லி அப்புறம் அவதாரம் செய்தார் சொல்றாரு. அதிலே அந்த சிவபாதபுரதையரும் பகவதி அம்மையார் எப்படி இருந்தார்கள், அவருடைய மரபு எப்படி, அவருடைய குணம் எப்படி, அவருடைய கொள்கை எப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. எப்படி சொல்றாருனா மரபிரண்டும் செய்வதில்லை, இதை ரொம்ப அவசியமா கேட்க வேண்டியது. மரபிரண்டும் பரம்பரையும் ஜெயகநெறி, இந்த பரம்பரையும் ஜெயகநெறி. சைவ நெறி என்று சொன்னால் என்ன? சிவனை வழிபடுகின்ற மார்க்கம், இரண்டு வம்சமும் சிவனை வழிபடுகின்ற கொள்கையை உடையவர்கள். பரம்பரையே பரம்பரையே அது மலவனையாருக்கு வழிவழியாடாய் மனஞ்சி குடி பறந்த வளவியார் மரபிரண்டும் செய்த நெறி. வழிவந்த கேள்மையினர், வழிவந்த கேள்மை, வழிவந்த கேள்மையினா தொடர்ந்து இந்த பரம்பரை அந்த பரம்பரை பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டி அந்த மாதிரி சொல்றோம். வழிவந்த கேள்மையினர் அவங்க எப்படிப்பட்டவங்களா? சிவபெருமான தவிர வேற யாருமே தெரியாது, வேற சாமி ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கலாமா? சிவபெருமான தவிர இத்தனை சாமி இருக்கு, ஒவ்வொருத்தர் எத்தனை சாமி இருக்கு? தவிரமா சொன்னா ஒரு சாமியும் கூட விடுறது இல்லை, ஒரு சாமியும் கூட விடுறது இல்லை, எல்லா சாமியும் என்ன அர்த்த உண்மை தெரியும். மரபிரண்டும் செய்வ நெறியும் வழிவந்த அறம் அணிந்த தடைமுடியார் அடியலான் அறியாது. அறவு அணிந்த தடைமுடியார் இருக்கிறாரே அவருடைய திருவடியை தவிர வேற தெரியாதாம். அறவணிந்த தடைமுடியார் அடியலால் அறியாது. பரவு திருநூற்றன்பு பாலிக்கும் தன்மையார், திருநீற்றிலே மிக அன்புடையவராய் பரவு திருநூற்றன்பு பாதிக்கின் தன்மை. விரவும் மறை மறை வாழ்க்கை வியப்பெய்தும் மறை வாழ்க்கையா அது மறை வாழ்க்கையா அது மறை வாழ்க்கையா என்று சொல்ல முடியாது. மறை வாழ்க்கையா அல்லது மறை வாழ்க்கையா இல்ல மறை கலந்த மறை வாழ்க்கை, மறை கலந்த மறை வாழ்க்கை. இது சொல்லலாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா தெரியுதா? மறை கலந்த மறை வாழ்க்கை. அரிசியை உலையில போடும் போதே சிவசிவான்னு போடும், அரிசியை உலையில போடும் போதே சிவசிவான்னு போடும். இந்த அன்னம், இந்த அன்னம் சிவனடியாருக்கும் சிவனுக்கும் ஆகவும் அப்படின்னு சமைக்கிறப்பா. இந்த அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகவும். அப்பா இந்த மாதிரி எல்லாம் பசங்க கேட்டா என்னமா இருக்கனா எப்படி இருக்கும், கடைபிடிச்சா என்னமா இருக்கும்? இந்த அன்னம் சமைக்கப்படுகிற அன்னம் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் ஆகவும்னு நினைக்கணும். அதை செய்ய சமய நிகழ்ச்சி சொல்றாரு, அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன், அண்ணன் தனை குறித்தே ஆக்கும் அவன், தனக்குன்னே அந்த சோறு ஆக்குறவன், அண்ணன் தனை குறித்தி ஆக்கும் அவன் அந்தனன் தன்னை வரைத்தாளுக்கு ஒத்தான். நமக்கு தனக்குன்னே சோறாக்குறவன் ராவணனை கொன்ற பாவம், சோத்து இறக்கி சோத்து பழக்கி பூச்சி போடுது, நாமம் போடுறது இல்லை பூச்சி. அதனாலே இப்படி அந்த மனை வாழ்க்கையே மறைகலந்த மனை வாழ்க்கை. நிற்கும் போதும் எழும் போதும் உறங்கும் போதும் விழிக்கும் போதும் நடக்கும் போதும் சிவனாம். எல்லா செயல்களிலும் அந்த வேதத்துல விதிக்கப்பட்டபடி நடக்கிறது. விதித்ததை கொண்டு விளக்கியதை விட்டு அதை ஏமாநாயகன் விதித்தபடி நடக்கும். வேதத்திலே விதித்த விதிப்படி நடக்கும். இப்படித்தான் உட்கார்ந்து சாப்பிடணும், இப்படித்தான் தலைய வைக்கணும், இப்படித்தான் காலம் கட்டணும், இதெல்லாம் ஒருபோதும் தெரியலப்பா. கூடும் போது கீழே நமஸ்காரம் பண்ணும் போது, நமஸ்காரம் பண்ணும் போது பெரியவர்களையோ அல்லது ஆலயத்திலேயோ சாமியை வணங்கும் போது கிழக்கையும் வடக்கையும் கால் கட்டக்கூடாது. காசியனை களைவா கீட்டல் கிழக்கினும் வடக்கும் காலை, தெற்கையும் மேற்கையும் கால் கட்டணும், தலை வடக்க கிடக்கிறது. இன்னும் பல பேருக்கு தெரியல, பல பேருக்கு பூஜை பண்றவாடு கூட தெரியலப்பா. பண்றான்னா ஒரு சீச்சை வாங்கிட்ட மாதிரி தெரியுமா? படம் கட்டாலும் தெரியும், படம் கட்டலாம் போய் தெரியும். அதனாலே அப்படி அந்த மறை கலந்த மறை வாழ்க்கை என்பார் சேர்க்கலார். யாரு? செவ்வாத உதயம் பகுதியம். அதனாலதான் ஞானத்துக்கு விடுவோம். அதனாலதான் அதனாலே இப்படி பிரமா இப்படி பிள்ளை புத்துட்டார். சிவபக்தி இல்லாம போனவையினாலே இப்படி பிள்ளை வந்து உலகத்தை எல்லாம் கெடுக்கிறாப்புல அரக்க தொகுதியால் மாற்ற நோக்கு மரிதரை வையகம் மாற்றுதொகையர் இதியலைவர் போற்றுவானவர் கண்டு பொறாமையால் பழியும் காம கவலை பெருந்துனர் வழியின் சிந்தையன் ஆகி அடைந்துள்ளார் பழியின் தேரலன் ஆகிய பன்மறை மொழியின் பண்ணவன் பான்முறையிட்டனர் மொழியின் பண்ணவன் பான்முறையிட்டனர் முறையிடுதொனி கேட்டல் முதுனர் மறை விரிஞ்சனர் வஞ்ச புதல்வர் அறநிழந்த அரக்கது மாற்றினர் உறுதி மைந்தர் ஒருவரை பெற்றனர். தேவரெல்லாம் போய் பிரமா கிட்ட வந்து முறையிட இப்படி பிள்ளைகளாலே உலகத்துக்கு இவ்வளவு விருதல் வந்துருச்சுன்னு முறையிட அதுக்கு மேல ஒரு புத்திரனை பெற்றானா அந்த புத்திரை எல்லாத்தையும் சங்காரம் பண்ணாரு. அப்படி பிள்ளை பார்த்தான் பெற்ற போத பெருந்தரன் மைந்தரார் குற்றமேவும் கொடியனுமாங்கவர் பற்றி நல்கிய பாலங்கள் சார்ந்துள்ளார் முற்று ஒல்லையும் உயிர்ந்து தொலைந்தனர் தொலைந்த விண்ணை தொடுகடல் மையவன் நலந்தடைந்து சிறந்தது நானூறு இழந்து சுதி இமயவரியாகவும் புலஞ்சுடன் துற துறக்கத்திடை போயினர் கொண்டரீகன் அதன் பின் குறுக்கென பண்டமர்ந்த இயற்கையை பாற்றி மால் கொண்ட நீங்கள் குறித்து புணர்ச்சி உண்டு உலக்கிடல் உண்டு விளம்புவான் இக்கடுங்கொலை கையறை யாதுக்கு மக்கள் இருந்து பயந்தனன் மற்றியன் மிக்க வந்தவ தங்களை மீளவும் முக்க யாரின் பொறுத்து உயிர் உள்ளதே கழங்கு இத்தனை பாவங்களும் வந்துருச்சே இவரோட பாவம் சேர்ந்துருச்சு பரமா உங்களுக்கு முதல்ல மறந்திருந்த பாவம் அதனாலே இந்த பிள்ளைகள் குற்ற பிள்ளைகள் பிறந்த பாவம் அது கட்டியத அக்கிரம இப்ப அதுகள் எல்லாம் சங்காரம் பண்ணது ஏராளமா பாவம் எதுவும் யாருக்கு பரமாகும் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் சுட்ட

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: கானகத்திற்கு மன்னவனாகிய நாகன் தனது மகனாகிய திண்ணன் முதல் வேட்டை செல்வதற்கு தேவராட்டியாரை அழைத்து பலியூட்டச் சொல்லுகின்றான். அவ்வாறு வழிபாடு செய்து வருகின்ற தேவராட்டியார் நற்குறிகள் எல்லாம் கண்டு அதிசயித்து, தேவராட்டியார் எல்லா பகுதியும் நல்ல குறிகளே அமைய, நாகனே உன்னை விட உன் மகனாகிய திண்ணன் சிறந்து விளங்குவான் என்று அருள் கூறுகின்றார். இடம் உடுப்பூர் நாகன் இல்லம்.
3: தலைவரே, எனக்கு இதற்கு முன் எந்த நாள்களிலும் காணப்படாத மிக நல்ல குறிகள் காணப்பட்டது. தங்கள் மைந்தன் வெற்றி பெருந்திய சிலைவேடன் திண்ணன் தங்கள் அளவில் மட்டும் அமையாத மேம்படுகிறான். வனதெய்வங்கள் மகிழும்படி நான் காடு பலி ஊட்ட செய்கிறேன்.
4: மிக்க மகிழ்ச்சி தேவராட்டியாரே. மகனே, என்னுடைய மூப்பினால் இனியும் வேட்டையாட இயலாது. எண்ணினும் மேலாக நீ நிலை பெற்ற மலையர்களாகிய இவ்வேடர்குல காவலை மேற்கொண்டு மாவேட்டையாடி உனது மரபு உரிமையாகிய தலைமையை என்றும் தாங்குவாயாக.
5: வேடுவ குல தலைவர்,
6: தந்தையே, தாங்கள் காட்டிய வழியில் நின்று சிலை தொழிலில் புரிந்து நம் வேடர்குல காவலை மேற்கொள்வேன்.
4: மகனே, நம்முடைய குலத்தவராகிய வேடர்களுக்கு உற்ற துணையாக இருந்து வில்லினால் விளையும் வளம் குறையாது சிறப்போடு வாழ்வாயாக. நல் வேட்டைகள் உனக்கு வாய்க்கும். நீ தாமதியாதி வேடர்களுடனே வேட்டையாட செல்வாயாக.
5: வேடர்குல தலைவர் திண்ணனார் வாழ வாழ.
7: Shivaya, you're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: முதன்முறையாக வேட்டைக்கு வருகின்ற திண்ணனார் வீரம் செறிந்தவராக, அவரோடு வந்த வேடுவர்கள் எல்லாம் வனப்பகுதி முழுமையும் வேட்டை தொழில் சிறப்போடு செய்ய தனக்கு நிகரொன்றும் இல்லாதவராய் தான் முந்துருகின்றார். அவரை விடாது தொடர்கின்றனர் நாணன் காடன் என்னும் இரு வேடுவர்கள். இடம் அடர்ந்த வனப்பகுதியில் வேட்டை நடக்கும் இடம்.

0: அடே அப்பா, எவ்வளவு பெரிய காட்டுப்பன்றி! வலிமை பொருந்திய இப்பன்றியை எதிர்கொண்டு வேட்டையாட வேண்டும்.
1: டே காடா, நம் தலைவர் எதனை பின்தொடர்ந்து ஓடுகிறார்?
2: நம் தலைவர் மிகப்பெரியதோர் பன்றியை பின்தொடர்ந்து தான் மட்டும் தனியே செல்கிறார். அவருக்கு இது கண்ணி வேட்டையாயிற்றே. வா, நாமும் அவரை தொடர்ந்து செல்வோம்.
3: திண்ணனார் வலிமை மிக்க பன்றியினை எதிர்கொண்டு வில்லினை பயன்படுத்தாது தம் உடைவாளினால் வீழ்த்தினார்.

0: எவ்வளவு பெரிய பன்றி, வில்லினை பயன்படுத்தாது. இப்பன்றியை நேருக்கு நேர் எதிர்கொண்ட வீரரே,
1: தலைவரே, நம் குலத்திற்கே பெருமை சேர்த்தீர்கள். தங்களின் இவ்வீரச் செயலை தங்கள் தந்தையார் அறிந்தால் மிகவும் பெருமைப்படுவார். வெகு தூரம் தொடர்ந்து ஓடி வந்ததால் எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்கின்றது. இப்பன்றியை சமைத்து உண்டு பின் தண்ணீர் பருகி வெற்றி கொள்ளும் வேட்டையை காட்டினை சென்றடைவோம்.
2: நானனே, இங்கு தண்ணீர் எங்குள்ளது?
0: தலைவரே, இத்தேக்குமர சோலையை கடந்து சென்றால் பொன்முகுலி ஆற்றினை காணலாம்.
2: இப்பன்றியை கொண்டு வாருங்கள், நாம் அங்கே செல்வோம்.
0: தலைவரே, அங்கு நாம் சென்றால் நல்ல காட்சியே காணலாம். சேனுய திருக்காலத்தி மலையில் குடும்பி தேவர் இருப்பார், அவரை நாம் கும்பிடலாம்.
2: காரணே, இங்கு நெருப்பு உண்டாக்கி இப்பன்றியை சமைத்து வை, நாங்கள் இம்மலைக்கு சென்று வந்துவிடுகிறோம்.
1: உத்தரவு தலைவரே.

0: இம்மலையை நோக்கி செல்லும் பொழுது என் மேல் உள்ள பாரங்கள் குறைவது போல் உள்ளது. அங்கே செல்லும் பேராசையில் என் மனம் முன்னமே அங்கே சென்றுவிட்டது. அங்கே குடுமித்தேவர் இருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்து செல்.
1: திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: குழி, இது என்ன ஓசை?
1: தேன் பொருந்திய மலர்களில் இருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துவி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினார். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவ யோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார்.
3: ஓம் நம சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நம சிவாய்.

திருக்காலத்தி மலையின் உச்சியில் அதிர்கின்ற ஐந்து தேவதுந்துபி ஓசைகள் கடல் முழக்கம்போல் முழங்க திண்ணனார் வியப்புறுகின்றார்.

0: நானனே, இது என்ன ஓசை?
1: தேன் பகுந்திய மரங்களிலிருந்து வரும் தேனீக்கள் மொய்த்து மீண்டும் எழுவதால் உண்டாகும் ஒளி போல் உள்ளது.
2: திரு காலத்தி மலை தென் கையிலை ஆதலின் இங்கும் பிரமன் முதலாகிய தேவர்கள் வந்து வழிபடுவர். அவ்வழிபாட்டின் போது உண்டாகும் ஒலியே தேவதுந்துபி ஒலியாகும். அதனை நாணன் அறியாததால் தேனீக்களால் உண்டாகும் ஒலியாக இருக்கலாம் என்று கூறினான். திண்ணனார் முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தால் முடிவில்லாத இன்பமாகிய அன்பினை எடுத்துக்காட்ட அளவில்லா ஆர்வம் பொங்கி நிலைபெற்ற பெருங்காதலுடன் தீரா வேட்கையோடும் தன் ஊனும் உள்ளமும் உருக அத்திருமலையில் ஏறிச் செல்கின்றார். தத்துவங்கள் என்கின்ற பெருகும் படிகளை ஏறி சத்தியே வடிவமாகிய சிவத்தை அணையும் சிவயோகிகள் போல திண்ணனார் திருக்காலத்தி மலை உச்சியை நோக்கிச் செல்கின்றார். திருக்காலத்தி அப்பரை திண்ணனார் கண்டவுடன் காலத்தி அப்பரின் கருணை மிகுந்த அருட்திருநோக்கம் திண்ணனார் மேல் பொருந்த இப்பிறவியின் முன்னை சார்புகள் அவரை விட்டு அகல பொங்கிய ஒளியின் நிழலிலே ஒப்பற்ற அன்பே தமது உருவமாக அன்பின் திருவுரு ஆயினார். இடம் திருக்காலத்தி மலை.
0: குடிமித்தேவரே, அடியனிடம் நீர் அகப்பட்டீர். எங்கள் குலத்தினரை போல யானை கரடி புலி முதலிய கொடிய விலங்குகள் திரும்ப காட்டிலே இருக்கிறீரே. உம்முடன் துணையாய் ஒருவரும் இல்லையே. ஓ கேட்டேன், நீர் மட்டும் இம்மலையில் தனியே இருப்பதா? இப்பச்சிலையோடு பூவும் நீரும் வார்த்து அழகு செய்தவர் யாரோ?
3: எனக்கு தெரியும். முன்போக நாள் நாங்கள் வேட்டையாட வந்த போது குளிர்ந்த நீராட்டி இலையும் பூவும் சூட்டி படையல்கள் வைத்து வழிபட்டான் ஒரு பூசாரி. இன்றும் அவன்தான் இதை செய்திருக்க வேண்டும்.
0: ஓ, காலத்தி நாயனாருக்கு உகந்த செய்கை இவைதானோ? இவ்வாறே நானும் செய்வேன். இந்த மலையிலே எம் தேவருக்கு அமுது செய்ய இறைச்சி இடுவாரும் இல்லை. இவரை என்னால் பிரியவும் முடியாது. நான் என் செய்வேன்? நாதனே, தேவரீர் அமுது செய்ய நல்ல மெல்லிய இறைச்சியை நானே குற்றமரத் தெரிந்து அமைத்துக் கொண்டு இங்கு வருவேன். ஆனால் உமக்கு யார் துணையாக இங்கு இருப்பது? உம்மை விட்டு பிரியவும் மனமில்லை. அதே வேளையில் நீர் பசியோடு இருப்பதைக் கண்டு என்னால் பொறுக்கவும் முடியவில்லை. நான் சென்று உமக்கு இறைச்சியை எடுத்துக்கொண்டு விரைந்து வருகிறேன்.
4: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
5: Om சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
6: திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற நடிகோ அர்க்குமடியேன் நம்ம சமயத்தை காப்பாற்றியவர் இசையோடு பாடி பாடலை பாடியவர்கள் முதல்ல காரைக்கால் அம்மையார், இரண்டாவது தெரியான சம்பந்தர், மூணாவது திருநாவுக்கரசர். இல்லையா, 4000 பாடல் பாடி வச்சிருக்கிறாரு திருநாவுக்கரசர். கிடைக்குமா? கோடி கோடியா கொட்டி வச்சாலும் கிடைக்குமா? கிடைக்காது. சிடியில இருக்கு, இப்போ வாங்கி வச்சு கேட்டுக்கோ. ஆமா, இந்த சிடியும் 4 வருஷத்துக்கு தான் இருக்குங்கிறான், அப்புறம் அது போயிடும். அப்புறம் அதுக்குள்ள அதை ரினியூவல் பண்ணிக்கணும். இல்லையா, பண்ணி கொள்ளுங்க. அப்ப தர்மபுர சாமனா வருவான்னு சொல்ல முடியாது. இல்லையா? ஆமா. அப்படி திருநாவுக்கரசர் தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில இருக்கு, சுந்தரர் பூரா இருக்கு, திருவாசகம் பூரா சிடியில இருக்கு. இல்லையா, கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்கோ, கேளுங்க. தினந்தோறும் புண்ணியம். அந்த திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலிருந்து ஒரு சிலது உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் சென்ற மாதங்கள்ல. திருநாவுக்கரசன் அடியாகம் பெரும் திருநின்ற செம்மையை செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியாருக்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைசன் அடியாருக்கும் அடியேன். நம்ம சமயத்தை வளர்த்தவர்கள குலச்சிறையார்னு ஒருத்தர், அவர் தான் நின்ற சீர் நெடுமாறனுக்கு மந்திரி. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல அவரை வச்சு பாடுறாரு. இல்லையா? ஆமா. மதுரைக்கு போன போது இந்த சமயத்தை வளர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு திருஞான சம்பந்தர் 10 பாட்டுல ஒரு பாட்டு மங்கையர்க்கரசியா இருக்கு, ரெண்டாவது பாட்டு குலச்சிறையா இருக்கு, மூணாவது பாட்டு மந்திரி இது மங்கையர்க்கரசியா இருக்கு, 4வது பாட்டு குலச்சிறையா இருக்கு, 5வது பாட்டு 1வது நம்பர் பூரா மங்கையர்க்கரசியா இருக்கு பாடியிருக்காரு. எப்படி? கடவுளையே பாட வந்தவர் மனிதனை பாடி வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் தோன்று செய்கிறமெல்லாம் கடவுளுக்கு சமானகம் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ஆமா. 2வது நம்பர் வர்றது பூரா குலச்சிறையா இருக்கு. ஞாபகமா பாடி வைக்கிறாரியா? என்ன, சின்ன பிள்ளை தானே, 16 வயசுல தான் ஆண்டவன் சேர்ந்துட்டார்ல, அந்த அறிவு எப்படி ஒர்க் பண்ணிருக்கு பாருங்க.

அவரை பத்தி சொல்லும் போது வெறும் பய, அவன் கையில ஒரு சல்லி காசும் கிடையாது, சரியான வெடி துண்டும் கிடையாது, சொத்து பத்தும் கிடையாது. ருத்ராட்சம் போட்டிருப்பான், விபூதி பூசிருப்பான். அடியார்களுக்கு இதானே இலக்கணம், விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சரம், இது இருந்தா போதும் இல்லையா? ஆமா, இது இருந்தாலே போறோம் அப்படின்னு சொல்லி சிவனடியார் கீழே விழுந்து கும்பிட்டாரு ஒரு அடியார். அது கதையை நமக்கு நம்ம பாக்குற மாதிரி இல்லையா? திருத்தொண்ட தொகையில் தானே வருது அதுவும் இல்லையா? ஆமா, வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினன். யாரு? குலச்சிறை. கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் கூட்டம் கூட்டமா வந்தாலும் சரிதான், ஒருத்தன் ரெண்டு பேர் வந்தாலும் சரிதான், வாங்கோ வாங்கன்னு எல்லாம் கீழே விழுந்து கும்பிடுவாராம். யாரு? இந்த குலச்சிறையர். அவர்தான் பாண்டியன் நெடுமாறனுக்கு மந்திரியாக இருந்தார். திருஞான சம்பந்தருடைய திருவடியை பிடிக்கக்கூடிய புண்ணியம் பண்ணி இருக்கிறார். குலச்சிறை நாயனர் அல்லவா? கிடைக்குமா? கிடைக்காது. ஆமா, இந்த இப்படி பாடிபிட்டு கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரும் சேர்த்தே பாடிபிட்டு போறாரு.

பணி பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறையனும் இவர் பணியும். ரெண்டு பேரும் வருது பாருங்க, என்ன அறிவு தெரியுமா? எத்தனையான சம்பந்தம் இருக்கு, பேரறிவு. ஒன்றாவது பாட்டு மங்கையர்கரசியா இருக்கு, ரெண்டாவது பாட்டு குறத்தடியா இருக்கு, மூணு இவருக்கு நாலு இவருக்குன்னு பாடிட்டே வந்தவர் பதினோராவது பாட்டை ரெண்டு பேரையும் சொல்றாரு.

அப்படி திருஞான சம்பந்தரால் புகழப்பட்டவர், தேவாரத்திலே இடம்பெற்றவர் குலத்திரை நாயனார். எத்தனையோ நாயர்கள் அவருடைய நாயன்மார்கள் அவருக்கு வாக்குக்கு வந்தார்கள். அது அப்புறமா கவனிப்போம். அதுல இவரும் ஒருத்தர் இல்லையா? பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்பது அடுத்த பாடல். பெருமிழலை குறும்பர்னு ஒரு நாயனர், அவர் என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு கேட்டா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்ப பார்த்தானோ அதையே சொல்லி இருந்தார். பஞ்சாட்சரம் கூட சொல்றது அப்புறம். ஆமா, திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் சொல்லி இருந்தார். சீயாழியில கணநாத நாயனார்னு ஒருத்தர், திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் சொல்லியே சிவனடியை சேர்ந்துட்டார் அவர் இல்லையா? ஆமா, திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர் சொல்லியே சிவனடியை சேர்ந்துட்டார் ஒரு அடியார். அவர் தான் அப்பூதி அடிகள் அல்லவா? பெருமிழலை குறும்பு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியே சிவனடியை சேர்ந்து விட்டார். அப்ப சிவனடியார்களை, சிவனை விட சிவனடியார்களுக்குத்தான் பெருமை இருந்திருக்கிறது அல்லவா? பஞ்சாட்சரம் போல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போறோம், அது பஞ்சாட்சரத்துக்கு சமானம். அதனாலதான் அது பக்த பஞ்சாட்சரம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இந்த பெருமிடலை குறும்பர் என்பவர் சுந்தரர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். சில பேர் நமசிவாய, நமசிவாய, நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க வாயில இந்த பஞ்சாட்சரமே வரும். இந்த பஞ்சாட்சரம் போல இப்படி அடியார்களுடைய திருப்பெயரும் என்று நம்பி கணநாத நாயனார், அப்பூதி அடிகள், பெருமிழலை குறும்ப நாயனார் இவரெல்லாம் செய்திருந்தாங்க. பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். இப்படி நமக்கு சமய தொண்டு செய்தவர்களுடைய பேரெல்லாம் வரிசையாக பாட்டாக இசையாக பாடி வைத்தவர் சுந்தரர் இல்லையா? ஆமா, இப்போ ஓதுவார்களை போய் இப்ப ஐயா திருத்தொண்ட தொகை பாடியா, 100 ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னா, தில்லை வாழன் தனதும் அடியாக்கும் அடியேன்னு இசையோடு தான் சொல்லுவானே தவிர சொல்ல மாட்டான். ஆமா, என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இசையோடு வந்தது. ஆமா, அதனால்தான் நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் அப்படின்னு. நல்லிசை ஞான சம்பந்தன் அப்படின்னு திருநாள் தேவாரமும் திருவாசகமும் இசை நூல், அது விரிவுரை நூல் அல்ல. ஆமா, அப்படி பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேய் என்று குறிப்பிட்டது காரைக்கால் அம்மையாறு. எல்லாரும் தனக்கு அழகு வேணும்னு தான் கேட்பான். கண்ணாடிக்கிட்ட முன்னாடி போய் நின்னான்னா சேப்பா ஒரு பவுடர், அப்புறம் வெள்ளையா ஒரு பவுடர், அப்புறம் என்னமோ ஒரு பவுடர், எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் துணியால் தொடச்சு விடுவோம். என் வீட்டில் விபூதி தான் இருக்குமே தவிர பவுடர்லாம் கிடையாது. நானும் போடுறது இல்லை, என் வீட்டுக்காரையும் போடுறது. அந்த அம்மா, அந்த பேயார் என்பவர்
அவர் தான் காரைக்கால மேயர். திருஞான சம்பந்தருக்கு முந்தி 5வது நூற்றாண்டில் இருந்தவர் அவர். சிவனை பற்றிய பாடல்களை பாடல்களாக பாட ஆரம்பித்தது அவர்தான் முதல்.

குழி வயிற்றுன்னு பாண்டவங்க இந்த அம்மா. இந்த அம்மா கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இயலிசை புலவர்னு சொன்ன காரைக்கால் அம்மையார் தானா முதல், பாக்கி பேரெல்லாம் இன்னைக்கு நேத்து வந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சு. ஏன் இந்த காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு பெரிய விழா எடுத்தா என்ன அப்படின்னு சொன்னாங்களாம். யார் கேட்குறா சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம், அவ்வளோடு சரி. திருஞான சம்பந்தருக்கு முந்தி இருந்தவங்க அந்த அம்மா தான். இப்போ அவங்க திருவாலங்காட்டில் தான் அருள் பெற்றாங்க. கைலை மலைக்கு போனாங்க, அருள் கிடைச்சது திருவாலங்காட்டில். நடனத்தை பார்க்கணும்னு சொன்னா பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர் கைலை மலையில் சிதம்பரத்துக்கு வாண்டார். நடராஜ பெருமான் இதே அங்கே வேணாண்டா, அது ரொம்ப குளிர். சேம்பரத்தில் சேம்பரத்தில் தை மாதம் பூச நட்சத்திரம் தான் அவன் ஆடி காட்டணும் என்று வரலாறு. இந்த அம்மா கைலை மலைக்கு போனாங்க, நான் பாடிக்கிட்டே இருக்கணும் நீ ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படி கேட்டாங்க. சரி, திருவாலங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே வா நான் ஆடுறேன் நீ பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதே இருக்கிற திருவாலங்காடு, அந்த திருவாலங்காடு தேவாரத்தை கொஞ்சம் நாம் நினைச்சு பார்ப்போமா. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு போனார். எப்போதுமே பெரியவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். ஆனால் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து பாடிய ஊர் திருவாலங்காடு. அந்த அம்மா இருந்தது 5வது நூற்றாண்டு. நூற்றாண்டில் கொஞ்சம் தப்பாக சொல்கிறனோ என்னமோ நினைக்கிறேன், 5வது நூற்றாண்டு தான். திருஞான சம்பந்தர் 7வது நூற்றாண்டு. 200 வருஷங்களுக்கு பின்னால் வந்தவர் திருஞான சம்பந்தர். தனக்கு முன்னே இசையால் பாடியவர்கள் காரைக்கால் அம்மையார் என்று நினைத்தார் திருஞான சம்பந்தர். பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் பார்த்தீங்களா. அந்த அம்மா தலையால நடந்த இடமா இது, அதை நான் காலால மிதிக்க மாட்டேன், அந்த ஊர்ல என் கால் படாது அப்படின்னுட்டு ஊருக்கு புறத்தால ஒரு மடத்துல படுத்து தூங்கினார். படுத்து தூங்கினாரா, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாரா, சிவனடியாருக்கு மதிப்பு கொடுத்தாரா, சிவன் திருஞான சம்பந்தருடைய கனவுல போனான். ஆமா, இந்த பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்ததுனால சிவன் கனவுல போனான். அந்த மதிப்பு கொடுக்கலன்னா பேய் வந்து உதுட்டுறது மாதிரி ஒரு கனவு காணும். ஐயோ ஐயோ பேய் பேய்ன்னு கண்டு கத்துவான். சிவன் வந்து சொன்னானா, என்னப்பா இப்போ சிவன் என்ன பண்றான், திருஞான சம்பந்தருடைய கனவுல போய் ஏப்பா எனக்கு பாட்டு கிடையாதா, நீ எங்கெங்கயோ பாடிவிட்டு திருக்காலத்தில் பாடிவிட்டு வர்ற, திருக்கல்லில் பாடிட்டு வர, எல்லா ஊருக்கும் பாடினிய, எனக்கு பாட்டு கிடையாது அப்படின்னு கேட்டான் கனவுல. ஆ அவன் முடிச்சுக்கிட்டு, கடவுளே உனக்கு பாட்டு இல்லைன்னு சொல்லுவேனே, ஆனா உன்னை பாடுறதுக்குன்னானே நான் வந்தேன், உனக்கா பாட்டு இல்லை, என்ன கேட்கணுமா நீ பாடுறான்னு சொன்னா பாடிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பதியம் பாடுறது. மடத்துல படுத்திருந்தபடியே ஒரு பதியம்.

வாங்குறான் பாருங்க, பார்த்தா கேட்டு வாங்கின பாட்ட இந்த சைவர்கள் தூக்கி போட்டான். நீ சாமிநாதன் பாட வேண்டிய தேவையில்லையே, விரிவுரை சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான். திருஞானசம்பர் பாடி காட்டினாரா விரிவுரை சொல்லி காட்டினாரா? நல்லா ஞாபகத்துக்கு கொண்டு வரும் இல்லையா? ஆமா,

அப்படின்னு ஒரு பதியம் பண்ணார். இந்த பதியத்துல ஒரு வரலாறு சொல்றார் சாமி. இந்த வரலாறு சொல்றதுல தேவாரத்துக்கு ஈடு தேவாரம் தான் இல்லையா? ஆமா. இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, யாரால கட்டப்பட்டது, ஏன் கட்டப்பட்டது, இந்த ஊருக்கு என்ன பெயர், இந்த ஊருக்கு என்ன பெயர், இந்த ஊர் சாமியினுடைய பெயர் என்ன, ஏன் அந்த பெயர் அப்படி வந்தது, இந்த ஊர்ல எந்த சிவனடியார் வாழ்ந்தார்கள், என்ன தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறு போற தேவாரத்துக்கு ஈடு வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஆமா. அதுல ஒரு வரலாறு, திருவாலங்காட்டுக்கு பக்கத்துல இது உங்களுக்கு தெரியும். அதனால பழையனூர்னு ஒரு ஊர், அங்க 40 வேளாளர் குடும்பம் இருந்திருக்கு. இந்த வேளாளர் குடும்பம் என்பது பயிரிட்டு சாப்பிடுகிற குடும்பம். பயிர்னா இந்த நெல் பயிர் இருக்கு இல்லையா, நெல் பயிர் வச்சு சாப்பிட்டு சாப்பிடுறது. அத திருஞான சம்பந்தர் மற்றொரு இடத்துல சொல்லும் போது, வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே அப்படின்னு. அவன் பயிர் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? நான் தெருவில் வரும்போது ஒரு புடி சோறு கிடந்ததுன்னா, ஐயோ கடவுளே ஒரு புடி சோறு கிடக்கு அப்படின்னு நினைப்பேன். புடி சோறு நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நெல் பயிராக்க முடியுமா? முடியாது, முடியாது. இந்த சோத்தை அப்படி வீண் அடிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். அந்த வேளாளர்கள் இந்த நாட்டுக்கு அவங்க பயிர் இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், பயிர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆக இந்த வேளாளர்கள் இந்த பயிரிடுறது தான் தொழில் இல்லையா? ஆக இந்த வேளாளர்கள் என்பவர் பயிரிட்டு தான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத தர்மம் செய்வார்களாம். வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என்று சொல்லுவார்கள்.

அப்ப இருந்தவன் இப்ப பாண்டிய படையனூர் அப்படி இருக்கிறான் என்ன கேட்டாதீங்க. 40 குடும்பம் ஒரு நாள் இதுல வர்ற கதை சேக்கிழார் சொல்றார். ஒரு பெண்ணு அழுதுகிட்டே வந்தா. ஒருத்தன் கேட்டான், ஏமா ஏமா அழுகுற, ஏமா அழுகுற அப்படின்னு கேட்டான். இப்ப அழுதுகிட்டு போனா யாரா கேப்பானா என்ன? இல்ல அதோ வரான் பாருங்க, அவன் தான் என் ஆம்படையான், என் கூட வாழ மாட்டேங்கிறான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், நீ பேய், நீ பிசாசு, நான் கூட வரமாட்டேன்னு சொல்றான். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு புள்ள வேற இருக்குது. அப்படியா? ஐயோ பாவம். அப்படி இங்க வாடா. ஏண்டா இது உன் மனைவியான்னு கேட்டா, இல்லை இல்லை இது பிசாசு, என் மனைவியே இல்லை இது அப்படின்ட்டான். அவளை கேட்டா இல்லை இல்லை வேணா அவன் ஆம்படையாங்க. என்ன பண்றது? 40 பேரும் ஒன்னா கூண்டாங்க. என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணை கேட்டா ஆம்படையாங்கிறான் அப்படி சொல்ற, அவளை கேட்டா இல்லை, அவனை கேட்டா இல்லைங்கிற, என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரி, ஒரு முடிவுக்கு வரும். அம்மா அம்மா, இவன் அழைச்சிக்கிட்டு போய், அதாவது ஒரு வீடு இருக்கு, அதுல போய் நீங்க தங்கிக்குங்க, குடும்பம் நடத்துங்க, தகராறுலாம் பின்னால பாத்துக்கலாம், அதுல போய் இருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களாம், இந்த ஆள்னால இந்த பொம்நாட்டிக்கு யாராவது கெடுதல் வந்தாலும், இந்த பொம்நாட்டினால இந்த ஆம்பளைக்கு ஒரு கெடுதல் வந்தாலும், நாங்க 40 குடும்பமும் தீயில விழுந்து சாகரம் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டான். அந்த பொம்மநாட்டி யாரோ, இந்த ஆம்பளை யாரோ, இது என்னத்துக்கு இந்த பம்பு? ஆமா, இந்த ஆம்பளைக்கு கெடுதல் வந்தா இந்த பொம்மநாட்டி பொறுப்பு, பொம்மநாட்டி வந்தா இந்த ஆம்பளை பொறுப்பு. இதுல யாருக்காவது ஒருத்தர் கெடுதல் வந்ததுன்னா, நாங்க 40 குடும்பமும் தீயில விழுந்து செத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னத்துக்கு வம்பு? தேவைதானா இது சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க. ராத்திரியோட ராத்திரியா இந்த பொண்ணு பிசாசு இந்த ஆம்பளை அடிச்சு கொண்டு கொடுத்து திருப்பினா பொழுது விழிஞ்சு பார்த்தா இந்த பிசாசி இங்கானா, இவனும் செத்து கிடக்கிறான், சத்தியத்தை வாங்கிக்கிட்டவன் செதுப்பிட்டான், இந்த பொண்ணும் பிசாசு வேலை முடிஞ்சு போச்சு ஓடிவிட்டு. இந்த 40 வேளாளர்களும் நாம சொன்ன சொல்லு தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய தீ வளர்த்து அதுல 40 குடும்பமும் விழுந்து உயிரை விட்டது. சத்தியத்துக்காக வேண்டி, சத்தியமே சத்தியமே ஜெயம், சத்தியமே வெல்லுமே சத்தியமே வெல்லுமேன்னு சொன்னான் தர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 40 குடும்பமும் சத்தியத்துக்காக உயிர் விட்டுதான். அந்த நெருப்பு எரிஞ்ச இடம் அது ஒரு பெரிய குடமாக இருக்கு. இப்போ நான் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பார்த்தேன், பெரிய குடம் மாதிரி இருக்கு. அதுதான் அந்த நெருப்பு எரிஞ்சதான், எரிஞ்ச இடம்தான். இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுறார் திருஞான சம்பந்தர். வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் அலங்காட்டு எம் அடிகளே.

அப்படி சத்தியவந்தனாக வாழ்ந்த இந்த பழையனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்காடு அல்லவா இது அப்படின்னு ஆடி வைக்கிறார். இப்பவும் குன்றத்தூர் சொல்லும் போது என்ன தருவா சொல்லுவான், கோவில் குன்றத்தூர்மா. ஆமா, கோவூருக்கு அண்ணாண்ட 4 மைல் இருக்கு குன்றத்தூர், கோவூர் குன்றத்தூர்மா. ஆமா, ஒரு ஊரை சொல்லும் போது இன்னொரு ஊரையும் சேர்த்து சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சத்தியத்தை தவறாமல் வாழ்ந்தவர்கள் ஊர் என்று சொல்லுவதற்கு இதை சேர்த்து சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். சொன்னா என்ன அர்த்தம், சத்தியத்திலையும் உண்மையிலேயும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லவா. ஆமா, சாந்தம் கமல் மருகில்

இந்த பழைய நூரை அப்படி நினைப்பு ஊட்டுறார் சுவாமி. இந்த பதியத்துல மிகவும் போற்ற வேண்டிய விஷயம். அதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சத்தியவந்தனாக வாழணும், உண்மையாக வாழணும், உண்மையை சொல்லு. ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு ஸ்டூல் ஒன் பண்ண உட்காந்து இவ்வளவு மரம் இவ்வளவு கூலி இவ்வளவு அவனு பண்ணிவிட்டு ஒண்ணுக்கு முக்கால் கூட செய்யாம செய்து கொண்டாந்து வச்சுட்டு சரியா செய்து விட்டான்ட்டான். என்னடா இப்படி இருக்க, சரியா தேய்க்கலையே, சரியா பெயின் பண்ணலையே அப்படின்னா நல்லா சரியா தான் செய்திருக்கேன், நீங்க தான் தப்பா சொல்றீங்க அப்படின்னா அவன்கிட்ட போய் சண்டை போடுவானே, வம்பு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, 100 ரூபாய் கையில கொடுத்து எடுத்து முடிச்சுட்டேன். ஆனா அவன் செய்யறது தப்பு தான், அவனை சொல்ல முடியல. ஏன் 4 பேரை எழுதிக்கிட்டு வந்து வீதியில சண்டை போடுவோம், வம்பு வியாபாரம், 100 ரூபாய்க்காக நான் சண்டை போட்டுட்டு நிக்கணும், இந்த சாமியாருக்கு இந்த ஆசாரிக்கும் சண்டை அப்படின்னு வந்து, சரியாப்பா இந்தாப்பா 100 ரூபாய் தானேப்பா, இந்தா வச்சு கட்டு, கைய வச்சு பார்த்தா சொர சொரங்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா சொர சொரன்னு, இந்த பக்கம் பார்த்தா சிலாம்பு சிலாம்பா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும், அவனோட சண்டை போட முடியுமா? போயிட்டுட்டேன், விட்டுட்டேன். ஆமா, இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி. இந்த பழைய நூரை சொல்ற

திருவாலங்காட்டுக்கு தெனியான் சம்பந்த தேவாரம் ஒரு பதியம் இருக்கு, அதை உங்களுக்கு பாடி காட்டினேன். அப்படி ரெண்டாவது திருநாவுக்கரசர் பதியம், ரெண்டு பதியமா நம்ம இருக்கு. இப்ப ஒரு பதியம் சொல்றேன். தத வெள்ள நீச்சடையார் போலும்

அல்லலம் படனை மேய. ஆனா இவர் இந்த படனை என்று குறிப்பிடுறார தவிர அந்த பதிகத்துல வேற எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காராங்கிறது எனக்கு தெளிவாக நினைவில் இல்லை. சுவாமி சொல்லாம விட்டுருக்க மாட்டாரு, இருந்தா நான் அடுத்த வாரம் நான் நினைவூட்டுவேன். கூடினார் உமை தன்னோடே

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பிக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உனக்கு யாரேனும் பயவராயிருந்தா நம்முடைய தன்னுடைய ஆண்டவனுக்கு பயவராயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரிஞ்சா, இப்படி முறைக்கும் பார்க்கும் அல்லவா, அப்படி உனக்கு முன்கால பறிக்கும். என்னன்னு கேட்டா, விட்டா சும்மா உன் அப்படியே கொம்புல குத்தி தூக்கி. அப்படிப்பட்ட விடையுடையவனாம் பெருமான். அப்ப என்ன அர்த்தம்? எது அவங்ககிட்ட இருக்கிற காலை இதுக்கெல்லாம் தெரிய மாட்டிருக்க அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற காலை எது? திருவண்ணாமலை காலையா, நம்ம ஊர் காலையா? அறமே வடிவாக கொண்டிருக்கிறார். அப்போ அறக்கடவுள் தான் அந்த விடையாக இருந்து தாங்கிறார். அதனால அறக்கடவுளுக்கு என்னமா இருக்கும், இப்படி எல்லாம் ஞாபகம். அதனால விடை, அப்படிப்பட்ட விடையை உடையவனாக இருக்கின்ற பெருமானம். ஆர்க்கின்ற விடையவனி தார் விடை உத்தர கோசமங்கை கரசி

என்னை இந்த ஆன்மாவை ரெண்டு பக்கம் பிடிச்சு ரெண்டு இழுக்குது. என்னன்னு இந்த ஐம்பொறின்னு ஒண்ணு, அடியன் செய்திருக்கிற வினைன்னு ஒண்ணு, இதாவே இது ஏற்கனவே செய்தது, இது இப்ப செய்யறதுக்கு முற்படுவது எது? இந்த அஞ்சு பொறியும் இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முற்படுவது இந்த ஐம்பொறி. ஏற்கனவே செஞ்சு வைக்கிறது டன் டன்னா வேற இருக்குது. இந்த ஏற்கனவே செஞ்ச வினை இப்ப செய்யறதுக்கு முற்படுகிற இந்த ஐம்பொறி, இந்த ரெண்டு இந்த உயிரை அப்படியே ஈருக்குதான், அப்படியே நறுக்குதான். எந்த நேரத்துல இந்த ஆன்மா போடுமோ தெரியலப்பான். இந்த இவத்தையெல்லாம் அடங்கணும்னு சொன்னா நீதான் கருணை செய்யணும், வேற யாருப்பா செய்வா என்றெல்லாம் சொல்லுகிறார் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, இருதலை கொல்லியின் உள்ள ரொம்ப ஒத்து. என்ன உங்களுக்கு ரொம்ப 12 மணி ஆகி போச்சுன்னு வந்துட்டுதா? 11 தான் ஆகுது, போலாம்ல? போலாமா இல்ல? போகலை கொல்லியின் உள்ள ரொம்பு ஒத்து நினைப்பெறிந்த விரிதலையே நீ விடுதி கண்டாய். பா, இருதலை கொல்லியின் உள்ள ரொம்பு ஒத்து. நல்ல ரெண்டு பக்கம் நெருப்பு பத்தி எரியுது, நடுப்புற ஒரு எறும்பு ஆப்பிட்டுது. எறும்பு என்ன பண்ணும்? இருக்கிறதோ கொல்லி, நெருப்பு ரொம்ப கடினமானது. வாழுகிறதோ எறும்பு, சின்ன பாவம் ஜீவன். இதுல இந்த பக்கம் இறங்கலாம்னு நெருப்பு, இந்த பக்கம் இறங்கலாம் நெருப்பு. பொத்துன்னு குதிக்க முடியுமா? அதுக்கு ஒன்னும் தெரியாது, அவ்வளவும் தெரியாது. பாவம் ரெக்க இருந்தா பறந்துடலாம், பறக்க முடியல, எறும்பா போச்சு. என்ன ஆகும்? நிச்சயம் இந்த எறும்பு ஒண்ணு இந்த இந்த தீ பத்திக்கிட்டு வர்றது, இது கவுந்துரும், அல்லது இந்த தீ வந்து ஆகவே இந்த கொல்லிக்கு இறையாவது நிச்சயம், சத்தியமா போடும். அதுபோல இருதலை கொல்லியின் உள்ள எறும்பு ஒத்து சொன்னாரு நம்முடைய கந்தர்னு போதி ஆசிரியர், கந்தர்லங்காரன். கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் இந்தன் உள்ள துயரை ஒழித்தருளாய். கந்தர்லங்காரன், கந்தர்லங்காரம் அல்லவா? இருதலை கொல்லியின், அதாவது துவாரம் இருக்குது, அது ஒரு துவாரமான குச்சி, அதுல இந்த பரமும் இந்த பரமும் நெருப்பு. அதுல வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அந்த நெருப்பு கூட அந்த துவாரத்துக்கு உள்ள இருக்குது. நீங்க மேல இருந்துட்டுனா கூட வந்து என்ன பொத்துன்னு குதிக்கலாம், குதிக்க முடியாது, குதிக்கலாம். இது உள்ள இருந்துன்னு என்ன பண்ணுவீங்க? மூங்கில் குழா மாதிரி, மூங்கில் குழா மாதிரி எரியவும் செய்யுது, அந்த தொலைக்குள்ள நடுவில் எறும்பு இருக்குது. எனவே நிச்சயம் அழியும் என்பது பொருள் போலதான். உள்ள எறும்பு, அவர் கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளாய். இருதலை கொல்லியின் உள் எறும்பு ஒத்து நினைப்பெறிந்த விரிதலையேனி, விரிதலையேனி. இந்த விரிதலை என்ன கேட்டா, என்ன கேட்டா, இந்த தலையை விரிச்சு போட்டிருக்கிறது எப்போன்னு கேட்டா, சில துக்கமான காலத்துலதான். தலை விரி விரிதலையேனி விடுதி கண்ட அப்படி, ஆகவே நான் அழிகின்ற நான் உன்னை பிரிந்து நான் அழிய போறது உண்மை என்பது எப்படி தெரிந்து கேட்டா, அந்த இருதலை கொல்லியின் உள்ளெரும்பு ஒத்து நான் இருக்கிறேன். அப்படி இருந்து உன்னை பிரிந்து விரிதலையேனி, தலை விரிச்சுன்னா தலை விரிச்சு போட்டிருக்கேன்னு அர்த்தம் இல்ல, எதை செய்யறது எது செய்யக்கூடாதுன்னு தெரியாம இப்போ சொல்லணும், தலைவரி கோலமா கிடக்குதுயா அப்படிங்கிறோம். இந்த புத்தகங்களை கூட அடுக்கி வைக்காம இப்ப கிடந்துச்சோம்னா சமயத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது எடுப்போம் அது அப்படியே வச்சிருப்போம், அதை வச்சிருப்போம் பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா இது நமக்கு இது எப்படா அடுக்கிறதுன்னு தெரியும், அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது? முந்தா நாள் கூட அப்படியே கொஞ்சம் 4 புஸ்தகம் எடுத்துட்டு அப்புறம் அடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு. எங்கப்பா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இதை வைங்கப்பா அப்படின்னா அவன் வரிசையா வைக்கணும். எட்டு தொகைனா நற்றினை, குறுந்தொகை 500, 19, 10, உங்க வடிவால் கட்டடிந்தாது கழித்து ஆத்துறேன், 10 பாட்டம் அப்புறம் வைக்கணும். 11 கணக்குன்னா 4 அடி 4 மணி 4 அடி அப்படி வைக்கணும். வச்சாதான் நாளைக்கு எடுக்கும்போது பட்டுக்கலாம். அவனுக்கு பாவம் என்ன தெரிய போகுது? ஒண்ணு தெரியல. நாமே எல்லாம் எடுத்து வைக்கிறதுனா கஷ்டமா இருக்குது. என்னமோ சரி ஐயப்பா இருக்கட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு தெரியுது, முடியல. அது அதெல்லாம் அந்த விரிதலை ஏனா அலங்கோலமா கிடக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, முறையின்றி கிடக்கிறது. அப்படி விரிதலையேனை முறையின்றி கிடக்கின்ற என்னை விடுதி கண்டாய், வியன் மூலகுக்கு ஒரு தலைவா, வியன் மூலகுக்கு ஒரு தலைவா.
நீ ஒரு ஒரு ஒரு இந்த உலகத்திற்கு மட்டும் தலைவன் அல்ல, மேல் நடு கீழ் என்று சொல்லுகின்ற அத்தனை உலகத்திற்கும் நீதான் தலைவன். வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா, ஆனா எங்க எழுந்தருளி இருக்கிறாய்? மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசி, இந்த உத்தர கோசமங்கிலிருந்து எனக்கும் அருள் செய்தாய். பொறுதலை மூவிலை வேல் வலஞ்சேந்தி பொலிபவனி, கையில என்ன கொண்டிருக்கிறாய்? பொறுதலை மூவிலை வேல், அந்த வேல் இருக்க இந்த மூவின் மூன்று இலை அப்படி இருக்கும், நடுப்புற ஒன்று ஒன்று இருக்கும், தம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லை, அது ஒரு தலை வேல் தான். யாரு? ரெண்டாவது பையன், ரெண்டாவது பையன்கிட்ட தானே வேல் இருக்குது. அதனால இப்படி இப்படி இருந்துடுது, இது வந்து இப்படி இருந்தது, அவர் நடுப்புற வேற நீட்டிட்டு இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு சூலம் பேரு முருகன் கையில் இருக்கிறது வேல் இல்லை, அதனால வேலினுடைய வடிவு வேற, சூலத்தின் வடிவு வேற. இதை முன் முன்னி வைத்திருக்கிறாய். ஆனா ரெண்டு பேரும் வைத்திருக்கிற நோக்கம் ஒண்ணுதான், எது? தனக்காக அல்ல, தற்காப்புக்கு அல்ல. முருகனையோ அல்லது பெருமானையோ வந்து யார் தாக்கிடப்போறா? பாழா போன நம் போன்றவர்களுக்கு இருக்கிற வினை நீக்கத்திற்கு தவிர வேற ஒண்ணு அவனுக்காக தனக்குன்னு வைக்க வேண்டிய அந்த கருவியே அல்ல. ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்க. அது போல நம்ம அண்ணாச்சி வச்சிருக்கார, அண்ணாச்சி. அண்ணாச்சின்னா யாருக்கு அண்ணாச்சி? முருகனுக்கு அண்ணாச்சி. ஐந்து கரத்தனை, அஞ்சு கரம் இருக்குது, ஆனா ஐந்து கரத்துல என்னென்ன இருக்குது எழுதியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. ஒரு கரத்துல என்ன இருக்குது? பூர்ண கலசம், பூர்ண கலசம். இன்னொரு கையில என்ன இருக்குது? கொழுக்கட்டை. இன்னொரு கையில என்ன இருக்குது? எழுத்தாணி. இன்ன ரெண்டு கையில என்ன இருக்குது? ஒரு கையில மழு, இன்னொரு கையில பாசம் கயிறு. ஒரு கையில மழு இருக்கு, மழு இருக்கு. எதுக்கு அப்படின்னு? ஒரு கையில கொழுக்கட்டை அப்படின்னு சொன்ன நாட்டில் உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது, இன்னொரு கையில எழுத்தாணி அறிவு பஞ்சம் இருக்கக்கூடாது நாட்டில். ஆமா ஆமா, அறிவும் உணவு ரெண்டும் ஒண்ணும் இல்ல வச்சிருக்காரு. இன்னொரு கையில ரத்தன கலசம், எதுக்கு? அம்மா அப்பா தனக்கு முன்னால போனாங்கன்னா பூர்ண கும்ப மரியாதை வச்சு காட்டுறதுக்கு. சிவ சிவ, அம்மா அப்பா போனா எந்திரிக்கணும், யாரு? பையனோ பொண்ணோ மருமகளோ மாப்பிளையோ. சிவ சிவ, அப்பா போனாங்கன்னா இவர் உடம்பு கூட கொஞ்சம் பெருசுதான், அப்பாவோ அம்மாவோ தனக்கு முன்னால் எந்திரிச்சு போனாங்கன்னா உன்னை எந்திரிச்சு அந்த அந்த ரத்தன கலசம், ஏன்னா பூர்ண கும்ப மரியாதை வென்று இப்படி கன்னத்தில் போட்டுக்கோ, உக்காருப்பா உக்காருப்பா அப்படின்னு உட்காரு. அவ்வளவு பதிவு அம்மா அப்பாவுக்கு பணிவு. இந்த கையில மழுவும் ஒரு பாசம் கயிறு இருக்குது எதுக்குன்னு கேட்டா, தன்னை யாரு வணங்குறாங்களோ அவர்களுக்கு எவனாவது எதிர் இருந்தார்னா அந்த பாசத்தை போட்டு அப்படி அப்படி சுத்துவார், குத்துவார். அண்ணாச்சி, அதனாலதான் விக்னம் இல்லாமல் காக்கிறார் விநாயகப் பெருமான் சொல்றது. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே. இதுல விநாயகர் ஐந்து கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டமுப்புரிநூல் திகரொளி மார்பும். அப்படியே விநாயகர் நீங்க அதை படிச்சீங்கன்னா முன்னால ஒரு உருவமே நிக்குமே. நீங்க கோயிலுக்கு போயா வணங்கணும் வேண்டாமே, இத படிச்சாலே அப்படியே நான்றவாயும் தும்பிக்கை நாலிரு புயமும் எட்டு அது படிச்சீங்கன்னா அந்த அப்படியே விநாயகப் பெருமான் தோன்றிடுவார. பிரிதலையேனை விடுது கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா, மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுதலை மூவிலைவேல் வலன் ஏந்தி பொலிபவனி. கையில் அந்த மூவிலை வேலை கையில் ஏந்தி கொண்டு விளங்குகின்ற பெருமானி. பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை பொக்க போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். பொலிகின்ற நின்றாள், உன் திருவடி
எப்பவும் அருமையா அப்படியே அது மங்களமா இருக்கும், பொலிவா இருக்கும். மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவம் திவ்ராணம். மலர் சிலம்படினர், மலர் போன்ற அடி. இரண்டும் ஒரு பொருளன, இரண்டும் ஒரு பொருளன. எண்ணெய், எண்ணெய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் இல்லவா? இரண்டும் ஒரு பொருளன எண்ணெய். வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க. கடல்கள் சொன்னாரு இங்க. அடி ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. முதல் 16 வரிகளும் அப்படியே ஆ

அதுக்காக சொன்னேன் அழினா வண்டு, விளரினா பண். எனவே வண்டுகள் பண்பாடுகின்றனவா? அப்போ அது அப்படியே ரீங்காரம் பாடுகின்ற பொழுது இந்த மாதிரி ஓசைகள் எல்லாம் வர வர, மேரா குறிஞ்சா இருக்கு, யாழ்முறியா இருக்குது, அடே கௌசிகமா இருக்குது, அடே இந்தளமா இருக்குது, நட்டப்பாடையா இருக்குது என்று சொல்லலாமா? அப்படி பண்ணிருக்குமா? இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த உத்தர கோஷம் அங்கிக்க அரசி, வலி நின்ற நின் சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே, வில்ல வைத்துக் கொண்டு முப்புறத்தையும் எரித்தாய், மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்பயானும் மணிமலத்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய், மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, அஞ்சுங்கிறது எது? ஐம்பொறி. இந்த ஐந்து பொறிகள் தான் இருக்கிறது நமக்கு வந்து கெடுதல் பண்றது. அதுதான் நம்முடைய சிவஞான பாவத்துல அந்த ஐந்து பொறியும் என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க திருமுறைகளில் ஐம்பொறி என்றே ஒரு பெரிய தீசிஸ் எழுதலாம். ஆமாமாம், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, இதெல்லாம் காட்டில் இருக்கிற பயலுவா, திருட்டு பயலுவா, யாரு வேட பயலுவா, யாரு இந்த அஞ்சு பொறியனும் அதுல போய் இந்த இந்த ஆன்மா வளர்ந்துதான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, ஏண்டா ராஜா உன் அந்த அஞ்சு வேடன் அழைச்சிட்டு போயிட்டான். ஆமா, அங்க என்னடா கொடுத்தான்? காய், இந்த பிஞ்சு காய தான் கொடுத்தான், அப்புறம் புலாலெல்லாம் கொடுத்தான், வேணான்ட்டேன். அப்படியாட ராஜா, புலாலெல்லாம் கொடுத்தான். ஆமா, ஆடு மாடெல்லாம் திங்கிறான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, அவ்வளவு நாள் போய் அந்த வேடரோட வளர்ந்துட்டப்பா ராஜா, வேணாண்டா, இன்னுமே அந்த அஞ்சு பேர் வந்து நான் ஒழிச்சு போறேன்டா. சுவிஞான போதம்னு சாத்திரம் இசையோட படிக்க கூடாத, இந்த போர் அடிச்சாதான் படிக்கணுமா? ஐம்புல வேடரின் அழிந்த படிச்சேன், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து, அந்த வேட பசங்க அப்படி பண்ணானுங்க. ஆமா போனா, வாடா ராஜா பத்தியாடி, புள்ள பத்தியா எப்படி போயிருக்கன்னாரு. ஆமாங்க, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி போச்சே அப்படின்னு நினைச்சு வருது. நடிக்கலாம் சார் எட்டாம் சூத்திரத்தை, சிவஞான போதும் எட்டாம் சூத்திரத்தை ஒரு ஒரு மணி நேரம் நடிக்கலாமே, நடிக்கலாமே. அதை நடிச்சு அப்படி முடிக்கும் போது இந்த சூத்திரத்தை ஒருத்த பாடணும். நல்ல இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம், நல்ல ஞானம் உடையவனா பாடணும். நான் கூட எங்களுக்கு இசைஞானம் எல்லாம் கிடையாது, நல்லா பாடணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, தம்முதல் குருவும் ஆய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுவீ. இந்த ஆன்மா இந்த ஐந்து பொறிகளையும் விடுத்து அந்த பெருமானுடைய திருவடியில் செல்லுதும். யாரால்? குருநாதனுடைய திருவருளால். குருநாதன் திருவருள் பெறுகின்ற பொழுதுதான் இதை விடவும் அதை பிடிக்கவும் முடியும். சிவசிவ, இந்த விடுவதற்குரிய என்ன வழி, பிடிப்பதற்குரிய என்ன வழி? சிவஞான பதம்லாம் ரொம்ப ஒவ்வொரு நூலாம் கொட்டி தான் வச்சிருக்காங்க, கொட்டி வச்சுட்டாங்க. நம்ம அதை எடுத்து இதுங்களை அதுல இன்னும் நாங்க தப்பு பண்ணதுன்னு கேட்டா, எங்க மாதிரி இருக்கிற ஆள் அதை போர் அடிக்க வச்சுட்டான், அது வேற கஷ்டம், அது சங்கடம் தான். மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப, மாறுபட்டு எது? என் உயிராகிய என்னிடத்தினின்றும் மாறுபட்ட அஞ்சு, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகின்ற ஐம்பொறிகளும் வஞ்சிப்ப, நல்லது போல காட்டி தீதல கொண்டு விட்டுறது, தீயதை கொண்டு விட்டுறது. அப்படி வஞ்சிப்ப, யான் உன் மணிமலர்த்தால் வேறுபட்டேனே, அந்த ஐந்து பொறியினால் கட்டுண்டதுனால உன்னுடைய திருவடிக்கு வர முடியாமல் நான் வேறு திசை மாறி போயிட்டேன்ப்பா, திசை மாறி போயிட்டேன். அப்படி வேறுபட்டேனே, இப்பதான் கொஞ்சம் ஞானம் வருது. பெருமானி இனியேனும் விடுதி கண்டாய், விட்டுவிடாதப்பா. வினையேன் மனத்தே ஊறும் மட்டே, என்னுடைய நான் ரொம்ப வெனிவுடையவன் தான், ஆனா என் உள்ளத்துல கூட உன்னை நினைக்கின்ற பொழுது அப்படியே ஊறுகிறாய், என்னது தேனூறி நிற்கிறாய், அப்படியே மேல மேல தேனா ஊறி ஊறி வருகிறாய். சிந்தை மகிழ அல்ல தேனூறி சிவராணத்திலே வருது ஒரு பகுதி நின்று, அடுத்த முறை இன்னும் அப்படியே போய் என்ன கடலினுள் நாய் நக்கியாங்கு
உன் கருணை கடலின் உள்ளம் விடலறிதேனி விடலறிவேணி விடுதி கண்டாய். விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசி மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. அவருக்கென்று ஓமைகள் எல்லாம் நிரம்ப வருது. இப்ப சாதாரணமா கொஞ்சமா தண்ணீர் இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து நாய் என்ன பண்ணலாம்? அது எப்போ நாய்க்கு என்ன பழக்கம்னு கேட்டா நக்கி அதை குடிக்கும் அல்லவா. சரி கொஞ்சம் தண்ணி இருந்தா அப்படி குடிக்கட்டும். நல்ல கடல் போ, கடல்னா கடல்ல இருக்கிற தண்ணி சரி வராது, கடல் போல இருக்கிறது தண்ணி, அதுல போச்சா கூட நாய் என்ன பண்ணும்? நக்கிதான் குடிக்கும். அது போல உன்னுடைய கருணைங்கிறது வெள்ளம் எங்கும் பறந்து கிடக்கு. அந்த மாதிரி இருந்தும் கூட அடியேனாகிய நான் நக்கிதான் குடிக்கிறேன், பருகி குடிக்கலையே என்று வருத்தப்பட்டார். இதெல்லாம் அந்த ஓமையெல்லாம் அவருக்கென்றே அமைந்தது. கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனி விடுதி கண்டாயும். அங்க வந்து தண்ணீர்னு சொன்னா நாக்க கொண்டு சுவைக்கணும். இங்க பெருமானாகிய உன்னுடைய கருணை கடல்ல எப்படி சொல்லணும்னா உள்ளமாகிய இதை கொண்டு சுவைக்கணும். அங்க வந்து நாக்கில வெறுமனை நக்கி குடிக்கிற மாதிரி இங்கேயும் உள்ளத்துல எப்பொழுதாவது ஒரு நேரம் அப்படி நினைக்கிறது அப்படின்னு அவ்வளவுதான் அல்லவா. அங்க எப்படி அந்த நக்கி குடித்தல் என்று சொன்னால் இங்க எப்படின்னு கேட்டா எப்பொழுதாவது நினைப்பது, உடனே அதை நினைப்பது கூட நீண்ட நேரம் கூட இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் இல்ல. நம்ம இவர் சொல்ற மாதிரி ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்து உணரையணி உனது பழனி மலையனும் ஊரை சேவித்து அறியேனிங்கிறாரு அருணகநாதர். ஒரு பொழுதும் ஒரு கணம் கூட உன்னை நினைக்கிறது இல்லை. அப்படி ஆனா எப்படி இருக்கணும் இவரே சொல்றார். அப்ப அப்ப எப்படி நினைக்கணும்னு கேட்டா இராப்பகலாய் பேசும் போது எப்போது கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க. அப்படி இருக்க வேண்டிய நான் எப்பொழுதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஈசன் நாமம் உச்சரிக்க வேண்டும் பழைய பாட்டு ஒண்ணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாள் ஒரு பொழுது எப்பொழுதாவது உன்னுடைய நினைக்கிறது அப்புறம் உன்னே மறந்துடுறது இல்ல. அப்படியே தப்பி தவறி ஏதேனும் தேவார திருவாசம் மனோகரன் வாங்கிட்டு போய் எப்படி வச்சா கூட அது அதை நிறுத்திட்டு அந்த ஒலியும் ஒலியும் வைப்பா அப்படின்ட்டு வேண்டி அல்லவா. இப்படி இருக்குனே என்ன பண்றதுனர் கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அறியேனே. அந்த கருணை கடலில் உள்ளத்தை அப்படியே செலுத்தணும் முழுதும். எப்படி உள்ளத்தை செலுத்தணும் அதுக்கு முன்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. உள்ளந்தான் உள்ளந்தால் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். இந்த நெஞ்சு சாமி இந்த ஒரு சான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்க கால்ல இருந்து தலை வரைக்கும் நெஞ்சா இருக்கணும். இப்படிலாம் வேற யாருமே பாடல. உள்ளந்தாள் உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். உன்னை பார்க்கணும் இந்த ரெண்டு கண் கொண்டு பார்த்து பிரயோஜனம் இல்ல சுவாமி. உடம்பெல்லாம் கண்ணாய் இந்த ரெண்டு கண்ணும் இருக்க கூடாது, தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்கள் இருக்கணும், கைகி எல்லாம் கண்ணா இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். இதெல்லாம் இவர் தான் சொன்னது, இவர் தான் சொன்னது. சரி இது ரெண்டும் செய்யல, ஏன் செய்யல தெரியுமா? இது நோய். என்ன நோய்? அப்ப நெஞ்சு வந்து கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கணும், அது போல கண்கள் ரெண்டு இருக்க கூடாது, உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். இப்படி எல்லாம் செய்யணும், செய்யல ஏன்? அதை சொல்லி உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. நெஞ்சம் கல்லாம் பாடாப்போன நெஞ்சுதான் கல்லா இருக்குதேப்பா. எப்படி நினைக்கிறது இல்ல? கண்ணினையும் மரமாம். இந்த ரெண்டு கண்ணு தான் மரக்கண்ணா இருக்குது, மரத்துல கண்ணுன்னு சொல்றோம் இல்ல, மரக்கண்ணா இருக்குது. அதனால கண்ணினையும் மரமாம். சரி ஏன் இப்படி இருக்குன்னாரு, அது சொல்லி உங்களை எல்லாம் சொல்லி குற்றம் இல்லப்பா. தீவினையினேற்கே நான் செய்த தீவினை இவ்வாறெல்லாம் இருக்கு என்றெல்லாம் திருச்சதத்துல சொன்னதுதான் அந்த பாட்டுலாம் இல்ல, திருச்சதெல்லாம் படித்தது. ஆகவே உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருக வேண்டிய நெஞ்சம், உடம்பெல்லாம் கண்ணாக இருந்து கண்களாக இருந்து வெள்ளம் அந்த கண்ணில் தண்ணீர் பாய வேண்டிய அந்த நினைவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பாழா போன நெஞ்சு கல்லாக இருப்பதுதான் இல்ல. அதனால பெருமானே அந்த நாயினைக்கு ஆங்கு
என்னுடைய உள்ளத்தை நம்முடைய அந்த கருணைக்கடல்ல விட்டு நான் வேண்டிய அளவு முகந்து இருக்கணும். அப்படி முகக்காமல் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட இருந்தாலும் கூட விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா, நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசமங்கிக்க அரசி. ரொம்ப அருமை. விடலில் அடியார், ஆனா உன்னை யார் விடாமல் பற்றுகிறார்களோ அந்த அடியவரிடத்துல உளமே மண்ணும் அப்படின்னாரு. உளம் மண்ணும்னா உள்ளத்துல, உடல் இளமே மண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா விளங்கணும். உடல் இளமே மண்ணும், இளம்னா இல்லம், இந்த உடம்பையே இல்லமா கொண்டு நீ இருக்கிற. யாருக்கு? உன்னை யார் விடாமல் நினைக்கிறார்களோ அந்த அடியாருடைய இதுல அவங்க உள்ளத்தையே நீ கோயிலா கொண்டிருக்கிற, இல்லமாக கொண்டிருக்கிறாய். உடல் இளமேன்னா ஒரு இல்லம்னா விட்டு போச்சுன்னா நீங்க அடி போடப்படாது. தொகுத்தல் விகாரம்னு பேரு. தொகுத்தல்னா அது மறைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். அது ஏன் அப்படி மறையணும் அப்படின்னா கேட்டா, ஏன் உடலில் என்று உடல் இல்லமேன்னு என்று பாடிட்ட என்னன்னு கேட்டா, ஓசை கெடுது செய்யுளுக்கு, இடைக்குறை. இந்த முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா செய்யுளுக்கு. இதே நீங்க உரைநடையில வசனத்தில் எழுதும் போது எல்லாம் இதெல்லாம் கூடாது, அதெல்லாம் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நல்லா இல்லமே என்று எழுதணும். அங்க நீங்க இடைக்குறையும் கூடாது. ஏன்னா செய்யுள்னா அவன் செய்யுளை பாடும்போது தலை தட்டக்கூடாது, அந்த சில சீரி ஆப்பெல்லாம் கிடக்கூடாது. அதனால இங்க உரந்து எழுதும் போது எங்களுக்கு எந்த சீர் போகுது, எந்த இது போகுது, நல்ல உடல் இல்லமே என்று எழுதணும். அங்க போய் தொகுத்தல் விகாரம்னா நீ விட்டுட்டேன்னு அர்த்தம், இல்ல இல்லன்னாவே சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். அதனால உடல் இளமே, இல்லமே என்பது இல்ல இளமே என்று இருக்குது. இல்லமே அந்த நினைப்பவர்மனும் கோயிலா கொண்டவன். அதனால உடல் இளமே மண்ணும் உத்தர கோசமங்கிக்க அரசி மடலின் மட்டே, மடலின் மட்டே. அந்த மடல்னா பூ இதழ், பூன்ற இதழ். அந்த இதழ் அப்படியே ஒழுகுற தேன் எப்படி இருக்கும் அது போல இருப்பாயாம். மடலின் மட்டே பூ இதழில் அப்படியே ஒழுகின்ற தேனாக இருக்கின்றன. மணியே அமுதே என் மது வெள்ளமே, என்னுடைய மது வெள்ளம்னா அப்படியே தேனுடைய அப்படியே பெருக்கு, வெள்ளப்பெருக்கு. இப்படி இருக்கிற நீ என்னை நான் உன்னை நினைக்கவில்லை, அப்படி நினையாமல் இருந்தாலும் என்னை விட்டெழுதி கண்டாய். இதுதான் நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பம்னா என்னை நீத்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம். நீத்தல்னா நீத்துதற்குரிய விண்ணப்பம் அல்ல, என் நீத்தல் என்னை நீத்து விடக்கூடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் நீத்தல் விண்ணப்பம். நான் எவ்வளவோ தவறு செய்யலாம், நான் எவ்வளவோ வந்து உன்னை மறக்கலாம், ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா, விட்டா நான் யாருப்பா, எனக்கு கரையேற்றுவா என்று சொல்லி விண்ணப்பிக்கிட்டதான் நீத்தல் விண்ணப்பம். தெரியும் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு, அதானே, ஆமா அந்த பாட்டு தான். வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அனின் அருள் பெற்று உன் துன்பத்தி நின்றும் வெள்ளக்கீழே நீ விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்கு அப்படின்னாரு. வெள்ளம் வெள்ளம்னா இங்க பொதுவா தண்ணீர் பெருக்குன்னு அர்த்தம். தண்ணீர் பெருக்குன்னு பொதுவா சொன்னாலும் கூட என்னன்னு கேட்டா குளம், குட்டை, இது மாதிரி இருக்கிற இடம். அப்ப வெள்ளம்னா நிறைய தண்ணீர் இருக்கிற இடம்னு அர்த்தம், சரிங்களா? அப்படி தண்ணீர் நிரம்ப இருக்கிற அந்த குளமும் அந்த நீர்நிலைகள்ல இருக்கிறதுல நாவற்றியாங்கு அப்படின்னது. அந்த வெள்ளத்துக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணி தவிக்குதே, எங்க சாப்பிடுறது, எங்க சாப்பிடுறதுன்னு தவிச்சா எப்படியோ அது போல. நீ இருக்கிறதா அருமையா நல்ல பொய்கையில குளிச்சுக்கிட்டு இருக்கிற, மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையரன்னு கையால் குடைந்துகிட்டு இருக்கிற, குடையும் போது தண்ணி தாங்கன்னா எழுத்து அப்படியே குடிக்க வேண்டியதானப்பா. அப்படி போய் இருக்கு, ஐயா ரொம்ப தண்ணி வறட்சியா இருக்குது, கரையில இருக்கவங்க ஓட்டம்லாம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட, மக்கு பயில அதான் நீ இருக்குடியே தண்ணிக்குள்ள இருக்கிய, எடுத்து குடிக்க வேண்டியதானே. ஆனா இந்த காலத்துல குடிக்க முடியாது, வெள்ளத்துக்குள்ள இருந்தாலும் கூட தண்ணியை கேட்க வேண்டியது. ஏன் வெள்ளம் தண்ணி தண்ணியா என்னென்னமோ சோப்புங்க இப்பும் போட்டு குளிச்சு கழிச்சு அது தண்ணீர் தண்ணீரே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற வெள்ளத்துக்குள்ள இருக்கும்போது தண்ணி தாகம்னா வெளியில தான் வாங்கி சாப்பிடணும். இந்த ஓமை இப்ப சரி வராது இல்ல. ஆனா அந்த காலத்துல என்ன கேட்டா ஊரு நின்னா யாரும் காய்கால மாட்டாங்க, பல் துளக்க மாட்டாங்க, சோப்பு போட மாட்டாங்க, நீங்களா அப்படி வைத்திருப்பாங்க. ஏன்னா ஊரு எல்லாரும் சாப்பிடுறதுப்பா. திருவள்ளுவர் ஊருணி நீர் நிறைந்தட்டி உலகவாம் பேரறிவாளன் திரு, திருவள்ளுவர் இல்ல. நல்லா அங்கங்க ஊர்ல குளிக்கிற குடிக்கிற தண்ணி, குடிக்கிற குளங்கள் நிறைய தண்ணி இருந்தா எப்படி இருக்கும்,
என்ன பேப்பர்ல எங்கேயாவது வருகின்ற பொழுது கூட சார் அங்க பஞ்சமா அங்க பஞ்சமன்னாரு. நம்ம ஊர்ல அப்படி கவலை இல்லப்பா, இனி ஓராண்டுக்கு மழை இல்லைனா கூட நம்ம ஊர் குளங்கள்ல தண்ணி நிறைய இருக்கும், கவலையே பட வேண்டியது. அப்படி இருக்கணுமா? ஊருணி நீர் நினைந்தற்றி அந்த எல்லாரும் குளிக்கிற குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்தா எப்படி எல்லாருக்கும் மகிழ்ச்சி? அது போல எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கைசு வைக்கின்றவனுடைய அந்த ஒருத்தன் இருந்தானால் அவனால் இந்த உலகம் எல்லாம் வாழும் என்று சொன்ன. ஊருணி நிறைந்தற்றி உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார். சொன்னல்வா என்ன பண்ற அவர் பாட்டு பாடிட்டு போட்டார். 1350 குறள செம்மையா இல்லையா? படிச்சா கரையறட்டும், படிக்கலன்னா போட்டும். என்னதான் பண்ணுவார்? என்ன அவ்வளவுதான் செய்ய முடியும்? நூலா செஞ்சு தட்டாரு. அது வந்து வெறும் பேச்சா கொடுத்தா கூட அன்னை காலத்துல இருந்து போயிருக்கும். நல்ல நூலாக சின்னதா இருக்கிறதுல இதை விட சின்ன குரல் பாட்டே கிடையாது. இதை விட்டா ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. வெறும் வசனம் தான். ஒன்னே முக்காவரி தான் கடைசி தரமான பாட்டு. கடைசி தரம்னா குறுகிய பாட்டு, சின்ன பாட்டு. இதுல வச்சு குண்டு சட்டியை வச்சு குதிரை ஓட்டிட்டார். அப்படி ஓட்டியனும் படிக்கலையே. அது எவன் சார் படிக்கிறது? எல்லாம் 100 வரி 40 வரி யார் படிக்கிறதுன்னு சொல்லலாம். 1¾ வரி இதை படிக்க கடின பரமே. என்ன பண்றது? திருவருள் தான். ஆகவே வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வெள்ளைக்கிளேனி விடுதி கண்டாய். இது ஒரு அருமையான ஓமை. இந்த ஓமையில சங்கலிக்கியம் இதுல இருக்குது. சங்கலிக்கியம் அல்லவா? நீங்க சங்கலிக்கம் படிக்கிறதும் போட்டது போ. ஒரு அதாவது சங்கலிக்க நல்ல மூவா அந்த பா தேர்ச்சி பெற்ற காலத்துல மூவரதராசனார், ஆசா ஞான சம்பந்தம், இந்த சிற்றிருந்து பாருங்க, ஏசி செட்டியார், இவங்க எல்லாம் நல்ல நல்ல சங்கலிக்கத்தை உயிர் விடுவாங்க. 8 தொகை 10 பாட்டு 11 கணக்கு நூல், சிலப்பதிகாரம், மணிமேகல, இது அப்படியே எல்லாம் பெரும்பாலும் அப்படியே கொட்டுவாங்க. ஒரு ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பேசினாங்கன்னா இதுல ரெண்டு அதுல ரெண்டு அப்படி வரும். அப்படி இருந்தது அவ்வளவுதான். அது போச்சு. அது நமக்கு காலம். இந்த தற்கால கவிதைன்னு ஒண்ணு பாட ஆரம்பிச்சிடானுங்கல்ல, அதன் பிறகு தொடரதே இல்லை. அதெல்லாம் நம்ம கூட கவிதை பாடக்கூடாதுன்னு. நம்ம கவிதை பாடினோம்னா நம்ம கவிதையை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவனுடைய டேஸ்ட் தானே இருக்கேன். ஏதாவது நீங்க ஒரு புறநானம் சொன்னா கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்க அதை கவனிக்கல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வராது அவனுக்கு. அதனால பாட்டு பாட தெரியாம இருக்கிறது கூட நல்லதுன்னு அபிப்பிராயம். ஆமா ஆமா. உன் கவிதையை படிச்சு உருப்படாத ஏண்டா நாவற்றி அங்குன்னு இருக்குது. இது அப்படியே குறுந்தொகையில ஒரு குறு நற்றினை நல்ல குறுந்தொகை 500 800 8 தொகை அதுல ஒண்ணு இல்ல. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: எல்லாமல்ல பெருமானுடைய திருவிழை திறமையை கொண்டு மீண்டும் நம்முடைய திருமணி முற்றுவதை தொடங்கலாம். இப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வைகைக்கரையில் இருந்து இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த பதிகத்தை பாடிக்கொண்டிருக்கிற அந்த 12 பாடல்களுக்கும் 23 பாடல்களிலே விரிவுரை தருகிறார் நம்முடைய தேக்கடார் பெருமான். அதைத்தான் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பதிய பாடல்ல இப்பொழுது வெந்த சாம்பல் விரை என்று தொடங்குகிற ஒரு பாடல் அதுல அதுக்கு சொல்லுகிறார். வெந்த சாம்பல் விரை என்பது தமது அந்த மில்லொளி அல்லா ஒளியலாம் வந்து வெந்து அற மற்ற பொடியணி சந்தமா கொண்ட வண்ணமும் சாற்றினார். அவரு இந்த வெந்த சாம்பல் விரையன் அவர் எல்லாருக்கும் இவருக்கு என்னன்னு கேட்டா சாம்பலை தான் பூசுறது. எது? திருநீர். ஆனா திருநீற்றை போய் அணிகிறார எதற்காக அணிகிறார் என்று கேட்டால் அது காரணம் சொல்லுகிறார். இப்பொழுது அவருடைய அந்த ஒளிதான் ஒளி. அவர் என்ன? செம்மேனியம்மான். நம்முடைய பெருமான் செம்மேனியம்மானாக இருக்கிறார். அந்த ஒரு பரம்பொருள் தவிர உலகத்தில மற்ற எந்த பொருளும் நிலையாது. அந்த நிலையாது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த சாம்பலை பூச்சு. அப்போ எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டா நாமெல்லாம் நம் போன்றவர்கள் எல்லாம் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் போயிடுறோம். ஆனால் அவர் மட்டும்தான் என்றும் ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாயிருக்கிறார் என்பதை விளக்குவதற்காகத்தான் அவர் திருமேனியில் திருநீர் அணிகிறார் என்ற ஒரு அருமையான குறிப்பை தந்தார். இனி அடுத்தது, தமக்கு தந்தையர் தாயிலர் என்பதும் அமைத்து இங்கு யாவையும் ஆங்கவை வீந்த போது இமைத்த சோதி அடைக்கு பின் இதழால் நமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம். இது ஒரு அருமையான அமைப்பு. இப்ப சில மதங்கள்ல அந்த தெய்வம் பிறந்து வாழ்ந்து ஒரு காலத்தில் மறைந்ததாக இருக்குது எல்லா சமயங்களிலும். ஆனால் நம்முடைய சமயம் ஒன்றில் தான் சிவபெருமான் ஒருவர் தான் இதுவரையிலும் இன்னார் வயிற்றுல தோன்றியதாக இத்தனை ஆண்டு வளர்ந்ததாக இத்தனை ஆண்டுல மறைந்ததாக பேச்சுக்கிடமில். காரணம், தாயுமிலி தந்தையில் ஆதியும் வந்தவும் இல்லா அரும்பெரும் சோதி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். நிறைய தேவாரத்தில் வேண்டியிருக்கு. அவன்தான் முந்தி, அவன்தான் நடு, அவன்தான் இறுதியா இருப்பானே தவிர அவனுக்கு ஒரு முந்தி, அவனுக்கு ஒரு நடு, அவனுக்கு ஒரு இறுதி கிடையாது. அதனால்தான் தலைவனுடைய தலைவனை எப்படி சொல்றது கேட்டா நமக்கெல்லாம் தாய் தந்தையா இருப்பான், ஆனால் அவன் தனக்கு ஒரு தாய் தந்தை இன்றி இருக்கிறான். ஒரு காலத்திலேயே அவன் வந்து அவதாரமோ பிறவியோ எடுத்ததே கிடையாது. இருந்ததனே இருந்தபடி இருந்தே செய்தானே தவிர செய்து வருகிறானே தவிர ஒரு பிறப்பில்லை. இதுதான் சைவ சித்தாந்தத்துல முடிந்த முடிவா சொல்லப்படுவான். ஆதலால் தான் இந்த தந்தை தாயிலர் என்பது அவன்தான் பரம்பொருள், அவனுக்கு மேல யாரும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் தந்தையர் தாயிலர் என்று சொன்னார் என்னுடைய ஞான சம்பந்தர் என்று சொன்னார். இனி அடுத்த பாட்டுல, தம்மையே சிந்தியா எனும் தன்மைதான் மெய்மையாகி விளங்கொழி தாமன இம்மையே நினைவார்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவர் என்றதாம். தம்மையே சிந்தித்திருப்பவருடைய வினையை நீக்குவான் இறைவன் என்று சொல்றான். அப்போ வினை நீக்கம் பெற வேண்டும் என்றால் பெருமான் தான் செய்ய முடியும். ஏனையோரெல்லாம் பிறந்திறந்து வருவதனாலே அவர்கள் ஒரு வினைய உடையவர்களாக இருக்காங்க. அப்ப வினை இல்லாதவன் ஒருவன் என்றால் இருவினை இல்லாதவன் பெருமான் தான். அதனாலதான் அவனால் தான் இருவினை நீக்க முடியும் என்று. எவன் ஒருவனுக்கு இருவினை இல்லையோ அவன் தான் நம்முடைய இருவினை நீக்க முடியுமே தவிர, தனக்கே இருவினை இருந்து பிறந்து பிறந்து இறந்தான் அவன் நம்ம எப்படி இருவினை நீக்குவான்? நீக்க முடியாதுல்ல. திருவள்ளுவர், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு கடற்கால சொல்ல. இருவினையெல்லாம் ஒத்துக்கிறார் சாமி திருவள்ளுவர். நல்வினை தீவினையெல்லாம் ஒத்துக்கிறார். இல்லைங்கிறவனுக்கும் திருவள்ளுவருக்கும் இந்த ஜென்மம் இல்லை, ஏழு ஜென்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஏழு ஜென்மத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், இது என் கருத்துன்னு சொல்லு, திருவள்ளுவர் கருத்துன்னு சொல்லாத. ஆமா, அவ்வளவு நாங்க ஏமாந்தவன் இல்ல, உட்காரான்றோம். உன் கருத்து நீ இல்லைன்னு இல்லைங்கன்னா அதெல்லாம் அது எனக்கு கவலையே பண்ணலப்பா. சொந்த கருத்தை நாங்க ஒண்ணும் மறுக்கவே இல்லை. திருவள்ளுவர் கருத்து அதல்ல. இருள் சேர் இருவினையும் அங்க கூட அருமையான சித்தாந்தம் தான் அங்க இருக்குன்னு. இப்ப தீவினை வந்து நமக்கு தீங்கு தருது, அது தீவினை வேணா இருள் சேர், நல்வினையும் இருள் சேருங்கிறது. ஏன் இருள் சேர் இருவினையும்? அப்போ நல்வினை நமக்கு நன்மை நடக்கிறதெல்லாம் கூட நன்மையா நடக்குது, அதுவும் இருள் சேர்ந்ததுதாங்கிற. இதுக்கெல்லாம் சித்தாந்தம் தவிர வேற எங்கேயே விளக்கம் இருக்குது? எங்க இருக்குது? பரிமையிலிருந்து நாம் போற போக்குல. ஏய்யா, அப்பா தீவினை வேணா நீங்கணும், நல்வினை ஏன் நீங்கணும்? இப்ப இன்னைக்கு மாதிரியே தினமும் திருவடி முத்தோடு நடக்க, தினமும் வடபாயசத்தோட சாப்பிட, அப்படி இருக்குன்னு சொன்னா நல்வினை என்ன? இப்படியே இருந்துட்டுமே தீவினை தானே நீங்கணும். எதனால் நல்வினியும் போகணுங்கிறாங்க? இந்த நல்வினி வரபாயசோட சாப்பிடணும்னாலும் அதுக்கு ஒரு பிறவியில தேவை இருக்கு. அந்த பிறவியில இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் வடபாயசோடவே நாலஞ்சு நாளும் சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். ஆமா, திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும், சிவ சிவ சொல்லாத ஒண்ணுமே இல்ல. நிறைய வடபாயசம் கிடைச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா தொலைஞ்சு போகுதுன்னு. அதுக்காக தான் என்ன பண்ண, சிறிது வயிற்றுக்கு இங்கப்படும், தொலைச்சுக்கணுமே தவிர வச்சு தள்ளினா போச்சுடா உடம்புன்னு. ஆகவே இப்ப என்ன தெரியுதுனா, பரிமையாளர் ஒரே வரியில, நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருள் சேர் இருவினையும் சேரா என்றார். அதனாலதான் நம்ம நல்லது செய்யும் போது என்ன பண்ண, தீவினை செய்யவே கூடாது, நல்வினை நிறைய செய்யணும். எப்படி இந்த மாதிரிலாம் தெரியாது, அன்னதானம் இதெல்லாம் செய்யறது, வழிபாடு செய்வது இதெல்லாம் செய்யலாம். செஞ்சா மீண்டும் பிறப்பு வருமே, அதனால என்ன செய்யணும், நல்வினை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அது எப்படி, வெறிய வாய்னால மட்டும் போதாது, மனசுலயே இருக்கக்கூடாதான். சிவசிவ அது வரணும்னா லேசில இல்ல, ஐயா நீங்க அன்னைக்கு அருமையா நடத்தினீங்களேன்னா சிவசிவ அடியே நீங்க நடத்தின நடராஜால நடத்தினது அராறாரா இன்னொரு தடவை சொல்லாதீங்க உங்க வாய்னால அப்படின்னு. ஆமா, அன்னைக்கு நான் 500 பேருக்கு அப்படி போட்டேங்க கூடாது, தொலைஞ்சது நடத்தினா 10 பிறவிக்கு இன்னைக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி சொன்னான்னா, நான் தான் அதை செஞ்சேன்னு சொன்னான்னா, இன்னொரு 5-6 பிறவிக்கு ரிசர்வேஷன் இப்பவே ஒதுக்கீடு பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்ப தீவினை செய்யவே கூடாது. நல்வினை செய்யும் பொழுது இவையெல்லாம் அடியேன் செய்ததல்ல, பெருமான் செய்தது. இப்ப இந்த மைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து நான் தான் இவங்க சொன்ன ஒளிய நான் பெருக்கினேன்னு சொல்லிச்சுன்னா, எவ்வளவு மடத்தனமோ அவ்வளவு மடத்தனம் நாம் செய்தேன். மைக்கு என்ன செஞ்சது, யாரோ ஒரு ஆள் கத்தனா அதை வாங்குதே தவிர தானா இருக்க முடியுமோ, முடியாது. அது போல பெருமான் செய்து வைக்கிறான் இந்த உயிரை கொண்டு, அதுபடி செய்யறானே தவிர நான் செஞ்சேன். அப்ப இருள் செயல் இருவினையும் நீங்கணும்னு சொன்னா, தீவினை சேரவே கூடாது, நல்வினை நான் செய்தேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது, அப்பதான் அந்த பிறவி ஓயும். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் பக்கா நம்ம திருக்குறள் இருக்கு. ஆதலால் தான் அவனே என்ன சொல்லுவாங்க, இவர் மடத்திலேயே வளர்ந்துட்டாரப்பா, அதனால போய் சைவ சித்தாந்திங்கிறார். நோ, இந்த கருத்துக்கெல்லாம் மறுப்பு சொல்லு, மறுப்பு சொல்லு பாப்போம். ஆதலால் அதனால்தான் வினையெல்லாம் நல்வினை செய்யும் போது நிறைய செய்யணும், அவையெல்லாம் பெருமானால் செய்யப்படைய தவிர, இது கறி நான் ஒலிபெருக்கி மாதிரிப்பா செய்யறதெல்லாம் பெருமான். ஆனா அந்த ஒலிபெருக்கினால வர சத்தத்தை கேட்டு ஒலிபெருக்கே செய்யுதுன்னு சொல்லக்கூடாது இல்ல, அது போல நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. நல்லா சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு இதுக்காகவே, சைவ சித்தாந்த சாத்திரத்துல சிவஞான சித்தியார்ல இது மாதிரி சொன்னது வேற யாருமே சொல்ல. சிற்சில இடங்கள்ல சிற்சில பேர் அணுகின முறை தனியா இருக்கு. யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது, யான் என்னும் இக்கோனை. ரொம்ப அருமையான சிவஞான சித்தியார் இது. நீங்களெல்லாம் இங்கெல்லாம் சித்தாந்தம் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்களா, படித்துக் கொண்டே இருக்கீங்க, அதனால இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. யான் செய்தேன், ஐயா இந்த தார் ரோடு போட்டாங்கன்னா இதெல்லாம் 30 ஆண்டுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைங்க, நான் போய் உட்காந்து மெட்ராஸ்ல உட்காந்து இப்படி இந்த தார் ரோடு போட்டுங்க என்றோ, இல்ல பிறர் செய்தார் நான் தான் அவரை செய்ய சொன்னேன் என்றோ, என்னது இது என்னுடையது என்றோ, இது யான் என்றோ என் நினைக்கின்ற கோணை, கோணைங்கிறது மூணு சொல்லி என்ன கொன்ன கோண புத்தின்னு அர்த்தம். இப்படி நினைப்பதும் சொல்லுவதெல்லாம் நல்ல புத்தி அல்ல, கோணல் புத்தின்னு அர்த்தம். என்னது யான் என்னும் இக்கோணை. இந்த மாதிரி கெட்ட புத்தி என்ன பண்ணும்னு கேட்டா, நெருப்புல போட்டணும்னர். எந்த நெருப்புல போடுறதுன்னர், புத்தியை போய் நெருப்புல போட முடியுமா, முடியாது. போய் பண்ணீங்க, ஞான எரியால் வெதுப்பி, ஞானம் என்ற நெருப்புல அதை கொண்டு போட்டுணும். எது என்னது யான், என்னது யான்ங்கிறத அந்த ஞானம்ங்கிற நெருப்புல போடணும். இப்படி சொன்னது 14 சாத்திரத்துல சிவஞான சித்தியார் தான். என்னது யான் என்னும் இக்கோணை, ஞான எரியால் வெதுப்பி, அந்த ஞானம்ங்கிற நெருப்புல கொண்டு போட்டு போசிக்கிட்டு, தான் செவ்வே நின்றிட. அப்போ எந்த ஒன்றும் என்னால் ஆயதல்ல, எல்லாம் தெருவருளால் ஆயுது. இந்த ஒலிபெருக்கு கருவி ஆயிருப்பது போல அந்த செய்யறதுக்கு ஏதோ நாம் என்ன முன்ன நிப்பலாம், அவ்வளவுதானே தவிர என்னதல்லப்பா என்று நினைத்தால் என்ன செய்யும்னாரு, தான் செவ்வே நின்றிட, தான் செம்மையாக நின்றால் தத்து வந்தான் தனையளித்து முன்னிற்கும் வினை ஒளித்திட்டு ஓடும். அப்ப பெருமானம் முன்னிலை இருப்பான், இவனுக்கு எதுவுமே எல்லா காரியங்களுக்கு முன்னின்று இருப்பான், வினைங்கிறது இந்த பக்கமே திரும்பாலும். இது எப்படி இருந்தா இப்படி இருந்தா, இது முதல் 2 வரி முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 வரி, சரி 1000 சொன்னாலும் என்னையா எனக்கு சரிவல்ல, நான் தான் எனக்கு வருது அப்படின்னா வாடான். யான் செய்தேன் எனும் அவர்க்கு, இல்ல எது எடுத்தாலும் நான் தான் செய்வேன்னு வந்து எனக்கு சொன்னீன்னா, நண்ணுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம், இன்னும் பல்வேறு பிறவிக்கு வேண்டிய சல்பேட் வச்ச மாதிரி போ, பிறகு மேற்கொண்டு வரும். நண்ணுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம், ஊன் செய்யா ஞான் அந்தான் உதிப்பினல்லால். எனவே இந்த யான் எனது என்பதை விட்டால்தான் நமக்கு இந்த ஆன்மா கரையேறும் என்று அதன்படி நீ நடக்காவிட்டால் என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கும். அது என்று நீங்குகிறதோ அன்றே அதை நீங்கும். அதான் காலைல சொன்ன பாருங்க, யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா குரல் சுவாமி. இந்த ரெண்டும் அற்றதுன்னா திருவடியே வந்துட்டு நடத்த முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சி போனார். அவர் சாத்திரம், இவர் தோத்திரம், இவர் திருமுறை, அடாரா எல்லாம் ஒன்றேதான். சொல்லால் வேறுபட வேண்ட போதிலும் ஆனா பொன்மையால் ஒன்றுபடுகிறது. அதான் இங்கேயும் சொன்னாராம். எனவே அப்படிப்பட்ட நினைவு வரக்கூடாதான். தம்மையே சிந்தியா எனும் தன்மையான் மெய்மையாகி விளங்கொழி தாமன இம்மையே நினைவார்த்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவர் என்பதாம். எனவே அந்த இருள் செய்தவனை நீங்கும் என்று சொன்னாராம். எந்த யார் அவர் எவ்வகையார்கள் என்று இந்த வாய்மற்ற எப்பொருள் கூட்டினும் முந்தையோரைய கூற்றில் முடிவதென்று அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார். பாருங்க, பெருமானை எப்படி நம்ம சொல்லணும்னர் அழைக்கணும்னர், எந்த யார் என்று சொல்லணும். இந்த எந்த யார் சொன்னோடனே ஒரு தேவார ஞாபகத்துக்கு வரணுமே, வருதா? அப்ப சுவாமிகள் எந்த யார் திருநாமம் நம சிவாயம் என்றெழுவார்க்கு இரு விசும்பி இருக்கலாமே. அப்ப எம்முடைய தந்தை, எம்முடைய தந்தை என்று அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ கொட்டீர்கள். இப்படி நினைய வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலால் விளக்குகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள். ஆதி ஆட்பால் அவர் கருளும் திறம் நாதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் ஓதும் எல்லை உழைப்பிலாதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லை என்பதாம். ரொம்ப அருமை. நம்முடைய பெருமானுடைய செயலுக்கெல்லாம் காரணகாரியை கற்பிக்கப்படாது. ஐயா, ஞான சம்பந்தருக்கு உமையம்மையோட பால் கடந்து கொடுத்தார், ஆனா அப்பர் சுவாமிகளுக்கு சூளை நோயை கொடுத்து அக்கா அக்கா எல்லாமே தம்பி எல்லாம் எங்கேயோ போய் தனியா இருந்து அப்புறம் சூளை நோய் நீக்கி அக்கா கூட சேர்த்து இப்படி வந்தது. சுந்தரருக்கு அல்லவா, அது முன்னே கூட அதை நீக்கி இருக்கலாம். கல்யாண கட்டத்துல அது மனைவி கூட உட்கார அங்க இருக்கவே நாலு பேர் சேர்ந்து உட்காருங்கப்பா, தம்பி ஐயா சேர்ந்து உட்காருங்கன்னு சொல்லியிருப்பான். சேர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இந்த நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா திருமாங்கலி ஆயிருக்கும். அப்ப போய் தடுத்தா இருக்குண்டு மணிவாசகர் மாண்புமிகு அமைச்சர். சரிங்களா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மாண்புமிகு எங்களுக்கு ஒன்னும் புதுசு இல்லப்பா. குளச்சிரையார் மாண்புமிகு, மணிவாசகர் மாண்புமிகு, சேக்கிழார் மாண்புமிகு. ஆமா ஆமா, எங்களுக்கு மாண்புமிகு ரொம்ப சொந்தம். அதனால நமக்கு எத்தனையோ அமைச்சர் நமக்கு இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி இருக்காரு. அவர் பார் மாண்புமிகுவா இருந்தார், குதிரை வாங்க போனார். போனவர் என்ன அருமையா போய் குதிரை வாங்கிட்டு வந்திருக்கலாம். இது நேர திருப்பெருந்தர போன உடனே செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்த அண்டாய் என்று பாரு. நாலு பேருக்கு நாலு விதமா ஆட்கொண்டார். இத போய் ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயா நான் பிஹெச்டில இறைவன் அருளும் திறம் நால்வர் திறம் என்று எடுத்துக்கிட்டு நான் ஆராய்ஞ்சன்னா ஒருத்தன் சரி என்ன ஆராயணம் எடுத்துக்கொண்டது சரி, ஆனா அதுல போய் ஏன் அவருக்கு பாலை கொடுக்கணும், இவருக்கு ஏன் ஓலைய கொடுக்கணும், ஓலை கொடுத்தெல்லாம் அடிமையாக்கினாரு அப்படி, மணிவாசருக்கு ஏன் காலை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து ஒருத்தருக்கு காலை கொடுத்து இன்னொருத்தருக்கு பாலை கொடுத்தார் ஏன் அப்படின்னு போய் யூனிவர்சிட்டியில ஆராயாத மக்கு பயல உன் அறிவு இல்லை, அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. இறைவனுடைய செயல்களை இது ஏன் இது ஏன் இது ஏன் என்று கேட்காதே. அந்தந்த ஆன்மாவை எப்படி ஆட்கொள்ளணுங்கிறது அவனுக்கு சித்தம் இருக்குது. பழைய பழைய பழமொழி, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அப்படி ஒரு பழமொழி உண்டு. இப்பதான் மாடே இல்லை, அதனால பேச்சே இல்லை, பாலெல்லாம் பவுடரால பாக்குறோம். ஆமா, இனிமேலாம் வந்து திருவாசகமே விளங்காது. என்னது கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, அது என்ன சார் எங்க இருந்து கறப்பாங்க பால? ஐயையே கறந்த பால்ங்கிறார், அதெல்லாம் பைக்குள்ள போட்டு நம்ம இதுல எல்லாம் வருது டப்பியா, கறந்த பால்ங்கிறார் என்று இது இதுவே விளங்காம போகுது கொஞ்ச நாள்ல. ஆமா, எல்லாம் பொட்டி பால்லயும் பவுடர்லயும் வந்துட்டதுனால விளங்க விளங்க இப்படி போற காலம். அதனால் இதெல்லாம் ஏதுக்களாலும் எடுத்து பெருமானுடைய செயலை ஆராய்வதற்கு நீ யார், அதனால் அது ஆராய்தல் கூடாது. ஏனென்றால் அந்த அருளிப்பாடு அவருக்கு தெரியும். யாருக்கு? பெருமானுக்கு தெரியும். அந்த அடியாருக்கு ஆட்கொள்ளும் தெரிஞ்சிருக்கும். நீ இடையில் புக வேண்டாம் என்பது கருதுகிறாராம் அடுத்த பாட்டுல. ரொம்ப இதெல்லாம் ஞானசம்பந்தர் சொன்ன வாக்குக்கு உரை. அன்ன ஆதலில் ஆதி ஆத்தாளடிந்து இன்ன கேட்கவே ஏற்ற கோட்பாலவும் உன்னை வல்வினையும் முடிவெய்தும் தன்மை யார்க்கென்றனர் சண்பை காவலர். அதனால என்னன்னு கேட்டா, உன் வேலை என்ன கடமை அப்படின்னா, நல்லனவே செய்யணும், நல்லனவே நினைக்கணும், நல்லனவே சொல்லணும், பெருமான் திருவடி இடையறாது வணங்கணும், அவ்வளவுதான் உன்னுடைய பணி. என்கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான். நீ என்கடன் பணி செய்து ஆராய்வதே இல்லை. ஆராய்ச்சி பண்ண சொன்னதா, சொன்ன ஒரு பெரியவர், 81 வயசு இருக்கிறவர், என்கடன் பணி செய்து கிடப்பது அவ்வளவுதான் என்பதெல்லாம் விளக்குவத்தான் இந்த பாடல் இவ்வாறு கூறினார். அடுத்தது, மண்ணும் ஏதுக்கடால் எனும் வாய்மைதான் தன்னது ஒப்புவேரின்மையில் சங்கரன், இன்ன தன்மையை ஏது எடுத்து காட்டன்ன வாற்றால் அழைப்பில என்பதாம். அதனால பெருமானை போய் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். நீ சோதனை தொழிலார் பணத்துல ஒரு பகுதி, யாருடைய வரலாறுன்னு சொல்லல, சோதனையுள் அகப்படா சோதி உனை சோதிக்க துணிந்தேன் அந்தோ. பெருமானே, என்னுடைய சோதனைக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிந்திருந்தும் நான் சோதனையில உன்னை சோதிச்சனே, சோதனையில் அகப்படா சோதி உன்னை சோதிக்க துணிந்தேன் அந்தோ. வேதமையேனிடத்து என்ன குணங்கண்டு என்னை ஆட்கொண்டாயி என்றெல்லாம் கேட்கிறார். அதனால இறைவனை நாம் சோதிப்பதற்கு அருகதை இல்லை என்பதை சொன்னார். இனியும், மா துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதிச்சுடற் சோதியை அன்பினகத்துள்ளாக்கி போதித்த நோக்குற்று ஒழியாமல் பொருந்தி வாழ்ந்து பேதித்த பந்த பிறப்பின் நெறி பேர்மின் என்றாம். ரொம்ப அருமை. நம்முடைய துக்கமற்ற எல்லாம் நீங்கணும்னா என்ன செய்யணும்னா, பிடிக்கிற புடி இறைவனை பிடிச்சிருப்பார். திருவள்ளுவர், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு எல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. டன் டன்னா இருக்குது கிடையாடா மனக்கவலை, இதை போக்கணும்னா ஒரே ஒரு ஆள் இந்த நடராஜா பாத்துக்க. திருவள்ளுவர் மனக்கவலை மாற்றத்துக்கு அதான் சொன்னாரு, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. அவர் சொல்லாத ஒண்ணுமே இல்லை. அதனால மனதில் நமக்கு கவலை இருக்குன்னா அது யாற்ற சொல்லணும், பெருமான் சொன்னோம்னா கவலை நீ. எனவே அதுதான் இங்கே இறைவனை நீங்கள் நினையுங்கள் என்று சொன்னார். ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதித்து வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்டு மண்பினில் போற்றுவீர் சார்பின் என்று ஆண்ட சண்பை அரசர் அருளினார். அல்ல, சாதுக்கள் என்று தொடங்குற பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க யார நாம மனம் பற்ற வேண்டும்னா இறைவனையே பற்றணும். அப்படி பற்ற பற்ற என்ன வரும்னாரு, வேண்டும் வேட்கையெல்லாம் விமலர்தால் பூண்ட அன்பினில் போற்றுவீர். நீங்க ஆசைன்னு வைத்தா இறைவனை மரத்துல வைங்க, வேற எந்த பொழுதுல ஆசை வைக்கும், ஆசை அல்லது பற்றுன்னு வைத்தா பெருமான் மீது வைங்க, வேற யாரையும். அப்படி வைத்தால் தானா வரும். திருவள்ளுவர், பற்றுக பற்றற்றான் பற்றினே, பிடிச்சா எதை பிடிக்கணும், பெருமான் திருவடியை பிடுறாரு, பிடிச்சா என்ன சார் வரும்னாரு, பற்றுக பற்று விடற்கு மற்ற பற்றெல்லாம் நீங்கணும்னா அதை பிடிப்பா பற்ற பெருமானை. பெருமானை பிடிக்க பிடிக்க பிடிக்க இந்த பற்று தானா போடும். அவர் சொல்லாத ஒன்றுமே இல்லை சாமி திருவள்ளுவர். அதனாலதான் மற்ற சமயங்கள் திருவள்ளுவரை போற்றுவதை விட நம்முடைய திருக்குறள், நம்ம சைவ சித்தாந்தம் தான் அதிகமா போட்டு. கைலாயத்துல போய் சேரமான் பெருமாள் நாயனா ரெண்டு குரலை அப்படியே வைக்கிறாருன்னு, கைலாயம் ஏறிய சிறப்புடைய நம்முடைய திருக்குறள் மறந்துடும். ரெண்டு நீங்க குரல் கருத்து எடுத்தா கூட அது என்ன, ஒரு கருத்து ரெண்டு பேருக்கு வரப்படாதுன்னு சொல்லலாம், குரலையே தூக்கி போடுறோம். அதனால் கைலாயம் வரை சென்ற குரல் நம்முடைய குரல். இப்படி யாரும் வைகுண்டத்துக்கு எடுத்துட்டு போகல குரலை. அதனால் தான் திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று சொல்லுவார். திருக்கள் இப்படியார்ல, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாம என்றமையால் வேண்டினகுது ஒன்றுமே வேண்டுவது. பாருங்க திருக்கள் இப்படியார் ஞானாசிரியர் நமக்கு, அவர் சொல்ற திருவள்ளுவர் வேண்டும் ஐயா, நீ இறைவன் இறைவன் உண்பால் தோன்றினால் எதை வேண்டணும், பிறவாமைய வேண்டுப்பா என்று சொன்னதுனால நீ அதை ஒண்ணுமே வேண்டுப்பா அப்படிங்கிற. அப்போ நாம் வணங்குகின்ற ஞானாசிரியர்கள் எல்லாம் தாம் வணங்கும் ஆசிரியர் திருவள்ளுவர். இருக்கே இருக்கே இன்னொரு குரல் எடுத்து, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழிகின் என்றமையால், என்றமையால் யாரு திருவள்ளுவர் சொன்னதுனால நீ என்ன நினைக்கணும், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகு, தனக்கு மேல இல்லையால வச்சு பாடுறாங்க. அதனால்தான் படுத்த சைவ சித்தாந்தி அவர். அதனாலதான் நம்முடைய மயிலாப்பூர்ல அவருக்கு ஒரு கோயில் இருக்குது, அருமையா திருநீரணிந்த கோலத்தோட இருக்கு, அதுதான் உண்மை திருவள்ளுவரே தவிர துருவாசர் மாதிரி போட்டுக்கிட்டு இதெல்லாம் துருவாசர். ஆமா, அவர் அமைதியே வடிவானவர். இது இப்படி இருக்கு, யார போய் குத்த போகுது போ, சிவ சிவ அத ஒரே ஒரு நிறுவனம் தான் போட்டுது, அதுவும் போட்டுது போ. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துலதான் திருக்குறள் பதிப்பிக்கும் போது மயிலாப்பூர் இருக்கிற வடிவத்தை போட்டு திருக்குறள் பதிப்பிச்சாங்க. யாரு, சுப்பையா பிள்ளை காலத்துல. நான் தான் மடத்துல சொல்றேன், திருக்குறள் போடுறீங்களே, திருவள்ளுவரை மயிலாப்பூர் திருவள்ளுவர் போட்டு போடுங்கன்னு சொல்றேன். ஆமா, அந்த வடிவம் தான் வடிவம், உண்மை வடிவம். எனவே இவ்வாறு இந்த சொல்லுக்கெல்லாம் ஆடும் எனவாம் திருப்பாட்டில் அமைந்த மூன்றும் நீடும் புகழோ பிறர் துன்பம் நீக்குதற்கோ என்று தேடும் உணர்வீர் உமக்கு இவை செய்த இது ஈசர் கூடும் கருணை திறம் என்றனர் கொள்கை மேலோர். அதுக்கு அடுத்த பாட்டுல பெருமான் எப்பொழுதும் இடையராது ஆடிக்கொண்டிருக்கிறான், அல்லது இப்படி வந்து தட்சிணாமூர்த்தி மாதிரி இப்ப காட்டிட்டு இருக்கிறான், இப்படி ஏன் சார் ஒவ்வொரு கோலம் இருக்குனாரு, எல்லாம் உனக்காகத்தான்டான். அவனுக்கு என்னத்துக்கு ஆடணும் வேண்டியில்ல, ஆனா உனக்காகத்தான். ஏன் சார் எனக்காக ஆடுறார், என்ன ஆடுகிறார், உண்மை விளக்கம் செய்வதாந்தம். ஆடும் படிகேல் ஐயனி அம்பலத்தான் ஐயனி நாடும் திருவடியிலே நகரம் கூடும் அகரம் உதரம். அப்புறம் என்ன கடைசியில முடிப்பார், இந்த நமசிவாயங்கிற மந்திரமே நடராஜாவில தான் அமைஞ்சிருக்கு. திருவைந்தெழுத்தே நடராஜா. ஏன் ஒருத்தர் உதர்றார், ஏன் நெருப்பு வச்சிருக்காருன்னாரு, அவர் ஒன்னும் உதர வேண்டியதுல, உங்ககிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் உதர வேண்டியிருக்கு. எது மாயை தனி உதறி, உங்ககிட்ட இருக்கிற டன் டன்னா வல்வினை இருக்குது, அதே வல்வினையை சுட்டு நெருப்பு வச்சிருக்கிறான். ஏன் ஒருத்தரை போட்டு காலை வச்சு அமுக்கிறான்னாரு, ஆணவம்ங்கிற ஒரு மலர் இருக்கே அதான் அமுக்கிறான். மலம் தாய அமுக்கி இப்படியே வச்சிருக்காரு சார் என்னன்னாரு, அருள்தான் எடுத்து உனக்கு அருள் செய்வதற்கா அப்படின்ற என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருப்புரிப்பு. அப்பர் சுவாமியில் ஒருத்தான் அப்படி சொன்னார், எல்லாருக்கும் தான் நடராஜா அப்படி இருக்கார், அவருக்கு தான் பட்டது. என்ன இப்படி பார்த்தது என்னன்னு கேட்டா, எப்பா எப்ப வந்தப்பா, என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. இப்படி எல்லாம் அவன் இருக்கிற அந்த நடனம், அந்த நடனமோ அல்ல மற்ற எந்த வடிவெடுத்தாலும் எல்லாம் உனக்காக தவிர அவனுக்காக அல்ல. சரி, அடுத்தது கருதும் கடி சேர்ந்த எனும் திருப்பாட்டில் ஈசர் மறுவும் பெரும்பூசை மறுத்தவர் கோரல் முத்தி தருதல் தருதன்மையதாதல் சண்டீச தம் செய்கி தக்கோர் பெரிதும் சொலக்கேட்டனம் என்றனர் பிள்ளையார்தாம். சண்டீசரை பத்தி சொல்லுகிறாரு இந்த பதினாலு பாட்டு ஒரு பாட்டு எது சொல்றாரு, சிவபூஜை செய்கிறவர்களுக்கு நல்லது செய்யணும், இல்ல இயலலைன்னா தீமையாவது செய்யக்கூடாது என்பதை நீ தெரிஞ்சுக்கத்தான் அது சண்டிகேஸ்வர வரலாறு சொல்லப்படுது. ஒரே வார்த்தை முடிச்சுட்டாரு, சிவபூஜை செய்யறவர்களுக்கு ஏதோ பூ எடுத்து கொடுக்கலாம், ஐயா நான் எடுத்து கொடுக்கட்டுமா, ஐயா தண்ணி வேணா எடுத்துட்டு வரட்டுமா என்று அவங்களுக்கு வேண்டியது வேணா செய்து கொடுக்கலாம், இல்ல ஒண்ணு செய்யாமனா ஒன்னு தீங்கு செய்யாம இருக்கணும். சிவபூஜை உடையவர்களுக்கு தீமை செய்தால் பெரும் தவறு என்பதை காட்டத்தான் சண்டிகேஸ்வர வரலாறு அமைகிறது. வேத முதல்வன் எனும்மை திருப்பாட்டிலில் நேர் ஆதி உலகோர் இடநீங்கிட ஏத்த ஆடும் பாத முதலாம் பதினன் புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தனர். இந்த புராணம் புராணம்னு சொல்றமே அதெல்லாம் எதுக்கு வந்தது என்னது, அதன் வழி நாம் ஓதி வீடு பெறத்தான் வீடு பெறத்தான். சிவபுராணம் எதுக்கு வந்தது, சிந்தை மகிழச் சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். நம்முடைய வினையெல்லாம் நீங்கணும்னா சிவபுராணம் போன்ற இருக்கிற அந்த புராணங்களை படிக்கணும் சொல்லணும், விடாமல் சொல்லணும். ஆகவே புராணம் வந்ததே எதிர்க்குன்னா நாம் எல்லாம் உய்வத்தான் உய்யத்தான் என்று சொன்ன. பா உற்ற பாராடி வட்ட திருப்பாட்டின் உண்மை காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆடி பெற்று மேவுற்ற சீருட்டது என்றனர் வேதவாயர். சரி, பாராடி வட்டங்கிற பாட்டுல திருமால் சக்கரம் பெற்றிருக்கார் எல்லாம் சொல்லப்படுது இருக்குன்னாரு, அந்த திருமாலும் சக்கரம் பெற்றது யார் அருளால், இறையருளால் என்று தெரியும். ஆகவே உலகில் எந்த உயிர்களும் எந்த நன்மை பெற்றாலும் அவையெல்லாம் காரணம் பெருமான் திருவருள் என்று உணர்ப்பான் என்று சொன்னார். மாலாயவன் எனவரும் திருப்பாட்டில் மாலும் தோலா மறை நான் முகனும் தொடர்வாம் அமரர் ஏலாவகை சுட்ட நஞ்சுண்டு இரவாமை காத்த மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார். சரி, திருமால் பெருமான் இவங்க எல்லாம் சொல்றாங்களே, அவங்க எல்லாம் எதனால இருக்க முடிஞ்சது, எல்லாம் பார்க்கடலை கடைஞ்ச உடனே அமுதம் வந்தது அல்லவா, அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடல தானே சாப்பிட்டது, நஞ்சுன்னு வந்தது அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடுது, ஏன் அந்த அமுதம் வரும்போது என்னன்னா அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடலாம் இல்ல நீங்களும் சாப்பிடுங்க சார், யான் பெற்ற இன்பம் பெருகவியன்னு கிடையாது, நஞ்சுன்னு வந்தவொன்னு அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடுனது, எங்கெல்லாம் நீங்களாம் ஆம்பளை அல்லவான்னு கேட்டான், அது ஐயா இந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நஞ்சம் விஷம் அப்படின்னு ஒரே ஒரு ஆம்பளை தான், நம்ம ஆம்பளை இருந்தது போய் சாப்பிட்டு சிவ சிவ சாப்பிட்டு இன்னைக்கு இருக்குது என்னைக்கு இருக்கும் இப்படி ஆக இருக்கிறது. ஆன அத்தன்று என்ற திருப்பாட்டில் கூட மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேற்ற தேராது ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார். அந்த கடைசி அந்த பாட்டுல என்னன்னு கேட்டா, தங்கம் வைத்தவன். நம்முடைய அருமையாக மதுரையில தங்கம் இருந்தது, தமிழ் ஆராய்ந்தார்கள். அந்த தமிழ் ஆராய்ந்த ஆய்விற்கு தலைவனாக இருந்தவன் பெருமான் தான். யார் சொல்ல? இறையனார் கலவியன்னு ஒரு நூல், இலக்கண நூல். அந்த இறையனார் கலவியில்தான் அந்த சங்கம் வைத்ததும் பெருமான் அதற்கு தலைவனாக இருந்தது சொல்லப்படுது. அதுதான் இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனோம்னா, மதுரைக்கு போனா சொக்கநாதர் போகணும். சொக்கநாதர் போனோம்னா அப்படியே வளமா வரும்போது, அப்படி வந்து இந்த படம் அந்த வரும்போது ஒரு இது மேடை இருக்கும், அது மேல ஏறி பார்க்கணும். ஏறினா நடுவில் பெருமான், சொக்கநாதர், மற்றபடி 49 புலவர்கள் இருப்பாங்க. ஏன்னா சங்க காலத்திலே 49 புலவர்கள் இருந்த ஆராய அதற்கு தலைமை தாங்கியவன் சிவபெருமான் என்று தெரியும். அதனால நம்முடைய குன்றக்குடி ஆதீனத்துக்கு உரிய கோயில்களிலே திருப்பத்தூர் ஒண்ணும், திருப்பத்தூர் ஒண்ணும். நம்ம புதுக்கோட்டை டு மதுரை போனோம்னா திருப்பத்தூர் ஒரு இடம் நிற்கும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்பான். அந்த ஊர் கோயில் நம்ம குன்றக்குடி ஆதீனத்துக்கு உரியது. அங்க நம்ம நாவுக்கரசர் பாடல் பெற்றது. அந்த இடத்துலதான் நாவுக்கரசர் சொன்னார், நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான். பெருமான் தானும் ஒரு புலவராக இருந்து தருமிக்கு பொற்கடி வழங்கி கொடுத்ததப்பா, அது சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன்கான் என்று சொன்னார். இந்த ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு பழைய குன்றக்குடி சன்னிதானம் இதுக்கு முன்னிருந்தவங்க எப்ப தமிழ்ச்சங்கம் வைத்ததை நம்முடைய திருநாவுக்கர் சுவாமிகள் இந்த கோயில்ல பாடியிருக்காரோ, இந்த கோயில் தங்களுடைய ஆதீனத்தில் இருப்பதனால ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்ச்சங்க புலவர் கூட்டத்தை நடத்தினர். 3 நாள் 3 நாள் அப்ப எல்லாம் போயிருக்கிறோம். ஆனா 3 நாள் என்ன செய்வாங்கன்னா, 3 நாள் தான் இருப்பாங்க, இருந்துட்டு சிற்சில வினாக்கள் எல்லாம் கேட்டு இதுக்கு நீங்க என்ன கருதுறீங்க என்ன கருதுறீங்க, அதாவது சங்கம் இருந்து ஆராய்ந்தது போல கொஞ்சம் செய்யணும். உடனே இப்ப நடக்குதான்னு கேட்பீங்க சரிங்களா. தமிழர்கள் என்றுமே உண்டை தொடமாட்டார்கள், தொட்டால் அதை நீடிக்க மாட்டார்கள். இதெல்லாம் நமக்கே உரிய பாரம்பரியம். எந்த ஒன்று யாரு தொட்டாலும் சில ஆண்டு தான் இருக்கும், பிறகு அது வரமாட்டோம். தொடர்ந்தா நல்லது வந்துருமே, தமிழன் அந்த நல்லதுக்கு பிறக்கவில்லை சிவம். அதனால அந்த பாட்டுல சங்கம் வைத்ததும் எல்லாம் நமக்கு ஞானம். ஞானம்ங்கிறது என்னன்னாரு, இந்த ஆன்மா இறைவனிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்று உணர்வதுதான் ஞானம். வேற ஒண்ணுமே ஞானம் என்பது என்ன, இந்த ஆன்மா தன்னுடைய பிறப்பையோ துன்பத்தையோ நீக்க வேண்டுமானால் ஒரே ஒருவன் இறைவன் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அறிவதுதான் ஞானம். அதான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அவனை அடைய அடைய என்ன கிடைக்கும், பவ மதனை அற இந்த பிறப்புங்கிறது போகும், மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். அப்ப ஞானம்னா என்னன்னாரு, மாடு மேய்க்கிறவனு கூட சொல்லிவிடலாம், ஒன்றை விடணும் இன்னொன்னு தொடணும்டா, அவ்வளவுதான். எதை விடணும், பிறப்பை விடணும், எதை தொடணும், ஆண்டவனை தொடணும், போ அதான் ஞானம். இவ்வளவுதானுங்களா, இவ்வளவுதான் இதான் ஞானம். ஞானம்ங்கிறத விளங்கிக்க முடியுது, செயற்பாடு வரும்போது தான் கஷ்டம். எங்க இதை விடவும் மாட்டேங்கிறோம், அதை தொடவும் மாட்டேங்கிறோம். அப்ப விடுதலும் தொழுதலும் ஞானம், விடுதல் இந்த உலகியலை, தொழுதல் இறைவன் திருவடியை, அதான் ஞானம். எனவே இந்த ஞானம் எல்லாம் நமக்கு அந்த பாடலில் அப்படி செய்தார் என்று சொல்லுங்க. சொல்லி இவ்வளவு பாட்டு விளக்கம் சொல்லிவிட்டு ஒரு பதிகத்துக்கு சொல்றார், ஐயா இந்த பதிகத்துக்கு விளக்கம் அருமையா சொன்னீங்க அப்படின்னா, சிவ சிவ இது மாதிரி இன்னொரு தரம் சொல்லாதீங்கன்ற யாரு கேட்கிறார். இல்லைங்கய்யா, நீங்க காலையில இருந்து 23 பாட்டு வரைக்கும் நீங்க விளக்கம் சொன்னீங்க, அப்படி சொல்லப்படாதுங்க. பின்ன என்ன சொல்லணும்னா, ஏதோ ஞான சம்பந்தர் திருவடி வணங்கி அவர் அருளி செய்த இந்த பாட்டை வணங்கின, பாட்டுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டேன், விளக்கம் எல்லாம் சொல்லப்பா சிவ சிவ. இப்படி பெரியவர் சொல்லுவாரானால் நாம எல்லாம் விளக்கிறேன்னு சொல்றத என்ன சொல்றது, சொல்லவோ சொல்லும் இல்லை. பெரிய ஞானிகள் இப்படி சொல்லிட்டா நாம எல்லாம் என்ன சொல்றது, திருமுறை முற்றோதல் பண்ணணும்னு கூட சொல்லப்படாது சரிங்களா. திருமுறை முற்றோதல் ஒன்று உண்டு சரிங்களா, அந்த முற்றோதலில் இன்று நாங்க ஏதோ ஈடுபடும்படியாக இறைவன் செய்தான், நாங்க ஈடுபட்டோம் உண்டு. ஆகவே இந்த பதியத்துக்கு விளக்கம் சொல்லலையா, என்ன செய்தாராம், வெறியார் போடி சண்பயர்வேந்தர் மெய்ப்பாசுரத்தை, இந்த திருப்பாசுரத்தை ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். உண்மையா அந்த பாடலினுடைய பொருள் எல்லாம் தெரிந்து அதனுடைய உயர்வு அளவுல நான் மதிக்க எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவு தெரியாது போதாது. யாரு சொல்றது சேர்க்கிறாருன்னு தெரியாது. பின்ன என்னாரு, சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அரி நீர்மை கும்பிட்டேன். அந்த பதிகத்தை அறியேன், ஏதோ ரொம்ப எனக்கு தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவன் உணர்த்திய அளவுக்கு ஏதோ அன்பினால் அந்த பதிகத்தை நான் கும்பிட்டேன். இப்படி சொன்னா திருமறைக்கு எப்படி வர சொல்லணும்னு தெரியணும். ஏதோ ஆண்டவன் உணர்த்திய அளவுல ஏதோ ஒன்று ரெண்டு அது ஆண்டவன் உணர்த்ததுதான் அவ்வளவுதான். நான் செய்தேன் அல்லது உரை கண்டேன் சொல்லுவோம் என்று ரொம்ப அருமையாக அந்த 23 பாட்டுல சொன்னார். இனிதான் அலரும் விரைசூல் பொழிற்காலியுள் ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உழந்துய பகர்ந்து வரைந்து யாற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டியிட்டார். இப்ப எங்க நம்ம வரலாற்றையே மறந்துட்டோம் பாட்டுக்கு பொருள் போனதுனால. இந்த பதியத்தை தான் அந்த சமணர்கள் முதல்ல ஒரு அத்தினாத்தின்னு போட்டது ஓடி ஓடி பார்த்தது இழந்துட்டாங்க. ஆனால் இவர் இந்த திருப்பதிகத்தை எழுதி அந்த ஆற்றிலே இட்டாராம். அப்படி இட்ட உடனே என்ன ஆயிட்டனர் திருவுடை பிள்ளையாரும் திருக்கையால் இட்ட ஏடு மறுவுறும் பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றார் போல் பொறு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழித்து போகும் இரு நிலத்தோர்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. அருமையான ஓமை இல்ல. அந்த ஏடு இப்படி போட்ட உடனே ஆறு இப்படி போகுதுன்னு சொன்னா அந்த ஏடு எதிர்த்து போகுதாம். எது போல் போயது என்ன? எது போல இந்த பிறவிங்கிற ஒரு பெரிய ஆற்றில ஞானியர் உள்ளம் என்பது எப்படி எதிர்த்து சொல்லுமோ அது போல். அப்போ எல்லாரும் பிறவிங்கிற ஆற்றில ஆத்தோட போனவங்க தான் நாமெல்லாம். ஆனா அந்த ஆற்றில் எதிர் நீந்து செல்வர்கள் யார்? ஞானியர்கள். ஞானியர்கள் திருவள்ளுவர். இப்ப நம்ம ஆறுன்னு அவர் கடல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? இறைவன் அடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் கூட்டது அவ பொழுது வருவார் வந்துட்டு சொல்லிட்டு போடுவார். இவர் ஆறுன்னாரு அவர் கடல் தாரு. இத வந்து நீந்த முடியுமா சார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம். இவரா போய் நாட்டியன் ஐயா. எனவே இந்த என்ன பொறு போனல் வைய யாற்றில் எதிர்ந்து நீர் கிடித்து போகும் இரு நிலத்தோர்க்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. அந்த அருமையான அந்த பதிக ஏடு வைய ஆற்றில் நிறைய தண்ணி போகுது ஆனா அதை எதிர்த்து போயிட்டே இருக்கலாம். நீந்துவர் ஏன் இறைவனடி சேர்ந்த ஏடு அது. அதனால் அந்த வைகை ஆற்றை நீந்தது நீந்துதான் அப்படி போன. எம்பிரான் திவேனி எல்லா பொருளும் என்றெழுதும் ஏட்டில் தம்பிரால் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மலரால் மார்வன் அனபாயன் என்னும் தீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் நிமிர்ந்ததன்றி.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Shivaya Nama, Shaivam.org in Anbarna Nehrile, Adutta Nigalchi, Anmeega Sotpulivu. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பிற் திவளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பரதப்பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்துருகரத்தில் தரித்துயரு கிரிப்புறத்தெழுதும் கவளவாகழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவதொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போ. அன்றில் அணங்கு காண நடிக்கின்றான். பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாரே பிடிக்கின்ற வினையொழிய இரு முனிவர் கடல் வாழ்த்தே.

0: பரிவாகம் பார்த்தருள் செய்வ வந்தான் நல்ல பரிவாகம் பார்த்தருள் செய்வ வந்தான் நல்ல பரிவாங்க வந்தவர்தம் பரிவாகம் பார்த்து அரிய சிவ ஞானத்தை அள்ளித்தந்தான். அதனாலே சிவஞான முனிவரானார் பெரியவயன் வாதவூர் முனிவராலே பெற்றவர்கள் அளவில்லை பெறப்போகின்றார். கரியவனும் காணாத கடவுள் தன்னை காட்டினார் புத்தயிருள் ஓட்டினாரே.
1: திருச்சிற்றம்பலம்.

பதஞ்சலி வியாக்கர பாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இந்த திருப்பெருந்துறை சருக்கத்திலே திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 89வது பாடல் முதலாக 88வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். திருவருள் உயிர்களுக்கு அருள் கொடுப்பதிலே அந்தந்த உயிர்கள் செய்த புண்ணியத்திற்கு தகுந்தவாறு அதற்கு காலம் ஒத்துக்கொண்ட போது அருளை வழங்கும். பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை சில பேருக்கு வழங்குவார். பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை சில பேருக்கு வழங்குவார். ஏனென்றால் பொருள் அநித்தியமாக நிலை இல்லாதது, அருள் நல்லா இருக்குது. பொருளை பல பேருக்கு வழங்குவார், அருளை வழங்குவது சிலருக்கு தான். அருளை பெற்றார்கள் சிவத்தோடு சேருவார்கள், பொருளை பெற்றார்கள் மறுபடி பிறப்பு எடுப்பார்கள். அருளை பெற்றவர்கள் பிறக்க மாட்டார்கள், பொருளை பெற்றவர்கள் மறுபடி பிறப்பார்கள் இறப்பார்கள். அதனாலே அந்த அருளை எல்லாருக்கும் பெற தகுதி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் புண்ணிய உள்ளவர்களும் பெறும்படியாக ஒரு நல்ல தகுதியுடைய பரமஞானிக்கு அருளை கொடுத்து அதன் மூலமாக உயிர்களுக்கு கொடுப்பது. அந்த முறையிலே இந்த சமயாச்சாரியர்களிலே 4வதாக இருக்கிற மாணிக்கவா சுவாமிகள் அளவில்லாத தவமுடையவராய் முன்னே கைலாயத்தில் இருந்தவராய் சிவனிடத்தில் உபதேசம் பெற்றவராய் சிவபெருமானுடைய பெருமையை நன்றாக நூல்களின் மூலமாக அறிந்தும் ஞானத்தின் மூலமாக அறிந்தும் உபதேசத்தின் மூலமாக அறிந்தும் பரமஞானியாக விளங்குவார். இப்படி பரமஞானியாக விளங்குகின்ற திருவாத உருடிகள் பற்றை விடுவது என்பது சாமானியம் அல்ல. பற்றுன்னா வீட்டிலே சனத்திலே பொருளிலே பற்றை நம்ம விடுதல்னா சாமானியம். இப்போ பணம் பாக்கெட்டில் வச்சிருக்கோம்னா அதில் ஞாபகம் இருக்கும். இவர் மந்திரியா இருந்து பற்றை விட்டவர், சாதாரண பதவி அல்ல. ஒன்றும் இல்லாதவன் பற்றை விட முடியவில்லை, ஒன்றுமே இல்லாதவன் பற்றை விட முடியும். இவர் முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் திருப்பரந்துரைக்கு வந்தாரு, சாமியை கண்டாரு, எல்லாம் விட்டுட்டார். கண்ட உடனே விட்டு விட்டார். இது உங்களுக்கு அதிசயமா தெரியுது இல்லையா? ஆச்சரியம். கண்ட உடனே கண்ட உடனே பற்று விடுவதற்கு அவளுக்கு அவ்வளவு பக்குவம் இவருக்கு இருந்தது. வந்த ஞானாசிரியன் அப்படிப்பட்ட ஞானாசிரியன், பார்வையினாலே ஆன்மாவை சிவமாக்கு. அதனாலே கண்டாரு, எல்லாம் மறந்தாரு. அந்த ஞானாசிரியன் உபதேசம் ஒன்றை கேட்டு அந்த ஞானாசிரியனுடைய திருமேனியை சிந்தித்தலும் தியானித்தலும் கட்டலும் நினைத்தலுமாக விளங்கினார். அது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் ஜெப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்பது திருவள்ளுவர். இந்த மாதிரி பரமாச்சாரியன் பூமியிலே வந்து உபதேசம் பண்ணியது பெரிய அதிசயமாகும். அவன் அருவமாக இருக்கிறவன் உருவத்திருமேனி எடுத்துக் கொள்வதே ஆச்சரியம். அந்த உருவத்திருமேனியிலையும் குருவடிவாக எழுந்தபடி
உபதேசம் என்பது பெரிய அரிசி. அப்படி குருவடிவாக வந்து உபதேசம் பண்ண உபதேசத்தை பெற தகுதியுடையவராக இருந்தவர் இந்த பாண்டி நாட்டு முதலமைச்சர். அதனாலே அவரை வழியிலே இருந்து அவரை ஆண்டு கொண்டு சிவஞானியாக ஆக்கிவிட்டார். முதலமைச்சர் சிவஞானியான முதலமைச்சருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும், எத்தனை தொடர்பு இருக்கும் சம்பவம், எத்தனை தொடர்பு. அவர் சிவஞானியான அத்தனை தொடர்புகளும் அத்தனை பொறுப்புகளும் என்ன ஆகும். அதனாலே அவரோடு சென்ற பரிவாரங்கள் எல்லாம் சேனைகள் எல்லாம் இவர் ஒருவாறு இந்த மாதிரி உபதேசத்தை பெற்று ஒரு நிலையிலே நின்ற பிறகு அவரிடத்திலே மிக பயந்து சென்று அவருடைய கோலத்தை பார்த்து, இப்ப திருநீரு உருத்தராக்கன் திருவேடம் மந்திரியா வந்தவர் இப்பொழுது சிவஞானியாக சிவவேடம் பூண்டிருக்கிறார். அதை பார்த்து அந்த சென்னைகளுக்கு அளவில்லாத அச்சம் வந்தது, அதிசயம் வந்தது. பக்கத்திலே சென்று சொன்னார்கள், அரசன் கோபிப்பதற்கு முந்தையே நாம் புதர கொண்டு போக வேண்டுமே, நீங்கள் இப்படி இந்த இடத்துல இவ்வளவு தாமதமாகவும் இப்படி நீங்கள் கோலம் பூண்டும் இப்படி இருக்கிறதுனாலே நாங்கள் என்ன செய்வோம், அதனாலே சீக்கிரம் போக வேண்டுமே என்று சொன்னார்கள். சொன்னபோது நீங்கள் யார் என்று கேட்டார். யார் இந்த பொய் வார்த்தைகள் எல்லாம் இடத்துல சொல்லாதீர்கள் என்றால் உலகத்தை மறந்து விட்டார். அதான் எனான் என்பதறியன் பகல் இரவாவதும் அறியன் மனவாசகம் கடந்தான் என மத்துவம் மத்தான் ஆக்கி சினமால் விடை உடையான் திருப்பெருந்துறை உறைவான் பணவன் என செய்த படிதறியின் பரஞ்சுடரே என்பது அவருடைய திருவாக்கினாலேயே அந்த நிலையிலே இருக்கிறார். அதனாலே அதன் பிறகு அவர்கள் சொன்ன வாக்கியங்களை கேட்டுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் வருந்தி இவரிடத்தில் நாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று நேராக சென்றார்கள். அரசனை கண்டார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். உங்களுக்கு முதலமைச்சராக இருந்தவர் திருப்பெருந்துறையிலே ஒரு குருந்தவர நிலையிலே ஒரு சிவஞானி எழுந்தருளியிருந்தார். அவரை சுற்றி நிறைய அந்த சிவகணங்கள் போல எல்லாம் இருந்தார்கள். அந்த ஞானியிடத்திலே இவர் சென்றார், முதலமைச்சர் சென்றார். சென்ற உடனே அவர் இவருக்கு என்னமோ உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினார், திருநீர் பூசி விட்டாரு, காதல் என்னமோ சொன்னாரு, இவர் அவர்கிட்ட பேசினாரு, அவர் இவர்கிட்ட பேசினாரு. உடனே அந்த மந்திரி கோலத்தை எல்லாம் விட்டுட்டாரு, ஆபரணங்கள் நகைகள் பணம் எல்லாமே அந்த சாமியார் கையில வச்சுட்டாரு, சாமியார் திருவடியில வச்சுட்டாரு. அதன் பிறகு இப்பொழுது திருநீற்று கோலம் உருத்தராட்சம் உண்டு, சாமியாரா இருக்கிறார் முதலமைச்சர், உங்க முதலமைச்சர் சாமியார் ஆகிட்டார். நாங்கள் அவரிடத்துல விஷயங்களை எல்லாம் சொன்னா, ஆனா அவர் வைத்துக் கொள்ளவில்லை, கேட்டுக்கொள்ளவில்லை. குறைவிலா ஆடை நீர்த்து கோவணம் உடுத்து சின்னியின் அரைமயில் விரித்து நீற்றை மெய்யலா நயந்து பூசி முறமை என்று வேதாம் என்று மொழிந்தைய முகமும் வாரார். நீங்கள் முதலமைச்சர் அல்லவா, குதிரை வாங்க வல்லவா வந்தோம், அரச காரியம் அல்லவா, அரசன் கோபிப்பானே என்றெல்லாம் நாங்கள் சொன்னோம். அந்த வார்த்தை அவர் கேட்டுக்கொள்ளவில்லை, எங்கள் முகத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. நிறையளிப்புத்தாரானால் நிறுவவென்று இறங்கி நின்றார். இப்படி அரிமர்த்தன பாண்டியனத்தில் இப்படி அந்த சேனைகள் சொன்னார்கள். சொன்ன அரசனுக்கு எப்படி இருக்கும், அரசனுடைய பவர் எவ்வளவு. அது அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய அரசர்கள் எல்லாம் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள், அதிகபட்சம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். கல்வி கேள்வியிலே, கல்வி கேள்வியிலே சிறந்தவர்கள், வீரத்திலே சிறந்தவர்கள், மற்ற எல்லா வகையிலும் சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். சிவப்பணி செய்வதிலே அதிகமான பெருமையுடையவர்களாய் பெரியவர்களாக இருந்தார்கள். சிவப்பணி செய்வது எத்தனை கோயில் கட்டியிருந்தார் ராஜாக்கள், அரசர்கள் கட்டிய கோயில்கள் இவ்வளவு. அதிலே அந்த அரசர்கள் அந்த காலத்தில் 64 கலையும் கற்றவர்கள். அரசர்கள் அந்த காலத்தில் 64 கலைகளையும் கற்றவர்கள்.
இது ராஜசேகர பாண்டியன் ஒருத்தன், அவன் 63 கலையும் கற்றானா, ஒரு கலையை கற்றுக்கொள்ளவில்லையா, இந்த கூத்துக்கலையை, இந்த நடனக்கலையை கற்றுக்கொள்ளவில்லையா, என்னன்னா சாமியும் ஆடுறாரு நம்மளும் ஆடுறதா அப்படின்னு சொல்லி கற்றுக்கலையா. அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது சோழ நாட்டில இருந்து ஒரு புலவன் போனான் ராஜேந்திர பாண்டியத்துல, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க ராஜா சோழராஜாவுக்கு 64 கலையும் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா, அதை கேட்ட உடனே சரியா அதையும் தான் கற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்ட போது உனக்கு கைகால பரதம் கற்றுக்கொள்ளும் போது கைகாலுக்குள்ள நிறைய வேலை இருக்கும்ல, அது கொஞ்சம் அங்கே வலி தெரிஞ்சுதான். அப்படி தெரிஞ்ச போது அந்த ராஜேந்திர பாண்டியன் நினைச்சதானா, கொஞ்ச நேரம் ஆடும்போது எப்படி கை

பேசாம இருந்தார். அவரு நாள் சிவராத்திரியில பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு சாமி கிட்ட போய், பெருமானே நீ கால் மாறி ஆடவும், வலது காலை தூக்கி இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி கால் மாறி ஆடவோணும் அப்படின்னு நான் பேசாம இருந்தார. உடனே வாழை நட்டானா அதுல குப்புற உள போனான். நீ மாறி ஆடலைன்னா அந்த வாழ் விழுந்து இறந்து போகும். நாட்டி நான் குறித்துப்பாய நன்னும் முன் இடத்தாள் ஊன்றி நீட்டி நான் வளத்தாள் வீசி நிருமலன் மாறியாடி காட்டினான். கண்ணினாடன் கவலையும் பாசம் ஒன்று வீட்டினான் பரமானந்த வேலையுள் வீட்டினானே என்பது திருவிளையாடப் போறான். அதனாலே அப்படி அந்த அரசர்கள் எல்லாம் அந்த காலத்திலே கலையிலே வல்லவர்களாக இருந்தார்கள், வீரத்திலே வல்லவர்களாக இருந்தார். அந்த பரம்பரையில வந்த வந்த பரிமர்த்தன பாண்டியன் அப்படி கேட்டவுடனே அரசனுக்கு அதிகமான கோபம் வந்தது. கேட்டதும் மதுரை வாரம் கிளர்ந்தமை முழுதும் வேர்வு காட்டிட விகுலி ஊக்கி கண் கனல் வடிவமாகி கண் சிவந்தது. வாட்டிரன் மண்ணுக்கு இன்ன வன்மையர் உளரையில் வையம் ஏற்று செல்வந்தான இவையில வந்து நப்பார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்தாரையானால் அரசனுக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். இப்படி முதலமைச்சரா போய் குதிரை வாங்க போறேன்னு போய் சாமி அழகாயிட்டாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தா அரசனுக்கு என்ன கிடைக்காது என்று பரியாசமாகவும் கோபமாகவும் வீசி அடுபறி கொள்வான். குதிரை வாங்க சென்று இந்த அரும்பொருள் கவர்வதாக கெடுமதி உரைப்பார் கஞ்சொல் கட்டு மாலை எரியினார்கள். குதிரை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று அங்க யாரோ ஒரு வித்தைக்காரன் ஏமாற்றுகிறவன் வந்திருக்கிறார். அவனிடத்திலே இந்த பொருளை கொடுத்து விட்டு இவன் சாமியாராக ஆகிவிட்டான். கொடுமகள் இந்த ஓலை கொடுத்து ஒரு தினத்து நம்பால் கடுநடை தூதரேகை கை கொடுவோம் என்றான். அதனால் இந்த ஓலையை கொண்டு போய் கொடுத்து இன்றே ஒரே நாளில் இன்றே வந்து நம்மை சந்திக்க சொல் என்று சொல்லி கடுமையான உத்தரவு போட்டான். வேகமான தூதர்கள் சென்றார்கள். சேவலை சென்ற தூதர்கள் எழுப்பெருந்துறையிலே ஆவலே சிவன்றாழைத்த அண்ணலை கண்டிறங்கி மேவலர் குருமேர் என்ன வெந்தொழில் வேந்தன் வாய்மை காவலர் கரிவன்மாரன் திரும்பவும் காண்பவர்கள் அரசன் கொடுத்த ஓலையை பாருங்கள் என்று மணிக்கவாரத்தில் காட்டினார்கள். அவர் அந்த ஓலையை பார்க்க மனம் வரலையா, அதனாலே பக்கத்தில் இருந்தவனை வாசிக்க சொன்னார். தென்னவன் எழுதும் ஓலை, தென்னவன்னா பாண்டியன், தென்னவன் பரமராயன் என்னும் நம் அமைச்சர் காண்பு. தென்னவன் எழுதும் ஓலை, தென்னவன் பரமராயன், இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று பட்டம் கொடுத்திருந்தானா மாணிக்கவாதருக்கு, நம் அமைச்சர் காண்பு. எல்லையில் தனம் கொண்டே நிறைய பொருளை கொண்டு போய் கொன்னூறு பரிகொழாமல் குதிரை வாங்காமல் கோவணம் கொண்டீரீர், இப்பொழுது சாமியாராக ஆகிவிட்டீர்கள். மன்னர்தம் கருமம் செய்வார் வன்மை என்று வகையுற்றோம். அரசனுடைய காரியத்தை செய்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பொருத்தமாக வேகமாக அந்த ஓலையில் அரசனுடைய காரியத்தை செய்கிறோம், இப்படி இருந்தால் தான் அரசனுக்கு வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். இப்ப நீங்கள் நினைந்தது எப்படி இருக்கிறது என்றால், இந்த அரச வாழ்வை விட வீடுதோறும் இறந்து பிச்சை வாங்கி சாப்பிடுவதே மேல் என்று எண்ணி இந்த நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அரச வாழ்வு ரொம்ப மோசம், வீடுதோறும் அன்ன வாங்கி சாப்பிடுவதே சிறப்பு என்று எண்ணி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால் அரசனை பிழைத்து விட்டு அரசனுக்கு காரியம் உண்மையாக செய்யாமல் அவருக்கு மாறுபட்டு செய்துவிட்டு தான் என்னப்படி செய்வது ஒரு நன்மை என்று நீங்கள் எண்ணினீர்களோ? ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய துணிவு உங்களுடைய செயல் ரொம்ப நன்றாக இருக்கிறது. மன்னரை அடைந்து வாழ்தல், அரசனை அடைந்து வாழ்தல் எப்படி இருக்கணும் தெரியுமா? அரசனிடத்துல அணுகவும் படாது அகலவும் படாது, அணுகாமலும் அகலாம். நெருப்பு காய்பவனை போல், குளிர் காய்பவனை போல, குளிர் காய்வு எப்படி இருக்கணும்? நெருப்பு கிட்ட இருக்கக்கூடாது, கிட்ட இருந்தா சுட்டு

0: தூர போனா குளிர் நடக்கும், அதனால அணுகியும் அணுகாமல் அரசனுக்கு. இதுல சொல்றாரு பாம்பு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும் அரசனுக்கு. நல்ல சந்தோஷம் வந்துருச்சுன்னா தூங்கி வச்சு கொண்டாடுவா, ஏதாவது வருத்தம் வந்துருச்சுன்னா உடனே தண்டிக்க சொல்லிடுவான். ஏன்னா அவனுடைய அதிகாரம் அந்த அதிகாரத்தை உடனே பயன்படுத்துவான். கேள்விப்பட்டீங்கல்ல, உடனே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரும் தடுக்க முடியாது, அரசனுடைய யாரையே மன்னரை அடைந்து வாழ்தல் வஞ்சனஞ்சு முழு நாகன் தன்னுடன் மருவி வாழும் தன்மை என்று உதிராயும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் நன்றாக கற்றவர்கள் தான், நீங்கள் நன்றாக கல்வி கற்றவர்கள் என்று சொல்லித்தான் நான் உங்களை முதலமைச்சராக பார்க்கிறேன். இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும். துண்மையை ஓலை காணும் பொழுது நம் தூதர் தம்மோடு இந்நகர் வருக மாறன் எழுத்தனை எம்பினோம். இது மாறன் பாண்டியன் ஹரிமத்தனபாண்டியனுடைய எழுத்து. இந்த ஓலையை கண்டவுடன் நம்முடைய தூதர்களோடு நீங்கள் மதுரைக்கு வர வேண்டியது அப்படின்னு அந்த ஓலையில இருந்தது வந்து அந்த படிக்கிறவன் படிச்சு காட்டினான். என்ன அதிசயமா இருக்குது, மீனவன் நமக்கு ஓலை எழுதாவது, நான் சிவபெருமானுடைய அடியவன் அல்லவா, இவனுக்கு மந்திரியா, இவனுக்கு அடிமையா நான். மீனவன் எழுதும் ஓலை கெட்டவன் முன்பால் என்பர் ஆனவர் அடியார் எம்மை அடிமையா உடைய சோர்வானுக்கு தான் அடிவன் எழுகிற இந்த மனிதனுக்கு அடிமை அல்ல. நாமாருக்கும் உடியோ நமனை என்போ நரகத்தில் இடர்படும் நடல இல்லும் ஏமாப்போம் பிணி எறியும் பணிவோம் அல்லும் இன்பமே என்ன ஆடும் துன்பம் இல்லை. தாமாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் கொலையோருகாதில் கோமாருக்கு நான் என்று மேட ஆடாய் குய்மலர்ச்சிய வடியினையே புரிகிறோமே என்பது அப்பர் திருத்தாண்டது. அந்த பல்லவரசன் சேமணர்களை விட்டு அழைத்த போது அப்படி சொன்னார். அதனாலே தேவர்கோ அறியாது தேவதேவன் சிடுப்புளில் பயந்து காத்தளிக்கும் அற்றை மூவர்கோன் ஆய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாடும் பாகத்தந்தை யாவர்கோன் என்னையும் ஆண்டு கொண்டான் யாமாக்கும் முடியும் யாதும் மெய்வினோ அவனடியார் அடியாரோடு மென்மேலும் குறைந்த அடி ஆடுவோம் என்பது திருவாசன். ஆகையினாலே மீனவன் எழுதுமோரை கேட்டவன் முன்பார் அன்பர் ஆனவர் அடியார் எம்மை அடிமையா உடையரல்லார் சோர்மானுக்கு அடியவன் சோர்மானுடைய அடியார்களுக்கு அடியவன் தான் எனக்கு அண்ணல் என்றும் தான் என்னை தனக்கு அடிமை என்றும் தான் தலைவன் என்றும் அண்ணல் என்றும் தன்னையான் பிழைத்தேன் என்றும் நான் அவனுக்கு பிழையான காரியத்தை செய்து விட்டேனாமே மாநில மன்னன் சொன்னது என்ன மனத்தில் என்ன இதெல்லாம் அவருக்கு நினைவு வல்ல. மந்திரியாக இருந்ததும் குதிரை வாங்க வந்ததெல்லாம் நினைவு வல்ல, எல்லாம் மாற்றி விட்டார். யாரு அந்த கைலாயத்துக்கு வந்த சாமியார் மாத்திருப்பார். ஒரு மந்திரம் சொன்னாரு எல்லாம் மாத்திச்சு, ஒரு மந்திரத்திலேயே மாத்திருப்பார். யமன் எழுதுகின்ற ஓலை கூட என் பக்கத்திலே வரார். யமன் விடுகின்ற ஓலை, யமன் ஓலை வருமா பரமஞானிகள்கிட்ட? ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒளித்தனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீதாவன் சிவந்த சிச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே என்பது கந்தர் வந்தார். பரமஞானிகளுக்கு யமன் ஓலை வராது. யமனுக்கே நம்மாள் ஒருத்தர் ஓலை விட்டார். யமனுக்கு தெரியுமா அந்த ஆளு மாறுக்கண்டர் இல்ல, ஓலை விட்டவர் யாருப்பா? வீரவாகதேவர் முருகப்பெருமானுடைய தம்பி, அந்த ஒன்பது நவகிரகர்கள தலைவர். அவர் அக்னிமுகாசனோட யுத்தம் பண்ணார். அப்படி அக்னிமுகாசனோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த அக்னிமுகாசனை அவருடைய தம்பி ஏழு வேத்த கொண்டுட்டு வந்து இவரோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனை கொன்று விட்டார். அக்னிமுகாசனோட கொண்டு விட்டாரு. கொண்டு விட்ட பிறகாது என்னுடைய தம்பிகள் இங்கேன்னு கேட்டார். அப்போது பக்கத்தில் இருந்த தூதன் சொன்னான், வெகு தூரத்திலே ஆலமரத்துக்கடியில உங்கள் தம்பி ஏழு பேரும் இறந்து கிடக்கிறார்கள், அக்னி முகாசுரம் கொண்டு விட்டான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவருக்கு வந்த வருத்தம் வேதனை சொல்லி முடியாது போகும். உடனே ஒரு ஓலை எடுத்தார், அதை அம்பினால எழுதினார். நேர யமபுரத்துக்கு அந்த ஓலையை போச்சு சொன்னார். போச்சு, ஏமனுக்கிட்ட போய் விழுந்துச்சு. எடுத்து பார்த்தா நான் முருகனுடைய தம்பி, என்னுடைய தம்பிகளை கொன்று போட்டான் அக்னி முகாசுரம். அவன் கொன்றால் நீ கொண்டு போகலாமான்னு கேட்டார். அக்னி முகாசுரம் கொன்றாலும் நீ உயிரை பிடித்து கொண்டு போகலாமா? உடனே கொண்டு வந்து விட்டு அப்படின்னு ஓல போச்சு. அதுவும் பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் ஓலை விடுவோம், நமக்கே ஓல வந்து அவன் கலக்கி போய் உடனே பட்டணத்துல தூதுவர்களை விட்டு, பட்டணம் உங்களுக்கு தெரியுமா? அந்த எம்மா பட்டணா உங்களுக்கு தெரியாது, அளவு இல்லை, அவ்வளவு பெரிய பட்டணம். எல்லாம் தேடி பார்த்தா அங்க வல்ல இல்லை. அப்படி இல்லைன்ட்டு அப்புறம் ஞானத்தார பார்த்தானா, ஓ கைலாயத்துல அவங்க சோலையில விளையாடுகிட்டு இருக்கிறாங்க, அது தெரியாம வீரவாகு தேவர் நமக்கு ஓலைன்னு கேட்டாரு. அப்படின்னு என்ன பண்ண, உடனே எருமக்கடாமலை ஏன்னா நேரா கைலாயத்துக்கு போனா அந்த ஏழு பேர்த்தையும் கும்பிட்டு நீங்க இங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஓலை வந்துருச்சு அங்க, அதனால வாங்க சாமி அப்படின்னு கூட்டிட்டு வந்து அந்த உடலிலே புகுத்தி அந்த சூக்கம் உடல் போகும், உயிர் தனியா இருக்காது, சூக்கம் உடல்ல உயிர் இருக்கும் கடைசியா வளர்ந்த அந்த சூக்கம் உடலை கொண்டு வந்து இந்த தூள உடல்ல பூத உடல்ல புகுத்தி அந்த ஏழு பேர்த்தையும் கொண்டாந்து வீரவாகுதேவர்கிட்ட விட்டு, நான் அரகனா சிவசிவான்னு சொல்றவங்க பக்கத்திலேயே போக மாட்டேனே, உங்க தம்பியும் கூட்டிட்டு போவேன்னா திருநீர் புதனுக்கு பக்கத்திலேயே போவேன். அந்த அகின் மாதிரத்தான் அந்த கந்த பிரணத்துல ரொம்ப அருமையா இருக்கும். அது போல யமன் எழுதுகின்ற ஓலை கூட எனக்கு வராது. இப்பொழுது இந்த பாண்டியன் எனக்கு ஓலை அனுப்பி இருக்கிறான், அந்தகன் எழுதும் ஓலை கொண்டவன் தூதர்தாம் வந்தவை அணுக மாட்டாது. உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீடம் மேவலர் புறங்கள் செற்றார் தந்தமர் ஒருவருக்கு அஞ்ச தகுவரோ என்று சாத்தி. அதனாலே இப்படி சிவபெருமானுடைய அடியவனாய் இருக்கின்ற எனக்கு இப்படி ஓலை வரலாமா என்று சொல்லி நேரா சாமி கிட்ட போனார். சாமி கிட்ட போயே சொன்னார் பெருமானே, ஓம் பேச்ச கிட்டு நான் சாமியாராயிருக்கேன், இப்போது அந்த பாண்டியன் எனக்கு ஓலை அனுப்பிச்சிருக்கிறான், குதிரை வாங்க வந்தேன், அந்த குதிரை வாங்க வந்த வேலையை விட்டுட்டு சாமியாரா போயிட்டீங்க, உடனே வந்து சேர வேண்டியது, குதிரை வர வேண்டியது அப்படின்னு ஓலை அனுப்பிச்சிருக்கிறார் சாமி அப்படின்னு சாமி கிட்ட சொன்னார். கோயரன் திருத்தாளேத்தி புண்ணிய வடிவை போற்றி ஆயிரம் சுடிகை பாம்பை அலரண முடித்தாய் போற்றி மாயிறு ஞாலங்காக்கும் மன்னவன் எழுது மூலை பாயிரம் இது ஏழு என்று முடிந்தனர் கொள்கிறார். ஓலையே சாமி கிட்ட காட்டினார். கேடிலா இயல்பியனார் கேட்டில முருகல் ஊற்று சாமி கேட்டு சிறு நகை செய்தார். பின்னாலே இவரை வைத்து இந்த காரியத்தின் மூலமாக பல திருவிளையாடல்களை மதுரையை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களுக்கு அங்கு தன் திருமேனியை காட்டி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணி அந்த நிகழ்ச்சியை கேட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு பக்குவத்தை உண்டு பண்ணி முத்தி கொடுக்கவும், வந்திக்கு முத்தி கொடுக்கவும், பாண்டியனுக்கு முத்தி கொடுக்கவும், பாண்டியன் பணம் கொடுத்துருக்கான் அல்லவா, அதனால அவனுக்கு முத்தியை கொடுக்கவும், இப்படியெல்லாம் பல காரியங்கள் நிறைய இருப்பதினாலே இந்த ஒரு காரியத்தை வச்சு இவரை சாமியாராக்கிறத வச்சு அதன் மூலமாக அங்கு பல காரியங்களை செய்து அதன் மூலமாக பல ஆன்மாக்களை உய்யக்கொள்ள வேணும் என்கின்ற பேரருள் கருணையினாலே சாமி சொன்னார். பாடலால் ஏத்தும் தெய்வ பான்மையர்க்கு உகந்து சொல்வார், பீடில்லாதவர் ஓடுள்ளம் பேதுரல் உறுதி. அதனாலே அருள் இல்லாதவருடைய உள்ளம் போல நீ கலங்க வேண்டாம். நாடலா மதிக்க நாமே நற்பரித்திரள் உண்டு, உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடையும்படியாக நானே குதிரையை கொண்டுட்டு வருகிறேன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் Shaivam.org, யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.